0: பத்தி சொல்ல சொல்றீங்கல்ல.
1: நீங்களும் ஒரு நட்சத்திர தாரகை தானே எங்களுக்கு, எங்கே அந்த நட்சத்திரத்தை பத்தி இந்த நட்சத்திரம் கூறுவதை கேட்போம். கொண்டு வாருங்களேன் செல்ல நட்சத்திரமே.
0: நட்சத்திரங்கள் நிபுலா என

0: பிணைந்திருக்கும் போது நிபுலா வாயு மேகங்கள் சுருங்க துவங்குகின்றன. நிபுலாவின் மொத்த நோக்கி நிபுலாவின் மையத்தை நோக்கி அனைத்து தூள்களும் சுருங்க வலுவான பிணைப்பு ஏற்படுவதால் மையத்தின் அளவிற்கு அதிகமான ஏற்படும் அழுத்தம் காரணமாக சூடாக துவங்குகின்றது. இந்த வெப்பம் பல மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து கொண்டே போகும். இந்த வெப்பநிலையில் நியூக்ளியன் ரியாக்ஷன், அதாவது அணுக்கருவினை தொடங்குகின்றது. இந்த சமயத்தில் தான் நட்சத்திரம் உருவாகிறது. நட்சத்திரத்தின் நிறம் மாறு நட்சத்திரத்தின் வெப்பநிலையை பொறுத்து அதன் நிறம் மாறுபடும். வெப்பநிலை உயர உயர சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீலம் என நிறம் மாறும். நீல நிறம் வரும்போது நட்சத்திரங்கள் அழியும். அவ்வளவுதான் தாத்தா.
1: கட்டிக்காரன், இவ்வளவு பெரிய விடயங்கள் உங்களுக்கு தெரியாதம்மா. இங்குதான் தெரிகின்றது நட்சத்திரம் எப்படி உருவாகின்றது, அது எப்படி நிறம் மாறுகின்றது என்ற அற்புதமான கருத்துக்களையும் ஆய்வு செய்து கொண்டு வந்து தந்த அன்பு செல்லம் பேத்தி சஞ்சனா சிறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் உங்கள் உறவுகளின் வாழ்த்துக்களும் இருக்காங்க. சிறப்பான ஓர் ஆய்வு அது எங்களுக்கு இன்று தெரியக்கூடியதாக இவ்வளவு அழகாக அழகு தமிழிலே செல்ல தமிழிலே தெளிவாக தந்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி.
0: நன்றி தாத்தா.
1: நன்றி செல்லக்குடி. வேறு என்ன கொண்டு வருவீர்கள்?
0: நான் பாட்டு பாட போறேன் தாத்தா.
1: அங்க கேட்போம் அந்த செல்ல குரல்ல பாட்டை கேட்போம். இனிமையான குரல்ல பாட போறாள் என் அன்பு பேத்தி சஞ்சனாஸ்ரீ மணவையில் இருந்து சஞ்சனாஸ்ரீ ராமன் அவர்கள். தங்கையை கொண்டு பாருங்கள்.
0: தமிழுக்கும் அமுதின்று அந்த தமிழ் இந்த தமிழ் எங்க உயிருக்கனே தமிழுக்கும் அமுதென்று அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கனே தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்விற்கு நிரூபிதவும் தமிழுக்கும் அது வென்று தமிழுக்கும் அது வென்று இன்ப தமிழ் எங்க உரிமை சென் பயிருக்குவே தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழ் இந்த தமிழ் எங்க உயிருக்குனே தமிழுக்கும் அமுதென்று பே தமிழ் எங்க

0: பிறந்த தேன் தமிழுக்கும் அமுதென்று தேன் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று தேன். அவ்வளவுதான் தாத்தா.
1: தாத்தா மெய் மறந்து போனார். அற்புதமான இனிய குரலே, இளைய குரலிலே சிறப்பாக நல்ல ராகத்தோடு தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழங்கள் உயிருக்கு நேர் என்றெல்லாம் கருத்துப்பட வந்த அந்த பாடலை அழகாக

0: உள்வாங்கி சிறப்பாக பாடியமைக்கு என்னுடைய பாராட்டுக்கள் மட்டுமல்ல, எங்கள் உறவுகள் ரோஜாவனம் முழுவதும் உங்களை பாராட்டி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல், சிறப்பாக பாடினீர்கள்.
1: நன்றி தாத்தா.
0: நல்லது என்று செல்லும். வேறு என்ன?
1: அவ்வளவுதான் தாத்தா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நட்சத்திரத்தினுடைய ஆய்வு மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்த வாரம் வரும்பொழுது நிலவு பற்றி நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு வர வேண்டும். முடியுமா? நிலவு கெட்டிக்காரன், உங்களுக்கு விருப்பமா ஆய்வு செய்து வருவது? கெட்டிக்காரை சிறப்பான முறையிலே சிறப்பாக வந்து செய்து காற்றலே அலங்கரித்தீர்கள். என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சந்திப்போம்.
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளுக்கும் நன்றி, அன்பு தாத்தாவிற்கும் நன்றி.
0: என் செல்ல பேத்திக்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறும். ஆசீர்வாதங்களும் தந்து விடுகிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. சிறப்பாக நன்றி. அடுத்தது எங்களுடைய ஜெயசூர்யா அவர்கள் ஆய்வு செய்த விடயத்தோடு வந்திருக்கின்றார் என்று எண்ணுகின்றேன். இங்கே ஜெயசூர்யா வாருங்கள், காற்றலையில் அழைத்தீர்கள், வந்து சொல்ல வேண்டும். பிரஜித் வர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும். வரலாம், நான் இருப்பேன், உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்து விட்டேன் அல்லவா, இனிமேல் நாங்கள் இருந்து இதை பேசிக் கொண்டிருப்பேன். இங்கே ஓடி வாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஜெயசூர்யா நீங்கள் அழைத்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு வழி கிடைத்திருக்கின்றது. இந்த நேரம் ஓடி வரலாம், ஓடி வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சிறுவர் பூங்கா. வாரம் ஒருமுறை வெள்ளிக்கிழமை தோறும் மலரும் இந்த சிறுவர் பூங்காவை கேட்டுக்கொண்டு உலகளாவ இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்கள் தங்கள் ரோஜா இதயத்தை திறந்து அந்த ரோஜா வனத்திலே உலாவருங்க வேண்டும் இந்த மழலைகள் என்று இறங்கி தவித்து கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. கவலைகள் எல்லாம் மறந்து மழலைகளின் மழலை குரலும் அவர்களுடைய அறிவை மீச்சிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வர வேண்டும். தர்ஷனா வர வேண்டும், வர்ணிகா வர வேண்டும், எல்லோரும் வரலாம். உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். அன்பு செல்வங்களே, ஓடி வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை சிறுவர் பூங்கா.

0: இங்கே கௌஷிகா வந்திருந்தார், ஜஸ்வந்த் வந்திருந்தார், ஜஸ்வந்த் ராமன், கீர்த்திவாசன் செல்வகுமார் வந்தார், சஞ்சனா ஸ்ரீராமன் வந்த வேளையிலே ஜெயசூர்யா வருகின்றார். வணக்கம் வணக்கம் பேராண்டி ஜெயசூர்யா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம் தாத்தா. நலமா இருக்கிறேன் ஐயா. ஜெயசூர்யா கம்பீரமான என் அன்பு பேரன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? என் பேரனுக்கு பொறுப்புகள் அதிகம் என்று எனக்கு தெரிகின்றது. வீட்டு கவனிப்பு, தம்பியை பராமரிப்பது, தன்னுடைய கடமைகளை செய்வது, பாடங்களை படிப்பது என்றெல்லாம் பெரிய வேலைகளில் இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சின்ன வயதில் பெரிய பொறுப்பு நான் அறிவேன் தாத்தா, பெருமைப்படுகிறேன் என் பேரனை எண்ணி. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நலமாக இருக்கும் நீங்கள். என்ன என்று உங்களுடைய பங்களிப்பு, என்ன தரப்போகின்றீர்கள்? எல்லோரும் ஆவலோடு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், எங்கே ஜெயசூர்யா என்று கேட்கின்றார்கள். எங்கே கொண்டு பாருங்கள், என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: சென்ற வாரம் வந்து பூமி உருவான கதை பாய் சொன்னீங்க.
0: ஆமா, மீதி என்று கூற போகின்றீர்களா? கூறுங்கள். மிகவும் அறிவியல் சம்பந்தமான விடயம், கொண்டு வாருங்கள்.
1: சென்ற வாரம் வந்து எதோனா பூமிக்கு எப்படி தண்ணி வந்து உருவ வந்துச்சு அப்படிங்கறது சென்ற வாரம் சொன்னீங்க.
0: அது வரைக்கும் பார்த்தோம், மீதி கொண்டு பாருங்கள்.
1: இப்ப சொல்றேன், இந்த தண்ணீர் அப்படிங்கிற விஷயம் நம்ம பூமிக்கு வந்ததுனாலதான் உயிரினங்கள் உருவானது. இந்த தண்ணீர் அப்படிங்கிற விஷயம் பூமிக்கு சொந்தமானது அல்ல, வெளியிருந்து வந்ததுதான். இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் இந்த விண்கற்களால் வந்ததுதான். இதே மாதிரி தொடர்ந்து நடந்ததால் பூமியை சுற்றி முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது. இந்த விண்கற்களில் இருந்து கிறிஸ்டல் உருகி தண்ணியாய் நிரம்பியது பூமி முழுவதும். இந்த நேரத்தில் பூமியின் நடுப்பகுதி மட்டும் நெருப்பு குழம்பாக மாறியிருந்தது. மேல்பகுதி தண்ணீரால் குளிர்ச்சியாக இருந்தது. இந்த நேரத்தில் நடுப்பகுதியில் இருக்கும் இந்த நெருப்பு குழம்பு வெடித்து சிதறியது. எரிமலையில் இருந்து இந்த நெருப்பு பாறைகளாக மாறியது. இதனால் இந்த பூமிக்கு மேல் இருக்கும் அந்த தண்ணீர் பரப்பள சில நிலப்பகுதி உருவானது. இந்த பாறைகள் தான் ஒவ்வொரு கண்டமாக உருவானது. இந்த கண்டங்கள் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக தான் இருந்தது. சில வருடங்கள் கழித்து ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினால் தான் கண்டங்கள் பிரிந்து காலப்போக்கில் இந்த பூமிக்கு அடியில் உள்ள நகர்வினால் ஒவ்வொரு கண்டங்களும் பிரிந்து இடம் மாறி இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பூமி மாதிரி உருவானது. அழகா பூமி இதோட உருவானது, இதோட அவ்வளவுதான் தாத்தா.
0: கெட்டி காரணம், எப்படி பூமி உருவாகினது, தண்ணீர் வந்து எப்படி பிரித்தது, கண்டங்கள் எப்படி உருவாகினது, அற்புதமாக ஆய்வு செய்து கொண்டு வந்து இந்த வயதில் நீங்கள் தந்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதேபோன்று அன்பு உறவுகள், இங்கே நிறைய அன்பு உறவுகள், எங்களின் உறவுகள் அத்தனை பேரும் உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பூமி எப்படி உருவாகியது என்றதை தன்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் ஆய்வு செய்து கொண்டு வந்து தெளிவாக எங்களுக்கு தந்திருந்தார் ஜெயசூர்யா செல்வகுமார் அவர்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், நன்றிகள்.
1: இதுக்கு மேலதான்
0: அது அடுத்த வாரம் அப்படித்தான் ஒவ்வொன்றாக கொண்டு வர வேண்டும். கட்டி கோரணும், நீங்கள் எவ்வளவு வாய்வுகளை செய்யும், இது உங்களுக்கு தேவை. உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களை அன்னை தந்தையர் நீங்கள் எப்படி வர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்களோ அந்த வகையிலே இது அத்தனையும் உங்களுக்கு தேவை. அந்த வகையில் என்னால் முடிந்தவரை உங்களை நான் தட்டி கொடுக்கின்றேன். நீங்கள் அதை பெரிதாக எடுத்துச் சென்று சிரமத்தோடு எல்லாம் அதை ஆய்வு செய்து கொண்டு வந்து எங்களுக்கு அழகாக எடுத்துரைக்கின்ற அந்த பாங்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. தேர்வு விட்டான் என் பேராண்டி, எனக்கு பெரிய மரியாதை, எனக்கு அன்பு மேலும் மேலும் பெருகிறது. சரி, வேற என்ன கொண்டாந்தீர்கள் ஐயா? ஜெயசூர்யா, இணைப்பு துணிக்கப்பட்டு விட்டதா? அப்போ இல்லை, இருக்கின்றீர்கள் காற்றலையில். ஜெயசூர்யா, இணைப்பு சரியாக இணையவில்லையா ஐயா? அற்புதம், அற்புதம். அருமையான படைப்புகளை கொண்டு வந்து காற்றலையில் பதிவு செய்கின்றீர்கள். அது பதிவு அத்தனையும் பதிவாகி காற்றலையில் மறு ஒளிப வரப்பு வரும்பொழுது நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அழகாக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மறு ஒளிபரப்பை நான் கேட்கும்போது. நீங்களும் கேட்பீர்களா மறு ஒளிபரப்பு? ஜெயசூர்யா, காற்றலை தடை செய்து கேட்கின்றதா ஐயா? கேட்கின்றது. இந்த மறு ஒலிபரப்பு நிகழ்வு கேட்பீர்களா? உங்களுடைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பை நாங்கள் செய்கின்ற வழியில் உங்களுடைய குரலில் நீங்கள் பேசியது நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன என்ன நீங்கள் சேர்க்க வேண்டும், அதில் விடுவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வேறு என்ன கொண்டு கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் மகிழ்ச்சியாக உங்கள் நண்பர்களுக்கு கூறலாம். என்னுடைய நான் தொலை வானொலியிலே, முன்றியல் தமிழ் வானொலியிலே இணைந்திருக்கின்றேன், என்னுடைய சொற்பொழிவை கேளுங்கள் என்று கேட்கலாம், கூறலாம். அவர்களும் கேட்பார்கள், உங்கள் ஆசிரியர்களுக்கு கூறலாம். நல்லது. வேறு என்ன கொண்டு வந்தீர்கள் அன்பு பிராண்டி? கட்டுக்காரன், கட்டிக்காரன் களைப்படைந்திருக்கின்றேன், பணி அதிகம் என்று எனக்கு இருக்கின்றது. இறைவன் துணையோடு பாதுகாப்பாக நல்ல கவனமாக இருக்க வேண்டும். சரியா ஐயா? மீண்டும் அடுத்த வாரம் முழுமையை கொண்டு வந்து எங்களுக்கு ஒப்படைக்கலாம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்காவில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி உங்களுக்கு ஆசி வழங்கி வாழ்த்து கூறுவது தாத்தா, எங்கள் உறவுகள். நீங்கள் எப்படி கூறுங்கள்?
1: மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்திப்போமா? அன்பு தாத்தாவிற்கும் நன்றி, அன்பு உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.
0: கெட்டிக்கார பேரனுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து யார் வருவதற்கு ஆயத்தமா இருக்கீர்கள்? வர்ணிகா வருகின்றீர்களா, தர்ஷனா வருகின்றீர்களா, பிரச்சித் வரவில்லையா? நல்ல பாடகர் அல்லவா பிரச்சித்? நல்ல பாடகர் தான். எங்க ரித்விக்? ரித்விக்கு போய் தூக்கத்துக்கு போயிருப்பார். இல்லை, தூங்க மாட்டார், அங்க பாட்டியோட தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பார் என்று தெரிகின்றது. எங்க வர வேண்டியவர்கள் வரலாம். எங்கே மதுசூரியை காணவில்லை. யாழ் மித்திரன் வந்துவிட்டு சென்று விட்டார், வரவில்லை. வேறு யார் வர இருக்கின்றீர்கள்? இன்னும் வர வேண்டியவர்கள் இருக்கின்றீர்களே. வர்ஷனா வர வேண்டும், வர்ணிகா வர வேண்டும். காற்றலை சிறப்பிக்க வேண்டும் வந்து என்று கேட்டுக் கொள்ளுகின்றேன். முடியாதுவிட்டால் அடுத்த வாரம் தான் மீண்டும் சந்திக்க வேண்டி வரும். நிகழ்ச்சி முடியவில்லை, நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் வருகை தர இருக்கின்றார்கள், ஓடி வாருங்கள்.

0: இனிமை இனிமை இந்த வேளையில வரணிகா வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வரணிகா.
1: வணக்கம் தாத்தா.
0: நலமாக இருக்கின்றீர்களா வரணிகா?
1: நலமாக இருக்கின்றேன் தாத்தா. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா தாத்தா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். என் செல்ல பேர்த்தி, அங்கே உங்கள் ஊர்ல மழை பெய்கின்றதா அம்மா?
1: இல்லை தாத்தா.
0: நல்ல, இரவு உணவு முடித்து விட்டீர்களா? 8:30 போகின்றது. உணவு அருந்தி விட்டீர்களா இல்ல இனிமேல் தானா?
1: இனிமேல் தான் தாத்தா.
0: ஓ, வழக்கமாக எத்தனை மணிக்கு நீங்கள் இரவு உணவு முடிப்பீர்கள்?
1: 9 மணிக்கு.
0: அப்ப நேரம் இருக்கின்றது. அங்கே அம்மா தயார் நிலையில் உணவு வைத்திருப்பார். நீங்கள் அந்த சுவையான உணவை சுவைப்பதற்கு முன்பு உங்கள் மழலையை நாங்கள் சுவைக்க இருக்கின்றோம். என்ன கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள். வந்தவுடன் விடுகதை தாத்தாவை மடக்க போன்றால் என் அன்பு பேத்தி வர்ணிக்கா, இங்கே கொண்டு வாருங்கள். என்ன விடுகதை?
1: உடம்பில்லா ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்?
0: உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டை அணிந்திருக்கின்றானா? அடேங்க அப்பா, நாங்கள் உடம்பு உள்ள நாங்களே பருத்தியிலே தான் ஆடை அணிகின்றோம். அவன் உடம்பு இல்லாமல் 10 சட்டையிலே உடம்பு அணிந்திருக்கின்றானா? அது யாராக இருக்கும்? உடம்பு இல்லாத அதுதான் பட்டம், சரியா? முதல் தடவிலே தவறாக அவர் விட்டு விட்டேன் என் பேத்திக்கு. 10 சட்டை போட்டிருப்பது அது வந்து பட்டாம்பூச்சியா? இரண்டு தடவை தவறு விட்டபடியால் அது நீங்கள் தான். உங்களுக்கு சொல்ல புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: என்ன
0: குழுவத்தாருங்க, ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். சமைக்கிறதுக்கு பாய்ப்பாங்களா? சமைப்பதற்கு உபயோகிக்கின்ற 10 சட்டை போட்டவன் உடம்பு இல்லை. 10 சட்டை போட்டவன் உடம்பு இல்லை. மிளகா பொடியா?
1: தவறு தாத்தா.
0: ஐயோ, தவறு. 3வது முறையும் தவறு. குழு தந்தும் தவறு விட்டு விட்டார். முக்கு தாத்தா தான் குருமா. தாத்தாவுக்கு தெரியாது, ஒன்னும் வயசாகி விட்டது. நான் நினைக்கிறேன் மஞ்சள். அதுவும் மஞ்சள், அது தவறா?
1: தவறு தாத்தா.
0: நீங்களே கொடுங்கள் பேத்தி, தாத்தாவால் முடியாது, கொடுங்கள்.
1: தாத்தா வெங்காயம் தாத்தா.
0: வெங்காயமா? ஆமா, அவருக்கு உடம்பு இல்ல, சுத்தி சுத்தி உடம்பு இல்ல, இத்தனை சட்டை போட்டிருக்கார். வாழ்த்துக்கள் கெட்டி காரை, சிறப்பான பதில். குழு தந்தும் தாத்தாவால் சொல்ல முடியவில்லை என்றால் இவ்வளவு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது என் பேத்திக்கு. வர்ணிகா குட்டிக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. அங்கே அடுத்ததை கொண்டு வாருங்கள்.
1: அடித்தாலும் உடைத்தாலும் அழமாட்டான், அவன் யார்?
0: அடித்தாலும் உதைத்தாலும் அழமாட்டான், எனக்கு தெரியும். அதுதான் பந்து, சரியா?
1: கெட்டிக்கார தாத்தா.
0: கெட்டிக்கார பேத்தி எனக்கு சுகமான கேள்வியை தந்து விட்டார். விடுகதையை இப்பொழுது இருவருக்கும் ஒன்றும் ஒன்றும் சமமாக இருக்கின்றோம். இங்கே அடுத்த விடுகதையை கொண்டு வாருங்கள்.
1: 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மிட்டாய் கடை, அது என்ன?
0: 1000 அறைகள் கொண்டு பிரம்மாண்டமான எத்தனை மிட்டாய்கள் இருக்கு? நினைக்கவே நினைக்கின்றது. அது பஞ்சு மிட்டாய் கடை, சரியா?
1: தவறு தாத்தா.
0: தவறா? அப்படி என்றால் ஒரு பெரிய மிட்டாய் கடை.
1: தவறு தாத்தா.
0: ஐயோ, அதுவும் தவறா? 1000 அறை இருக்கு, எல்லாம் மிட்டாய் என்றால் எவ்வளவு இனிப்பாத்தான் இருக்கு. எத்தனை விதமான மிட்டாய்கள் அங்கே இருக்கும்? 1000 அறைகளையும் கொண்டிருக்கின்றது. 1000 அறைகளை கொண்டு பெரிய மிட்டாய் தொழிற்சாலை. 3 தரம் தவறு விட்டு விட்டேன். வர்ணிகா நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். தேன்கூடா, நான் மறந்து விட்டேன், அதை மறந்து விட்டேன். எனக்கு அது புரியவில்லை. தாத்தாக்கு வயதாகி விட்டது. தேன்கூடு என்ற சிறப்பான பதில் அது. 1000 அறைகள் கொண்ட மிட்டாய் கடை. நல்லதோர் விடுகதையை கொண்டு வந்து கேட்டு தாத்தாவிடம் வெற்றி பெற்று ஒரு புள்ளியும் பெற்றுக்கொண்டு 2 புள்ளி, தாத்தாவுக்கு 1 புள்ளி. சரி, உங்களுக்கு 2, தாத்தாவுக்கு 1. எங்கே மீண்டும் கூறுங்கள் ஜல்லக்குட்டி.
1: கூட்டுக்குள்ளே கூடியிருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல, அது என்ன?
0: அது எனக்கு தெரியும். ஏனென்றால் முன்பு ஒரு தடவை கூறியிருக்கின்றீர்கள், கூட்டுக்குள்ளே இருக்கும் குருவியும் அல்ல, பாய்ந்து செல்லும் பறவையும் அல்ல, அடுத்தது என்ன சொன்னீர்கள்?
1: பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல.
0: பாய்ந்து செல்லும் புலியும் அல்ல, ஆக்களை
1: எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல, அது என்ன?
0: எதிரியை கொள்ளுவ வீரனும் அல்ல, ஆனால் இது நான் நினைக்கிறேன் அம்பு என்று நினைக்கின்றேன். சரியா?
1: வெட்டிக்கார தாத்தா.
0: வெட்டிக்கார பேட்டி எனக்கு முன்பு சொல்லிக் கொடுத்தீர்கள், ஒரு ஞாபகத்தில் இருக்கின்றது. அம்பு என்பது சரியான பதிலை தாத்தா கூறி என் பேட்டி வர்ணிக்காவிட வந்து ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டேன். இப்ப இருவருக்கும் இரண்டு புள்ளி, இரண்டு புள்ளி, நாங்கள் சமமாக இருக்கின்றோம். சரிதானே?
1: ஆமாம் தாத்தா.
0: சாரி, மீண்டும் இருக்கின்றதா அல்லது இன்னும்?
1: இன்னும்
0: கூறுங்கள். இன்னைக்கு போட்டி போட்டு பாக்குறேன் நான் என்னுடைய பேத்தியோடு. எங்கே கொண்டு பாருங்கள்.
1: உடல் வாங்கி உடல் வாங்கி ஊருக்கு செய்தி சொல்வான், அவன் யார்?
0: உதை வாங்கி உதை வாங்கி ஊருக்கு செய்தி சொல்வான் என்றால் எனக்கு அது நான் நினைக்கிறேன் தொலைக்காட்சி.
1: தவறு தாத்தா.
0: தவறா? பத்திரிகை.
1: தவறு தாத்தா.
0: தவறா? உதை வாங்கி உதை வாங்கி ஊருக்கு செய்தி சொல்வான் என்பது நீங்க சொல்லுங்கள். இது தண்டூரா என்று நான் அறிந்திருக்கின்றேன். அது உதை வாங்கி டம் டம் டம் என்று அடித்துக்கொண்டு அடி கட்டி காரி. அப்ப நீங்க என்னை விட ஒரு புள்ளி கூட பெற்று விட்டீர்கள். மூன்று புள்ளிகள் என் பேத்திக்கு. கட்டி காரை தண்டூரா, உதை வாங்கி உதை வாங்கி ஊருக்கு செய்தி. சரியான விடுகதை, அது சரியான முதுமொழி. வாழ்த்துக்கள், சிறப்புகள். அங்கே மேலும் கொண்டு வரப் போகின்றீர்களா அல்லது முடிவடைந்து விட்டதா? ஐந்து சொல்லிவிட்டோம், வேறு இன்னும் இருக்கிறதா? கூறுங்கள்.
1: பார்த்தால் கல், பல்பட்டால் நீர், அது என்ன?
0: ஓ, பார்த்தால் கல், கைப்பட்டால் முள். கைப்பட்டால் முள்
1: இல்லைங்க. பார்த்தால் கல், பல்பட்டால் நீர், அது என்ன?
0: கைப்பட்டால் நீரா? அது வந்து ஐஸ் கட்டி, பனி கட்டி. சரியா?
1: சரி தாத்தா. கெட்டிக்கார தாத்தா.
0: ஓ, அப்ப இருவருக்கு மூன்று மூன்று புள்ளிகள். சம பங்கிலே இருக்கின்றோம் பேத்தியின் தாத்தாவும். ஏனென்றால் பேத்தி கட்டி காரி எனக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுக்கின்றார். கட்டி காரி தன் நன்றி நன்றி. சரி, இத்தகைய நிறுத்துவோமா அல்லது இன்னும் இருக்கின்றதா? சமமாக வந்து விட்டோம். அதுதான் வெற்றியை நிர்ணயிக்கப் போகின்றது. இப்ப தாத்தாவுக்கும் செல்லக்குட்டி வர்ணிக்காக்கும் மூன்று மூன்று புள்ளிகள். அங்கே அதை கேட்டு பார்ப்போம். கொண்டு பாருங்கள். சொல்லுங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கொண்டே
1: இருக்கின்றேன். போர்த்திருக்கும் பூ, அது என்ன?
0: பூவுக்குள் பூ வைத்து போர்த்திருக்கும் பூ என்ன? பூ அடேங்க அப்பா, அது சிரிப்பு.
1: தவறு தாத்தா.
0: தவறா? நல்ல வினாவாகிறது. பூவுக்குள் பூ வைத்து பூத்திருக்கும் பூ என்ன? பூ போர்த்திருக்கும் பூ. பூவுக்குள் பூ வைத்து எப்படி? இன்னொரு தடவை கூறுங்கள்.
1: பூவுக்குள் பூ வைத்து போர்த்திருக்கும் பூ, அது என்ன?
0: பூவுக்குள் பூ வைத்து போர்த்திருக்கும் பூ என்ன? பூ, உப்பு. சரியா?
1: என்ன தாத்தா?
0: உப்பு.
1: தவறு தாத்தா.
0: ஓ, தாத்தா தவறு விட்டு விட்டார். குழு கொடுங்கள், குழு கொடுங்கள்.
1: அதையும் சமைக்க பயன்படுத்துவாங்க தாத்தா.
0: அதையும் சமைக்க பயன்படுத்துவாங்களா? தேங்காய் பூ.
1: அவரு தத்தா.
0: அப்ப நீங்கள் அம்மா கூறவங்க எத்தனை குழு தந்து நான் முயற்சி பண்ணி நான் தோர்த்து விட்டு நீங்கள் கூறவங்க சரியான பதிலை.
1: வாழைப்பூ தத்தா.
0: அட்டே அதை எனக்கு தெரியாமல் போய்விட்டது. கட்டி காரை நாலு புள்ளிகளை பெற்று விட்டார் தாத்தா. மூன்று புள்ளிகளை பெற்று நாலு புள்ளிகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார் எங்களுடைய வர்ணிகா. கட்டி காரை அற்புதமான முதுமணியை கொண்டு தந்தீர்கள். விடுகதை பூவுக்குள் பூ வைத்து
1: இன்னும்
0: ஒன்று இருக்கு. முயற்சி பண்ணி பாப்போம். இங்க கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: இதயம் போல் தொழுத்திருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன?
0: அது எனக்கு தெரியும். கடிகாரம். கடிகாரம்
1: கெட்டிக்கார தாத்தா.
0: அப்ப நாலு புள்ளிகள் கெட்டிக்கார தாத்தாவுக்கும் கெட்டிக்கார பேத்திக்கும் நாலு புள்ளிகள். நாங்கள் இதுவரை சமமாக இருக்கணும். கெட்டிக்காரை எப்படி கொண்டு வந்து சமப்படுத்தினீர்கள்? தாத்தாவை விட்டு கொடுக்க கூடாது. வாழ்த்துக்களின் செல்ல குட்டி தாத்தா உதவி செய்தது. நன்றி நன்றி நன்றி. சிறப்பான விடுகதை சிறப்பாக சொல்லி இருக்கின்றீர்கள். தாத்தாவுக்கும் எடுத்துக் கொடுத்திருக்கின்றீர்கள். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தவரும் மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிறப்பாக இருந்தது என் பேத்தியோடு விடுகதையில் நான் விளையாடும் பொழுது. நன்றி அம்மா. மனதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கெட்டிக்காரை வேறு என்ன கொண்டு வந்தீர்கள் செல்லக்குட்டி? அப்படியா, கட்டி கார குஞ்சு நீங்கள் இப்ப சாப்பிட வேண்டும். நேரம் ஆகிவிட்டது, தூக்கத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே மழை பெய்கின்றதா? மழை பொழிகின்றதா பேர்த்தி? சரி, நீங்கள் இருக்கும் இடம் காத்து அடிக்கிறதா? இப்ப இரவு நேரம் தானே, வெளியே காற்று அடிக்கிறது. நீங்க வெளியே செலுத்த வகையில் வீட்டில் உள்ள இருக்கலாம். வெப்பம் குறைவாக இருக்கும், இலகுவாக தூங்கலாம். அம்மாவிடம் அன்பாக உணவருந்தி விட்டு கடவுள் வணக்கத்தை செய்து விட்டு நீங்கள் தூங்கலாம். சரியா? நான் பாதுகாப்பாக இருக்கேன். வெள்ளம் வந்து மழை பொழிந்து எங்களுடைய நில அறை அத்தனையும் வெள்ளம் புகர்ந்து விட்டது. ஒரு அது அவர்களுடைய நகரத்தின் பிழையால் நடந்து விட்டது. அதை இப்ப இந்த காப்புறுதி நிறுவனம் வந்து பார்த்து அத்தனையும் எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமான பொருட்கள் நஷ்டமாகிவிட்டது. அநேகமான நூல்கள், புத்தகங்கள், என்னுடைய மகள் பட்ட படிப்போல் படித்துக் கொண்டிருக்கோம். அவர் நூல்கள் எல்லாம் சேர்த்து அவை இருந்த அறை தான் கூடுதலாக. அது அடுத்து எங்கள் வானொலி உபகரணங்கள் பல பழுது அடைந்து விட்டது. மீராம்மாவனுடைய உபகரணங்கள் நிறைய, நீண்ட நாள் பொக்கிஷங்கள், சில பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் பழுதடைந்து விட்டன. வேறு கட்ட பொருட்கள். ஆனால் அந்த அது அவர்கள் காப்புறுதியால் நிவர்த்தி செய்வார்கள். இப்ப அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டது. சுவர்கள் கொஞ்சம் பழுதடைந்து அதெல்லாம் வெட்டி செய்கிறார்கள். நாங்கள் பாதுகாப்பாக சிறப்பாக கவனமாக இருக்கின்றோம் பேத்தி. கருணையோடு கேட்ட என் அன்பு வரணிகாவுக்கு நன்றிகள். இறைவன் அருளால் எங்களுக்கு எதுவிதமான ஆபத்தும் இல்லை. நாங்கள் நலமாக இருக்கின்றோம். சரியா? பாதுகாப்பாக நீங்களும் பாதுகாப்பாக அமைதியாக நிமதியாக சிறப்பாக இந்த நோயினின் முடிவெட்டு நோய் நொடி இல்லாமல் நல்ல கல்வி அறிவில் வளர்ந்து வர எல்லாம் வல்ல எங்கள் அன்னை கலைவாணியை வணங்கி என் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை நானும் எங்கள் உறவுகளும் தருகின்றோம் உங்களுக்கு. இப்ப நீங்கள் எப்படி விடைபெறுவீர்கள்?
1: அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என் அன்பு உறவுகளுக்கும் என் அன்பு வெட்டிக்கார தாத்தாவிற்கும் நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள் உங்கள் மலரைக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்ளம் பூரிக்கின்றது. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களை நான் சந்திப்பதற்கு அவளோடு காத்திருப்பேன். நன்றி அம்மா, நன்றி. நன்றி செல்லக்குட்டி, நன்றி செல்லக்குட்டி. அன்பு செல்வங்கள் எவ்வளவு அறிவாளியான குழந்தைகளாக எவ்வளவு அன்போடு எங்களோடு ஊடாடுகிறார்கள். எங்கள் முதல் தமிழ் வானொலியில் வர நிகழ்வுகளில் மிகவும் மகிழ்ச்சியான சுவாரஸ்யமான குதூகலமான உள்ளத்துக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய இந்த மலலைகளுடைய குரல் கேட்க நாங்கள் என்னதவம் செய்தவமோ தெரியவில்லை. அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நான் தவறவிடுவதில்லை என்று கூறியிருக்கின்றேன். அந்த நேரத்துக்கு ஓடி வருவதற்கு சில தடைகள் இருந்தும் அந்த தடைகளை அரைகுறையிலே நிறுத்திவிட்டு மகளை ஒப்படைத்துவிட்டு நான் ஓடி வந்துவிட்டேன். சற்று தாமதமாகத்தான் வந்தேன். இருப்பினும் நிறைவாக நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த மனமார்ந்த நன்றி. நான் மட்டுமல்ல, எங்களை இதை கேட்டுக்கொண்டு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளும் கூறுகிறார்கள். இங்கே புலனத்திலே எழுதிக்கொண்டே இருக்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் ஒவ்வொருவருக்கும் இங்கே வாழ்த்து கூறிக்கொண்டிருப்பவர் பலர். அவர்கள் அத்தனை பெற்ற வாழ்த்துக்களும் வாசிக்கவே எனக்கு நேரம் போதாது. அன்பு செல்வங்கள், இந்த நிகழ்வு மறு ஒலிபரப்பாக வரும்பொழுது நீங்கள் நன்றாக அவதானித்து கேட்டால் உங்களுடைய சிறப்பு புரியும். மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக பெற வேண்டும், வளர்ந்து வர வேண்டும் என்று கூறுகின்றேன். அடுத்து ஒரு செல்வங்கள் வரவில்லை. போல் தெரிகின்றது. அப்படி அவர்கள் வருவதாக இருந்தால் அழைக்கலாம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை. கனடா கலையகத்திலிருந்து வாரம் ஒரு முறை மலரும் சிறுவர் பூங்கா.

ஒவ்வொரு சிறுவர்களும் வந்து தங்கள் திறமைகளை வழிகாட்டும் பொழுது என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வாழ்த்து கூறி அவர்களை மேலும் மேலும் வளர வைப்பதற்கு நீங்கள் கொடுப்பது நல்ல சத்துள்ள உணவாக இருக்கின்றது. இந்த விவாதங்களை, இந்த வாழ்த்துக்களை, இந்த செய்திகளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குழந்தைகளும் எதிர்பார்க்கின்றார்கள். புலனத்திலே அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் அத்தனை பேரும் உங்கள் புலனத்தில் உள்ளவர்கள். அது மட்டுமல்ல, மேலை நாடுகளில் இருந்தும் அடுத்த நாடுகளில் இருந்தும் இங்கே எங்களுக்கு என்னுடைய சொந்த பகுதிக்கு எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். செய்தி பகுதியிலே நாங்கள் பல இந்த நிகழ்ச்சியை அவர்கள் தவறவிடாமல் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே மழலை யாழினிது குழலினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தான் அப்படி கூறுவார். இவர்களுடைய மழலை சொல்லை கேட்டவர்கள் வேறு எதுவும் சிறப்பு கூற மாட்டார்கள். அப்படியாக உள்ளத்துக்கு மகிழ்வாக இந்த முடக்கமான நேரம், துன்பமான நேரம், வருத்தமான நேரம், நெருக்கமான நேரத்தில் கூட எங்கள் இதயத்தை இலகுபடுத்தி எங்கள் இதயத்திலே நடம்புரியும் இந்த செல்வங்கள் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்திக் கொண்டிருப்பது எனக்கு மிகவும் மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு குழந்தைகளும் உளப்பூர்வமாக வந்து தாத்தாவுடன் பேசி தாங்கள் வானொலியில் இருக்கின்றோம் என்பதை மறந்து தாத்தாவுடன் நேரடியாக பேசுவது போன்ற ஒரு தோரணையிலே பழகுகிறார்களே, இது எல்லோருக்கும் கிடைக்காது. இங்கு வந்து சிறப்பிக்கும் அத்தனை செல்வங்களும் ஒரு ஆளுமை பெற்றவர்கள். எதிர்காலத்தில் அவர்கள் தங்களை தாங்கள் சமாளித்துக் கொள்வார்கள், தங்களை தாங்கள் நிர்வகித்துக் கொள்வார்கள், மற்றவருடன் நல்ல பெயர் எடுப்பார்கள். இதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அன்னை கலைவாணியும் அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். மேலும் உறவுகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற இந்த பாடல் முடிவிற்குள் வந்தால் எடுத்துக்கொள்வோம், இல்லை என்றால் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து வாரம் ஒருமுறை மலரும் சிறுவர் பூங்கா.

மேலும் பல செல்வங்கள் வர இருந்தன. நேர காலங்கள், அவருடைய சொந்த சில இடையூறுகள், நேரமின்மை, வலைத்தள பிரச்சனைகள், எத்தனை இருந்தாலும் ஓடி வந்து விடுவார்கள். அவர்கள் அடுத்த வாரம் வருவார்கள், சிறப்பிப்பார்கள் என்று நான் எண்ணிக்கொள்கின்றேன். எல்லா செல்வங்களுக்கும் என் அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும்.

எத்தனை தடைகள் இருந்தாலும் எங்கள் சிறுவர் பூங்கா தடைப்பட மாட்டாது. தாமதித்து வந்தாலும் கூட நிறைவாக நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை பூர்ணப்படுத்துகிறார்கள் எங்கள் செல்வ குழந்தைகள். அவர்கள் வாரம் ஒரு முறை தங்களுக்கு வாய்த்த வாய்ப்பு வந்து ஓடி வருவார்கள் அல்லவா, அதனால் ஏமாற்றம் இல்லாமல் இதை செய்கின்றார். இறைவன் விட்ட வழி சில தடைகள் கொண்டு வந்து விட்டார். இருப்பினும் தடைகளை மூறியும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி முடித்து விட்டோம் என்ற ஒரு பெருமையும் நன்றியும் கடவுளுக்கு கூறிக்கொண்டு என் செல்வங்களுக்கு வாழ்த்து கூறிக்கொள்கின்றேன்.

அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு செல்வ பேராண்டி வந்து தூக்கம் வருகிறது தாத்தா என்று கூறினது எவ்வளவு ஆவலாய் மார்பிலே தாங்கி அவரை ஏந்தி தூங்க வைக்க வேண்டும் போல் எனக்கு இருந்தது. சிறப்பு, தூக்கத்தையும் பார்க்காமல் பசியையும் பார்க்காமல் சாப்பாட்டையும் எதிர்பார்க்காமல் ஓடி வந்து தாத்தாவிடம் சிறுவர் பூங்காவிலே மலர்ந்து இந்த ரோஜாவனமான எங்கள் அன்பு உறவுகளின் உள்ளத்திலே மகிழ்ச்சியை பொங்க வைத்து சென்ற செல்வங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய அன்பு பாடகர் பிரச்சித் அவர்களும் வந்திருந்தால் இன்னும் அழகு தமிழிலே நன்ற பாடியும் காட்டியிருப்பார் தானே. அவருக்கு என்ன தடை இருக்கின்றதோ தெரியவில்லை. அடுத்த வாரம் வருவார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.

இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோமா? மேலும் வருவதற்கு குழந்தைகளுக்கு நேரம் 9 மணியை எட்டிக்கொண்டிருக்கிறது. தூக்கத்துக்கு செல்லும் நேரம். அவர்களுக்கு நாங்கள் இடையூறு செய்யாமல் அவர்கள் அமைதியாக தூங்க வேண்டும், வளர்ந்து வர வேண்டும். நாளைய தலைவர்கள் அவர்கள் எங்கள் சமுதாயத்தை தாங்கி நடப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். இப்பொழுது அதற்கு மொழியல் தமிழ் வானொலி பெரும் பேறு பெற்றிருக்கின்றது. இந்த குழந்தைகளை இப்படி இணைத்து ஒரு நிகழ்வை கொண்டு வந்து நிறைவாக அவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர களம் அமைத்துக் கொடுத்த மொழியல் தமிழ் வானொலிக்கும் இந்த நிகழ்ச்சி அன்று தொட்டு நிறைவேற்ற நிகழ்ச்சி என் அன்பு மகள் மீரா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறுவர் மலர் என்ற இடத்திலே அவர் கொண்டு வந்தார். அது சிறிது காலம் தடைப்பட்டிருந்து மீண்டும் ஆரம்பித்து மீண்டும் ஆரம்பித்து இப்பொழுது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே அன்பு மகள் மீராவுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுகின்றேன். ஏனென்றால் இந்த மழலைகளோடு இந்த வயதில் நான் அவர்களோடு உரையாடுவதற்கு எனக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தை ஒரு பெரும் பாக்கியமாக எண்ணிக்கொண்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். காற்றலையில் நானும் என்னுடைய செல்வ குழந்தைகளும் என்று கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவோம். அன்பு உறவுகளே, நிறைவு பெற்றது சிறுவர் பூங்கா. நன்றி, வணக்கம். அன்போடு நன்றியும் வணக்கமும் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்து நிகழ்வுகளை கேட்டுக் கொண்டிருங்கள். களம்பத்திலே சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுச் செல்கிறேன். மீண்டும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே, நன்றியும் வணக்கமும் என் அன்பு செல்வங்களே.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்த பாடல்களை கேட்போம். வாழ்வை வளமாக்கும் விநாயகர் நிவேதனம். விநாயகருக்கு மோதகம், கரும்பு, அவல், பொறி ஆகியவற்றை படைக்க வேண்டும். இந்த நிவேதன பொருட்களுக்குள் பெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது. அது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே வளமாகும். மோதகம், இதன் வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்கிறது. மனதை வெள்ளையாக வைத்துக் கொண்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் படைக்கப்படுகிறது. கரும்பு, கடிப்பதற்கு கடினமானாலும் இனிப்பானது. வாழ்க்கையும் அப்படித்தான், கஷ்டப்பட்டால் இனிமையை காணலாம் என்ற தத்துவத்தின்படி படைக்கப்படுகிறது. அவல், பொறி, இவை ஊதினாலேயே பறக்கக்கூடியவை. இப்பொருட்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை ஊதி தள்ளிவிடவும் விட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

பிள்ளையாரை பெண் வடிவில் காணும் மரபு தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. பெண்மை கோலம் கொண்ட பிள்ளையார் கணேசினி என்றும் கஜானனி என்றும் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தூண் ஒன்றில் ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலை மடக்கியும் நர்த்தனம் ஆடும் இவர் பெண் உரு கொண்டு இரு கரங்களில் அபய வரத முதிரைகளை கொண்டு நிற்கிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சுவாமி சன்னதி நுழைவு வாயில் கணேசினியின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அவரது கால்கள் புலிக் கால்களாக அமைந்திருப்பதால் வியாக்ரபாத கணேசினி என்று அழைக்கப்படுகிறார். ஒரு பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள், பைபிள் சிந்தனைகள். சகோதரனையும் சகோதரியையும் திட்டக்கூடாது. அவர்களை திட்டுபவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். எளிய மனம் கொண்டவர்களை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நாம் துன்பப்படும் போது அவர் நம்மை மீட்பர். அடிமையாய் இருந்தாலும், உரிமை பெற்ற குடிமகனாக இருந்தாலும், நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் கடவுளிடம் இருந்து நன்மையே பெறுவர். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். தீய சொல்லில் இருந்து உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள். வஞ்சக மொழியை உங்கள் வாய்விட்டு விலக்கிவிடுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கவனம் சிதறக்கூடாது. ஆலயத்திற்கு சென்றால் நம் கவனம் போதகரின் பிரசங்கத்தில் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் அதை கவனித்து கேட்பது இல்லை. பக்கத்தில் இருப்பவரிடம் வேறு எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தூங்கி வழிகிறார்கள். சிலருக்கு பிரசங்கம் போரடிக்கிறது. யார் பிரசங்கத்தை ஊன்றி கவனித்து தேவ வார்த்தையை கேட்கிறாரோ அவர்கள் மனதை கர்த்தர் குளிரச் செய்வார். ஆண்டவரின் சன்னிதானத்திற்கு சென்றால் அவரிடம், கர்த்தரே, என்னோடு கூட பேசும், உம்முடைய ஞானமான ஆலோசனைகளை எனக்கு தாரும், உம்மை எண்ணும் என் இருதயம் குளிர வகை செய்யும் என்று முழு மனதோடு ஜெபியுங்கள். அவரிடம் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். அவர் நம்மை அவரோடு அணைத்துக் கொள்வார். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்போம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். பொன்மொழி கேட்போமா? நபிகள் நாயகம் நமக்கு வழங்கிய நல்லுரைகளை கேட்போம். செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. இன்னும் மனிதனுக்கு எண்ணியதே கிடைக்கும். எவர் தனது எண்ணங்களை மறுமையின் பக்கம் திருப்புகின்றாரோ அவருடைய கவலைகள் எண்ணங்கள் அனைத்திற்கும் இறைவன் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறான். உங்களின் உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் பார்த்தே இறைவன் தீர்ப்பளிக்கின்றான். பிறருடைய குற்றங்களை தேடி அலையாதீர்கள். நீங்கள் உயர்ந்த நிலை அடைவதற்காக பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரை புறம் பேசாதீர்கள். பிறரிடம் முகம் சுளிக்காதீர்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் உடன் பிறவிகளாக வாழுங்கள் என்பது நபிகள் நாயகம் கூறிய பொன்மொழிகள் ஆகும். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

என்ன வகையான உணவு வகைகளை சாப்பிடலாம் என நபிகள் நாயகம் கூறுகிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நபிகள் நாயகம் அவர்கள் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் சேர்த்து கொண்டார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் சொல்வார். கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என்பார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் நமது சிந்தனைக்கு, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி சொல்கிறார் சாந்தானந்தர். பிறர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள். பிறரை பற்றி நீங்களும் சிந்திக்க கூடாது. உங்கள் மனதுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தால் போதும். பிறருக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உத்தமர்களின் வரிசையில் உங்களை முதல் இடம் பெறச் செய்வது கடவுளின் பொறுப்பு. அன்றாடம் அரை நிமிட நேரம் ஒதுக்கி நீங்கள் மன தூய்மை கொண்டவரா என்பதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள இது உதவியாக இருக்கும். தர்மத்தின் வழியில் மட்டும் செல்லுங்கள். அது ஒன்றே நல்வாழ்வுக்கு துணை நிற்கும். உலக ஆசைகளில் சிக்கி கொள்ளாதீர்கள். அவை நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். கணவருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எதையும் பதிவிரதை எண்ணமாட்டாள். அதுபோல கடவுளை சரணடைந்த பக்தன் அவரை தவிர வேறொன்றை சிந்திக்க மாட்டான். சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நன்றியுடன் கடவுளை வழிபடாமல் போனால் மனிதன் விலங்கு நிலைக்கு தாழ்ந்து விடுவான். தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் உழைப்பில் ஈடுபட்டால் கடவுளின் அருள் துணை நிற்கும். அவன் வாழ்வில் எல்லா மேன்மைகளையும் அடைவான். ஒழுக்கம் மனிதனின் உயிருக்கு சமம். படிப்பு, பணம், புகழ் என அனைத்து செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவற்றுள் பயன் இல்லை. நதி வழியே ஓடும் தண்ணீர் கடலை சென்று அடைவது போல உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் என்றாவது ஒரு நாள் கடவுளை சென்று அடைவது உறுதி. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதன் நோக்கம் உடல் நலனை காப்பதுதான். அதுபோல கடவுளால் கொடுக்கப்படும் சோதனை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்கான முயற்சியே ஆகும். உண்பதற்காக உலகில் வாழ்வது கூடாது. நாவை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாம் தானாகவே அடங்கிவிடும். உள்ளத்தில் கர்வம் இருந்தால் சொல்லும் செயலும் முரண்படும். அடக்கம் இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும். கடவுள் சிந்தனையோடு உணவை உட்கொள்ள வேண்டும். இதை பின்பற்றினால் சாப்பிடும் அனைத்தும் அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாகிவிடும். வாழ்நாள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் மதிப்பு மிக்கது. எப்பொழுதும் நல்ல பணியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக்குங்கள். சத்திரத்தில் சில நாள் தங்குவது போல மனிதனுக்கு உலக வாழ்வு என்பது சில காலம் மட்டுமே. சத்திரத்திற்கு உரிமையானவன் ஒருவன் இருப்பது போல உலகிற்கு கடவுளே உரிமையாளர் என்கிறார் சாந்தானந்தர். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது MTR FM. இது MTR நேரம், இது தகவல் அறியும் நேரம். சோழர் கால துறைமுகப்பட்டினம் பூம்புகார். பூம்பட்டின நாகரீகம் சோழ பேரரசர்களின் தலைநகரமாகவும் துறைமுகப்பட்டினமாகவும் இருந்தது காவிரி பூம்பட்டினம். இது பூம்புகார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடல் கோள் காரணமாக இந்த நகரம் அழிந்து போனது. 2ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த ரோம் நாட்டு சுற்றுலா பயணி டாலமி பூம்புகார் முக்கிய வணிக நகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த நகரை கெபாரிஸ் எம்போரியன் என்று கூறியுள்ளார். திருச்சியை அடுத்த உறையூர் சோழர்களின் தலைநகராக இருந்தது. கரிகாலன் பூம்புகாரை தன்னுடைய 2வது தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். பட்டினப்பாலை, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களில் பூம்புகார் நகரை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பெரியதும் சிறியதுமான படகு துறைகளும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடந்ததை பற்றியும் பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்று நீளும் அந்த பாடலில் எந்தெந்த ஊர்களில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்தன என்பதை பட்டியலிடுகிறது. அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன என்றால், அரேபிய நாட்டிலிருந்து கடல் வழியாக குதிரைகள் வந்தன. ஏற்றுமதிக்காக சேர நாட்டில் பகுதியில் இருந்து தோணிகளில் கருங்கரி என்று சொல்லப்படும் மிளகு மூட்டைகள் வந்தன. கலிங்க பகுதியில், அதாவது தற்போதைய ஒடிசா, அங்கிருந்து பொன்னும் மணியும் வந்து இறங்கின. பாண்டிய நாட்டு துறையிலிருந்து முத்துக்கள் வந்தன. ஈழத்திலிருந்தும் காழகத்தில் இருந்தும், அதாவது தற்போதைய மியான்மர், சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. காற்று வருவதற்காக மான் கண் போல ஜன்னல் வைத்த மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. நகரில் பொருட்களை கூவி விற்கும் வணிகர்கள், பொருட்களை சேமித்து வைத்திருந்த பண்டகசாலைகள் இருந்தன. பட்டு, பருத்தி போன்றவற்றின் நூல்களால் நுட்பமாக தேய்க்கும் காருகர் எனப்படும் தையல் கலைஞர்கள் இருந்தார்கள். உணவுப் பொருட்களை வகை வாரியாக பிரித்து விற்பனை செய்ய கூல வீதி இருந்தது. அந்த வீதியில் கள்ளை விற்கும் மகளிர், மீனை விற்கும் பரதவர், உப்பு வெற்றிலை வாசனை பொருட்களை விற்கின்றவர்கள், பல வகை மாமிசங்களை விற்பனை செய்பவர்கள் நிறைந்திருந்தார்கள். வெண்கலத்தட்டார், செம்புத்தட்டார், மரத்தச்சர், இரும்பு கன்னார், குயவர், மண் அச்சுகளை செய்து தருபவர், பொற்கொல்லர், தோல் பொருட்கள் செய்பவர், சித்திரக்காரர்கள், பொம்மைகள் பாவைகள் செய்பவர்கள் வினைவலர் வீதியில் இருந்தார்கள். நாளங்காடி, அதாவது பகல் நேரச்சந்தை, அல்லங்காடி, இரவு நேரச்சந்தை என பெருநகர் ஒரு பெரும் வணிக கூடமாக திகழ்ந்திருக்கிறது. சூழல், குழல், யாழ், இசைக்கருவிகளை மீட்டுபவர்கள் பாணர் வீதியில் வசித்தனர். இவர்களைத் தவிர அரசர்கள் வாழும் வீதி, தேரோடும் வீதி, பார்ப்பனர்கள், உழவர்கள், மருத்துவர்கள் வாழும் வீதி என முறைப்படி வீதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. பட்டினப்பாக்கத்தில் குதிரைக்காரர்கள், யானைப்பாகர்கள், தேரோட்டிகள், பெருவணிகர்கள் வசித்தனர். மறுவூர் பாக்கத்தில் சாதாரண படை வீரர்கள், சாதாரண கணிகையர் வசித்து வந்தனர். பூம்புகாரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசனே விழாவை முன்னின்று நடத்தியுள்ளான். இந்திரனுக்கு விழா எடுக்கும் நாட்களில் அந்நகரத்தில் இருந்த எல்லா தெய்வங்களுக்கும் விழா எடுக்கப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் எடுக்கும் இந்த விழா அரசன் ஊரில் இல்லாத காரணத்தினால் நடத்தப்படவில்லை. அதனால் கடல் பொங்கி நகர் அழிந்ததாய் காரணம் சொல்லப்படுகின்றது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.
1: அங்க என்ன பண்ற? நான் தூங்க போறேன். நீ இன்னும் தூங்கலையா?

ஞாபக மறதிக்கு விடை கொடுப்போமா? மாணவர்கள், இளைஞர்கள், அலுவலர்கள், முதியவர்கள் என அனைவரும் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை ஞாபக மறதி. பொதுவாக ஞாபக மறதி என்பது இரு வகைப்படும். ஒன்று தற்காலிகமானது, மற்றொன்று நிரந்தரமானது. இரண்டாம் வகை வயோதிகம் காரணமாகவும் மூளை மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் காரணமாகவும் வெகு சிலருக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இவ்வகை ஞாபக மறதியை தீர்க்க மருத்துவரின் உதவி தேவைப்படும். ஆனால் முதலாம் வகை பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது. அது பெரும்பாலானோரின் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், இன்றைய அவசர சூழலில் ஏற்படும் அதீத பதற்றம், வேலைப்பழு மற்றும் மன உளைச்சல். உடலியல் காரணங்களை காட்டிலும் உளவியல் காரணிகளே மறதிக்கு பெரும்பாலும் காரணமாகிறது. தன்னம்பிக்கை குறையும் போதும், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதினாலும், தாழ்வு மனப்பான்மையினாலும், தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளினாலும் மறதி ஏற்படுகிறது. இது தவிர ஊட்டச்சத்து குறைவு, தவறான பழக்க வழக்கங்கள், பிடிக்காத பணி, குடும்பம் மற்றும் அலுவலக சூழல் போன்றவற்றாலும் ஞாபக மறதி ஏற்படுகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அன்றாடம் ஏற்படும் ஞாபக மறதியை சில எளிய பயிற்சிகள் மூலம் பெருமளவு குறைத்துவிட முடியும். இதற்கு எந்த ஒரு காரியத்திற்கும் திட்டமிடுதல் அவசியம். உதாரணமாக, மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு முதல் நாள் இரவே ஒரு அட்டவணை தயாரித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவற்றை ஒரு தாளிலோ அல்லது அலைபேசியிலோ குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி எடுக்க வேண்டும். இதனால் வலுக்கட்டாயமாக கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இறைச்சலில் இருந்து விடுபட்டு நமக்கு பிடித்த சுற்றுச்சூழலில் மனதுக்கு பிடித்த இசையையோ அல்லது பாடல்களையோ கேட்கலாம். அன்றாடம் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்கினால் உடலோடு சேர்ந்து மனமும் புத்துணர்வு பெறும். பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தாமல் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிடுதல் நலம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்னும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் குழப்பம் தவிர்க்கலாம். மல்டி டாஸ்கிங் என்னும் அடிப்படையில் பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு கொண்டு செய்யாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. கோபம், பொறாமை, அச்சம், குழப்பம் உள்ளிட்ட தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தலும் உடற்பயிற்சி தரும் ஊக்கமும் ஞாபக மறதியை விரட்டும். இணைந்திருங்கள், ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

எம்டிஆர் நேரம் தொடர்கிறது. இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேம்பும் வெல்லமும் தக்காரும் தக்க வரல்லாரும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களே, அதுபோல கெட்டவர்கள் என்றும் கெட்டவரே. பொதுவாக இரு தரப்பினரும் தம் குணத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. நல்லவர்கள் எல்லோரிடத்திலும் நல்லவர்களாகவே நடந்து கொள்வார்கள். கெட்டவர்கள் தம்மை போல கெட்டவர்களிடம் மட்டுமல்லாமல் நல்லவர்களிடம் கூட கெட்டவர்களாகவே நடந்து கொள்வார்கள். இவர் மிகவும் நல்லவராயிற்றே, இவருக்கு போய் நாம் கெடுதல் செய்யலாமா என்று கெட்டவர்கள் நினைப்பது இல்லை. நல்லவர்கள் இந்த நபர் கெட்டவராயிற்றே, இவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டுமா என்று யோசித்து தயங்குவதில்லை. நல்லவர்கள் எல்லாருக்குமே நன்மை செய்வார்கள். இதை இரண்டு உதாரணங்கள் மூலம் இந்த நாலடியார் பாடல் விளக்குகிறது. அதாவது, கரும்பு சாறு யார் சாப்பிட்டாலும் இனிக்கும், இவர் கெட்டவர் ஆகவே இவருக்கு நான் கசப்பாக இருப்பேன் என்று கரும்பு சாறு நடந்து கொள்வது இல்லை. அதுபோல யார் தின்றாலும் வேம்பு கசக்கும், தின்பவர் தேவராயிற்றே என்பதால் வேம்பு இனிப்பதில்லை. சிந்தித்து பார்க்க இயலாத கரும்பு வேம்பு இரண்டின் இயல்பு இப்படி என்றால், சிந்தித்து பார்க்கும் மனிதன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டாமா? கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வதே மனித பண்பு. அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண நன்னயம் செய்துவிடல் என்றார். நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்து இருந்த போதிலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று வெட்கப்பட்டு போகும் நபர் அதுவரை சிலருக்கு வேம்பாக இருந்தாலும் பிறகு எல்லோருக்கும் கரும்பாக இருப்பர். கரும்பு மனிதர்கள் பிறரை கரும்பு ஆக்குவார்கள், ஆனால் வேம்பு மனிதர்கள் என்றும் எவருக்கும் வேம்புதான். ஆடுகோடு ஆடுகோடாகி அதரிடை நின்றதூம் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னகத்தே ஒன்றவன் தாழ்வின்றி தன்னை செய்யின். கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளைக் கண்டு நாம் மிரண்டு போய்விட வேண்டாம். மிகச்சாதாரண சமாச்சாரம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில் சில இன்று புழக்கத்தில் இல்லை, அவ்வளவுதான். எவனோ ஒருவன் தாழ்வின்றி தன்னை ஒரு ஆளாக்கிக் கொள்கின்றானோ அவன் வளரக்கூடியவன், வளர்ந்து உதவக்கூடியவன், மனிதனின் முயற்சி பயனளிக்கும் என்பதை நல்ல உதாரணத்துடன் எடுத்துச் சொல்லும் பாடல் இது. முயற்சி உடைமை பற்றி சொல்லாத நீதி நூல்கள் தமிழிலே இல்லை என்றே சொல்லலாம். நெடுஞ்சாலைகளில் சில இடங்களில் மிகப்பெரிய மரங்களை பார்க்கிறோம் அல்லவா? அவை தம் பரந்த கிளைகளுடன் பெரியதொரு வட்டத்திற்கு நிழல் பரப்புகின்றன. காரில் நெடுந்தொலைவு செல்லும் பயணிகள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். ஆதியில் அந்த மரங்கள் எல்லாம் தளிர்களாக இருந்து வளர்ந்தவையே ஆகும். ஆடுகோடு என்றால் ஆடுகின்ற இளம் செடி என்று அர்த்தம். மரம் தன் இளநிலையில் காற்றில் ஆடக்கூடியதாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னரோ அந்த மரத்தில் யானையை கூட கட்டி வைக்க முடிகிறது. வாழ்க்கையும் ஒரு ஆடுகோடு களிர் அணைக்கும் கந்து ஆவது போலத்தான். மழையை தாங்கி வெயில்

மேலில் வாடி காற்றில் அசைந்து வேர் பிடிப்பினை விட்டுவிடாமல் வளர்வது அல்லவா மரம். மனிதனும் அதுபோல இருக்க வேண்டும். இளவயதில் தன் காலில் நிற்பதற்கு சிரமப்படுகிறான். விதி அசைத்து பார்க்கிறது, ஆனால் தாக்குப்பிடிக்கிறான். வளர்ந்த பின்னால் திரண்டு பருத்து உரமேறிய மரம் போல மனிதனும் பலருக்கு ஆதரவாக இருக்கின்றான், இருக்க வேண்டும். மரமே களிறு அணைக்கும் கந்து ஆகும் பொழுது மனிதன் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டாமா? இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

இனி திருத்தலம் உலா வரலாமா? நம் உள்ளார்ந்த பக்தியை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி பரவசப்படுவதற்கு மட்டுமல்ல ஆலயங்கள், தன்னை தேடி வரும் உண்மையான பக்தன் சுயநலமின்றி வேண்டிடும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவதற்காகவும் அவை அமைந்துள்ளன. இந்த வகையில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 18வது தலமாக போற்றி வணங்கப்படுவது திருக்கருகாவூர், சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடப்பெற்றது. கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊர். திரு என்பது இத்தலத்தை உயர்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. கருகாவூர் என்பது கரு பிளஸ் கா பிளஸ் ஊர் என பிரித்து பொருள் கொண்டால் இத்தலத்தின் சிறப்பை எளிதில் புரிந்து கொள்ளலாம். கருகாவூர் என்பதற்கு வயிற்றில் உள்ள கருவை காத்து ரட்சிக்கின்ற ஊர் என்று பொருள். திருமணமான ஒரு பெண் முழுமை பெறுவதற்கு அவள் தாய்மை பேற்றை அடைய வேண்டும். ஆனால் மணமான எல்லா பெண்களுக்கும் இது அமைவது இல்லை. அத்தகைய பெண்கள் திருக்கருகாவூரில் குடிகொண்டுள்ள அன்னை கர்ப்பரட்சாம்பிகையை முறைப்படி வழிபட்டால் தாய்மை பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்கள் அந்த பாக்கியம் பெறவும் கன்னியர்களுக்கு திருமணம் கூடி வரவும் கருகாத்த நாயகியை வேண்டி தூய நெய்யால் சன்னதிப்படியை மெழுகி கோலமிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அம்மன் திருப்பாதத்தில் வைத்து மந்தரிக்கப்பட்ட நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து தம்பதிகள் இரவில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் குழந்தை பேறு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையுடன் வந்து தொட்டில் கட்டி துலாபாரம் செய்து நன்றியுடன் வழிபட வேண்டும். கருவுற்ற பெண்கள் கருக்காத்த நாயகியை வணங்கி அம்மன் பாதத்தில் விளக்கு எண்ணெய் வைத்து வாங்கி செல்கின்றனர். கர்ப்பிணிகள் 5 அல்லது 7 மாதத்தில் இருந்தே வயிற்றில் இந்த விளக்கெண்ணை தடவி வர நலம் உண்டாகும். கருகாத்த நாயகி என்ற சிறப்பு இந்த அம்மனுக்கு உண்டாக காரணமான இந்த தல வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாமா? வடமொழியில் ஸ்கந்த புராணத்தில் உள்ள க்ஷேத்ர வைபவ காண்டத்தில் சனத்குமார சங்கதியில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக இந்த தல வரலாறு அமைந்துள்ளது. முல்லை வனமான இத்தலத்தில் கௌதமர், கார்கேயர் என்ற 2 முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர். நித்ருவ முனிவரும் அவரது மனைவி வேதிகையும் இங்கு தங்கி முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லாத இயக்கத்தால் ஒருநாள் முனிவர்களிடம் கவலை தோய்ந்த குரலில் இவர்கள் சொன்னார்கள். அதற்கு, இங்கு எழுந்தருளி உள்ள சிவனையும் அம்பாளையும் வணங்கினால் வேண்டியது கிட்டும் என்று அருள் ஆசி வழங்கினார் முனிவர்கள். அதன்படி முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள அவர்களை வணங்கினார்கள் இந்த தம்பதியர். தங்களுக்கு குழந்தை பேறு வாய்க்க வேண்டும் என்று உருக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். தெய்வங்களின் பரிபூர்ண ஆசை இவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசையின்படி கர்ப்பவதியானாள் வேதிகை. அப்பொழுது கடும் வெயில் காலம். வேதிகையின் கணவரான நித்ருவ முனிவர் க்ஷேத்ராடனம் போயிருந்தார். அன்றைய தினம் அவளுக்கு பேறுகால அவஸ்தை ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஊர்துவர் என்ற முனிவர் பிட்சை கேட்டு வாசலில் நின்றார். முனிவரின் குரல் கேட்டும் வேதிகையால் எழக்கூட முடியவில்லை. குரல் கொடுக்கவும் இயலாத அளவு வலி தாங்க முடியவில்லை. வேதிகையின் அவஸ்தை பற்றி அறியாத ஊர்துவர் அவளை தன்னை அவமதிக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது சாபம் கொடுத்து விட்டார். அவ்வளவுதான், வேதிகையின் கரு அடுத்த நிமிடமே கலைந்து போனது. அன்னை கர்ப்பரட்சாம்பிகையால் கிடைத்த குழந்தை பாக்கியம் இப்படி ஆகிவிட்டதே என அந்த அன்னியிடமே போய் நின்றாள் வேதிகை. அம்மா, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கவும் அம்பாள் அவள் முன் தோன்றினாள். கலைத்த கருவை ஒரு குடத்துக்குள் ஆவாகனம் செய்து, வேதிகை கவலை வேண்டாம், கலைந்த உன் கரு இந்த குடத்தில் பத்திரமாக இருக்கிறது, உனக்கு இதிலிருந்தே குழந்தை கிடைக்கும் என்றாள். அதன்படி குடத்தை தன்வசமே வைத்திருந்து குழந்தை பிறக்கும் வரை காப்பாற்றி கொடுத்தாள் அந்த குழந்தைதான் நறுவன். அம்பாளின் அருள் மகிமை அனுபவத்தால் உணர்ந்த வேதிகை, அன்னையே, இனி இந்த தலத்தில் நீ கர்ப்பரட்சாம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளி கருத்தரித்தவர்களையும் அவர்களது கருவையும் என்றென்றும் உடனிருந்து காப்பாற்ற வேண்டும். கர்ப்பவதிகள் சுகப்பிரசவம் காண வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்பாளும் அவ்வாறே அருள் பாலித்தாள். குழந்தை நறுவனுக்கு தாய்ப்பால் இல்லாததால் அம்பாளே காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்கச் செய்தாள்.
காமதேனோ தல் கான் குளம்பில் கீறவும் ஒரு பால் குளம் தோன்றியது. அது ஆலயத்திற்கு முன்புறம் இன்றும் காணப்படுகிறது. இதை க்ஷீரகுண்டம் என்பார்கள். க்ஷீரம் என்றால் பால். மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களும் திருக்கருகாவூர் வந்து கர்ப்பரட்சாம்பிகையை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். இங்குள்ள சிவனின் திருநாமம் முல்லைவனநாதர். மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர். கர்ப்பரட்சாம்பிகை மிகவும் அழகாக காட்சி தருகிறார். கர்ப்பரட்சகி, கருகாத்த நாயகி, கரும்பனையாள் என்றெல்லாம் இவளுக்கு பெயர்கள் உண்டு. 5.5 அடி உயரத்தில் இடது கையை இடுப்பில் வைத்தபடி, அதாவது கர்ப்பத்தை தாங்கியபடி அருள் பாலிக்கின்ற திருக்காட்சி நம்மை மிகவும் பரவசப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நாட்டின் அரசன் மிகவும் நல்லவன், நீதிமான், சைவ உணவுகளையே உண்பான். அவனை எப்படியாவது அசைவம் சாப்பிட வைக்க வேண்டும் என திட்டம் போட்டான் அரண்மனை சமையல்காரன், சமையலில் மகா கெட்டிக்காரன். ஒரு பறவையை சமைத்து சைவ உணவுடன் லாவகமாக கலந்து அரசனுக்கு பரிமாறி விட்டான். அரசனும் சமையல்காரனே ஆகா ஓகோவென புகழ்ந்து தள்ளிக்கொண்டே சாப்பிட்டான். இது போன்ற உணவு தினமும் வேண்டுமென்று உத்தரவும் போட்டுவிட்டான். சமையல்காரனும் அதன்படியே செய்தான். இந்த கதையை சொன்னவர் கிருஷ்ணர், கேட்டவர் கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிரன். கதையை முடித்த கிருஷ்ணன், திருதராஷ்டிரரே, இப்பொழுது சொல்லும், இந்த சமையல்காரன் குற்றவாளியா ராஜா குற்றவாளியா என்றான். திருதராஷ்டிரன் தெளிவாக சொன்னான், ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் அனைத்தையும் பகுத்தறிந்து கண்டுபிடிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். சமையல்காரன் செய்தது சிறு குற்றம். ஒரு உணவில் கூட மாற்றம் இருப்பதை அறியாத ராஜா நாட்டை எப்படி ஆள முடியும்? அவனே குற்றவாளி என்றான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், நீங்களும் இதே தவற்றைத்தான் செய்கிறீர்கள் திருதராஷ்டிரரே. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் அழிவுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே என்று கேட்கவும் திருதராஷ்டிரனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நம்பிக்கையை நெஞ்சில் வை. இன்னொரு குட்டி கதை. ஒரு முறை சிவனும் பார்வதியும் கங்கை கரைக்கு வந்தனர். ஏராளமான மக்கள் நீராடி கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்வதி சிவனிடம், ஐயனே, இங்கு இவ்வளவு மக்கள் குளிக்கிறார்கள், கங்கையில் குளித்தால் சொர்க்கம் என்றீர்கள், ஆனால் சொர்க்கம் நிரம்பவே இல்லையே, என்ன காரணம் என்றாள். சிவன் உடனே முதியவராக மாறி பார்வதியையும் முதியவளாக ஆக்கினார். பார்வதி, நான் கங்கையில் மூழ்குவது போல நடிக்கிறேன், பாவம் செய்யாத யாராவது ஒருவர் என் கணவரை காப்பாற்றுங்களேன் என நீ சத்தம் போடு, நடப்பதை வேடிக்கைப்பார் என்றார். சொன்னபடி கங்கையில் மூழ்குவது போல நடித்தார். கரையில் நின்றவர்கள் நீரில் பாய முயன்றதும் பார்வதி அவர்களிடம், உங்களில் பாவம் செய்யாதவர் மட்டுமே என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தாள். எல்லோரும் பின்வாங்கிய நேரத்தில் ஒரு இளைஞன் மட்டும் கங்கையில் குதித்து முதியவரான சிவனை தூக்கி வந்தான். அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என்று பார்வதி கேட்டாள். பாட்டி, நான் பாவம் செய்தவன்தான், ஆனால் கங்கையில் என் உடல் பட்டவுடன் நான் செய்த பாவங்கள் தான் பறந்திருக்குமே, அதுதானே நாம் காலம் காலமான நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பார்த்தாயா பார்வதி, இந்த இளைஞன் கங்கையை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் கடமைக்கு இதில் நீராடுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே சொர்க்கம் வர முடியும் என்றார். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எதிலும் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கனியை பறியுங்கள். பாடலை கேட்போமா?

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR இணையதள வானொலி. ஒவ்வொரு நாளும் உங்களை பொதிகை தென்றல் மூலமாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றும் கூட இதமான பாடல்களும் நிறைய விடயங்களையும் எடுத்து வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையத்திலிருந்து அப்துல் பாசித்.

இன்றைய நிகழ்ச்சியை கேட்பதற்காக காத்திருக்கும் தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பொதுகை தென்றல் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காய்கறிகளோட குணங்களை தான் வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மரக்கறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரக்கறிகளை உண்பதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, யார் யார் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டு வந்துருவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

எம்டிஆர் சொந்தங்களுக்கு காலை விருந்து படுத்திக் கொண்டிருக்கிறது. நமது எம்டிஆர் FM.com நிகழ்ச்சியில் நீங்கள் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம். உங்கள் கருத்துக்களை ஸ்கைப் வழியாக நீங்கள் தெரிவிக்க MTR 24/7 என்கிற நம்மளுடைய ஸ்கைப் ஐடியின் மூலமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். MTR முகநூல் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதுகை திணறலில் நாம் பேசப்போவது காய்கறிகளின் பலன்களும் அதன் மருத்துவ குணங்களும், அதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச காய் இந்த கத்திரிக்காய், அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கத்திரிக்காயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டோம்னா ஆஸ்துமா நோயாளிகள் கத்திரிக்காயை மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிட உடல் சூட்டை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேணாம் இந்த காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சரும நோயாளிகள் புண் ரணம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரிப்பை தூண்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தோல் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் இதை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நலம். அறுவை சிகிச்சை செய்துள்ளவர்கள் முதல் 3 மாதங்கள் இதை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது, அதே மாதிரி சளி இருமலை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த கத்தரிக்காய்க்கு இருக்கிறதா. சரி, தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. இது இணைய வானொலி, உங்கள் இதயங்களை கவர்ந்த வானொலி. இந்த வானொலியில் இப்போது பொதிகை தென்றலில் இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றலில் இன்றும் கூட இதுமான பாடல்கள் காலை நேரத்தில் நாம் கிரகிக்க வேண்டிய பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. இன்று நாம் பேசிக்கொண்டிருப்பது காய்கறிகளின் மருத்துவ குணங்களும், யார் யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் முருங்கைக்காய். முருங்கைக்காய் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன இருக்கு இந்த முருங்கைக்காயில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ சி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக முருங்கைக்காயை குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டால் மலக்குடல்களில் சேரும் கிருமி பூச்சிகள் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், இதய நோயாளிகள், மூட்டு நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாயு பிடிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், இது வாயு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் உணவு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரம்பு மண்டலங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மரக்கறி உணவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைய பொதிகை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

கதிரவன் கடல் குளித்து எழும் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு இதமான பாடல்களை தந்து பேசிக் கொண்டிருப்பது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். இன்றைய பொதுகை தென்றலில் காய்கறிகளின் மருத்துவ குணங்கள், காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த காய்கறிகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காய் அவரைக்காய், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அவரைக்காயில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர்நிலை புரதம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கிறது, சுண்ணாம்பு சத்தும் கூட இந்த அவரைக்காயில் செறிவாக இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செரிமான தொல்லை இருப்பவர்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு உபாயம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் கூட இந்த அவரைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரும் இதை வந்து இரவில் உணவில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால் இதனுடைய ஜீரணம் ஆவது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் அவரைக்காயை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். உடலுக்கு தேவையான புரதச்சத்தினை இது அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த மரக்கறி உணவு அவரைக்காய். சரி, அவரைக்காயை பத்தி பார்த்தாச்சு, அடுத்து என்ன காய் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டே இருங்க. அடுத்த பாடல் தயாரா இருக்கு. புதுகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த தென்றல்

மெல்ல வரும் புது தென்றலை இணைத்து புதுகை தென்றலாக்கி இணைய தகவல்களோடு உங்களுடன் படைத்துக் கொண்டிருக்கிறது MTR இணையதள வானொலி. இது இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி. இந்த நிகழ்ச்சியில் நாம் புதுகை தென்றலில் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருப்பது காய்கறிகள். காய்கறிகளினுடைய மகத்துவம் என்ன, எந்தெந்த காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பீர்க்கங்காயில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நார்ச்சத்தும் தாது உப்புகளும் நிறையவே

காலையில் பூத்திருக்கும் அற்புதமான இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அடுத்த பாடலும் தயாராக தர காத்திருக்கிறது புதுகை தென்றல். இது உங்கள் காதுகளுக்கு இதம் சேர்க்க இனிய பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் www.mtrfm.com அப்படிங்கிற இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பொதுகித் தென்றல் உங்கள் இதயங்களை வருடும் பாடல்களோடு இதமான செய்திகளையும் கோர்த்து வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற காய் இந்த பாகற்காய். சொல்லும் போதே வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுது இல்லையா. இந்த பாகற்காயில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாலிஃபெட்டடைட் என்னும் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும் வேதிப்பொருள் நிறைந்திருக்கிற ஒரு காய் தான் இந்த பாகற்காய். இது யாருக்கு நல்லது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேறு அலோபதி மருந்துகள் சாப்பிடும்போது இதனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தின் தன்மையை முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எதையுமே வந்து அளவாக பயன்படுத்துவோம். அடுத்து வந்து இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொற்று நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது இந்த பாகற்காய். கிருமிகளை அழிக்கும் தன்மையுடையது இந்த பாகற்காய். அதே போல் வயிற்றில் பூச்சிகள் சேராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான காயும் கூட இந்த பாகற்காய் தான். சரி, பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் கூட அதுலேயும் சில நன்மைகள் தான் இருக்குது. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட வாழ்க்கையில் வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது என்றைக்குமே உண்டு. அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக பொதிகை தென்றல் சுமந்து வருகிறது.

அன்பு சொந்தங்கள், கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் இணையதள வானொலியில். இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது mtrfm.com. காய்கறிகளுடைய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பொதிகை தென்றல் இதமான பாடல்களோடு உங்கள் உள்ளங்களில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் வந்து சுரைக்காய். சுரைக்காய் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சுரைக்காயில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர்ச்சத்து நிறையவே இருக்கு, புரதச்சத்தும் நிறையவே இருக்கு, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் கூட இருக்கிற ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையுடையது. இதன் சுபாவமே குளிர்ச்சி தான். அதே மாதிரி இது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் உடையது. உடலை உரமாக்கும், மலச்சுத்தியாகும், தாகத்தை அடக்க வல்லது இந்த சுரைக்காய். ஆனால் இது பித்த வாயுவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கடுஞ்சுரைக்காய் என்று ஒரு வகை உண்டு. இது குளுமை செய்வது, தாகத்தை அடக்கும். அதே மாதிரி இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரும் பகலில் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த சுரைக்காய். யாரு வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சளி தொந்தரவு உள்ளவங்க கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரைக்காயினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். ரத்தத்தை வளப்படுத்தி தாது பலம் சேர்க்கக்கூடியது இந்த சுரைக்காய். ஆண்மை சக்தியை ஊக்குவிக்கக்கூடியதும் கூட, சீதலத்தையும் பித்தத்தையும் போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த சுரைக்காய். ஆனால் அஜீர்ணத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். இதன் விதைகள் மேகத்தை போக்கும், வீரிய விருத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்விதைகளை சர்க்கரையுடன் சேர்த்து சில நாட்கள் உண்டு வந்தால் ஆண்மையை இழந்தவர்கள் கூட பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். இது பொதிகை தென்றல் இதமான இந்த காலை பொழுதில் காய்களின் நற்குணங்களும் அதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இதமான பாடல்களோடு.

0: எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள், இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.
1: பாட்டு போடுங்கஜி.
0: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

இன்று பல்மொழி பாடல்களை கேட்போம். முதல் வெறும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாயின் மணிக்கொடி. பாடல் நூறாண்டுக்கு ஒருமுறை பூக்கின்ற பூவல்லவா. பாடலை கேட்போமா?

பல்மொழி பாடல்களில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சத்யம் சிவம் சுந்தரம். பாடல் சத்யம் சிவம் சுந்தரம். பாடலை கேட்போமா?

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பல்மொழி பாடல்கள். அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தேன்மாவின் கொம்பத்து. பாடல் கள்ளி பூங்குயிலே கள்ளி தேன்மொழியே காதில் மெல்லிச் சொல்லுமோ. பாடலை கேட்போமா?

பல்மொழி பாடல்களில் அடுத்து வரும் பாடல் மாட்டாராணி மௌனமிதி. இடம்பெற்ற திரைப்படம் மகராஷி. பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. அடுத்து வரும் பாடல் டாடி கூல். பாடலை கேட்போமா? She's crazy like a fool.

பழமொழி பாடல்களில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும். பாடல் ஆகாயம் பூக்கள். பாடலை கேட்போமா?

பல்மொழி பாடல்களில் அடுத்து வரும் பாடல் கொண்ட மல்லிகி பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முந்திமகுடு. பாடலை கேட்போமா?

0: நீங்கள் இதுவரை நேரமும் பல்மொழி பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி என் அன்பு உள்ளங்களே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமழை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக சொந்தக்காரன் என்ற படத்திலிருந்து சொந்தக்காரன் யார் சொந்தக்காரன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவன் என்ற படத்திலிருந்து வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளிக்காசு என்றுமே எங்க பையிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

0: நம்ம கையில் வெள்ளி காசு என்றுமே எங்க பையில்.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிஸ்டர் பாரத் என்ற படத்திலிருந்து பச்சை மிளகா அது காரம் இல்லை, மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, மலேசியா வாசுதேவன்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக விடுதலை என்ற படத்தில் இருந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க அம்மம்மா இவர்தான் சூப்பர் ஸ்டாருங்க என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா.

0: இசைமலை நிகழ்ச்சி நடந்ததாக மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலிருந்து சக்கர கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சுப்பிரமணி தான் மாப்பிள்ளையா வர போறாண்டா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி சைலஜா, சித்ரா, கங்கை அமரன், பி எஸ் சசிரேகா.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற படத்திலிருந்து மரகத மேகம் சிந்தும் மழை வரும் நேரம் இது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், T. சுசீலா.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்டி சக்கரம் என்ற படத்திலிருந்து வா மச்சான் வா வண்ணாடப்பேட்டை ஊத்திக்கிட்டே கேளேண்டா என்னோட பாட்ட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
1: வா மச்சான் வா வண்ணாடப்பேட்டை ஊத்திக்கிட்டே கேளேண்டா என்னோட பாட்ட. வண்ணாரப்பேட்ட ஊத்துக்கிட்டேன் கேளேண்டா என்னோட பாட்டு வாமச்சம் வா.

கட்டிலுக்கு ராசாவுக்கு வண்ண கண்டா ஏதோ போல இருக்கு. அடையாப்ப ராசா குட்டி ரோசா போல விக்கக்காரி நீ தாண்டி

சேர்ந்த தாளத்த கைதை சேர்ந்த கைய வயத்துல ஒரு மாதிரி இருக்கு, ஸ்பெஷல் சருக்குன்னு தானே சொல்லி கொடுத்த. அப்புறம் பாத்தீங்களா, தட்ட

பாட்டு குழம்பு பொண்டாட்டி கேட்குதடி என்னோட உடம்பு. கண்ணாட்டி நீ வச்ச கருவாட்டு குழம்பு பொண்டாட்டி கேட்குதடி என்னோட

கஷ்டம் அனுபவிப்போம், இதுக்கு என்னடி கேள்வி? சாராயம் சந்தாரம் வாமச்சவா வண்ணாரப்பேட்டை ஊத்துக்கிட்டேன் கேளடா என்ன.

0: சந்தோஷம்.
1: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கர் குரு என்ற படத்திலிருந்து காக்கி சட்டை போட்டம் வச்சான், களவு செய்ய கண்ணம் வச்சான் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து சொல்லி அடிப்பேன் அடி அடிச்சதுன்னா வெற்றி அடிதான் அடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக சகல கலா வல்லவன் என்ற படத்திலிருந்து நேற்று ராத்திரி தூக்கம் போச்சிடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக தர்மதுரை என்ற படத்திலிருந்து மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம், சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அக்கறையோடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகள்வோடு தருகின்றேன்.

அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வர இருக்கின்றது தினமும் மலர்வது போன்று என்றும் திட்டிக்கும் தீனான பாடல்கள், சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். பழகியதே பிரிவதற்காக என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் இருதயங்கள் துடிக்குது என்ற பாடல் ஒன்று பாட இருக்கின்றது. ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் உறவுகள் தொடர்கதை என்று பாடுகின்றது. அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை அன்புடனே தந்தவர் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னுமோர் பாடல் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்திலிருந்து எந்தன் கற்பனை தேரோ என்று பாட இருக்கின்றது. அந்த பாடல் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டில் இருந்து விஜயராணி தந்த பாடல்.

இந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல், சுரேகா சுரேகா என்று பரவசம் திரைப்பட பாடலாக பாடி எங்களை மகிழ்விக்க வருகின்றது மொன்றியல் கனடா தனுஷன். நீங்கள் திரட்ட பாடல்

அவரை தொடர்ந்து மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பூந்தொண்டலை தேடி என்ற பாடல் பாகன் திரைப்படத்தில் இருந்தது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிக்கின்றன. சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல். முதலில் இளவரசி தந்த பாடலை கேட்போம். ஏறிக்கையா ஏறிக்கையா என்ற பாஸ் மாக் என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

0: எதிர்த்தனிக்கும் சக்தி உண்டு.
1: ராணுவத்தில் பொம்பளைக்கும் ஆம்பளதான் காவல் என்று
0: ஏரிக்கையை ஏரிக்கையா ரிக்ஷாவில் எத்தனை பேரை ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏரிக்கையா ஏரிக்கையா ரிக்ஷாவில்
1: எத்தனை

0: பஞ்சரில்ல.
1: அது சரி.
0: ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷாவில, எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல.
2: அவர்களோடு வந்த வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கிறார், ஏய் கொடி மாங்கனி என்ற பாடல். பார்ட்டி திரைப்படத்து பாடலாக ஒலிக்க கேட்போம்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்கள் வழமை போல தினமும் வந்து எங்களோட பாடலை கேட்கும் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தரும் பாடலை கேட்போம். பூமாலை போடும் வேளை என்ற பாடல் பகைவன் திரைப்படுத்த பாடல் இது ஒலிக்கின்றது கேட்போம்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல் நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரஜேஷ் நீங்கள் தந்த பாடல். மூங்கிலே பாட்டிசைக்கும் என்ற வரிகொண்ட பாடல் ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்கள் வந்துவிட்டால் சிட்னி மாநகரத்திலிருந்து ஆஸ்திரேலியா ரமணியும் ஓடி வருவார். பொட்டு வச்சிரியே என்ற ஒரு பாடலை பூவரசன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒலிக்க கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலிக்கின்றன. சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடலையும் கேட்போமே. நீங்கள் தந்த பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் பாடிய அற்புதமான ஒரு ஊடல் பாடல், பொட்டு வைத்த முகமோ என்று வரி எடுத்து பாடுகின்றது.

வழியில் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டு ஜெனீவா நகர் நிலேஷன் பாடலையும் கற்க இருக்கின்றோம். அந்த பாடல் அவர் தருகின்றார் பொன்னியின் செல்வன் ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து சோலா சோலா என்று வரி எடுத்து பாடுகின்றது.

சோலா சோலா பாடலை ஐரோப்பா கண்டத்திலிருந்து நிவேஷன் தந்த வேளையில் மீண்டும் ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவள் பாடல் இருக்கும் அல்லவா? அவர் ஏழுமணி திருநாட்டில் இருந்து கொண்டு கேட்கின்றார், மாறியது நெஞ்சம் மாறியது யாரோ என்ற பாடல். பணமா பாசமா? திரைப்படுத்த பாடல் அல்லவா? ஒலிக்கின்றது பாடல்.

என்னை தொடர்ந்து இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்துகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். அவர்கள் தரும் பாடல் வாழ்வு என் பக்கம் திரைப்படத்திலிருந்து வீணை பேசும் என்று பாடுகின்றது.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலி வளமை போல இன்றும் காற்றலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் அனைவரும் கேட்டு மகிழ்ந்த திருப்தியோடு நாங்கள் இருக்கும் இந்த நல்ல வேளையிலே எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும் முதல் பாடலாக சூரியகாந்தி திரைப்படுத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நான் என்றால் அது அவளும் நானும் என்ற பல்லவி கொண்ட பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்கள் வளமை போல என்று முதல் பாடலை தந்தவர்களை அவரோடு இணைந்து என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சேரலாதன் சண்முகப்பிரியா எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்கள் முனைகின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடு எனது பாடலும் ஒலிக்க இருக்குமா என்பது போன்று இன்றைய நாள் வணக்கம் கூறி எழுதி அனுப்பி இருக்கின்றார் அன்புடன் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் வந்து பாடலை கேட்கும் பொழுது வளமை போல அவரோடு இணைந்தே கண்ணன் சங்கரே ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் மேலும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் காதோரம் செல்லும் அந்த பாடல் என்று ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் என்ற பாடல் புன்னகை மன்னன் திரைப்படுத்தி பாடுகின்றது.

இந்த வேளையிலே எனக்கும் ஒரு பாடல் வேண்டும் என்று ஓடி வந்து ஜூலி கணபதி திரைப்படுத்த பாடலை கேட்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் மட்டும் அல்லாமல் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நெற்பவி நரமுகையால் தமிழ் இனியாலும் கேட்க வேண்டும் என்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. ஜூலி கணபதி என்று கூறிய இந்த திரைப்படம் பாடல் எனக்கு பிடித்த பாடல், அது உனக்கும் பிடிக்குமே என்று பெண் குரலில் பாடுகின்றது.

சேர்க்கும் இந்த பாடல்களை கேட்ட வேளையிலேதான் சுமையோடு இருக்கும் எங்கள் நீண்ட கால உறவு தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு ஒரு பாடலை தருகின்றார். அந்த உறவினர்களும் அவரோடு அந்த பாடலை கேட்டு மகிழ இருக்கின்றார்கள். அந்த பாடல் புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எனக்கோர் இடம் வேண்டும், அங்கோர் இடம் வேண்டும் என்று பாடுகின்றது. இந்த பாடலை வளமை போல முகமது இர்பான் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

அங்கே இந்த வேளையில்தான் அடுத்த ஒரு பாடலை ஒலிக்க வைப்பதற்கு முன் இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

மீண்டும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் தந்த பாடலையும் கேட்போம். வாராயோ வான்மதி தாராயோ நிம்மதி என்று கூறும் இனிமையான பாடல் பகல் நிலவு திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று அவர் அந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே அவரோடு இணைந்து ரிஷ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் கேட்க இருக்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

அதேபோலேதான் இன்னும் ஒரு பாடலை இந்த நேயர் விருப்பத்திலே கேட்டு மகளை விரும்பி எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுசியா கிருஷ்ணன். பாட்டொன்று கேட்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் ஐயாவுடன் பி சுசீலா அம்மாவும் பாடிய பாடலாக குங்குமம் பிறந்தது மரத்திலா என்று கேட்கின்றார். இந்த பாடலோடு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் இணைந்து

ஒலிக்கின்ற இந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சிதம்பரம் வண்டிகை செல்வை சந்தனராஜ் அவர்கள் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து கேட்க விரும்புவதாக புறாக்களே புறாக்களே பொன்மாலை சூடுங்கள் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தருகின்றார்.

ஆசையினாலே மனம் என்ற ஒரு பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்று அன்புடன் வணக்கம் கூறி கேட்டிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம். மஞ்சுளா, நீங்கள் தந்த ஒரு பாடல் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து சோகம் கலந்த தாலாட்டு பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ஆறாரோ ஆரிரோ என்ற வரி எடுத்து.

பாடல்களோடு பாடல்களாக எழுது பாடலை மொழிபரப்புங்கள் என்று 1959 ஆண்டு திரைக்கு வந்த பாஞ்சாலி என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன். அழகு விளையாட அமைதி உறவாட என்ற பல்லவி சரணங்களோடு ஒலிக்கும் வேளையிலே இந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு நான் கேட்க விரும்புகிறேன் என்று களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் சி எஸ் ஜெயராமன் ஐயா அவர்கள் பாடிய பாடலாக சிரித்தாலும் அழுதாலும் நிலை ஒன்றுதான் என்று உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

புனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

ஒலித்து பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் யாருக்காக? சாந்தி சந்துரு நாராயணன் நிர்மலமா இவர்களுக்காக. தருமபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து விரும்பி கேட்கின்றார்கள் ஒப்பம் என்ற திரைப்படுத்து பாடலை. பாட இருக்கும் அவர்களது பாடல் மழை வெறும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே என்ற பாடல் தான் அவர் கேட்கின்றார். இந்த பாடலோடையாவது அங்கு நல்ல மழை பொழிய வேண்டும். வாழ்த்துக்கள்.

ஒரு பாடல், குயிலே குயிலே என்று வரி கொண்டு புதுசா பூத்த ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றார் இந்த பாடலை.

இறுதியாக ஒரு பாடல், மிகவும் இனிமையான பாடல், என்ன செய்ய நான் என்று கேட்கும் பார்த்திபன் கனவு என்று புதிய பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து மலைக்குடாமன் குவைத் நாடு அன்பு ஜோர்ஜ் நீண்ட கால உறவு கேட்கின்றார், ஒலிக்கின்றது பாடல்.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: கடவுளை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். கடவுளை பற்றி தெரிந்தது போல மத பிரச்சாரர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். மன்னிக்கவும், ஒரு பயலுக்கு கூட கடவுளை தெரியாது. ஒரு பயலுக்கு கூட கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் எல்லோரும் கடவுளை பற்றி விவரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஆத்திசூடி பள்ளிக்கூடத்தில் படித்த விஷயம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் நம்மை கொண்டு செலுத்தக்கூடிய ஞான பொக்கிஷம் ஆத்திசூடி. அதுல முதல் அந்த தொடக்கத்தில் அறம் செய்ய விரும்பு என்கிற ஔவையின் அமுத மொழியை எனக்கு தலைப்பாக்கி இருக்கிறார்கள். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எது என்று கேட்டால், நம்மிடத்தில் இருக்கிற ஒன்றை இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ரஷ்யாவிலே சோசியலிசம் மலர்ந்த போது, புரட்சி நடந்த போது ஒருவர் கேட்டார், என்ன நடந்து விட்டது ரஷ்யாவிலே என்று இந்தியாவிலே ஒருவர் கேட்டார். உடனே அதற்கு எளிய முறையில் அந்த கிராமத்து விவசாயிக்கு விளக்கம் சொல்ல வந்த பேராசிரியர் சொன்னார், பா, நம்மிடத்திலே ரெண்டு வீடு இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு வீட்டையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒன்று நமக்கு போதாதா? ஒன்றை இன்னொருவருக்கு கொடுத்து விட வேண்டும். கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். நம்மிடத்தில் 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது என்றால் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் கொஞ்சம் வைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு பாதியை கொடுத்து விட வேண்டும். கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். உன்னிடத்தில் 2 ஆடு இருக்கிறது என்று வைத்துக்கொள். ஒரு ஆட்டை நீ வைத்துக் கொண்டு ஒரு ஆட்டை அரசாங்கத்துக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற உடனே விவசாயி சொன்னார், இது என்னங்க அநியாயமா இருக்கு? ஏன், அவர்கிட்ட கோடி இல்ல, வீடு இல்ல, ஆடுதான் இருக்கு. தங்கிட்ட இல்லாததை அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னா எல்லாரும் ஒத்துக்குவோம், ஆமா கொடுத்துடு கொடுத்துடு கொடுத்துடும்பா. ஆனா இருக்கிறத குடு அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற ஆளை பாரு அப்படின்னு. மனித மனம் தன்னிடத்துல இருக்கிற ஒன்றை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு சுலபத்தில் இசைவதில்லை. இந்த பட்டிமண்டபங்கள்ல பேசுற போது வேடிக்கையாக சொல்வார்கள், சில பேர் பொடி வச்சிருப்பான், ஒரு டப்பால பொடி வச்சிருப்பான். இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் அவன்கிட்ட ஓசி பொடி வாங்கணும்னு முடிவு பண்ணிருப்பான், ஆனா கேட்க மாட்டான். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த உதவி கேட்கறதா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து கேட்கணும். அதனால என்ன பண்றான், அந்த பொடி அவன் டப்பாலேந்து எடுத்து அவன் போடலாம் அப்படிங்கிற போது இவன் கேட்டான், அண்ணே கொஞ்சோண்டு பொடி கொடுங்களேன்னா. அதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா எங்கிட்ட இல்லேன்னு புழுகி இருப்பான். அதனால அவன் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் பொய் சொல்ல முடியாத ஒரு லெவல்ல அவனை கார்னர் பண்ணிட்டு அந்த டப்பால இருந்து பொடி அப்படி எடுத்த உடனே, அண்ணே கொஞ்சம் பொடி கொடுங்களேன். அவன் பார்த்தான், வசமா சிக்கிட்டோம், இந்த பொடியை இப்படியே கையில புடிச்சுக்கிட்டே எடுத்துக்கங்க. எது டப்பால இல்ல, கையை எப்படியே நீட்டினா எடுத்துக்கங்க. அவன் இதுக்குள்ள கையை உள்ள விட்டு எவ்வளவு எடுக்க முடியும்? இவனை இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுக்குள்ள அவன் கையை விட்டு என்ன எடுக்க முடியும்? இந்த உலகத்துல மனித மனம் என்பது தன்னிடத்துல இருக்கிற ஒன்றை இன்னொருவருக்கு தருவதற்கு சுலபத்தில் சம்மதிக்காது. ஆனால் ஒரு மனிதனை கடவுளாக உயர்த்தக்கூடிய, ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு இட்டு போகக்கூடியது எது என்று கேட்டால், அப்படி கொடுக்கிற குணம்தான் உண்மையிலேயே ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது. ரோட்டரி, லயன்ஸ், ஜேசிஸ் போன்ற பொது நல அமைப்புகளில் இருக்கிற பெரிய சிறப்பு, நாம் சம்பாதித்தோம், நாம் சாப்பிட்டோம், நாம் தூங்கினோம், நமக்கென்ன, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்பதோடு நின்றுவிடாமல், இந்த ஊரில் கழிவறை இருக்கிறதா இல்லையா, இந்த ஊரில் கண்ணொளி இருக்கிறதா இல்லையா, இந்த ஊரில் ஊனமுற்றோர் இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஏதாவது சக்கர வாகனங்கள் தேவைப்படுகின்றனவா, ரத்தம் இல்லாதவர்களுக்கு ரத்தம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று தன்னை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உலகத்தில் மற்றவரை பற்றியும் கவலைப்படுகிற இத்தகைய அமைப்புகள் மனித பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தன்னை பத்தி மட்டுமே இந்த உலகத்துல கவலை இருக்கு. அப்ப அடுத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது ஒரு நல்ல பழக்கமாக, ஒரு பண்பாக இருக்க முடியும். தன்னை பத்தி நினைப்பது ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த உலகத்துல எல்லா உயிருக்குமே செல்ஃப் சென்டர்ட், தன்னை மையமா வைத்துதான் எல்லாருமே யோசிப்பார்கள். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் வாத்தியாரு, டேய் தம்பி, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுரா, மறுபடியும் ஒரு உலக யுத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, சீக்கிரத்துல ஒரு உலக யுத்தம் வரக்கூடும். பையன் இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டான், சார் அந்த யுத்தம் வந்தா அன்னைக்கு பள்ளிக்கூடம் உண்டா இல்லையா? ஏன் எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, எனக்கு லீவு உண்டா இல்லையாங்கிற விஷயத்தை கிளாரிஃபை பண்ணு அப்படிங்கிற. இந்த மனித மனம் தன்னை மையப்படுத்திதான் எதையுமே சிந்தித்து பழக்கப்பட்டது. ஆனா மற்றவரை பற்றி யோசிப்பது என்பது ஒரு அருமையான பண்பாடு. அதனால அறம் செய்தல் என்பது வெளிப்படையா பார்த்தா பொருள் கொடுக்கறதுன்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. அதாவது யாரோ யாருக்கோ ஈகை அப்படி செய்வது அறம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஆனா அறம்ங்கிற வார்த்தை அதை விட ஆழமானது. ஒரு அதர்மமான வாழ்க்கை முறையில இருந்து, அநியாயமான வாழ்க்கை முறையில இருந்து, அக்கிரமமான வாழ்க்கை முறையில இருந்து சரியான வாழ்க்கைக்கு திரும்புகிற எல்லாமே அறம் செய்தல் என்ற பொருளிலே வரும். வெறும் 10 ரூபாய் எடுத்து 5 ரூபாய் ஒருத்தருக்கு தானம் பண்றதால மட்டுமே அதுக்கு அறம் என்று பெயர் அல்ல, அது ஆரம்ப நிலை. ஆனா வாழ்க்கையில எதை பற்றியும் ஒரு விழிப்போடு கூடிய அறத்தோடு இருப்பது பெரிய விஷயம். ஓ பி ராமசாமி ரெட்டியார்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவர் பேரெல்லாம் பல பேருக்கு மறந்தே போச்சு. ஏன்னா உத்தமர் ஓமந்தூரார்னு பேரு, உத்தமர் இந்த நாடு வேகமா மறந்துடும். உத்தமர் ஓமந்தூர் அவருக்கு பேரு ஓ பி ராமசாமி ரெட்டியார்னு பேரு. 1947 அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அவருடைய காரு அவருடைய வீட்டுல வந்து நிக்கிது. ஒரு டூர் போயிட்டு அந்த கார் வந்து அந்த வீட்டுல நிக்கிது. அவருக்கு ஒரு விசித்திரமான குணம், டிரைவர் கார்ல இருந்து எல்லாத்தையும் இறக்கும் போது எல்லாம் சரியா இருக்கான்னு அவரே வேடிக்கை பார்ப்பார். இப்படி ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு நின்று இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். டிக்கில இருந்து பெட்டு பூஜா எல்லாம் இறக்குறான், எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு பலாப்பழம் இறக்கினான், ஒரு பலாப்பழம் அந்த டிக்கில இருந்து இறக்கினான். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கேட்டாரு, இது ஏது இந்த பலாப்பழம் அப்படின்னா, நம்ம வாங்கலையே ஏது அப்படின்னு. இல்லீங்க, நம்ம கார் திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களால நின்னுதா? ஆமா. அந்த டிராவலர்ஸ் பங்களால ஒரு பலா மரத்துல பலாப்பழம் நல்லா காய்ச்சிருந்தது. சரி, அந்த திண்டிவனம் வாட்ச்மேன், அந்த பங்களா டிராவலர்ஸ் பங்களா வாட்ச்மேன் சொன்னா, ஐயா மெட்ராஸ் தானே போறாரு, பலாப்பழம் ஒண்ணு இருக்கு டிக்கில வைக்கிட்டுமான்னு கேட்டான், நல்லா இருந்தது, ஆனா அதை எடுத்து வச்சு கொண்டாந்து இருக்கிறேன். அது ஒண்ணு இல்லைங்க, அந்த டிராவலர்ஸ் பங்களால இருந்த பழம். அவர் சொன்னாரு, PWD கெஸ்ட் ஹவுஸ்ல காய்ச்ச பழம் PWD டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம், நான் சீஃப் மினிஸ்டர், அதை நான் வாங்கினா லஞ்சம்னு பேரு. அதனால நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, இந்த பலாப்பழத்தை தலையில வச்சுக்கிட்டு திண்டிவனத்துக்கு போய் இதை கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு ரசீது வாங்கிட்டு வாங்க. ஒரு பலாப்பழம், பலா தோப்பு இல்ல, பலாப்பழம், இதை கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு நீ ரசீது வாங்கிட்டு வா. அவன் சொன்னா, ஐயா பலாப்பழம் ரெண்டனா தாங்க வேலை, ஆனா பஸ் சார்ஜ் 4 ஆகும் அப்படின்னா. பலாப்பழம் ரெண்டனா, பஸ் சார்ஜ் 4, பரவாயில்ல பரவாயில்ல, ரெண்டனாக்கு ரெண்டனா பெனால்டி கட்டலாம், போய் கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்து சேர். பாருங்க, தனக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை அது எவ்வளவு சல்லிசாக இருந்தாலும் அதை அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அறம். அப்படி அறம் செய்கிறவர்கள் தான் இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற மிகவும் மேலான மக்கள். அதுக்கு என்ன மனம் வேணும்னா, பற்றில்லாத மனம் வேணும். சில பேருக்கு என்ன இருந்தாலும் அந்த பசி அடங்காது. சில பேர் பாருங்க, சாப்பிட்டுட்டு, சார் மன்னிச்சுங்க, நல்ல சட்டவட்டமா சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்காக நடந்த அந்த வாஷ் பேசி நோக்கி போகும்போது அங்க அண்டால வச்சிருக்கிறத எல்லாம் பரிதாபமா பாக்குறான். சார் இத தின்னுட்டியே, எல்லாத்தையும் முடிச்சாச்சே, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுல என்ன ஒரு பார்வை வேண்டி இருக்கு, அதை அப்படியே பாத்துக்கிட்டே போவான். ஏன், ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, உடம்புக்கு பசி அடங்கும் ஆனால் மனதுக்கு பசி சாகர வரை அடங்காது. உடம்புக்கு பசி அடங்கும், மனதுக்கு பசி சாகர வரை அடங்காது. ஐயோ இதையும் சாப்பிட்டுருக்கலாமோ, அதையும் சாப்பிட்டுருக்கலாமோ, அதையும் சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு. அது மாதிரி பொருள் தேவையில இன்னும் இருந்தா பரவாயில்ல, இன்னும் இருந்தா பரவாயில்ல, இன்னும் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு மலைபோல் குவிக்கிற மனோபாவம் நம்மிடத்தில் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு எல்லைக்கு மேல என்ன பண்ண போறோம், ஒரு அளவு பணம் தேவை, நம்ம உயிர் வாழ்வதற்கு பணம் தேவை, மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை கவனிக்கலாம் கவனிக்காம போலாம். நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. பேரண்ட்ஸ் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் தான் அவர்களை பெற்றோமே ஒழிய அவர்கள் நம்மை பெறவில்லை. எனவே பிள்ளைகள் நம்மை கவனிக்க வேண்டும் என்பது பேச்சுக்கு வேண்டுமானால் தர்மமே ஒழிய நிஜத்தில் அது தர்மம் இல்லை. நாம் உண்டாக்கிய பிள்ளைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டுமே ஒழிய கடைசி காலத்தில் பிள்ளைகள் காப்பாற்றும் என்று எதிர்பார்ப்பது உண்மையான பண்பாடுடைய பெற்றோருக்கு பொருந்தாத விஷயம். நான் சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது சத்திய வாக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அது தள்ளி வைத்து விடுங்கள். நமக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்ள வேணும் வாழ்க்கையில. அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? நிறைய பணம் வச்சிருக்கிறோம், ஒரு நாலு கார் வச்சிருக்கிறோம், ஒரு கார்ல தானே சார் பயணம் பண்ண முடியும்? இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு ஒருத்தர் அவினாசி வரைக்கும் ரெண்டு கார்லயே ஒரே சமயத்துல போக முடியும்? இந்த கார்ல ஒரு கால், அந்த கார்ல ஒரு கால் வச்சுக்கிட்டு போலாம், அப்புறம் ஆம்புலன்ஸ்ல போக வேண்டியதுதான். எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்போ அறம் செய்ய விரும்பு, எது தர்மமோ அதை நீ செய்வதற்கு விரும்பு. அப்படி ஒரு ஜென் ஒரு ஞானியை பற்றி ஒரு சம்பவம், அவர் யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பார் டக்குன்னு. யாரை பார்த்தோன்னு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. கூட இருக்கலாம் சொன்னா, ஏன் பிச்சைக்கார மாதிரி ஒரு காசு கேட்கற? கேட்காதையா, உனக்கு எவ்வளவு வேணுமோ நாங்க தரோம், இப்படி கண்ட வண்டி கேட்காது. அவர் கவலையே படல, யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. கடைசியா மரணப்படுக்கையில் அவர் படுத்திருக்கும் போது கேட்டாங்க, ஏன் எல்லாத்தையும் போய் பிச்சை எடுத்தீங்க, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடுன்னு கேட்டீங்களே, ஏன் கேட்டீங்க? அவர் ஒரு பதில் சொன்னார், இவன் காசு கொடுத்து எனக்கு நிறைய போறது இல்ல, நான் பண்ற தர்மத்துக்கு இந்த காசை வாங்கித்தான் தர்மம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு மனிதன் ஒரு பைசா கொடுக்க தயாரானா கூட தன் பற்றுக்களில் ஒரு துளியை விட்டு கொடுத்து பற்றற்ற ஞானம் என்பது என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகிறான். ஒரு பைசா விட்டு கொடுக்கறது தயாரா இருந்தா கூட அவன் பக்குவம் அடையதான். என்னுடைய பிடிமானத்துல நூத்துக்கு நூறு பிடிமானத்துல 1% குறையுது, 2% குறையுது, 3% குறையுது. அதாவது பற்றுக்களை விடுவதற்குரிய பக்குவத்தை எது கொடுக்கிறது என்றால் கொடுப்பதுதான் தருகிறது. இந்த அறங்களை எல்லாம் வற்புறுத்தி பட்டியல் போட்டவர் திருவள்ளுவர். அவருக்கு மேல இன்னொரு பய அறத்தை சொல்ல முடியாது. நான் ஒரு சிக்கலான விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். மதங்களுடைய அடிப்படையில் தர்மத்தை பல பேர் பேசுகிறார்கள், நான் அதில் நம்பிக்கை வைக்காதவன். மதங்கள் எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிராக இன்னொரு மதம் அதை அதர்மம் என்று சொல்லுகிறது. ஒரு மதம் எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் அதர்மம் என்று சொல்லுகிறது. நான் எல்லா மதத்தவரும் இங்க இருக்கிறதால நீங்களா யூகிச்சுக்கங்க. ஒன்னு, வட்டி வாங்குவது ஒரு மதத்தின் படி தவறு, ஆனா வேறொரு மதத்தில் வட்டி வாங்கி வாழ்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இது ரெண்டும் என்ன மதம்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு மேல இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது சட்டப்படி ஒரு மதத்துல தவறு, நான்கு பெண் வரையில் சட்டப்படி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதிப்பது ஒரு மதம், புரிஞ்சுக்குங்க. கள்ளுண்ணாமை ஒரு மதத்தில், கள்ளு குடிக்க கூடாது என்பது ஒரு மதத்தின் படி தவறு, ஆனா ஒரு மதத்துல வைன் ட்ரிங்கிங் இஸ் எ செரிமனி, ஒரு சமய சடங்கு. அது வைன் சாப்பிடுறது அப்படிங்கிறது இட்ஸ் எ ரிலிஜியஸ் செரிமனி. ஒரு மதத்துல, ஒரு மதத்தை பொறுத்த அளவில் மாமிசம் உண்ணக்கூடாது என்பது தர்மம், மாமிசம் உண்ணக்கூடாது அது பாவத்தின் உச்சநிலை என்று ஒரு மதம் பேசுகிறது. ஆனால் பூமியில் படைக்கப்பட்ட எந்த உயிரும் மனிதா உனக்காக படைக்கப்பட்டது என்று ஒரு மதத்தில் வசனம் இருக்கிறது. நான் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் மதங்கள் மூலமாக தர்மத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைத்தால் ஒருபோதும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மதம் எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் அதர்மம் என்று சொல்லுகிறது. ஒரு மதம் எதை அதர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் தர்மம் என்று சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சிந்தித்தவன் திருவள்ளுவன் மட்டும்தான். இந்த மத நூல்களை வைத்துக் கொண்டு தர்மத்தை பேசாதே, மத நூல்களை வைத்துக் கொண்டு அறத்தை பேசாதே. உன் மனசாட்சிக்கு தெரியும், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்று பேசியவன் திருவள்ளுவன் மட்டுமே. உன் மனசாட்சிக்கு தெரியும்டா இது நல்லதா கெட்டதா, இது உண்மையா பொய்யா, இது சரியா தப்பா, நீ கண்டுபிடிச்சுக்கோ. நான் பகவத்கீதையில போட்டிருக்குது, குரான்ல போட்டிருக்குது, புத்தருடைய தம்ம பிடகத்துல போட்டிருக்குது, பைபிள்ல போட்டிருக்கு, வெண்டக்கா எதுல போட்டிருந்தாலும் அது சரின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் என்று எழுதினான் திருவள்ளுவர். எப்போதும் தர்மங்களை இரவல் குரலால் தெரிந்து கொள்ளாதீர்கள், தர்மங்களை இரவல் குரலால் தெரிந்து கொள்ளாதீர்கள், தர்மங்களை சொந்த அனுபவங்களால் கண்டுபிடியுங்கள், தர்மங்களை சொந்த அனுபவங்களால் கண்டுபிடியுங்கள். எது அறம் என்பதை பற்றி இந்த திருவள்ளுவர் ஒரு குரல்ல போற போக்கில் சொல்றாரு. சொன்ன செய்திக்கு ஒரு சுவையான பகுதி சொல்லிடுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு மதத்துல எது கண்டிக்கப்பட்டதோ அது ஒரு மதத்துல நியாயமா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப நான் மனசு வச்சா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணலாம், மனசு வச்சா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணலாம். என்ன, நான் கல் குடிக்கலாம், நான் மாம்சம் சாப்பிடலாம், நான் ரெண்டு மூணு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வீணா வட்டிக்கு விடலாம், எல்லா பாவமும் பண்ணி தான் என்ன சொல்லு தெரியுங்களா, இந்த விஷயத்துல நான் அந்த மதப்படி நடக்கிறேன், இந்த விஷயத்துல நான் அந்த மதப்படி நடக்கிறேன், இந்த விஷயத்துல நான் அந்த மதப்படி நடக்கிறேன், ஆக எல்லா மதங்களுடைய தர்மங்களையும் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லா அயோக்கியத்தனங்களையும் என்னால் செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய உண்மை இது. எனவே மத நூல்களை தாண்டி தர்மத்தை பற்றிய சிந்தனை வேணும், அறத்தை பற்றிய சிந்தனை வேணும், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறன் அப்படின்னு எழுதுனான். இந்த திருவள்ளுவர் சொல்றான், அந்த அறத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருள் மீதான பற்று குறையணும், கொஞ்சம் கொடுத்து பழகு. அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார், ஈத்துவக்கும் இன்பம் அறியாருக்குள் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா, கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சில பேருக்கு வாங்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைப்பா, கிடையவே கிடையாது, கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்க ஊர்ல சார் ஒரு பணக்காரர், பயங்கர கஞ்சன், யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார். ஒரு பொது காரியம் ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்ச போது அவர்கிட்ட போய் நன்கொட கேட்டோம், அவர் கொடுக்க மாட்டார்ன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன சொன்னோம் தெரியுங்களா, நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, நீங்க கொடுக்க வேணா, நாங்க அந்த செக்கை மாத்த கூட மாட்டோம், திருப்பி கொண்டாந்து அந்த செக்கை அப்படியே கொடுத்துடுறோம். அவர் சொன்னா ஒரு சிக்கு லீஃப் வேஸ்ட் ஆகும், ஒரு செக் லீஃப் வேஸ்ட் ஆகும், அதுக்கு வேணா நாங்க ஒன்னா காசு கொடுத்துறோம், நீங்க கவலைப்படாதீங்க, 1 லட்சம் போடுங்க, திருப்பி கொண்டாந்து கொடுத்துறோம். சரிட்டா, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்தாங்க சார். அவன் கொடுத்த உடனே நாங்க என்ன பண்ணோம், அதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு அவர் 1 லட்சம் கொடுத்துருக்கிறார். எல்லாரும் மயக்க மூட்டே விழுந்துட்டான். அவன் 1 லட்சம் கொடுத்தானா, எங்க நிஜமா அவர் சொல்றீங்க, என்ன செக் பாருங்க, எல்லாரும் அப்படி ஆயிட்டாங்க. அவனே 1 லட்சம் கொடுத்தா நான் எப்படி இங்க கம்மியா கொடுக்க முடியும், 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அவன் கொடுத்தான். எங்களுக்கு டார்ஜெட் வசூல் என்னவோ நல்லா வந்துருச்சு. வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்கிட்ட கொண்டு போய் அந்த 1 லட்சம் ரூபாய் செக்கை கொடுத்து உங்க சௌகரியம் நாங்க இதை திருப்பி கொடுத்துட்டோம். அவன் சொன்னா, நீங்க எல்லாத்தையும் காமிச்சிருக்கீங்க, எல்லாரும் எனக்கு போன் பண்ணாங்க, நீயே 1 லட்சம் கொடுத்தியாமே, நீயே 1 லட்சம் கொடுத்தியாமே, நீ அப்படி சொன்னாங்க பாருங்க. அவங்கவுங்க பாராட்டணும்னு ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆயிப்போச்சு. இப்பதான் கொடுத்தா எவ்வளவு கௌரவம் கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் திருப்பி வாங்க விரும்பல, நீங்களே வச்சுங்க, அது நீங்களே பரவாயில்ல வச்சுங்க. இத திருவள்ளுவர் எங்க கண்டுபிடிச்சாலும் தெரியல, ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் அப்படிங்கிறார். குடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. சார் கோடி கோடியா இருந்தாதான் சந்தோஷம் நினைக்காதீங்க சார். ஒரு முறை நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கிறேன், எதிர்த்தாப்புல ஒரு டீ கடை, அந்த டீ கடையில ஒரு பிச்சைக்காரர் போய் நின்று டீ கேட்டார், டீ வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த டீ கடைக்காரருக்கு வியாபாரம் கெடுது, அவர் ஒரு காரியம் பண்ணிட்டார், 2 தடவை சொன்னார், தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னார். அந்த பிச்சைக்காரர் போக மாட்டேங்கிறார், பிடிவாதமா கேக்குறாரு பாருங்க. டக்குன்னு சுடுதண்ணி எடுத்து அப்படி ஊத்திட்டான், அந்த இதுல புடிச்சு சுடுதண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்துறான், போ அந்த பக்கம் அப்படி. அந்த நேரத்துல டீ வாங்குறதுக்கு ஒரு பிச்சைக்கார பொண்ணு ஒரு அலுமினிய தட்டு, கோவல நசுங்கன அலுமினிய தட்டுல சில்லறை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு அப்படி வந்தது. வந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு அந்த கடைக்காரர் அந்த வெந்நீரை ஊத்தின உடனே கேட்டுச்சு, ஏன் அந்த தாத்தா மேல வெந்நீர் ஊத்துன, ஏன் அந்த தாத்தா மேல நீ வெந்நீர் ஊத்துன அப்படி. அவன் சொன்னா, காசு கொடுக்காம டீ கேட்டுட்டு கழுத்து இருக்கிறான், இந்த இடத்த புடிச்சுட்டு நகர மாட்டேங்கிறான், அவன் காசு கொடுக்கல. சார் அந்த புள்ள ஒரு காரியம் பண்ணுச்சு சார், டக்குன்னு அது கையில இருந்து சில்லறை எடுத்து அவன் முன்னாடி போட்டு எண்ணிக்க எண்ணிக்கிட்டு அந்த தாத்தாக்கு ஒரு டீ கொடுத்து, பிச்சைக்கார பொண்ணு அது, ஆனா அது அந்த காசு அவன் முன்னாடி போட்டுட்டு எண்ணிக்க எண்ணிட்டு அந்த தாத்தாக்கு ஒரு டீ கொடு. அவன் வேகமா அந்த காசை எண்ணிட்டு சொன்னா, இந்தா மிச்சம் இருக்குது, இந்த மிச்சத்தை நீயே எடுத்துக்க, டீக்கு ஒரு டீக்கு காசு இருக்குன்னு எடுத்துட்டு இந்த மிச்சம் இருக்கு. அந்த புள்ள ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அதையும் நீயே வச்சுக்க, இது மாதிரி யாராவது வந்தா மறக்காம கொடு, அதையும் நீயே வச்சுக்க, இது மாதிரி யாராவது கேட்டா மறக்காம கொடு. அந்த குழந்தை பிச்சை எடுக்கிற குழந்தையா, அது அலுமினிய தட்டுல இருந்த காசை எவனோ ஒருத்தனுக்கு டீ குடிக்கிறதுக்காக எடுத்துக்கன்னு கொடுக்குதுன்னு சொன்னா, கொடுக்கிறதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கு, கொடுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு உயிரின் மலர்ச்சி என்பது கொடுப்பதுல தான் இருக்கு. இல்லாட்டி தாய் பால் கொடுப்பாளா, தாய் உணவு கொடுப்பாளா, தகப்பன் நேரம் கொடுப்பானா, இந்த உலகம் முழுக்க ஆசிரியர் அறிவு கொடுக்கிறாரு, கொடுப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு, ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள் அப்படின்னு திருவள்ளுவர் பேசினார். அப்படி இருக்கட்டும், இந்த நாட்டுல ஏன் கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னா, கொடுத்தா மோட்சம் உண்டு சார், சொர்க்கம் உண்டு சார், புண்ணியமாகி மேல போனா சார், இது பச்சை அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். நாம யாருக்காவது கொடுத்தா நமக்கு எவனாவது புண்ணியம் கொடுத்து மோட்சம் கொடுப்பான்னு நினைக்கிறது தப்புல பெரிய தப்பு. இது நான் சொல்லல, திருவள்ளுவர் எழுதுறாரு. என்ன வார்த்தை எழுதுறாரு தெரியுங்களா, என்ன, மேல் உலகம் இல்லையெனிலும் ஈதல் நன்று. ஏய், நீ மேல போறையோ போலையோ அப்படி ஒண்ணு இல்லையா கூட, அப்படி சொர்க்கம்னு ஒண்ணு இல்லையா கூட, மேல் உலகம் இல்லையெனிலும் ஈதல் நன்று. நீ மேல ஒரு உலகமே இல்லாட்டி கூட குடுக்கறதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, ஏன் கொடுக்கணும், ஈதல் இசைப்பட வாழுதல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. குடுக்கறத தவிர ஈதல் இசைப்பட வாழுதல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த குரலை நான் பேசும்போது ஒரு சம்பவம் சொல்லி சொல்லுவேன், என்னுடைய திருக்குறள் பேச்சு கேட்டவங்களுக்கு தெரியும். எங்க அப்பா இறந்து போனார் சார், நாங்க இறந்து போன போது அவரை மயானத்துக்கு கொண்டு போனோம். அதுக்கு எல்லா நாங்க எவ்வளவோ படாத பாடுபட்டோம், கொண்டு போய் அதை சேர்க்கறதுக்குள்ள அதுக்கு ஒப்புக்கொண்ட புரோஹிதர் குடிச்சிட்டு போய் படுத்துட்டான் சார், வரல. அதுக்கு வந்து காரியம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னமும் வரல. அந்த காரியத்தை நிறைவேற்றதுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அவரை மயானத்துல அந்த காலத்து முறை எப்படின்னா நாலு பேர் தோல்ல தூக்கிட்டு போனோம். ஒருத்தர் இறந்து போனாரு, இறந்து போனவர நாலு பேர் தோல்ல தூக்கிட்டு போய் மயானத்துல வைப்பாங்க, அது பழைய முறை. இப்ப அதுவும் என்ன ஆயிடுச்சு, ஆம்புலன்ஸ் மாதிரி வேன் வந்தாச்சு. அதுக்கு இதுக்கு நடுவுல ஒரு காலம் இருந்தது. என்ன காலம்னு கேட்டீங்கன்னா, வீட்டு பிள்ளைகள் தூக்கின காலம் போய் வண்டியும் வரத்துக்கு மத்தியில காசுக்கு ஆள் கொடுத்து சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போவாங்க, அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரை ஒரு நாலு பேர் சுமந்து நேரா கொண்டு போய் சுடுகாட்டில் இறக்குனாங்க. அவர் சுடுகாட்டில் இறக்கி முடிச்ச உடனே அந்த நாலு பேருக்கு கூலி கொடுக்கணும், ஒரு 200 ரூபாய் 200 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூலி கொடுக்கணும். அவங்க அதுல வேற அவன் சாராயம் குடிக்கிறதுக்கு வேற எக்ஸ்ட்ரா காசு கேட்பான், கூலியை தவிரவும் சாராயத்துக்கு சேர்த்து ஒரு காசு கேட்பான். இதை கொடுத்து டிஸ்போஸ் பண்ணணும், கொடுக்கணும் அவனுக்கு. அந்த கூலியை கொடுத்து அவன் அனுப்பும் போது அந்த டெட் பாடி அப்படியே இருக்கு, அதுக்கு மேல அந்த ஆவி சுத்துது. ஒரு கற்பனைக்காக இப்ப சொல்றேன், மேல அந்த ஆவி சுத்துது. இப்பதான் மறுபடியும் ஆவிகளுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். எந்த டிவி சீரியல் பார்த்தாலும் மனுஷங்களே வர்றது இல்ல, பாம்பு மனுஷியா மாறுது, மனுஷி பாம்பா, மனுஷி பாம்பா மாதிரி தான் எவ்வளவோ காலமாயி போச்சு. இன்னும் என்ன பெருசா வேண்டியிருக்கு.

வந்து உங்க உயிரை என்னால எடுக்க முடியுது, இல்லாட்டி உங்க உயிரை என்னால எடுக்க முடியுமா? எனக்கு உயிர் இருக்கிறதால வந்து உயிரை எடுக்கிறேன். உயிர் இல்லாத எப்படி மேடைக்கு வருவான்? அவர் சுவிட்சர்லாந்து போனாரு, பிரான்ஸ் போனார், ரஷ்யா போனார், எப்படி போனாரு? உயிர் இருந்ததால போனார். அந்த உயிர் சொல்லுது, உடம்ப பார்த்து, உன்னை எத்தனை ஊருக்கு தூக்கிட்டு போனேன், எத்தனை கிலோமீட்டர் கொண்டு போயிருக்கிறேன், எனக்கு நீ சம்பளம் கொடுத்தியான்னு கேட்டது. எது உயிர் கேட்டது? உன்னை ஊர் ஊரா கொண்டு போனேன், எனக்கு சம்பளம் கொடுத்தியா? உங்க வீட்டில இருந்து சுடுகாடு எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர். இந்த பயலுக்கு 4 பேரும் 3 கிலோமீட்டருக்கு உன்னை கொண்டாந்து இறக்கிட்டு, ஆளுக்கு 250 ரூபா பணம், 500 ரூபாய் ஆளுக்கு, 500 ரூபா பணம் வாங்கிட்டு போயிட்டான். ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கி உன்னை 3 கிலோமீட்டர் கொண்டாந்து விட்டுருக்கிறான். உன்ன நான் 10,000, 15,000, 1,00,000 கிலோமீட்டர் சுத்தினே, எனக்கு நீ மரியாதையா சம்பளம் கொடுத்தியா? எது உயிர் கேட்டது? இவன் ஆச்சரியமா சொன்னான், நான் எங்கிட்ட வேலை பார்த்தவனுக்கே சம்பளம் கொடுத்தது இல்ல, நான் எப்படி உனக்கு சம்பளம் கொடுப்பேன்? நான் இதுக்கு சம்பளமே கொடுத்தது இல்லையே. அப்ப அந்த உயிர் சொல்லிச்சு, மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு. இதை கற்பனை பண்ணிட்டு இப்ப இந்த திருக்குறளுக்கு வாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, நம்ம உடம்பு உயிர் எல்லா ஊருக்கும் தூக்கிட்டு போகுது, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்பா. அது என்ன சம்பளம் தெரியுமா? என்ன சம்பளம்? யாராவது 4 பேருக்கு தானம் பண்ணி நல்ல மனுஷன் சார் அப்படின்னு நம்ம பாராட்டும்படியா வாழ்றியே, அதுதான் உயிருக்கு நீ கொடுக்கற சம்பளம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதை தவிர இந்த உயிருக்கு வேற சம்பளம் கிடையாது அப்படின்னு. அதனால ஒரு மனிதன் தான் வாழுகிற போது மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு தர வேண்டியதை தரணும். நான் வெறும் பணம் மட்டுமே சொல்லல, நேரத்தை ஒதுக்கணும். நான் பிருந்தாவன் முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன் பாக்குறதுக்கு. நான் பார்க்க போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நாளைக்கு நமக்கு அது வசதிப்படுமான்னு பாக்குறதுக்காக தான் போனேன், வேற ஒண்ணும் இல்லை. எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்கதானே போய் உட்காந்தாகணும், அதனால நமக்கு வசதிப்படுமான்னு பார்க்க போனேன். அங்க ஒரு டீச்சர், அவங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல உட்காந்துக்கிட்டார். பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அங்க கொஞ்சம் விளிம்புல படிக்கக்கூடிய பிள்ளைங்களை தன்னுடைய ரூமுக்கு வர சொல்லி பாடம் நடத்துறாங்க. அதுல ஒரு பிள்ளை சார் அந்த பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் வாங்குது, அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வாங்குது. அவங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, அந்த எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை, கிராமத்துல இருக்கிற ஒரு குழந்தை, சரியா படிக்க முடியாத ஒரு குழந்தை, அதுக்கு கிளாஸ் நடத்தி அந்த பிள்ளைய நல்லா படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் அவவும் பிள்ளைய பத்தியே கவலைப்பட்டா என்னைக்கு முடியறது? யாரோ யாரோவோ பத்தி கவலைப்பட்டாதான் இந்த உலகம் உலகமா இருக்க முடியும்னு ஒரு ஓல்டு ஏஜ்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஹோம்ல இருக்கிற ஒரு லேடி கிராமத்து பிள்ளைக்கு பாடம் எடுத்து அந்த பிள்ளை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குது. யோசிச்சு பாருங்க, நேரத்தை ஒதுக்குறாங்க. அதம்மா பணம் கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்ல, யாருக்காவோ ஒரு காரியத்தை செய்யணும். புத்தர்கிட்ட போய் ஒருத்தன் கேக்குறான், யார் நல்லவன் யார் கெட்டவன்? இப்ப நம்ம கிட்ட வந்து யாராவது யார் நல்லவன் யார் கெட்டவன், நாம ஒரு 5-6 ஐடியா வச்சிருக்கிறோம். மறக்காம கோயிலுக்கு போறவன்லாம் நல்லவன், கோயிலுக்கு போகாதவன்லாம் கெட்டவன். உண்மையா அது? குடிக்காதவன்லாம் நல்லவன், குடிச்சவன்லாம் கெட்டவன், இதுவும் உண்மை இல்லை. இந்த உலகத்துல வந்து திருடாதவன் நல்லவன், திருடினவன் நல்லவன் இல்ல சொல்ல முடியல. வால்மீகி திருடினவன், கொள்ளக்காரன், ஆனா அவன் எவ்வளவு பெரிய ராமாயணத்தை பின்னாடி ஏறி போயிட்டான். இந்த உலகத்துல நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் டெஃபினேஷன் சொல்ல நம்ம கஷ்டப்படுவோம். யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்ல முடியல. ரெண்டே வரியில புத்தர் சொன்னார், யார் நல்லவன் யார் கெட்டவன்ங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன். என்ன சொன்னார் தெரியுங்களா? பிறரை பற்றிய அக்கறை உடையவன் நல்லவன், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவன் கெட்டவன். The concern for others, மற்றவங்களை பத்தி கொஞ்சம் கவலைப்படணும். மற்றவங்களை பத்தி கவலை இருக்கா? இருக்கு. அந்தால் நல்ல அழப்பா. மற்றவங்களை பத்தி கவலை இல்ல இல்லையா? அவன் எவ்வளவு சாமி கொடுத்தாலும் அயோக்கியம் பாட்டு, எத்தனை கோயிலுக்கு வேணா போயிருக்கலாம், எத்தனை யாகம் வேணாலும் பண்ணிருக்கலாம், மற்றவனை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது அப்படின்னா அவன் மனுஷனே இல்லையே. பிறரை பற்றி அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறரை பற்றி அக்கறை இல்லாதவன் கெட்டவன். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். The concern for others தான் இந்த வாழ்க்கையினுடைய அபூர்வமான ஒரு குணமே, அதான் உண்மையான அறமே கூட. சார், பெர்னாட்ஷா ஒரு முறை உடம்பு சரியில்லாம படுத்திருந்தார். பெர்னாட்ஷா செஸ்ட் பெயின் அவருக்கு. உடனே அவருடைய டாக்டருக்கு போன் பண்ணி சொல்றார், நீ வந்து என்ன பாரு, எனக்கு செஸ்ட் பெயினா இருக்கு, என்னால எந்திரிக்க கூட முடியல, நான் கதவை திறந்தே வச்சிருக்கிறேன், அதுக்காக காலையிலேருந்து நான் டீ கூட சாப்பிடவே இல்லை, டீ ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிடல, என்னால முடியவே இல்லை, எந்திரிச்சு நிக்க முடியல, நடக்க முடியல, நான் பெட்ல படுத்திருக்கிறேன். டாக்டர் கோவப்பட்டார், ஏன் நீ கிளினிக் வரமாட்டியான்? புரியல உனக்கு, நடக்க முடியல நிக்க முடியலன்ற அறிவு இல்லாம பேசுறியே, வா அப்படின்னார் டாக்டர். இந்த வந்துட்டேன்னு டாக்டர் வந்தார். கொடுமை என்ன தெரியுமா? டாக்டர் இவரை விட வயசானவர். அவர் படி ஏறி மேல வந்துட்டு சோஃபால வந்து தொப்புன்னு உட்கார்ந்துட்டு கையை தளர்த்திக்கிட்டே சொன்னார், எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஒண்ணும் முடியல, உடம்பெல்லாம் வேத்து போச்சு. அப்படியே படுத்திருந்த பெர்னாட்ஷா பதறி எந்திரிச்சு நேரா போய் கெட்டில்ல

0: இளநீர் போட்டு டீ பிரிப்பேர் பண்ணி அவர் கொடுத்துட்டு ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை தேடி தங்கிட்டே அந்த டாக்டருக்கு ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷமா இப்படி பக்கத்துல நின்னுக்கிட்டு ஆர் யூ ஆல் ரைட் ஆர் யூ ஆல் ரைட் யாரு டாக்டரை கேட்டுக்கிட்டே இருந்தார். 15 நிமிஷம் அந்த டாக்டர் கம்ஃபர்டபுளா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நவ் ஐ அம் ஆல் ரைட் அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸா பேகை திறந்து பில் புக் எடுத்து 30 pounds விசிட்டிங் சார்ஜ் பில் போட்டு கையில் கொடுத்தேன். கடுப்பா இருக்குமா இருக்காது, எனக்கு உடம்பு சரியில்லை நீ பாக்க வந்து இங்க உனக்கு நான் மாத்திரை எடுத்து கொடுத்து டீ போட்டு கொடுத்து உன்னை உட்காத்தி வச்சு நான் உங்ககிட்ட பில்லு கொடுக்குறியா 30 pounds பில்லு கொடுக்குறியா என்ன விளையாடுறியான்னு கேட்டார். டாக்டர் சொன்னார் நோ யூ ஆர் மை பேஷண்ட், உன்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன, பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல என்ன, இப்ப எங்க நிக்கிற பெட்டை விட்டு ஏஞ்சுட்டு காலையில இருந்து டீ குடிக்க முடியல என்ன, வர்றவன் போறவனுக்கு எல்லாம் டீ போட்டு கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டல்ல, இப்ப எனக்கு டீ போட்டு கொடுத்தல்ல, ஆமா கதவு திறக்க எந்திரிக்க முடியல என்ன, 15 நிமிஷமா நின்னுக்கிட்டான் உட்காந்துட்டியா இல்ல இல்ல, என் பேஷண்ட் என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னியோ எல்லாத்தையும் நான் கியூர் பண்ணிட்டேன், 30 rupees pounds பணம் பில் எடு என்ன கொடு அப்படின்னு ஷாக் ஆகி நீ என்ன சொல்றேன். அந்த டாக்டர் சொன்னாரா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நம்ம பிரச்சனை நம்ம உடம்பு நம்ம கவலையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம உடம்பு சரியாகாது, மத்தவங்களை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சாதான் நம்ம உடம்பே ஆரோக்கியமா இருக்கும், நம்ம இந்த உலகத்திலே சௌக்கியமா இருக்க முடியும். இப்ப சில பேர் இங்க குத்தி இங்க குடையுதும்பா கடைசி வரைக்கும் குடையும்பா, இங்க குத்தி இங்க குடையுதுன்னு இந்த உலகத்துல எவனவனோ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு யோசிச்சுட்டா நம்முடைய கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை, ஒரு வினாடி கூட கஷ்டமே இல்லை. என்னுடைய மனைவி சார் சில சமயத்துல ஒரு தலப்பா கட்டுவா சார், தலப்பா தலப்பா கட்டின பிரியாணி அதுக்காக இல்ல, அவளுக்கு தலைவலி வந்துருச்சுன்னு அர்த்தம், அவளுக்கு பட்டாபிஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஒரு தலப்பா கட்டிட்டா நாங்கெல்லாம் ஒதுங்கிடுவோம், அவ கோபமா பேசுவா, இப்போ அபிஷியலா கோபமா பேசுவா, தலை ஒரு துண்டு எடுத்து கட்டினா தலப்பா அவளுக்கு வந்து தலைவலி வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு இப்படி தலப்பா கட்டினா ஒண்ணு சொன்னேன் உடம்பு சரியில்லையா என்ன பண்ணுதுன்னு, தலைவலிக்குது சரி சரி சரி நீ ஒன்னும் பண்ண வேணாம் பட்டுக்கோ பேசாம, நான் வெளியில போறேன் வரும்போது சாயங்காலம் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணாத பட்டுக்க அப்படின்னு நான் மட்டும் போயிட்டேன். நான் போயிட்டு ஒரு 4:45 வர்றேன், உள்ளுக்குள்ள கம்மகமான பஜ்ஜி வாசனை வருது, போய் பார்த்தா அடுப்புல நின்று பாட்டுக்கு பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கா, தலப்பா என்ன கழட்டல, தலப்பா அப்படியே இருக்கு, அவ பாட்டு பஜ்ஜி போட்டு இருந்தா. நான் மெதுவா போய் கேட்டேன் என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு, முடியல என்ன முடியலதான், ஆனா பேரன் வந்தான் ஆச்சு எங்களை ஆச்சின்னு சொல்லுவோம் பாட்டிய ஆச்சு பஜ்ஜி போட்டு கொடு அப்படின்னா. அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம், கேட்காதவன் கேட்டிருக்கான் செய்யாம இருக்க முடியுமா, அப்ப கேட்காதவன் கேட்டிருக்கானா நான் தொடர்ந்து கேட்கறவன் அர்த்தம், கேட்காதவன் கேட்டிருக்கிறான் நான் செய்யாம இருக்க முடியுமா, தலைவலி தான் ஆனா அவன் கேட்டு நான் எப்படி செய்யாம இருக்க முடியும். நான் ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தேன், என் மனைவியோட தலைவலி நான் காப்பி கேட்டிருந்தா 10 times ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இந்த பேரை பஜ்ஜி கேட்ட உடனே ஒண்ணு இல்ல உடனே போடணும்னு தோணுது. பிறர் மீது அன்பும் கருணையும் இருந்தால், பிறர் மீது அன்பும் கருணையும் இருந்தால் நம்முடைய உடல் 1000 times வலிமையுடையதாக மாற முடியும் என்பது ஒரு ஆச்சரியத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம். தென்னாப்பிரிக்கால பிளேக்கு, பிளேக்ல எல்லாரும் சாவறான், கிட்டக்க போறதுக்கு பயப்படுறான், பிளேக்கு உள்ள நோயாளிய தொட்ட நமக்கு மரணம் வரும் பயப்படுறான். மகாத்மா காந்தி பிளேக் நோயாளிகளோடைய வாழ்ந்தார், அவங்களோடைய வாழ்ந்தார், மகாத்மாவுக்கு ஒண்ணு மரணம் வரலையே, ஏன் மற்றவர்களுக்காக வாழுகிற மனிதனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு உரியதாக மாறிவிடுகிறது. இவனை காப்பாற்றி ஆகணும், ஏன்னா இவன் மற்றவங்களுக்காக வாழறான், அந்த தர்மத்தை காப்பாற்றணும். அப்துல் கலாம் ஒரு ஹைதராபாத்ல ஒரு ஒரு பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு மத்தியில பேசுற, அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து கேள்வி கேட்கிறாங்க, உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஆனந்தமான நேரம் என்பது எது, சந்தோஷமான நேரம் என்பது எது. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஒரு ரிப்ளை கொடுக்கிறார், ஒரு முறை ஹைதராபாத்தில் இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது, ஒரு பெரியவர் எழுதியிருந்தார் தன் மகள் போலியோ நோயால் தாக்கப்பட்டு நடமாட முடியாமல் கஷ்டப்படுகிறாள், மற்ற பெண் குழந்தைகளைப் போல அவளால் சைக்கிள் மிதிக்க முடியவில்லை, ஓடி ஆடி விளையாட முடியவில்லை, அவளுக்கு நாங்கள் மரத்தாலான ஒரு கால் பொருத்தி இருக்கிறோம், ஒரு போலியோக்கெல்லாம் அந்த காலத்தில் மரத்தாலான ஒரு கால் போடுவாங்க, அந்த கால் பொருத்தி இருக்கிறோம், உண்மையில் அந்த பொருத்தப்பட்ட காலின் கனத்தை அவளால் தாங்க முடியவில்லை, அவ்வளவு வெயிட் உள்ள ஒரு கால் போட்டிருக்கு, அதை இழுத்து இழுத்து இழுத்து அவன் நடக்கிறா, என்னால் இந்த கொடுமையை சகிக்க முடியவில்லை, நீங்கள் ஒரு விஞ்ஞானி தானே, என் பிள்ளைக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்று அவர் எழுதியிருந்தார். நான் உடனே ஹைதராபாத் நிசாம் மருத்துவமனையை தொடர்பு கொண்டேன், என்னுடைய டீம் குழுவினரோடு உட்கார்ந்து அதை பற்றி ஆலோசித்தேன். என்ன செய்யலாம் என்று அந்த குழந்தைக்காக யோசித்தேன். முடிவில் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன, விண்கலத்தில் மேலே ஏவுகிற போது அந்த விண்கலம் கனமில்லாததாக இருக்க வேண்டும், ஆனால் அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக வலிமையுடையதாக இருக்க வேண்டும். ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக், அதாவது இழையூட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட இழையூட்டப்பட்ட குழைமம் பிளாஸ்டிக், ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக். இதுதான் மேல விண்கலம் அனுப்புவதற்கு பயன்படுத்துவோம். அது வெயிட்டே இருக்காது, ஆனா நிறைய பலத்தை தாங்கக்கூடியது, நிறைய துன்பத்தை தாங்கக்கூடியது, வெயிட் தாங்கக்கூடியது, ஆனா அதுக்கு இடம் கிடையாது. அதை விண்கலத்துக்கு பயன்படுத்துவது என்று நாங்கள் வடிவமைத்து வைத்திருந்தோம். எனக்கு ஒன்று தோன்றியது, அந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக், அதன் மூலம் இந்த குழந்தைக்கு ஒரு கால் செய்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று என்னுடைய நண்பர்களை கலந்து ஆலோசித்தேன். பிறகு அதே போல் ஒரு காலை வடிவமைத்தோம். ஹைதராபாத் நிசாம் மருத்துவமனைக்கு அந்த குழந்தையை வர சொல்லி அவளுக்கு அந்த காலை பொருத்தி அவளை முதல் முறையாக ஒரு சாதாரண குழந்தை போல் அவள் நடந்து போனாளே, வெயிட் இல்லாத அந்த காலோடு அந்த குழந்தை நடந்து போனாலே என் வாழ்நாளிலேயே அதுதான் எனக்கு ஆனந்தமான தருணம் என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம். உண்மையில முதல்ல பொருத்தப்பட்டிருந்த மரக்காலோட வெயிட் 4.5 கிலோ, முதல்ல பொருத்தப்பட்டிருந்த மரக்காலோட வெயிட் 4.5 கிலோ. இந்த ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் போட்டாங்களே அது வெறும் 400 கிராம். 400 கிராமில் வடிவமைக்கப்பட்ட கால் 4.5 கிலோவுக்கு பதிலாக பொருத்தப்பட்டு மற்ற எல்லோரையும் போல் அவள் ஓடியது ஆடியது இருக்கிறதே, அதுதான் என் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணம். சார், விண்கலத்துக்கு அனுப்பிய விஞ்ஞானி என்ற புகழை விட, விண்கலத்துக்கு விண்ணுக்கு விண்கலம் அனுப்பிய விஞ்ஞானி என்ற புகழை விட, மண்ணில் வாழ்கிற ஒரு உயிருக்கு சேவை செய்யக்கூடிய மனிதன் என்பதில் தான் ஒரு மனிதனுடைய மேன்மை அடங்கி இருக்கிறது என்று டாக்டர் அப்துல் கலாம் கண்டுபிடிக்கிறார். உண்மை, என் சக மனிதனுக்கு நான் நன்மை செய்யாமல் நான் வாழ்ந்து என்ன இறந்து என்ன. இப்ப ரிலிஜனுக்கு அகைன்ஸ்ட் இல்ல, எல்லா ரிலிஜனையும் இப்ப வந்து பாருங்க, மற்றவர்களை பத்தி கவலைப்பட்டதுல இயேசுவை போல் ஒரு சிறந்த மா மனிதனை நீங்கள் பார்க்க முடியாது. மற்றவர்களுக்காக வாழ்தல் என்பதை பற்றி மகமது கற்றுக் கொடுத்ததை போல் இன்னொருவரால் கற்றுக் கொடுத்திருக்க முடியாது. எனக்கு தெரியும் எல்லா மதத்திலிருந்து வந்திருப்பீங்க, ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. அறம் என்பது வெறும் பொருள் கொடுப்பதல்ல. பாரதி ஒரு வரி பாடுறான், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன்னு. ஒரு மனுஷனை அலட்சியமா பார்க்காத, வெறுப்பா பார்க்காத, கண்ண தண்ணி வரும்படியா பார்க்காத, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ. சில பேருக்கு சார் ஒரு வகையான கர்வம் இருக்கும், என்ன தெரியுங்களா, ஐ எம் வெரி பியூர், ஐ எம் பியூரிட்டன், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நான் ரொம்ப மேன்மையானவன், மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது, அவங்க எல்லாம் வேற மாதிரி. மன்னிச்சுக்கோங்க, நீ உயர்ந்தவனாக இருப்பதால் பெருமை அடைய முடியாது. எப்போது மற்றவரை தாழ்வாக நினைக்கிறாயோ அப்போதே நீ ஒழுக்கமற்றவன் என்பதை புரிந்துகொள். ஏன்னா இன்னொருவரை தாழ்வாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அவன் மட்டும், அவன் தாழ்ந்தவன், இவன் கீழானவன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு சம்பவம், இயேசு அமர்ந்திருக்கிறார், தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். தரையில் ஏதோ எழுதி கொண்டிருக்கிற போது ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், போதகரே இந்த பெண் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்தோம். இவள் விபச்சாரி, நாங்கள் கையும் களவுமாக இவளை பிடித்திருக்கிறோம். மோயீசின் சட்டப்படி, அதாவது இயேசுக்கு முன்னாடி மோசஸ் ஒரு நீதி வகுத்திருக்கிறார், மோயீசின் சட்டப்படி இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள். ஏன்னா விபச்சாரிய கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். இவள் கல்லெறிந்து கொல்லத்தக்கவள், போதகரே தாங்கள் தீர்ப்பிடும், நீங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, அவங்க நேரா பார்க்கல, இயேசு தரையில் குனிந்து ஏதோ எழுதி கொண்டே, இப்ப அந்த அவருக்கு ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்கு, இவளை கல்லறிந்து கொல்லுங்கள்னு சொன்னா தான் போதித்த கருணையை விடணும். ஏன்னா அவர் எல்லாரையும் மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கிறாரு, அந்த கருணையை விட்டாதான் இவளை கல்லறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லலாம். கல்லறிஞ்சு கொல்லாதீங்கன்னு சொன்னா இயேசு மேல ஒரு கேஸ் போடலாம். என்ன போடலாம், மோயீசோட சட்டத்தை இவர் மீறாரு. சார், நம்ம கிட்ட பல பேர் நீதி கேட்டு வர்றானா நம்மள மதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்மள சிக்க வைக்கணும்னே வருவான். பல பேர் நம்ம கிட்ட வந்து ரொம்ப யோகியமா கேட்க வந்தானா நிஜமா நம்ம கிட்ட நல்லது கேட்க வரல, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட மாட்டிக்கணும், அந்த மாதிரி ரெண்டு பேர் கேள்வி கேட்பான். அப்படிதான் கேட்டான், மோயீசின் சட்டப்படி இவள் கல்லறிந்து கொல்லத்தக்கவள், கொல்றதா இல்ல உன்னோட கருத்துப்படி மன்னிக்கிறதா இவளை. இப்ப இயேசு மன்னிக்கணும்னு சொன்னா மோசஸுக்கு விரோதி, கொல்லலாம்னு சொன்னா அவர் கொள்கைக்கே விரோதி ஆயிடுவார். அதை ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இயேசு கையாண்டார் பாருங்க. அவங்க முகத்தையே பார்க்கல, இயேசு தரையில் ஏதோ குனிந்து எழுதி கொண்டே சொன்னார், உங்களில் பாவமே செய்யாதவன் எவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். எவன் அழகத்தனமா பண்ணலையோ அவன் முதல் கல் எறிகின்றார். இந்த உலகத்தில் உங்கள் யார் பாவமே செய்யாதவனோ அவன் இவள் மீது முதல் கல் எறியட்டும் என்றார். அடுத்த வார்த்தை தான் பைபிள்ல ரொம்ப டாப். அங்கிருந்த முதியவர் உட்பட நகர்ந்து போனார்கள். அங்கிருந்த முதியவர் உட்பட, வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியம் ஆயிடுவான் ஒன்னு நிச்சயம் கிடையாது. 60 வயசுக்கு அப்புறம் சேட்டை விட்டவன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுங்களா? வயசாயிட்டதாலேயே ஒருத்தன் யோகியமா மாறுவான் ஒன்னும் கேரண்டி கிடையாது. இதுக்கு வயசுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த பைபிள் அந்த வார்த்தை இருக்கு. அங்கிருந்த முதியவர் உட்பட, ஒரு வயசானவர் முதியவர் உட்பட அந்த இடத்தை விட்டு நீங்கினார்கள். எனக்கு இந்த இடம் வரைக்கும் கூட பெருசா தெரியல. அந்த பெண் அழுது கொண்டே சொன்னாள், போதகரே நான் உண்மையில் பாவி, போதகரே நான் உண்மையில் பாவி, நீர் தீர்ப்பிடும் என்றாள். நான் எனக்கு என்ன தண்டனையோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என்ன, உனக்கும் கடவுளுக்கும் குறுக்கே நான் யார்? உனக்கும் கடவுளுக்கும் குறுக்கே நான் யார்? நான் ஏன் தீர்ப்பிட வேண்டும்? எப்போது நீ பாவத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள். நீ எந்த நேரத்தில் நான் பண்ணது பாவம் ரியலைஸ் பண்ணிட்டியோ அப்போதே நீ மன்னிக்கப்பட்டவள். போ, இனி பாவம் செய்யாதிரு என்றார் இயேசு. முடிஞ்சு போச்சு சார். ஒரு பெண்ணை விபச்சாரின் அத்தனை பேரும் கல்லெறிகிற போது, இது அப்படியே இருக்கட்டும், ஜெயகாந்தன் எவ்வளவு பெரிய எழுத்தாளர், ஜெயகாந்தன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஒரு புஸ்தகம் கொண்டாந்து கொடுக்கிறார், ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில நின்று போச்சு. இது இது கூட நின்று போச்சு சார். சார் ரைட், எவ்வளோ கடிகாரத்தில் ரொம்ப கவனமா இருக்கும். நம்மளை கவுத்துடுற கருவியில பெரிய வலிமையான கருவி கடிகாரம் தான். ரைட், இப்ப ஏசு என்ன சொல்றாரு, நான் ஜெயகாந்தன் ஆரம்பிச்சேன். ஜெயகாந்தன் ஒருத்தன் ஒரு கதையை கொண்டாந்து கொடுத்தேன், ஒரு புத்தகத்தை கொண்டாந்து கொடுத்தேன். அதுல ஒருத்தன் எழுதிருந்தான், ஒரு ஊரில் ஒரு விபச்சாரி இருந்தாள்னு எழுதியிருந்தான். அந்த கதையை படிச்ச உடனே ஜெயகாந்தன் ட்விக் போட்டு சொன்னார், என்னடா எழுதுகிறான் இவன், எப்படியடா ஒரு விபச்சாரி இருக்க முடியும்? ஒரு ஊரில் 50 ஆண்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு பெண்ணை விபச்சாரியாக வைத்திருந்தார்கள் என்று எழுதிச்சு. ஒரு ஊரில் 50 ஆண்கள் இருந்தார்கள், அவர்கள் ஒரு பெண்ணை விபச்சாரியாக வைத்திருந்தார்கள் எழுது. எப்படி ஒரு பெண்ணை விபச்சாரி எழுதலாம்? பயங்கரமான சிந்தனை. அது மாதிரி இயேசு அவரை மன்னிக்கணும் அப்படிங்கிறார். இது அப்ப இன்னொருவர் மீதான அக்கறை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இன்னொன்னு, ப்ராஃபட் முகமது குடும்பத்தில் இருந்தவர் தானே, இல்லறத்தில் இருந்தவர் தானே, அவர் ஒரு துறவியா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் உண்டு. அவர் எந்த இடத்துல துறவியா இருந்தாருங்கிறதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. ப்ராஃபட் முகமதுடைய லாஸ்ட் டே, அதனுடைய இறுதி நாள், நிறைவு நாள், அவர்கிட்ட என்ன வழக்கம் தெரியுங்களா? காலையிலேருந்து வியாபாரம் பண்ணுவார். எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பார். இது ஒரு ஆச்சரியமான குணம். காலையிலேருந்து அருமையா வியாபாரம் பண்ணுவார், எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ராத்திரிக்குள்ள எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வெறுங்கையோட படுக்கப்படுவார். யாராலாவது முடியுமா அது? காலையிலேருந்து சம்பாரிச்சுட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் வந்ததோ எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்து தூங்க போவார். நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, ஒரே நாள்ல புத்தர் ராஜ்யத்தை விட்டு துறவியா போனது பெருசு இல்ல, ஒரே நாள்ல மகாவீரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போனது பெருசு இல்ல, ஒரே நாள்ல துறவியா போக எல்லாராலையும் முடியும். தினந்தோறும் சம்பாதித்து தினந்தோறும் துறவியாக கூடிய தைரியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒருபோதும் வாய்க்காது. ப்ராஃபட் முகமது இஸ் வெரி கிரேட் சோல். தினமும் சம்பாதிச்சார், டெய்லி தானம் பண்ணுவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு 10 காசு இல்லாம ராத்திரி படுத்துருவார். அது லாஸ்ட் டே படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது மனைவி பக்கத்துல படுத்திருக்கிறாங்க, அவருக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராம கஷ்டப்பட்டார். உடனே மெதுவாக தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கிறார், நமக்கு ஏதும் காசுகள் பயன்படும் என்று எடுத்து வைத்தீரா? நமக்கு ஏதாவது காசு தேவை, நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்றார். ஆம், உங்களுக்கு உடல் நலம் இல்லை, அவசியத்திற்கு பணம் தேவைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்? எனவே 5 காசுகள், 5 தினாரோ தர்மமோ அந்த காலத்து காசு, 5 காசு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். தவறு செய்து விட்டீர், தவறு செய்து விட்டீர், நம் கொள்கைக்கு விரோதமாக நீர் எடுத்து வைத்து விட்டீர், எல்லாவற்றையும் தானம் பண்ணி விட்டு வாரும். இந்த இரவு நேரத்தில் யார் தானம் பெற போகிறார்கள்? மனைவி கேட்டார். இந்த இரவு நேரத்தில் மகமதோட பதில் பாருங்க, அல்லாஹ் யாரை விதித்திருக்கிறாரோ அவர் இந்நேரம் இதற்காக காத்திருப்பார், வெளியில் போய் கொடுத்து விட்டுவாருங்கள். இந்த அம்மா வாசலுக்கு போறாங்க, ஒரு வழிபோக்கர் அந்த ஊருக்கு வந்துட்டு பட்னியா கிடக்கிறாரு, அவருக்கு ஒண்ணு சாப்பாட்டுக்கு இல்ல. அவரை பார்த்துட்டு இந்த அம்மா கேக்குறாங்க, என்ன, எனக்கு காசு இல்லம்மா, சாப்பிட முடியல. காசை தூக்கி கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டீங்க, திரும்ப வந்து ஆச்சரியம் பாருங்கள், இந்த நள்ளிரவில் இதை பெறுவதற்கு ஒருவர் காத்திருந்தார். உடனே நபி சொல்றார் ஒரு வார்த்தை, புரிந்து கொண்டீரா? இந்த நள்ளிரவில் நம்மிடமிருந்து இதை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவரை கடவுள் நியமித்தது போல், நாளை நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நமக்கு கொடுப்பதற்காகவும் கடவுள் ஒருவரை நியமித்திருக்கிறார் என்கிற தர்மத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கல்லாப்பெட்டியை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கல்லாப்பெட்டியை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். கல்லா கூட விபூதி போட்டிருக்கலாம், பட்டை போட்டிருக்கலாம், இல்ல. கஜானாவை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அடுத்த வேளை என்பதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் என்று எவன் தீர்மானிக்கிறானோ அவன் தான் இந்த உலகத்தில் உண்மையான கடவுள் நம்பிக்கை உடையவன். இந்த ஆச்சரியமான மனோபாவம் யாருக்கு இருந்தது? ப்ராஃபட் முகமதுக்கு இருந்தது. ஜீசஸுக்கு அடுத்தவங்களை பத்திய கருணை இருந்தது. இன்னொருவரை அவமானப்படுத்தக்கூடாது, இன்னொருவரை துன்பப்படுத்தக்கூடாது, இன்னொருவரை துக்கப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இந்த உலகத்தில் அத்தனை பெரிய உயர்ந்த அந்த ஆத்மாக்களுக்கும் வாய்த்திருந்தது. எனவே சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரே வார்த்தையில் சொல்வதென்று சொன்னால், நமக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை. நமக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை. பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் நிஜமாகவே சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. இந்த சொர்க்கமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் அறத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் குழந்தைக்கு நீதி சொன்ன அவ்வை சொன்னால், அறம் செய்ய விரும்பு, உன்னால் முடிந்த எல்லா தர்மங்களையும் நீ பின்பற்றுவதற்கு முயற்சி செய். அந்த விரும்புங்கிற வார்த்தை ரொம்ப அழகு. ஏன், எதை செஞ்சாலும் விரும்பி செய்யும். கடனேன்னு செய்யக்கூடாது, கடனே அழவேன்னு செய்யக்கூடாது, எது செய்தாலும் நீ விரும்பி செய்யணும். ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸ்ல ஆர்கன் டொனேஷன் பத்தி நான் பேசும்போது, அறம் செய்ய விரும்புன்னு பேசிய ஒரு சிடி வந்திருக்கு. அதாவது ஆர்கன் டொனேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேசும்போது இதே தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க. அதாவது கொடுத்தல் என்பது உறுப்புகளை கொடுக்கிறது. ஒரே வார்த்தை கடைசியா என்ன, உன்னால பணம் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, உன்னால பொருள் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல. திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார், யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா இந்த உலகத்துல எதுவும் முடியல, பிறர்க்கு இன்னுரை தானே. உன்னால ஒன்னும் முடியாட்டி பரவாயில்ல, மத்தவங்க நல்லா இருங்க சார், சௌக்கியமா இருங்க சார், நீங்க நல்லா இருந்தா போதும். இந்த நல்ல வார்த்தை சொன்னாலே அது பெரிய விஷயம்னு சொல்றார். எனவே வாழ்வு முழுவதும் பிறர் மீதான அக்கறையோடு வாழ்கிறவர்கள் நன்மை செய்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு. நன்றி, வணக்கம்.
1: நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நிறத்தை அலங்கரிக்க முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் தந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். அம்பிகை நேரில் வந்தாள் என்ற ஒரு சிறப்பான பாடல் இதோ எந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து தெரிவித்து அனுப்பி வைத்த வேளை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் பாடல்களோடு தொடர்ந்து வரும் பாடலாக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். அவர் தரும் பாடலை பலமை போல இன்றும் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாஹா இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கும் அந்த பாடல் ஊமை விழிகள் என்று கூறியிருந்த திரைப்படம் பாடல் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனிதன் ஜாதி அதில் வாழ்வதில்லை நீதி என்று மனக்குமுறலோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்த பாடல். முந்தி முந்தி விநாயகன் என்று பக்தியோடு பாட வரும் இந்த பாடலை வளமை போல இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷாசேகர் ரமேஷ் ரேபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடி என்னடி உலகம் என்று ஒரு பாடல் அவள் ஒரு தொடர்கதையில் ஒலித்தது அன்று. இன்று அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடலாக. பழமை போல இன்றும் உங்கள் பாடலை உங்களோடு இணைந்து கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, ஜே வீர பாண்டியன், சிவசங்கரன், நற்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

கொண்டிருக்கும் பாடலோடு மீண்டும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடல் முதலும் ஒரு தடவை இவர்கள் கேட்டுவிட்டு ஞாபகமாக அந்த பாடலை பிடித்து கொண்டது போல் இருக்கின்றது. அதனால் இன்றும் கேட்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபவனம், கே அனுஷா கிருஷ்ணனும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும். நண்பர்களோடு கேட்கும் அந்த பாடல் இன்றும் பாட இருக்கின்றது. குங்குமச் சிமிழில் மாதுளை முத்துக்கள் என்ற வரி கொண்ட பாடல், எதிரொலி என்ற திரைப்படத்திலிருந்து.

ஒலிக்க இருக்கும் அடுத்த இனிமையான ஒரு பாடல் வருகிறாள் என் தேவதை என்ற பாடல். இந்த பாடல் உன்னை ஒன்று கேட்பேன் திரைப்படத்தில் ஒலித்ததல்வா என்று முன்னியல் தமிழ் வானொலியில் ஒலிக்க வைத்து கேட்க விரும்புகிறார் சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் தந்த பாடலாக இருக்கின்றது. காஞ்சிப்பட்டு சேலை என்று கூறும் இரட்டை செடை வயசு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வரியெடுத்த பாடும் இனிமையான பாடல்களோடு அடுத்த வரியை தருகின்றார். சிட்டுக்குருவி என்ற வரியோடு வீரபாண்டியன் திரைப்படுத்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் அவர்கள்.

இந்த வழியில் இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் மிகவும் சிறந்த ஒரு பாடல். இந்த பாடல் நேற்றைய தினமும் அவர்கள் கேட்டு மகிழ்ந்தார்கள். அவருக்கு நன்றாக பிடித்திருக்கின்றது, இன்றும் கேட்க விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல். கருத்தம்மா என்ற திரைப்படத்திலிருந்து மறைந்த சொர்ணலதா அம்மா அவர்கள் பாடிய பாடல். போராளே பொன்னு தாயி என்று பாடுகின்றது. இந்த பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று உலக மக்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கிருஷ்ணன் அனுப்பியிருக்கின்றார். கே எஸ் கிருஷ்ணன், உங்கள் பாடலோடு எங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வலம் வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மல்லு வேட்டி மைனர் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். காத்திருந்த மல்லி மல்லி என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் ஒரு இனிமையான பாடல் காதல் காயங்களே என்று வரியெடுத்து ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது. இந்த பாடலை ஏழுமணி திருநாட்டிலிருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் டிராஞ்சி நீங்கள் தந்தவளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடல். குமார விஜயம் திரைப்படத்து பாடல் கன்னி ராசி என் ராசி என்று பாடுகின்றது.

0: பொருந்தாவிட்டால் சந்நியாசி, பொருந்தாவிட்டால் சந்நியாசி.
1: நிமிக்குட்டி, நம்ம இவ்வளவு
2: அவரை தொடர்ந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷனின் பாடல் உதடு சிவந்திருக்க என்ற முதல் வரி, ராஜாவுக்கு ராஜா என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த வழியிலே அருள்மோகனும் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அத்திப்பழம் சிவப்பா என்று கேட்கும் பாடல் ராஜபாண்டி திரைப்படத்திலிருந்து. அருள்மோகனுடன் நாங்கள் முனைந்து கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் வளமையாக இணைந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஷ் நீங்கள் தந்த பாடல். சிம்ம ராசி திரைப்படுத்த பாடல்தான் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று அனுப்பியிருக்கின்றீர்கள். பாடுகின்றது அந்த பாடல் வானத்து நிலவெடுத்து என்ற முதல் வரியோடு.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருவது சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் வளமையாக எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து செல்கின்றார் ரமணி. அவர் மிகவும் துள்ளல் பாடல்களை கேட்பார் என்று அவர் கேட்கின்றார் ராசாவே உன்னை நம்பி இத்திரைப்படுத்த பாடல் கம்மாக்கரை ஓரம் என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் பாடல் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தின் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து தினமும் வந்து ஜோடியாக பாடலை கேட்பார்கள் என்றும் அந்த பாடலை கேட்கும் பாஸ்கரன் மாலா உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல் நிலவொன்று கண்டேன் என்ற கைராசிக்காரன் திரைப்படுத்தும் பாடல்.

வேளையிலே உங்களோடு இணைந்து அன்புடன் சிங்காரப்போமியம் சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கமும் ஒரு பாடலை தருகின்றார். பழைய நினைவுகளை மீட்டும் பாடல் இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற வரி எடுத்து

மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வரும் அடுத்த பாடல் அன்புடனே கேட்டு மகளை இருக்கும் வேளையிலே ஒலிக்கின்றது. பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது ஒரு பாடல், பூத்தது பூந்தோப்பு என்ற வரி எடுத்து. இந்த பாடலை கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி தந்திருக்கின்றார்.

இளவரசியோடு வசந்தியும் இணைந்து வந்து ஒரு பாடலை தருகின்றார். கூண்டை விட்டு பறவை என்ற வரி கட்டபொம்மன் திரைப்படுத்து பாடலாகும்.

உறவுகளோடு உறவுகளாக எனது பாடலை தருகின்றேன் என்று விறுவிறுப்பான பாடல் ஒன்றை தருகின்றார் தனுஷன். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ரா ஒன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், யாருக்கும் யாருக்கும் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவளை நினைவுக்கு கொண்டு வரலாம். அவர் எங்கிருந்தாலும் எங்களை மறவாமல் தந்து கொண்டிருப்பார் பாடலை. அந்த வகையில் இன்று இளமணி திருநாட்டிலிருந்து தருகின்றார். மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒன்று கேட்டாலும் இனிக்கும் கருத்துள்ள பாடல். கலையோடு கலந்தது உண்மை என்ற பாடலை தந்திருக்கின்றார். கேட்போமே.

இறுதியாக தனது பாடலை தந்து இன்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். அர்த்தங்கள் 1000 திரைப்படத்திலிருந்து கடலோடு நதிக்கென்ன கோபம் என்ற பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

நேயர்களே, நாங்கள் இதுவரை தினமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். இந்த பாடலை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணக்கம் கண் அண்ணவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலைகள் உங்களோடு மீறா நலமா இருக்கிறீங்களா எல்லாரும். இன்றைக்கு கதம்பத்தில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி உங்களுடைய நீங்கள் படித்து சுவைத்த கவிதை கொண்டு வரலாம், நீங்கள் எழுதிய கவிதைகள் கொண்டு வரலாம். இன்னும் ஒன்று, நான் ஒரு பாடல் தருவேன், அந்த பாடலில் பாடலுக்குரிய கவிதை நீங்களாகவே எழுதி கொண்டு வர வேண்டும். அல்லாவிட்டால் நீங்கள் படித்ததில் ஏதாவது அதுக்கு பொருந்தி வந்தால் நீங்கள் அந்த கவிதையை எடுத்து வரலாம். ஆனால் உங்களுடைய எந்த கவிதையாக இருந்தாலும் நீங்கள் காற்றலைக்கு கொண்டு வர வேண்டும். இது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. நான் ஒரு பாடலை நான் எடுத்து வருவேன். இப்பொழுது ஒரு கண்ணன் பாடல். இன்றைய நேரமெல்லாம் சொல்லாவிட்டால் இது மறு ஒளிபரப்பு என்று நீங்கள் நினைத்து கொள்ளுவீர்கள் அல்லவா. இன்று நேரம் சரியாக 11:08, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:38, அது காலை நேரம் என்று சொல்லப்படுகிறது. காலை ஆகிவிட்டது எங்களுக்கு, ஆனால் இரவு 12 தாண்டி விட்டது அல்லவா. இன்றைய நாள் 10 ஜூன் 2022 இன்று. சரியா இப்ப நான் சரியா சொல்லிட்டேன்? சரி, ஒரு கண்ணன் பாடல் உண்டே பார்க்கலாம். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வந்து வர வேண்டும். இல்லை, அதுக்கு முதல் நான் ஒரு பாடல் எடுத்து வருவேன், அந்த பாடலை கேட்ட பின்பு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும்.

அருமையான பாடல். இப்பொழுது நீங்கள் கண்ணன் பாட்டு கேட்டிங்க. இப்போ கவிதை என்றோடனே எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக, நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க நீங்கள். முதல்ல நாங்கள் குரூப்புக்குள்ளே பார்க்கலாம், எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு. சந்திரராஜ் மாமா வந்துட்டார், வணக்கம். வடலூர் ஆனந்தன், நீங்கள் வந்திருக்கிறீங்க வடலூர் ஆனந்தன், உங்களுக்கும் ஒரு வணக்கம். அடுத்தது லெனின், வாங்க, அங்கிளும் வந்திருக்கிறார். அடுத்தது யார், எங்களுடைய ஜேவர் சாதிக்கண்ணா வந்துவிட்டார். அடுத்தது யார், நான் சொன்னேன் இந்த நாலு பையங்களும் தான் மிக கவனமாக இந்த கிளாஸ் ரூமுக்கு வர்றது. பார்க்கலாம், நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நான் தரப்போகிற பாடல் என்னவென்றால், கவிதைக்குரிய பாடல், எஜமான் திரைப்படத்தில் இருந்து, ஒரு நாளும் உனை மறவாத வரம் ஒன்று வேண்டும். அந்த பாட்டு இல்லை, அது நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கேளுங்கோ. இதுக்குரிய வரிகளை, கவிதையை நீங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும். எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்னடா கொஞ்சம் உற்சாகம் வரையலை. எண்ணம் நேற்று பிறந்த நாள் கொண்டாட்டம் இன்னும் முடியலை இல்லையா எங்களுக்கு. சரி, அதனால் தயவுசெய்து இந்த பாடலை முழுமையாக கேளுங்கோ, அதுக்குரிய வரிகளை நீங்கள் எழுதி கொண்டு வாங்கோ. பாடலை கேட்போமா நாங்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 11:22. இன்று கவிதை நிகழ்ச்சிகள் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீங்க. ஏதாவது உங்களுக்கு பிடித்த கவிதையையும் கொண்டு நீங்கள் வாசிக்கலாம், உங்களுக்கு பிடித்த கவிதையும் நீங்கள் எடுத்து வரலாம், இந்த பாட்டுக்குரிய கவிதையும் கொண்டு வரலாம், உங்களுக்கு நீங்கள் எழுதிய கவிதை கொண்டு வரலாம். நீங்கள் யாராவது எழுதிய கவிதையை நீங்கள் வாசித்து உங்கள் மனம் அதை ரசித்து கொண்டால், படித்து சுவைத்த கவிதையை நீங்கள் கொண்டு வரலாம். தயக்கமின்றி வாருங்கள், எங்கே பார்க்கலாம், முடியும், உங்களால் எல்லாரோடும் முடியும் என்று சொல்லுகிறேன். நானும் இப்படித்தான், எனக்கு உங்களோடு சேர்ந்தால் இப்போ நானும் மெல்ல மெல்ல கவிதைகள் எழுத ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லலாம். எங்கே காட்டளிக்கு வர தயங்க வேண்டாம்.

முதல்ல நான் பேசுவது கேட்கிறதா யாருக்காவது? அல்லாடி தொலைபேசி வேலை செய்கிறதா? இல்லை யாரும் அழைக்காமல் இருக்கிறீங்க, சந்தேகமாக இருக்கிறதே. யாராவது அழைப்புக்கு வந்தால்தான் இது தொலைபேசி வேலை செய்கிறதா அல்லது நான் பேசுறது உங்களுக்கு காட்டிலையில் கேட்குதா என்றது எல்லாம் நாங்கள் அறியலாம். நீங்கள் யாருமே வராட்டி நான் எனக்கும் சந்தேகம்தான். நானும் சந்தேகம், எனக்கும் இப்போ மெல்ல மெல்ல சந்தேகம் உருவாகிவிடும். எவ்வளோ ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு பிள்ளைக்கு சந்தேகத்தை ஊட்டுகிறது பாருங்கள். இங்கே பார்க்கலாம், காற்றலைக்கு யாராவது அழைப்புக்கு வந்தால் தான் தெரியும்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இப்படித்தான் நாங்கள் இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது இப்படித்தான் நாங்கள். வணக்கம் கிருஷ்ணா.
1: ஒரு
0: கவிஞன் வருகிறார், அவரை இணைக்கவா உங்களோட? இல்லைங்க, பார்க்கலாம். இந்த கவிஞன் உண்மையாக நல்ல கவிதைகள் கொண்டு வருவேன். வந்த அப்புறம் தான் தெரியும் ஏண்டா நான் என்ன இந்த சின்ன கவிஞனோட இந்த கவிஞனோடு இனமா என்னை இணைத்தீர்கள் என்று நீங்க பாருங்க. ராஜவசனம் பேசல நீங்க பார்க்கலாம். எங்க பாப்போம், ஓடி வாரார் ஒரு கவிதைக்கு பார்ப்போம்.
1: படிக்காத காரணம் தான், படிக்கவில்லை.
0: அப்படி சொல்லக்கூடாது.
1: நான் படித்தது வந்து இரண்டாவது தான். அப்ப எங்க அப்பா தவறிட்டாங்க.
0: கிருஷ்ணா,
1: எங்க அம்மா தான்.
0: அதாவது வந்து அறிவு என்றது படிப்பு. நாங்க புத்தகத்தை எடுத்து வச்சு படிச்சா, ஸ்கூலுக்கு போனா படிச்சா, இல்ல இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் எனக்கு தெரியவே தெரியாது. படிக்கிறதால ஒன்றுமே இல்லை. இது வாழ்க்கை பாடம் என்ற ஒன்றுதான் மனிதனுடைய உண்மையிலேயே அவன் படித்த பாடத்திலே சிறந்த பாடம் என்று சொல்லலாம். எங்களுக்கு நாங்கள் நீங்களான புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு.
0: அப்ப அது வாழ்க்கை பாடம், பாடசாலைக்கு சென்று படிக்க வேண்டும் என்று மட்டும் இல்லை. இப்ப கவிஞர் வந்து நான் அழைச்சேனா அவர் பயத்தில், உங்களை கண்டு பயத்தில் அவர் வரமாட்டேன்டா உண்மையிலேயே.
1: படிக்காத ஆளுகிட்ட போய் மாட்டிக்கிட்டா நமக்கு தான் பிரச்சனை நினைச்சுக்கோ. யாருக்கும் கேட்கலையோ என்னமோன்னு கேட்டதும் சரி நாம போட்டு பாப்போமா.
0: அப்படி அப்படிதான் அப்படி
1: சொன்னா தயங்கிட்டு இருந்தேன்.
0: அப்படி போட்டாதான் மெல்ல பிடிக்கலாம் நாங்க, அல்லாட்டி யாருமே வரமாட்டாங்க. உடனே டக்குன்னு தூண்டில் போட்டு பிடிச்சிடுறத. அவரும் அப்படித்தான் வந்தார் போல இருக்கு. இப்போ தெரிஞ்சிருச்சு நீங்க பேசுறீங்கல்ல. அப்போ அம்மா உண்மையா கேட்குதுதான் நின்றுட்டு மெல்ல நின்றுட்டா இருக்கோம். போனா கவிதை கேட்பா அம்மாண்டு. சரி, என்ன பாட்டு
1: சொல்றதுங்க? பாட்டா?
0: என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால திருமலை தென்குமரி படத்துல.
0: ஒரு நிமிஷம் தாங்கும் எனக்கு, ஒரு நிமிஷம். கவிதையிலேயே சும்மா தொடங்கினா கவிதையே அப்படியே வாசிச்சு கொண்டு போற, உருவாக்கி கொண்டு போற எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் வருகிறார். அவர் அவரை நீங்க உண்மையா அவரோட சேர்ந்து நீங்க அந்த சங்கத்துல சேர முடியுமான்றவருக்கு அவரோட பேசிட்டு சொல்லுங்க. சரியா, நீங்க பாக்கலாம் அவரோட நீங்க அந்த சங்கத்துல சேர்றீங்களான்னு. நிறைய பேரை சேர்த்துட்டார் இப்ப இங்க வர்றவங்க எல்லாரும் வாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் வாங்க.
2: கேக்குது? வணக்கம்மா. நீங்க பேசுறது தெளிவா கேக்குது வானொலியில, கேக்கல நீங்களா? ஐயா வணக்கம்.
0: சொல்லி
2: அம்மா கேக்கலன்னு சொன்னாங்களா? சரி வந்து சொல்லிட்டு போயிடலாம். வானொலி நல்லா தெளிவா கேக்குது.
0: அப்படித்தான் இப்படி மெல்ல, அதாவது எப்படி வலை வீசைக்கு என்ன சொல்லி வீசுவாங்க சொல்லுங்க பாப்போம். ஏதோ நாங்க வீசுறோமப்பா, அஞ்சாறு மீன் ஆகப்பட வேண்டியதான் போடுறது. பார்த்தா
2: நீங்க தூண்டில் போட்டீங்க, தூண்டில் போட்டீங்க,
0: அதான் ஒண்டு ஒண்டா போடல.
3: அவர் மாட்டிக்கிட்டாரு, முதல்ல அவர் மாட்டினாரு.
0: இல்ல லெனின், லெனின் வந்தார்.
1: யாருமே கேட்கலையோ.
0: லெனின் வந்தார், இவர் குரலை கேட்டோடனே ஓடிட்டார். உனக்கு வராம நிக்கிறார் பாருங்க, கள்ளத்தனம்.
3: அவரு கவிதை ரெடி பண்ணிட்டு இருப்பாருமா, கவிதை தயார் நிலையில வச்சிருப்பாரு, எடுத்திருப்பாரு.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்? கிருஷ்ணாவுக்கு ஒரு வணக்கம். கிருஷ்ணாவை நீங்க உங்களோட சங்கத்துல சேர்த்துருங்க பாருங்க, சேர்க்கலாமான்னு. ரெண்டு மூணு கேள்வி கேளுங்க, சரியா சொன்னா சேர்த்துறேன்.
2: ஐயா வணக்கம். ஐயா நான், என் பேர் ராஜ்குமார். நான் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த அம்மாங்க, ஒரு அடியேன். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்?
1: தஞ்சை மாவட்டம், திருபுவனம்.
2: திருபுவனம். ஆமா ஆமா, நீங்க பேசுறத கேட்டேன். தறி ஓட்டிட்டு இருக்கிறதா சொன்னீங்க எல்லாமே. என்ன பாடல் ஐயா பிடிக்கும்? சாதாரண எந்த பாடல விரும்புவீங்க? இடைக்கால பாடலா, பழைய பாடலா?
1: அனைத்தும் கேட்பேன். இடைக்கால பாடலும் ரொம்ப பிடிக்கும், பழைய பாடல் விரும்பி அதிகமா கேட்பேன்.
2: பழைய பாடல், அதாவது இப்போ மனசுல ஹம்மிங் ஓடிட்டு இருக்கோம், மனசுல ஒரு பாடல் ஓடிட்டு இருக்கோம் மனசுல, அது என்ன பாடல் சொல்ல நான் கண்டுபிடிச்சிடறேன். நீங்க எந்த எந்த இனத்தை சேர்ந்தா கண்டுபிடிச்சிடறேன், பழமையா புதுமையா நான் கண்டுபிடிச்சிடறேன். எங்க குரூப்பான்னு
0: பாத்து மனசுல ஓடுற பாட்டை சொல்லுங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா நீங்க மனசுல மனசுல ஓடுற பாட்டை சொல்லுங்க.
2: முன்னாடி பாடல் கேட்டிருப்பீங்க, வேற ஏதோ வானொலி கேட்டிருக்கலாம். அந்த பாடல ஓடிட்டு இருக்கு, நிறைய பாடல் கேட்போம், 1000 பாடல் கேட்டா ஒரு மனசுல ஓடும். என்ன பாடல் சொல்லுங்க, அதை வச்சு நாங்க.
1: பொன்னே புதுமலரே, பொங்கி வரும் காவிரியே, கண்ணின் கருவிலியே. அந்த
2: பாட்டுங்களா, அது வந்து
1: பாட்டி விட்டுதான்
2: பின்னாடி ஒரு 4 பேர் அம்மிங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, வரதில்ல, அடி வரதில்ல உங்களுக்கு மனசுல எல்லாம்.
0: இது என்ன படம் நீங்க பாடின பாட்டு கிருஷ்ணா?
1: பொன்னே
0: புதுமலர் நல்ல, நாங்க கேட்காத பாட்டா இருக்கிறது.
1: கேட்டு பிடிச்சுதான் சில பாட்டு கேட்கறது உண்டு.
0: நல்ல பாடலா இருக்கு.
1: வானொலியில ஒலிபரப்பாத பாட்டு எல்லாம் விரும்பி கேட்கறது பழக்கம் உண்டு.
0: நீங்க
2: மனசுக்கு அமைதி கொடுக்கும் ஐயா, மனசுக்கு அமைதி தர பழைய பாடல்.
0: நீங்க திருமலை தென்குமரி அந்த படத்துல என்ன பாட்டு கேட்டீங்க? அது முதல் கேட்டது
1: மதுரை அரசாளும்
0: மீனாட்சி. அடி அப்பா,
1: மாநகர் காஞ்சியிலே காமாட்சி, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
2: என்ன
0: பாட்டு ஓடுது இப்ப? இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு?
2: வள்ளி வள்ளி என வந்தால் வடிவேலன்.
0: அந்த பாட்டு உங்களுக்கு வேணும்?
2: அது கொடுங்கம்மா. காலை நல்ல மங்களகரமா பக்தி பாடலா ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்க. நான் இப்படி ஒரு பக்தி பாடலா கேட்டுக்கிறேன்.
0: சரி ராஜ்குமார், ஒரு குட்டி கவிதை சொல்லுங்க, படித்தது சுவைத்த கவிதை.
2: அம்மா நான் படிச்சதெல்லாம் மலையாள மீடியம், மலையாளத்துல படிச்சோம்மா.
0: தெரியாதம்மா, அதுல ஒரு கவிதை சொல்லுங்க, எனக்கு புரியும் மலையாளம்.
2: இல்ல இல்ல, ரத்தீஷ் மட்டும் தான் தெரியும், அப்புறம் நம்ம பாலக்காடு அவருக்கு தெரியும், வேற நேயர்களுக்கு தெரியாது. எப்படி தவாளிக்கிற பத்திக்கலாம்,
0: எனக்கு புரியும் என்ன. நீங்க பேச போறாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் என்ன.
1: தெரியலன்னு சொல்லிருக்கலாம்.
2: சொல்றீங்களா, படித்ததில் பிடித்தது.
0: நீங்க மீட் போட்டு கொள்ளுங்க கிருஷ்ணா.
2: எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான், எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான், உடையாதவரை ஒரு முகம், உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம், உடைந்து விட்டால் பல முகம்.
0: சூப்பர், அருமை,
1: அருமையான
0: ஒரு நல்லா இருக்கு.
3: லீலா லோகநாதன் ஒரு அம்மா எழுதியிருக்கிறாங்க, படிச்சதுல பிடிச்சது. சரி, அது உண்மையான இதுதானம்மா எல்லாத்துக்கும்.
0: உண்மை உண்மை உண்மை. இருப்பது ஒரு முகம், அதை உடைந்து விட்டால் பல முகங்கள் தான். உண்மையாக
3: பல முகம்,
0: நல்ல உண்மையான ஒரு. இப்பத்தே காலம்
3: டக்குன்னு படிச்சதுல. ஆமாமா, இது எப்பயுமே பொருந்தும் இந்த கவிதை எல்லாத்துக்கும் பொருந்தும்.
0: அப்ப நீங்க அந்த அதுக்கு ஒரு கவிதை எங்கேயாவது பொருத்தமா கொண்டு வாங்க பாப்போம். ஒரு நாள் முனை மறவாத பிரியாத வேண்டும். அந்த பாட்டுக்கு கவிதை உண்டு, நாலு வரியில கொண்டு வர்றீங்களா?
3: யார் கேட்டதுமா இந்த பாட்டு?
0: கேட்கல, இது கேட்கல, இது நான் கொடுத்த பாட்டு, இதுக்கு கவிதை கொண்டுறோம்.
3: ஓ, நீங்க கவிதை கொடுத்து பாட்டு கேட்கணுமா?
0: பாட்டை கொடுத்துருக்கா, நீங்க கவிதை கொண்டு.
3: சரி, நான் பாட்டு கேட்டு நான் கவிதை சொல்லுமா? அம்மா வாலி இல்ல, பக்கத்துல யார் இருந்தாலும் போன் பண்ணி கேட்கலாம், யாருமே இல்லையே பக்கத்துல.
0: முடியும் ராஜ்குமார், உங்களுக்கு முடியும். அந்த சாந்தி அம்மா எல்லாம் டக்குன்னு கொண்டு வர, அது தெரியுமா உங்களுக்கு?
3: பாருங்க எங்க ஊருக்கார அக்கா இவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க. நேற்று ஏதாவது ட்ரெயின்லயே பஸ்ல போயிருக்கிறாங்க, அப்பயும் அம்மாவுக்கு வாழ்த்து தெரியும்.
0: நிச்சயமா, உண்மையா உண்மையா.
3: போய் ட்ரெயினை நிறுத்த சொல்லி சத்தம் கேக்குதுன்னு டிரைவர் கிட்ட சொல்லி நிறுத்தி பேசிட்டு போயிருக்காங்க.
0: இல்ல உண்மையிலேயே அவ கம்ப்ளைண்ட் வரும் போதே அவ எனக்கு வாழ்த்து தெரிவித்தா, திரும்பவும் அப்பாட்டையும் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஓடி வந்து
3: வாழ்த்து. ஆமா, மணி 11 மணிக்கு, மணி 11 11 காலாயிடுச்சு நினைக்கிறேன்.
0: அது அது அம்மா மேல அவ்வளவு பாசம்.
3: வடிவேல் சொல்ற மாதிரி
0: பசக்கார பொண்ணு,
3: பசக்கார பயலு,
0: பசக்கார பொண்ணு பின்னங்கால் காவல்துறை வாக்குல புடிச்சு வச்சோன்னு இப்படியே நிப்பாங்க பையங்க. ஆமா ஆமா, எப்படா சரி போ சொன்ன உடனே ஓடுவாங்க பாருங்க. ஒரு போக்கு எப்படி அந்த வண்டிய உண்மையா ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க, எங்க உருட்டி கொண்டு அங்க.
3: இப்ப போனவனே நாட்டிச்சுல
0: காட்டலைக்கு வரலாம், நீங்க ஓடி வந்தீங்க, ஒருவேளை கவிதையோட வந்திருக்கலாம், ஒருவேளை இங்க பாக்கலாம் லெனின். இன்னொரு தடவை பாருங்க, என்னடா இந்த வானொலி வேலை செய்யுதா இல்லாட்டி இந்த தொலைபேசி வேலை செய்யுதான்னு பாருங்க. திரும்பவும் நான் அந்த பாடலை இன்னொரு தடவை எடுத்து வருகிறேன். அது கேட்க நல்ல ஒரு இனிமையான ஒரு அமைதியான, அதாவது எப்படியும் ஒரு இரண்டு சுத்தமான உறவுகளுக்கிடையே இருக்கிற அந்த பாசத்தை அள்ளி தெளிக்கும் பாடலாக இருக்கிறது இல்லையா? உண்மையான ஒரு உறவும் உண்மையான பாசம். அந்த பாடலை இன்னொரு தடவை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 11:46, அது இந்திய இலங்கை நேரம். கரண்டிய நேரம் சரியாக 2:16. காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சிந்தனை செல்வன் அப்பா குரு. வணக்கம்.
1: வணக்கம் என் அன்பு மகளே வானரசி, என் அன்பு மீரா. நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமா இருக்கிறேன் அப்பா. இன்றைய முதல் கவிதை உங்களுடைய கவிதை தான் வரப்போகிறது.
1: வந்து சென்றார்களே, அவர்கள் கவிநயமாக பேசினார்களே, அதிலும் ராஜ்குமார் மேலும் வீடமாக இருந்தது.
0: ஆமாம், அவர் கவிதை எடுத்துக்கொண்டு, அதாவது நான் எப்படி என்றால் வலை வீசினேன் அப்பா, யாரும் வந்து சிக்கட்டும் என்று சொன்னேன். தொலைபேசி வேலை செய்தான் பார்ப்போம், வானொலி கேட்குதான்னு சொல்லுங்க. ஓடி வந்தார்கள், லெனின் தான் ஓடி வந்தவர் தப்பிட்டார். உடனே கிருஷ்ணா ஆகப்பட்டு கொண்டார். பின்பு ராஜ்குமார்
1: பேசியிருந்தார் கிருஷ்ணா.
0: ஆமா,
1: கிருஷ்ணா பேசுவதே கவிதை போன்றுதான்
0: போன்றுதான் இருக்கிறது. நிச்சயமே அது உண்மை. அந்த அதாவது எவ்வளவு மென்மையாக மிக ஆறுதலாக ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசுகிறார் என்பது தெரிகிறது இல்லையாப்பா?
1: அது ஒரு மனிதருக்கு முக்கிய மகத்தேவை. எந்த வார்த்தையும் வெளிவிடும் பொழுது அளந்து விட வேண்டும், அறிந்து விட வேண்டும் என்று பல இலக்கணங்கள் வியாக்கியானங்கள் இருக்கின்றது. அத்தனை அருமகளுக்கு அளந்து அளவாக அன்பாக பேசுகிறது. அன்பு அங்கே கலந்திருக்கின்றது தெரிகின்றது. எங்கள் உறவுகள் எல்லோரும் அன்பாக மகிழ்வாகத்தான் பேசுவார்கள். இவர் ஆரம்பத்தில் புதுசாக வந்திருக்கிறவர் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கின்றது. வந்திருப்பவர்கள் வாழ்த்துக்கள் வர இருக்கின்றார்கள் பலர். அதற்கிடையில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றி. நானும் 2-3 வருடங்களுக்கு முன் என் வரைந்த ஒரு கவிதை என் கரையகத்தில் கிடைத்தது. அந்த கவிதையை நான் தர எண்ணுகிறேன். என் கற்பனையில் வந்த கவிதைகளில் ஒன்று
0: இந்த பாடலுக்கு ஒன்றி போவோமா பல நீங்க படித்து?
1: நிச்சயமாக இந்த கவிதை தந்தவுடன் பல பாடல்கள் இவர்களுக்கு தரும். உங்களுக்கும் இந்த பாடல்

0: உன் உருவம் நான் வரைய என் கரம் தூக்கிய தூரிகையோ தன் பயமாய் கிறுக்குதடி. உன் மின்னல் இடைதனை வரைய உன் மின்னல் இடைதனை வரைய முடியாமல் தவிக்குதடி. உன் உருவம் நான் வரைய என் கரம் தூக்கிய தூரிகையோ தன்பயமாய் கிறுக்குதடி. உன் மின்னலிடை தன்னை வரைய முடியாமல் தவிக்குதடி. காவியம் காவிய நாயகியோ நீ, காவிய நாயகியோ நீ, கற்பனையாய் ஓவியம் நான் வரைய ஒய்யார உடல் அழகியோ. காவிய நாயகியோ நீ, கற்பனையாய் ஓவியம் வரைய நான் வரைய ஒய்யார உடல் அழகியோ. கவிஞர்கள் கற்பனைக்கும் எட்டாத உருவமடி, கவிஞர்கள் கற்பனைக்கும் எட்டாத உருவமடி, ஓவியனாய் இணையாக்கி உணர்வினையும் கிளறிவிட்டாய். ஓவியனாய் இணையாக்கி உணர்வினையும் கிளறிவிட்டாய். காவிய நாயகியோ நீ, கற்பனையாய் ஓவியம் நான் வரைய ஒய்யார நடைய உடல் அழகியோ. கவிஞர்கள் கற்பனைக்கு மிட்டாத உருவமடி, ஓவியனாய் இணையாக்கி உணர்வையும் கிளறி விட்டாய். காவியம் படைப்போர்க்கெல்லாம் தாயோ இல்லை சேயோ நீ, காவியம் படைப்போர்க்கெல்லாம் தாயோ இல்லை சேயோ நீ. கண்ணே உன்னை எண்ணும் போது உனக்கீடாய் இவ்வுலகில் யாரும் இல்லை. கண்ணே உன்னை எண்ணும் போது உனக்கீடாய் இவ்வுலகில் யாரும் இல்லை. உனக்கு முன்னும் ஏன் பின்னும் கூட, உனக்கு முன்னும் ஏன் பின்னும் கூட. காவியம் படைப்போர்க்கெல்லாம் தாயோ இல்லை சேயோ நீ. கண்ணே உன்னை எண்ணும் போது உனக்கீடாய் இவ்வுலகில் யாரும் இல்லை. உனக்கு முன்னும் ஏன் பின்னும் கூட. இனிமையான இந்த கவிதை என் கற்பனையில் வந்த கவிதை. இதுக்கு அற்புதமான பாடல்களை தெரிவு செய்து வரலாம். இதயம் பேசுகிறது என்று பேசி செல்கின்றது. இதற்கு பாடல்களை யாராவது கொண்டு வந்து தரலாம்.
1: இதுக்குரிய உங்களுடைய கவிதைக்குரிய பாடலை அது முன்பு அப்படித்தான் நாங்கள் நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தோம். பரவாயில்லை, அதையும் சேர்த்து கொள்ளலாம் இந்த கவிதைக்குரிய பாடலை. அப்ப இன்னொரு தடவை நீங்கள் வாசிக்க வேண்டுமே, இரண்டு தடவைகள் அல்லவா ஒரு கவிதை
0: வாசித்தான். உன் உருவம் நான் வரைய என் கரம் தூக்கிய தூரிகையோ, உன் உருவம் நான் வரைய என் கரம் தூக்கிய தூரிகையோ, தன்பயமாய் கிறுக்குதடி, தன்பயமாய் கிறுக்குதடி. உன் மின்னல் இடைதனை வரைய முடியாமல் தவிக்குதடி. உன் மின்னல் இடைதனை வரைய முடியாமல் தவிக்குதடி. காவிய நாயகியோ நீ, கற்பனையாய் ஓவியம் நான் வரைய ஒய்யார உடல் அழகியோ. காவிய நாயகியோ நீ, கற்பனையாய் ஓவியம் நான் வரைய ஒய்யார உடல் அழகியோ. கவிஞர்கள் கற்பனைக்கு மிட்டாத உருவமடி, கவிஞர்கள் கற்பனைக்கு மிட்டாத உருவமடி, ஓவியனாய் இணையாக்கி உணர்வினையும் கிளறிவிட்டாய். கவிஞர்கள் கற்பனைக்கு மிட்டாத உருவமடி, ஓவியனாய் என்னையாக்கி உணர்வையும் கிளறிவிட்டாய். காவியம் படைப்போர்க்கெல்லாம் தாயோ இல்லை சேயோ நீ, காவியம் படைப்போர்க்கெல்லாம் தாயோ இல்லை சேயோ நீ. கண்ணே உன்னை எண்ணும் போது உனக்கீடாய் இவ்வுலகில் யாரும் இல்லை. கண்ணே உன்னை எண்ணும் போது உனக்கீடாய் இவ்வுலகில் யாரும் இல்லை. உனக்கு முன்பும் ஏன் பின்பும் கூட, உனக்கு முன்பும் ஏன் பின்பும் கூட. இதயம் பேசுகிறது. கற்பனையாய் ஒரு கவிதையை என்ற ஒரு பாடலை.
1: நீங்க என்ன பாட்டா வச்சிருக்கீங்க?
0: நான் வைத்திருக்கேன் இதற்கான பாடல், கல்லெல்லாம் மாணிக்க
1: கல்லாகுமா. அந்த ஓ உங்களுக்கு இப்ப என்ன பாட்டு இன்றைக்கு வேணும்ப்பா? அந்த பாட்டையே தந்துருவோம்.
0: இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா தந்தா நன்றாக இருக்கும் தானே? கவிதை பாடலே ஆனா இந்த பாடலுக்கு இதை விட வேறு நல்ல சாரம் உள்ள கவிதைகள் பாடல்கள்

0: இருந்தால் அதை தெரிவு செய்து கொண்டு இதை சுவைப்பவர்கள் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறோம் அந்த பாடலை கூறலாம், கேட்டு பார்ப்போம்.
1: நல்லதப்பா,
0: நன்றி அம்மா, நன்றி. நண்பர்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்கள் கவி சுனையை கொட்டுங்கள். வாழ்த்து,
1: நன்றி, நன்றி, நன்றி. அருமையான கவிதை அப்பா கொண்டு வந்து விட்டார். அப்பா கவிதை கொண்டு வந்தால் சரி. எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன், வணக்கம் ஸ்ரீனிவாசன், எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? பிறந்தநாள் எப்படி போச்சு?
1: பிறந்தநாள் நீங்க வாழ்த்துனதே எனக்கு சும்மா அந்த மாதிரி கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. வேந்தண்ண,
2: நேத்திக்குதான் உங்களோட வீடியோ ஒன்னு கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க பேஸ்புக்ல, நல்லா இருந்தது. பார்த்தோம், மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சி. என்றும் மகிழ்ச்சியா எங்கள் அன்பு அதிபர் அம்மா அவர்கள் மகிழ்ச்சியாக, புன்னகையாக, சிறப்பாக, தித்திப்பாக இருக்க வாழ்த்துகிறோம். வாழ்த்துவதில் வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறார் உங்கள் அன்பு மகன் அன்பாசிரியர்.
1: மற்றும்
2: செல்வி அக்கா, வெள்ளைச்சாமி மாமா ஆகியோரோட இணைந்து வாழ்த்துகிறோம்.
1: அவங்க நிக்கிறாங்களா பக்கத்துல?
2: அவங்க பக்கத்திலே இருக்காங்க இன்னைக்கு. அதான் இன்னைக்கு காலை
1: உங்களோடு பேச முடியல. அந்த போன் செய்யற வேலை, அந்த போன் ஒன்று இருந்துட்டு அங்க வானொலியை நீங்க நெடுக கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்க கடை வச்சிருக்கீங்களாண்ணா? நீங்க
3: என்ன
1: கடை? அண்ணா
3: சின்னதா மலையா கடை வச்சிருக்கோமா?
1: ஓ, அப்படியேண்டா ஒரு வானொலிய ஒளிபரப்பி அப்படியே பாட விட்டு அப்படியே கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருக்குமே. எங்களோட வானொலி 24 மணி நேரமும் அது சேவையில இருக்கிறாங்க.
3: எப்படி சார் எடுத்துக்கொண்டது?
2: அது ரைட்ல அப்படியே இணைச்சு பண்ணுங்க.
1: அது அது நீங்க ஒரு கனிங்க அது அவருக்கு காட்டி கொடுங்க.
2: சரிம்மா,
1: நீங்க நீங்க நீங்க அவருக்கு காட்டினா அவருக்கும் பொழுது போகும் இல்ல? எங்களோட கேட்டுக்கொண்டிருக்கலாம் தங்கட பாட்டை. இப்ப நாங்க கொஞ்சம் லூசுகள் பேசும் போது அவங்க சிரிப்பாங்க இல்ல? இருந்த கொஞ்சம் லூசுகள் நாங்க ஓமன்றீங்க. அப்ப நானும் லூசுன்னு சொன்னோன்னு என்ன?
2: நீங்க லூசுலாம் கிடையாது.
1: ஐயோ, வெள்ளைச்சாமி அண்ணா சொல்றாரு பாருங்க. ஆமா ஆமா, லூசு நான் கேப்பேன், லூசு பேசுன அண்ணாட்ட கேப்போம். என்ன பாட்டு கேட்கலாம் எங்க அண்ணா? என்ன பாட்டு வேணும்ன்றீங்க உங்களுக்கு?
3: எனக்கம்மா
1: நல்ல பாட்டு. உங்களுக்கு தான் விஜயகாந்தர பாட்டுகள் பிடிக்குமே. நல்லா
3: அம்மன் கோயில்ல காலே
1: சின்ன மணி குயிலே.
3: ஆமாம்மா.
1: மெல்ல வரும் செல்வியே என் ஜோடி எங்கே. நல்ல பாட்டுகள் கேக்குறீங்கன்னா நீங்க விஜயகாந்தன் படம் எல்லாம் பாப்பீங்களா?
3: ஆ, பாப்பம்மா.
1: அண்ணா உங்களுக்கு கவிதை வருமா? உங்களுக்கு அதாவது படிச்சு படிச்சு சுவைத்த கவிதைகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
3: அந்த அளவுக்கு நான் படிக்கலாமா, படிப்பு டேலண்ட் இல்ல.
1: சரி, அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்லா பேசுறீங்க, உங்கள்ட்ட நல்ல அறிவு நிறைய இருக்கு.
3: 9th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், அதனால மலைய கடை படி சின்ன பிள்ளையில மலைய கடைக்கு வந்துட்டோம், அதனால மலைய கடை அதுக்கு வேணும்.
1: அதாவது பாடசாலை படிப்புக்கு படிப்பு தான் அறிவை கொண்டு வர வேண்டிய இல்ல, வாழ்க்கை பாடமே எங்களுக்கு அறிவு தான். உண்மையா?
3: நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா மலைய கடையில இருந்துட்டேன்.
1: இருக்கிறீங்க, சிறப்பா. உண்மையுடைய தொழில் என்பது யாருக்கும் தேவையே தேவை நீங்க, அதனால தெய்வம் போல அந்த தொழிலை நாங்கள் நேசித்தே வாழலாம் என்று. அது இல்லாமல் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறார்கள், இவ்வளவு பேர் படிச்சு விட்டு தொழிலே இல்லையண்ணா. அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னும் ஒன்று நடக்கும் பாருங்க, படிச்ச பிறகு நான் இந்த தொழிலை செய்வதா, சே செய்யக்கூடாது எனக்கு வெக்கம்
3: நினைக்க
1: கூடாது, அந்த மாதிரி மனப்பாங்கு வந்து விடுகிறது பிள்ளைகளுக்கு. அப்ப வாழ வழி
3: இப்ப இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படித்தான் இருக்கு.
1: அப்ப வாழ வழி தெரியாமல் திண்டாடுகிறார்கள் என்ற வெக்கம் வந்து விடுகிறது. எதையாவது செய்யலாம் வெக்கம் இல்லாமல் செய்யும் மனிதன் முன்னேறி சென்று விடுவான். உண்மையிலேயே அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எந்த தொழிலையும் செய்ய பழகி கொள்ளணும். அத்தொழிலை தெய்வமாகவே நாங்கள் பார்த்து ரசித்து வெறுக்கா தன்மையோடு வேலை செய்ய போகணும். அப்பதான் நாங்க முன்னேறலாம். நிச்சயமா அண்ணா. அப்ப செல்வி அம்மா நிக்கிறவா பேசலாமா? அவங்க கொடுங்க.
4: ஹலோ
1: செல்வி அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன்.
1: நீங்க இந்த இவங்க ஸ்ரீனிவாசனோட ஒரு டூ போட்டுருங்க. ஏண்டா நடுக வந்து வந்து தண்டை போனை கொடுத்து தான் கேளுங்க கேளுங்கன்றது ஒரு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு பறிச்சு கொண்டு போறாங்க இல்லையா? உங்களுடைய போன்ல போட்டு கேட்க சொல்லி சொல்ல இல்லை அவர் இல்லையா?
4: நான் போன் பண்ணா கேப்பேன், அம்மாட்ட பேசுனீங்களா என்னன்னு
1: கேப்பேன்.
4: ஒரு நாள் பேசினா ஒரு நாள் டைம் கிடைக்கலன்னு
1: சொல்லுவாங்க. உங்களோட போன்ல கேட்கலாமான் நினைக்கிறேன் அம்மா. அது அவர் டவுன்லோட் பண்ணி கொடுப்பார். என்ன பாட்டு வேணும் செல்வி அம்மாக்கு?
4: நாளைக்கு
1: வெள்ளச்சாமி கல்யாணம். அந்த நாள் இது நல்லா இருக்குங்க. இது சூப்பர். அடடா இது நல்லா இருக்கு. நானும் ஒரு இடத்துல இப்படி சொல்ல இருக்குது. இது சொல்லுங்க எங்க சொல்லுங்க. அவருக்கு கல்யாண நாள்.
5: அதுவும்
1: தேவையான எது வேணும் உங்களுக்கு? எங்க பாப்போம் எது வேணும். சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி வேணுமா, அல்லது 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொம்பளையும் தேவையா?
5: மாப்பிள்ளையும்
1: மாப்பிள்ளையு வருது இல்ல அதுல.
5: ஆமாமா
4: இது ஓல்ட் மேன் தான நீங்க இப் ப.
1: அதானே இப்ப இல்லன்னு மாப்பிள்ளைன்னு
5: சொல்றேன்.
1: புது மாப்பிள்ள தானே என்ன நீங்க மாப்பிள்ள? அந்த கோலத்துல நின்றாலே மாப்பிள்ள மாப்பிள்ள தான், நீங்க இல்லையு சொல்ல முடியாது. அதுக்கும் வயசுக்கு அதுக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்லிட்டேன்
5: திருமணம்
1: புது மாப்பிள்ள தானே. என்ன செல்வி அம்மா நீங்க நீங்க ஒரு பக்கத்தால் பட்டு பட்டு வேட்டி எடுத்து பட்டு சேட்டு போட்டு நல்ல மாலையும் போட்டு நல்ல குங்குமம் போட்டு எல்லாம் வச்சு வந்து நின்றா அவர் மாப்பிள்ள தான். அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியா. அப்ப 100 வருஷம் மாப்பிள்ளையும் கொண்டு வர
4: நான்
1: அந்த பாடல. உங்களுக்கு கவிதை வருமா செல்வி அம்மா?
4: கவிதை
1: எனக்கு சொல்ல தெரியாது.
4: அன்பாசிரியர்
1: கேக்கலாம் எங்க பாப்போம். அன்பாசிரியர் உங்களோட கவிதைய பாக்கலாம். நான் ஒரு பாடல் கொடுத்தேன் ஸ்ரீனிவாசன். அந்த ஒரு நாள் முனை மறவாத பிரியாதவரும் மீண்டும் அந்த பாடலுக்கு கவிதை கேட்டிருந்தேன். அது உங்களுக்கு படைக்க முடியுமா? அதை எழுதி எழுதி வர முடியுமா?
2: எங்க நல்ல பாட்டு தான் சொல்றீங்க, பொருத்தமான பாட்டு தான். ஒரு நாளும் முனை மறவாத வரம் வேண்டும். வரம் கேட்டு செல்கிறோம், வரம் கேட்டு கடவுளே அல்ல உன்னை நாடியே வருகிறோம். அன்பனும் வரத்தை நோக்கி, ஆனால் தாங்களோ வரம் ஏதும் தராமல் நிராகரிக்கிறீர்கள். இந்த நிராகரிப்பை கூட அதிக வலிமையாக எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்கிறேன். அவ்வளவுதான்.
1: இப்ப இந்த சொன்ன வரியும் சொன்னதை திருப்பி சொல்ல தெரியுமா? இப்ப உங்களுக்கு
2: சொல்றேன் பாருங்க.
1: எங்க எங்க
2: திரும்பி முதல்ல
1: எழுதாம சொன்னீங்க, அதை திருப்பி நீங்க சொல்லுவீங்களான்றதுதான். வருகின்றோம்.
2: நீ வரம் தராமல் மறுக்கிறாய், இருந்தாலும் அதை வலிமையான முன்னெடுப்பாய் எடுத்துக்கொண்டு முன்னேறி செல்கிறேன், அவ்வளவுதான்.
1: நல்ல உமையிலேயே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு
2: எனக்கு வந்து என்ன பாட்டு வேணும்னா, நீதானே நாள்தோறும் பாட காரணம், நான் பாட காரணம்.
1: ஓ, நீதானே அந்த பாட்டு
2: உங்களோட?
1: ஓ, அப்ப உங்களோட பாட்டே முதல்ல எடுத்து வந்துடலாம். அது உங்களுக்கு லக்கா போச்சு. ஏண்டா, எனக்கு எனக்கு முன்னுக்கே அந்த பாட்டு இருக்கு, அப்ப அதனால.
2: சரிங்க சரிங்கம்மா,
1: இப்ப மற்றவங்க யோசிச்சு மாட்டோம்.
2: நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்,
1: அவ்வளவுதானா?
2: எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.
1: இதத்தான் சொல்லுவாங்களா பாட்டு?
2: நன்றி
1: ஸ்ரீவாசன், இணைந்து சிறப்பித்ததுக்கு உங்களுக்கு அன்பை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. முதல்ல இந்த பாடல் என் வசம் இருப்பதனால் அந்த பாடலை உடனே எடுத்து வந்து விடுகிறேன். இது எங்களுடைய ஸ்ரீனிவாசன் கேட்ட அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம் நாங்கள்.

0: பாடலை இடை நிறுத்தி சற்று குருபாஸ்கரை இணைச்சு கொள்ளலாம். அவர் கவிதையோட வந்தாலும் வந்திருப்பார். வணக்கம் குருபாஸ்கர். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க குருபாஸ்கர் நீங்க?
1: நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் ஐயா. ஒரு ஒரு வயசு குறைஞ்சு போய் இருக்கிறேன். ஒரு வயசு குறைஞ்சிருக்கிறேன்.
1: இல்ல
0: யோசனை அந்த மாதிரி பண்ணும். அதாவது ஒரு மனிதனுக்கு என்னென்றால் இந்த சந்தோஷம் இருக்குல்ல, இன்பம், அதாவது சோகங்கள் மனதில் இறுக்கி கொண்டு நிற்கும் போது உண்மையா அவர்கள் நல்லா இருக்க மாட்டார்கள். உடல் எல்லாம் பாரம் போல இருக்கும். சந்தோஷம் கிடைக்காத ஒன்று கிடைத்தாலும் சந்தோஷம், எங்களுக்கு நான் நினைச்சதெல்லாம் நடந்தாலும் சந்தோஷம், ஏதோ ஒன்றுக்காக ஏங்கும் போது அந்த ஏக்கம் தீருமாயிருந்தால் சந்தோஷம், இவை எல்லாம் நடந்துவிட்டால் மனித உடலில் இருக்கும் அந்த பாரம், அந்த இறுக்கம் எங்களை விட்டு ஓடிவிடும். சந்தோஷமாக ஒரு நாங்கள் ஒரு 10 வயது அல்ல 15 வயது குறைஞ்சிருவோம். அது மாதிரி நான் நேற்று 1 வயசு குறைஞ்சிட்டேன் என்று சொல்கிறேன். ஏனண்டா அந்த அவ்வளவு சந்தோஷம், நேற்று கிடைச்ச சந்தோஷத்தில் 1 வயசு குறைஞ்சிருக்கு. இனி இனி கிடைக்கிற சந்தோஷத்தில் அப்படி ஒரு ஒரு வயது வயசாக குறையட்டும் என்று நான் நினைக்கிறேன். கடத்துல குழந்தையில போய் நிற்கலாம். கணக்கு போட்டு பார்க்குறீங்களோ என்னவோ அமைதியாக நிற்கிறீங்க குருமாஸ்கர்.
1: இல்லைம்மா இல்லைம்மா.
0: நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறீங்களோ 1 வருஷமாக குறைஞ்சா அம்மா இப்போ குழந்தைக்கு வருவாண்டு குழந்தை பருவத்துக்கு. எனக்கு சந்தோஷம் என்னுடைய உறவுகள் தங்களுடைய வைபவம் மாதிரி கொண்டாடினார்கள் பாருங்க. உண்மையா? அதாவது தொலைபேசி அப்படி சுட்டு கொண்டே இருந்தது. என்ன, ஒருவர் மாறி ஒருவர் மாறி ஒருவர் மாறி அழைப்புகளும் வந்தது சரியா? அது கையில் வச்சிருக்க இல்லாமல் சூடு அவ்வளோ தூரம் அது வேலை செய்கிறதுன்றதுதான் அர்த்தம். அது எனக்கு சொல்லி எனக்கு உண்மையிலேயே ஆளாத சந்தோஷம் தான். இவ்வளோ உறவுகள் என்னை வாழ்த்துவதும் சொல்லுவதும் இந்த வாழ்த்து அனைத்தும் இன்னும் எனக்கு ஒரு ஒரு 2 வருஷம் இருந்தால் போதும் என்றதுதான் அந்த வாழ்த்துல. சரி, என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம்? நீங்க படித்த உங்களுக்கு கவிதை வரும், கவிதை தெரியுமா? தெரியுமா? தெரியுமா? யார் குட்டியம்மா சொல்ல போறாமா? ஹரிணி சொல்ல போறாளா?
1: ஹரிணிலாம் இல்ல, நான் சென்னையில இருக்கேம்மா.
0: ஓ, நீங்க சென்னையில இருக்கிறீங்களா? சரி, அப்ப நீங்க கொண்டு வாங்க, கவிதை கொண்டு வாங்க, இல்லாட்டி பாட்டு என்னன்னு சொல்லுங்க. இண்டியான் பாட்டு உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பாடல் வேண்டும் குருபாஸ்கர்? கல்லுக்குளிரம். அதுல சொல்லுங்க நல்ல பாடல் அதுல இருக்கிறது.
1: ஒரு நாடகம் நடக்குது ஏலே இளங்கிலியே, அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: கல்லுக்குள் ஈரம். தோப்பில, எந்த தோப்பில நடக்குது நாடகம்?
1: அது எந்த தோப்புல தெரியலம்மா.
0: எந்த தோப்புல நடக்குது நாடகம்?
1: எல்லா தோப்புலையும் நடக்குதுமா.
0: எதுக்கு மேடையில நடக்கிற நாடகம் தோப்புருங்க நடக்குது? அதான் எனக்கு இன்னும் புரியல.
1: அதான் கொஞ்சம் நிழலா இருக்கும், அந்த தோப்பு நாடகம் நடத்தலாம்.
0: என்னண்டு
1: நிழலா? நிழல் இருக்கும் வெயிலுக்கு.
0: நிழலுக்குல இருக்கிறீங்களா இப்ப நீங்க? அதனால நாடகம் நாடகம் எதுவும் நடக்குதோ அங்க தோப்புக்கலாம். அதை தனக்கு புறாமையா கிடக்கேன். இவ்வளவு தூரம் எல்லோரும் வந்து வாழ்த்துகிறார்கள், நான் எனக்கு ஆசையாக இருக்கிறது கேட்கவே என்று சொல்லியிருந்தார். அந்த அன்பைத்தான் நான் சொல்லுகிறேன். அந்த உறவுகள் வச்சிருக்கிற அன்பை தான் நீங்க பாருங்க எப்படியாண்டு.
1: வானொலி
0: ஆரம்பிக்கும் போது இப்படியான அன்பு உறவுகளை சம்பாதிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும் என்ற அந்த அந்த சிந்தனையும் அந்த நினைப்பும் அப்படி எப்பவும் இருக்கும். பேசும்போது கூட எல்லா அந்த அன்போடைய எல்லாரையும் சம்பாதித்து வைக்க வேண்டும், அவர்களை கண்டித்தும் இருக்கிறேன், இல்லாமல் இல்லை, அன்பு உறவுகளை கண்டித்திருக்கிறேன். என்னுடைய கண்டிப்பு சில நேரம் அவர்கள் சற்று விலகியும் இருக்கிறார்கள், என்ற புரியாமல் விலகி இருக்கிறார்கள், அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதை புரிந்தவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் கண்டித்தும், ஆனால் அவர்கள் என்னை தண்டித்தும் இருக்கிறார்கள் பல விதத்தில். தாளாத தூய், அதாவது எழுந்திருக்க முடியாத தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் உறவுகள். இருந்தும் நான் எழுந்தே தான் நிற்கிறேன் என்றால், எனக்கு தண்டனை கொடுத்தது என் உறவு தானே, மீண்டும் அதை தவறு என்று நினைச்சு என்னிடம் திரும்பி வருவார்கள் என்று, அதே மாதிரி வருகிறார்கள் என்று தான் சொல்லுவேன். என்ற அன்பு என்ற ஒன்று சரியான மாதிரி உண்மையான அன்பா இருந்தால் எப்படியும் சேரத்தான் செய்யும். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மை அன்பு என்றால் எப்படி? சொல்லுங்க.
1: தோன்றி புகழோடு தோன்றி அவங்க வளர் விதங்கள் செயல்கள்.
0: நீங்க விக்கி விக்கி சொன்ன வடிவா எனக்கு அழகா அது விளக்கமா தெரியவில்லை. இன்னொரு மெதுவா சொல்லுங்க பாக்கலாம்.
1: தோன்றி புகழோடு தோன்றுக அகதலில் அகதியார் தோன்றலில் தோன்றாமை நன்று. அதாவது பிறக்கும் போதே புகழோட யாரும் பிறக்கிறது இல்லம்மா. அவங்க செய்யற நல்ல செயல்கள், நல்ல விதங்கள், நல்ல குணங்கள் அந்த பேரை வாங்கி கொடுத்து அந்த மக்களை சம்பாதிச்சு கொடுக்குது.
0: நிச்சயம் உண்மைதான். அவரோட செயல் தான் மற்றவர்களை ஈர்த்து வச்சிருக்கிறது இல்லையா, அவர்கள் மற்றவர்கள் மனதில். நிச்சயம் உங்களுடைய பேசும்போது விக்கினால் எங்களுக்கு விளங்காது அல்லவா, உங்களுடைய நெட்ஒர்க் விட்டு விட்டு வந்தால். அது ஏதோ நீங்க இப்ப எனக்கு நீங்க பேசுறது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு எனக்கு என்ன காண்டி எனக்கு காட்டி காட்டி நீங்க எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு அப்படியே உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு வாயில அப்படியே அடைஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அடைஞ்சு சாப்பிட்டு கொண்டு பேசுவோம். அப்படித்தான் இப்ப கேட்டது எனக்கு.
1: என்னன்று
0: என்னன்று
1: மூணாவது மாடியில நிக்கிறேன்.
0: ஐயோ சரி நல்லது. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களோட பாட்டு எடுத்து வரேன் நான். கவிதை எதுவும் கிடைத்தால் கொண்டு வாங்க. சரி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஸ்ரீனிவாசன் நீங்கள் பாடல் சொல்லாம போயிட்டீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் சொன்ன பாட்டை நான் எழுதவில்லையோ என்னவோ தெரியவில்லை, ஆனால் நீங்கள் பாடல் இல்லை இல்லை உங்களோட பாட்டை தான் இப்போ போகுது பார்த்தீங்களா. எனக்கும் நேற்று பிறந்த நாளுக்கு பிறகு எல்லாம் மூளை தடுமாறி போச்சு. ஒரு இந்த இப்பொழுது நீதானே நாள்தோறும் என்ற பாடல் அது உங்களுடைய பாடல். சரி உங்களுடைய பாடலை மீண்டும் கேட்கலாம்.

கேட்ட பாடல் ஸ்ரீனிவாசன் நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வந்தது. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம் எனக்கு தடுமாறுகிறது பாடலை கேட்டு ரசித்ததில். இணைந்து கொள்ளலாம், எங்கே கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி இது. என்றாலும் சிலருக்கு கவிதை தெரியாத பட்சத்தில் அன்பு உறவுகளை நாங்கள், அதாவது குழந்தைகளை வற்புறுத்தி படிப்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இல்லை, இதுதான் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அடம் பிடிக்கக்கூடாது. அதனால் சற்று விட்டு பிடிக்கலாம். அவர்கள் மெல்ல மெல்ல, சரி இன்றைக்கு கொண்டு போக வேண்டிய பாட்டுத்தானே கேட்டோம்னு நாளைக்கு கொண்டு வருவார்கள். அடுத்த பாடல் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: நன்றி பாடலை இடைநிறுத்தி காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சகோதரி.
0: அண்ணா
1: உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை காலதாமதமாக சொல்கிறேன்.
0: பரவாயில்லை அண்ணா, அன்பு உள்ளவங்கள் எங்கிருந்தாலும் மனசிலே நினைச்சாலே அது வாழ்த்து தான்.
1: நன்றி சகோதரி.
0: அது என்ன, நான் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், சில பேர் கோபத்தில் சொல்லாம இருப்பார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் இல்லை, நான் இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல சொல்லுகிறேன். அப்படி சொல்லாம இருப்பவர்களுடைய மனதில் நாங்கள் எந்த நேரமும் இருப்போம், எப்படி தெரியுமா? நான் இவருக்கு சொல்லி இல்லை, வாழ்த்து சொல்லவில்லை, சொல்ல போகவில்லை, சொல்ல முடியாமல் இருக்கிறது என்று என்னையே தான் அன்று முழுக்க சிந்திருப்பார்கள். அந்த வாழ்த்து அத்தனையும் அந்த வைப்ரேஷன்
1: கடவுள் இல்லைன்னு சொல்ற மாதிரி, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, அது மாதிரி கடவுள் இல்லை, கடவுள் இல்லைம்பாங்க, அவங்க கடவுள்னு சொல்லிதான் இல்லைன்னு சொல்றாங்க.
0: மற்றது அது ஒரு வைப்ரேஷன்
1: மாதிரி. உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வாழ்த்துன்னு சொல்லிதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த வாழ்த்துங்கிறது உங்களை வந்து
0: சேருகிறது, அந்த வைப்ரேஷன், அந்த நினைக்கிற நினைப்பு இருக்குல்ல, அது என்னை வந்து சேரும்.
1: ஆமா, அவர்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமா உங்களுக்கு வந்துடும்.
0: மற்றது இன்னும் ஒன்று, அவர்கள் என் மேல அன்பு இருக்கிறதாலதான் மறக்காமல் யாரை நான் திரும்ப திரும்ப பேசுகிறேனோ அந்த அன்பு அவரிடம் எனக்கு இருக்கிறது என்றதுதான் அர்த்தம்.
1: உண்மைதான்,
0: உண்மையிலே இல்லாவிட்டால் நாங்கள் விட்டுருவோம் அண்ணா, அந்த இடத்திலேயே மறந்துடுவோம். அப்ப இல்ல, திரும்ப திரும்ப ஒரு தடவை நினைச்சு இவ நான் உங்களை நினைக்கிறேன், ஞானசேகரன் நாக்கு நான் வாழ்த்து சொல்லக்கூடாது, நான் சொல்லணுமா? இல்ல, எந்த நேரமும் நான் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். சமைக்கும் போது சொல்லுவேன், நினைக்கும் போது சொல்லுவேன். இன்றைக்கு அவைக்கு அவருக்கு பிறந்த நாள், நான் இதுக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இந்த மனசு. அதெல்லாம் வாழ்த்து,
1: அவங்க அதிகமா நினைப்பாங்க,
0: அதிகமா நேசிக்கிறார்கள் என்றதான்.
1: உண்மை, உண்மை,
0: இதையெல்லாம் இப்படி சிந்தித்து பார்த்தால் அந்த வெறுப்பிலும் ஒரு சுகம் இருக்கிறது. ஓ, எனக்காகத்தான் என்ற அந்த தன்மை வரும் அண்ணா, அதே தான். அது உண்மையிடையே அண்ணா, நீங்க நலமா இருக்கிறீங்களா? முதல்ல
1: நலமா இருக்கிறேன் நான், ஓரளவு எப்படி சொல்றது, நார்மலுக்கு
0: வந்துட்டேன். எங்களை விட்டு ஒருத்தர் போகிறார் என்றா சோகம் தான், ஆனா அடுத்த நிமிஷம் ஒன்றை நாங்க சிந்திக்க வேண்டும். இந்த உண்மையிலேயே இந்த உலகம் இதுதான் நரகம் அண்ணா, இதுதான் நரகம்.
1: ஆமா,
0: இந்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் தான் நரகம், அது யாருக்கும் தெரியவில்லை. இந்த நரகத்தில் இருந்து போய்விட்டாலும் ஒரு சந்தோஷம்தான். உண்மையிலேயே நித்தமும் நாங்கள் எதை என்னத்தை அனுபவிக்கிறோம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏக்கம் தான் என்ன, ஐயோ எனக்கு பணம் சம்பாதிக்கவில்லையே, நான் பணம் எனக்கு தரையிலையே, நான் இப்படி வாழவில்லையே, ஐயோ என்னை இப்படி செய்கிறார்களே, இந்த ஏக்கமும் கஷ்டமும் தான் மனதை போட்டு மனிதனை ஆட்டி படைக்கிறது இல்லையா? ஒரு தடவை துன்புறுத்தும் போது கூட அது நரகம் தான். நான் உங்களுக்கு உங்களை நான் சரியான மாதிரி மனதில் வந்து பேசினாலே அது நரகம் தான் எனக்கு. அப்ப அப்ப எங்கே நாங்கள் நரகத்தை காண்கிறோம், இதுதான். அப்ப அதனால போறவர்கள் சந்தோஷமாக போகிறார்கள் என்று அந்த நிம்மதியோடு இருக்கணும். ஐயோ இதுல இருந்து என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், அவர் போகிறார் என்று அப்படி ஒரு தன்மை, அப்படித்தான் நான் சிந்திக்கிறேன். அந்த சோகம் என்னை ஆட்டும் போது, பிரியும் போது அப்படியான இதுகளை நினைத்துக் கொள்வேன். ஆனால் அது ஜீரணிக்க முடியாது ஒன்றண்ணா. பிரிவு என்பது அது மாறவே மாறாது, அது திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்து கொண்டே தான் இருக்கும். அண்ணா நீங்கள் கவிதை கொண்டு வந்திருக்கிறீங்களா, அல்லது உங்கள்
1: கவிதை? கவிதை நான் படித்த கவிதை ஒன்று வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னது கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அந்த கவிதை வாசிக்கலான் இருக்கேன்.
0: இங்கே எடுத்து வாங்க.
1: பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் தானே நீங்கள் சொன்னீங்க?
0: நிச்சயமா, நிச்சயமா. சேர்ந்துட்டால் அதாவது அதாவது என்னண்டானா, ஒரு இரண்டு இரண்டு மனங்கள், இரண்டு அன்பான உயிர்கள் சேர்ந்து விட்டால் அந்த இரண்டு உயிரும் பிரியாத வரம் வேண்டவே வேண்டும். பிரிந்தால் அது சோகத்துக்குரியது. எங்க நீங்க எடுத்துவாங்க.
1: நல்ல கணவன் வேணும்னு இறைவனை வேண்டி நின்ற ஒரு பொண்ணு ஒருத்தி நல்ல கணவன் கிடைச்சிடறான். பூஜை போல செஞ்சு காரணத்தினால பூலோக தெய்வம் தனக்கு கணவனா வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நினப்புல அந்த பாட்டு பாடுறதா அந்த நான் படிச்சது. அது அப்படியே நான் அந்த பாடலை இப்ப கவிதையை சொல்றேன்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க.
1: வாசலிலே வாழை மரம், வாத்தியாறு வச்ச மரம், வாழைப்பழத்துக்கு ஆசை வச்சு அம்மா வாழை மரத்தை வளர்த்து விட்டா. வாசலிலே முருங்க மரம், முருகனையா வச்ச மரம், முருங்கைக்காய்க்கு ஆசை வச்சு முருகனார வேண்டி நின்றேன். பாதகத்தில் பிறந்தேனையா பாவி மனசுக்கு ஒரு நினப்பு, நல்ல கணவன் வேண்டுமென்றே நாதனையே வேண்டி நின்றேன். நல்ல கணவன் வேண்டுமென்றே நாள்தோறும் நான் வேண்டி நின்றேன். பூஜை பல செய்து வந்தேன் அம்மா, புண்ணியமும் செய்து வந்தேன். பூமியில் உதிச்சார் பாரு, பூலோகத்து தெய்வம் பாரு, தெய்வத்துக்கு மாலையிட்டேன் அம்மா, சிறப்புடனே வாழ்ந்து வர்றேன். அவ்வளவுதான் சகோதரி.
0: இன்னொரு தடவை எடுத்து வாங்க. அத
1: என்ன சகோதரி?
0: இன்னொரு தடவை எடுத்து வாங்க.
1: ஆ சரி சகோதரி. வாசலிலே வாழை மரம், வாத்தியாறு வச்ச மரம், வாழைப்பழத்துக்கு ஆசை வச்சு அம்மா வாழை மரத்தை வளர்த்து விட்டா. வாசலிலே முருங்க மரம், முருகனையா வச்ச மரம், முருங்கைக்காய்க்கு ஆசை வச்சு முருகனாரை வேண்டி நின்றேன். பாதகத்தில் பிறந்தேன் ஐயா பாவி மனசுக்கு ஒரு நினப்பு, நல்ல கணவன் வேண்டுமென்றே நாதனையே வேண்டி நின்றேன். நல்ல கணவன் வேண்டுமென்றேன் நாள்தோறும் நான் வேண்டி நின்றேன். பூஜை பல செய்து வந்தேன் அம்மா, புண்ணியமும் செய்து வந்தேன். பூமியிலே உதிச்சார் பாரு, பூலோகத்து தெய்வம் பாரு, தெய்வத்துக்கு மாலையிட்டேன் அம்மா, சிறப்புடனே வாழ்ந்து வர்றேன்.
0: எனக்கு
1: வந்து
0: என்ன பாடல்?
1: புதிய வார்ப்புகள் இந்த வான் மேகங்களே.
0: வான் மேகங்களே.
1: ஆமாம்,
0: நல்ல பாடல் அது. எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. நன்றி அண்ணா, இணைந்து சிறப்பித்த.
1: நன்றி சகோதரி. நன்றி நன்றி நன்றி சகோதரி.
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் உண்மையிலேயே கே எஸ் கிருஷ்ணா அவருடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். குறை விளங்க வேண்டாம்.
2: துறை அரசாளும் மீனாக்கு மாநகர் காஞ்சியிலே காமாட்டி, மதுரை அரசு

நாளும் மீனாக்கி சகரிமுகாரி கம கம கம திகா சரி நிறி தனி தனி மபனி சகரிசா சரி மகரி சரி மகரி சரி மகரி சரி நிசரி

0: கரை கரதாள் மீனாட்சி.
1: இந்த பாடலை கேட்டவர் கே எஸ் கிருஷ்ணா. இப்பொழுது இரண்டு கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு கவிஞர் வந்து இலங்கையிலையும், ஒரு கவிஞர் பாலக்காட்டிலிருந்தும் வந்திருக்கிறார், திருச்சூர்ல இருந்து. இப்போ யார்கிட்ட கவிதையை முதல் கொண்டு வரலாம்? ரெண்டு பேரும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கோங்க. வணக்கம் ரதீஷ்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
2: வணக்கம்.
1: ரெண்டு பேரும் ஆறுல தான் வந்திருக்கிறீங்கல்ல? ஓ, ஆர் ஆர்.
2: ராஜா.
1: ராஜா
3: வணக்கம்.
1: என்ன ராஜா இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு பதுமையா பேசுறீங்க ராஜா? நீங்க என்ன நடந்த ராஜாக்கு குரலோட மாதிரி ஆகுது? வணக்கம் லோகிதா.
4: வணக்கம் அக்கா.
2: லோகிதாசன். வணக்கம் லோகிதாசன்.
1: லோகிதாசன்
2: இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது லோகிதா. மலையாளத்துல அப்படி சொல்லு,
1: லோகிதாசன்.
2: சொல்லுங்க நீங்க.
1: லோகிதாசன்
3: கவி படிப்பதில், லோகிதாசன் கவி படிப்பதில் ஒரு காளிதாசன்.
2: கண்ணதாசன். அதுவும் இல்ல, கண்ணதாசன்
1: இல்ல, அதுக்கு இல்ல இல்ல இல்ல. கவி படிப்பது, கவி படிப்பதில் அவர் ஒரு காளிதாசன். சரியா? கிணத்தில் தண்ணி எடுப்பதில் அவர் ஒரு வாலிதாசன்.
3: வீட்டுக்குள்ள அவரு பொண்டாட்டி தாசன்.
4: மீராக்கா சொல்றீங்களா? நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா மீராக்கா?
3: எனக்கு பாடலோட பாடினாரு லோகிதாதா.
1: என்ன
3: ராஜா உங்களுக்கு மட்டும் பாடுறேன். என்ன ஊருக்குள்ள சக்கரவர்த்தி அதுல பொருள் என்ன? எனக்கு மட்டும்தான் தெரியும்.
4: கண்டுபிடிச்சிட்டீங்க பாப்பா, கண்டுபிடிச்சிட்டீங்க அக்கா. இதெல்லாம் இதெல்லாம் ஐயா தம்பட்டம்படி சொல்லாதீங்க ஐயா. நான் பல தடவை சொல்லிருக்கேன் ஐயா, நீங்க காட்டி கொடுக்குறீங்களே அடிக்கடி.
1: உள்ளுக்குள்ள மழுகு வருதியா இவர்? உருகி கொண்டு போறாங்க.
4: நான் நினைக்கிறேன் அக்கா, நான் ரகசியமா சொல்றேன்.
2: மலையாளத்துல
1: என்ன மழுகு வருத்தியாண்டா? என்ன இங்க மலையாளத்துல?
2: அதாவது பொரியல், இந்த பொரியல், பொயல், பொரியல் இருக்குதுல்ல, நம்ம இது சாப்பிடுமல்ல.
1: ஓ, பொரியல்.
2: காய்கறிகள் எல்லாம்
1: எல்லாம் பொரிச்சு, அதானா?
2: தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊத்தி
1: ஊத்தி பொரிக்கும். ஆமா ஆமா, அத சொல்றதா?
2: அதுதான் மெழுகு, மெழுகு வத்தி.
1: ஓ ஓ ஓ ஓ ஓ. யாரோ ஒரு
4: அங்க யார் இருக்கறாங்க? எனக்கு சொல்லவே இல்ல. அங்க யார் இருக்குன்னு சொல்லவே இல்ல.
1: இது ரதீஷ். ரதீஷ் இவரும் உங்க குரலுக்கு மயங்கினவர்
4: தான். ரதீஷ். ரதீஷ். ரதீஷ். ரதீஷ் இனிய மரிய வணக்கங்க அண்ணா.
1: அண்ணாவா? அண்ணாவா? ஐயோ வாசு அவர்களோட மகன் இல்லையா? எம் ஆர் வாசு.
2: ஆமா.
1: மகன் இல்லையா?
3: மகன் தான். ராதா.
1: ராதா ரவி.
2: ராதா. ராதிகா வந்து தங்கச்சி இல்ல?
4: ராதிகா தங்கச்சி.
1: இப்ப நான் கவிதை தான் சொல்ல சொன்னேன். நீங்க என்ன ராதாவை கொண்டு வரீங்க, கண்ணன கொண்டு வரீங்க, பேந்து பரம்பரையெல்லாம் கொண்டு வரீங்க. கொண்டு வர கவிதைய கேக்கலாம்.
2: அது முதல்ல சொல்றேன், இந்த கவிதை நான் எழுதுனது இல்ல, அது முதல்ல சொல்றேன், கவிதை சொல்றேன்,
1: சரி சொல்லுங்க.
2: மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும், மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும், ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் நீயே வேண்டும், ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் நீயே வேண்டும், உறவாக மட்டுமில்லை உயிராக, உறவாக மட்டுமில்லை உயிராக, அவ்வளவுதான். ஒரு சின்ன குட்டி கவிதை.
1: என்ன இருக்கா சொல்லுங்க.
2: மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும், மரணமே வந்தாலும் உன்னை மறக்காத இதயம் வேண்டும், ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் நீயே வேண்டும், ஜென்மம் ஒன்று இருந்தால் அதில் நீயே வேண்டும், உறவாக மட்டும் அல்ல உயிராக.
1: சூப்பர், அருமை. உண்மையிலேயே படித்ததில் சுவைத்த கவிதையா இருந்தாலும் என் பாடலுக்கு ஒன்றி போகிறது என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் ரதீஷ்? உங்களுக்கு
2: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இருக்கு, நிறைய பாடல் இருக்கு. அதுல ஒரு பாட்டு வந்து தென்னமர தோப்புக்குள்ள குயிலே குயிலே, நிறைய எத்தனை வாட்டி எம்டிஆர்ல ஓடி
1: இருக்குன்னு. நீங்க அதை பாடி காட்டக்கூடாது. இப்ப நான் இவேட்டை கேட்க போறேன், இவங்க ரெண்டு பேருக்குள்ளும் யாருக்கும் தெரியுது அந்த பாட்டுன்னு பாப்போம். முதல்ல லோகிதா சொல்லுங்க, அது என்ன பாட்டுண்டு? தென்னமர தோப்புக்குள்ள.
4: தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே,
1: உன்னை
4: தேடி வந்து தேவி சொன்.
1: நில்லுங்க, ராஜா சொல்லுங்க.
3: அதே பாட்டு தான்.
4: தென்னமர தோப்புக்குள்ளே குளி கிளி என்ன தேடி வந்து சேதி
2: சொல்லுங்க.
4: மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே
2: குயிலே,
1: மாமா உன் கையிலேயும் தோளிலேயும் கிளியே.
2: ரஞ்சிதா
4: மொத்தமா மாத்தியாச்சு.
1: யார்
2: லோகிதா பாடுதா? லோகி பாடுதா?
4: மீராக்கா மீராக்கா மீராக்கா மீராக்கா
1: மீராக்கா
4: தான் பாடுன.
1: நான் பாடினேன் இல்ல உண்மையா? நான் என்னக்கா பாடுறேன், சத்தம் போடாங்க யாரும்.
5: மாமா உன் பேரு சென்னா மாரி
2: குழந்தை
5: மாசம்
1: தனிமரமாக தவித்திருந்தேனே. சரி, நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த பாடல் எத்தனை தடவை எடுத்து வந்தாலும் சலிக்காத ஒரு பாடல். உண்மையிலேயே ஒரு புதிய உறவு இணைகிறார் யாருன்னு தெரியவில்லை, இருந்தாலும் நல்லது ரதீஷ். அப்ப நான் அந்த உறவை பண்றேன். நான் நன்றி நன்றி
2: நல்லது வணக்கம் நன்றி வணக்கம்
1: கேட்டுக்கொண்டிருங்க. உங்களோட பாட்டு வந்தோடன கை வைத்தோம். சரி சரி, இப்பொழுது வந்து லோகிதாவையும் ராஜாவையும் நான் இந்த பக்கத்துக்கு கூப்பிடவா? இந்த பக்கம் வா, கொஞ்சம் வாரீங்களா? அடுத்த இணைப்புக்கு வருவீங்களா? அப்பாட இணைப்புக்கு எங்க பாங்க, நீங்க அழைங்க பாப்போம். ஒரு ஆள் அழைங்க, நான் மற்றவரை அழைச்சுக்கிறேன். நான் ஒரு ஆளே ஒரு ஆளே. சரி, நீங்க விடு பண்ணாம இருங்க. இல்ல இல்ல, நீளுங்க, ரெண்டு பேரும் நீளுங்க. ஒரு ரெண்டு பேரும் அப்படியே நீளுங்க. வணக்கம் ராமன். ராமன் வணக்கம். வணக்கம் ராமன். ராமன் வணக்கம். ராமன் வணக்கம். ராமன் நீங்க இணைப்புல இருக்கிறீங்க, மீட்டர் எடுத்துட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம்
6: ஐயா.
1: நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எங்க ஐயா போனீங்க?
6: இல்லம்மா இதுல உடல்நில சரியில்லாம இருந்தம்மா. நிகழ்ச்சி தாத்தா நிகழ்ச்சிக்கு வந்த ஐயா நிகழ்ச்சிக்கு வந்தேன்.
1: வந்தீங்களா? எப்பவும் உடல் நலமாக இருக்க வேண்டும். நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். எல்லோரும் சுகத்தோடு இருக்க வேண்டும். எங்க நீண்ட நாட்கள் நீங்கள் கவிதை கொண்டு வரவில்லை. என்ன கவிதையோட வந்திருக்கிறீங்களா?
6: இருக்குமா இருக்குமா இருக்குமா.
1: எங்க உங்களோட கவிதையை கேட்போமா?
6: கேட்கலாமா கேட்கலாம். பாடிடுவோமா?
1: ஆ பாடுங்க. என்ன பாட்டு நீங்க பாடுவீங்க? நான் நடிக்க சொல்லுவேன். நல்ல ஒரு பாட்டு உண்மையில கொண்ட ஆசை உத்தமியே கத்தினமே.
6: தாழ முடியாது கண்ணே பொன்னுரத்தினமே. உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்கரத்தினமே. அவள முடியாது கண்ணே பொன்னுரத்தினமே. ஏன் தங்கம் ஏன் பொண்ணு ஏன் தங்கம் ஏன் பொண்ணு. உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்கரத்தினமே. அவள முடியாது கண்ணே பொன்னுரத்தினமே. அதாவா
1: நான் நினைச்சேன் நீங்க முழுசையா முழுமையா பாடுவீங்கன்னு நினைச்சேன். நல்ல ஒரு பாடல் அது. அதுவும் நீங்கள் நீங்க எடுத்து வந்த அப்புறம் தான் அந்த பாட்டு எனக்கு தெரிந்திருந்தாலும் அதை உள்வாங்கி கொண்டது அன்றுதான். அதுல இருந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இங்க வேற அன்பு உறவுகள் எல்லோருக்கும். ஒரு குட்டி பையனுக்கே பிடிச்சிருக்க ரேவதி அம்மாட பேரனுக்கு
6: பிடிச்சிருக்கு.
1: அவரே சொன்னாரு அவர் அந்த பாட்டை கேட்டுக்கன்னா உண்மையில கொண்டு ஆசை போகுது என்று சொல்றாரான். கேளுங்க அப்ப. சரி இப்ப என்ன கவிதை என்று ராமன் நீங்க கவிதையை கொண்டு வாங்க. நீங்க ராமன் இணைப்பு.
6: உயிரே உயிரே
1: ஆரம்பிச்சு. ஆரம்பிங்க.
6: உயிரே உயிரே உயிரே நீதானே உயிரில் கடந்த உறவும் நீதானே. உயிரே உயிரே உயிரே நீதானே உயிரில் கடந்த உறவும் நீதானே. காலையில் தோன்றிடும் கதிரவன் நீதானே. மாலையில் மலர்ந்திடும் மல்லிகை நீதானே. காலையில் தோன்றிடும் கதிரவன் நீதானே. மாலையில் தோன்றிடும் மல்லிகை நீதானே. உயிரே உயிரே உயிரே நீதானே. உயிரில் கலந்த உறவும் நீதானே. உன்னை பார்க்கும் போது பூத்த பூந்தேனே. என் பாடல் வரிகள் தேனில் கலந்தேனே. உனை தேடும் வண்டும் நானே உனை தோளில் சாய்ந்தேன் மானே. எது வந்தும் துயர் கண்டும் கண்ணீர் துடைத்தாயே. உயிர் தந்து உறவை காத்து உறவாய் நின்றாயே. உயிரே உயிரே உயிரே நீதானே. உயிரில் கலந்த உறவும் நீதானே. அவருக்கு
1: நான் நன்றி சொல்லி போட்டிருந்தேன். வேற ஒரு அன்பு உறவு அதில் பேசியிருந்தார். மிக ரகசியமாக பேசியிருந்தார். யாருன்னு தெரியவில்லை என்றாலும் நான் நன்றி சொல்லியிருந்தேன். ஜஸ்வந்த் அழகா பேசியிருந்தார். அவர் எல்லாம் சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு தன்னை பேரெல்லாம் சொன்னார். அந்த பேர்ந்த ஒரு பெண் குரலோ அல்லது என்னவோ தான் நினைக்கிறேன், மிக ரகசியமாக பேசியிருந்தார். பாப்பாவின் குரல் அல்ல, பாப்பாவின் குரல் அல்ல அது. சரி, எங்கே எங்கே அவர்களை சந்தித்து விட்டு நாங்கள் நிகழ்ச்சியை எடுத்து வரலாம். அங்கே வருகிறார்களா?
6: சொல்லுங்க.
1: வாழ்த்துபவர்கள்

0: வாங்கம்மா.
1: நீங்கள் உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன், வாழ்த்துக்களை. அது சந்தோஷமான ஒரு விடயம்தான். நன்றி நன்றி நன்றி புவனா.
0: பர்த்டேக்காக ஒரு சாங் பாடலாம்.
1: பாடல் பாட போறீங்களா? பாடுங்க.
0: நழும் பாடல் இந்நாளும் என் வாழ்த்துக்கள் நமக்கு கூறும் பல்லாண்டு என்

இந்நாளும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள்.

0: இந்நாளும் இன்பாழ்த்துக்கள் நமி கூறும் நல்லாண்டு இன்பாழ்த்துகள்.
1: அருமை, அருமையாக பாடுனீங்க.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்
1: சூப்பர்
2: ராஜா, மிக மிக மிக அருமையாக இருந்தது.
1: இவன் நல்லா பாடுவா.
3: உண்மையில நான் ஒரு இசை இல்லாத ஒரு பாடகி ஒரு ஆள் படிக்கிறான் ஒரு உணர்வோட கேட்டுக்கொண்டே ரசிச்சு கொண்டிருந்தேன்.
1: இல்ல, இவன் நல்லா பாடுவா. இவன் நல்லா சொல்லி முடிச்சிருந்தால் ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு என்னவென்றால் அந்த தன்னுடைய கலையை ரசித்து எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கு வந்து படைப்புகளை எடுத்து வர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு கலைஞனுக்கு அழகு. ஆனால் புவனாக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, நாங்கள் அழைக்கிறோம். அங்கே புவனாக்கு மட்டுமில்லை, அந்த குடும்பமே பாடல் பாடுவார்கள் எல்லோரும். சஞ்சனா ஸ்ரீ அவருடைய தங்கை எல்லோரும் பாடுவார்கள். ஆனால் அந்த பாடுவோர் பாடலாம்ல வந்து பாடுங்க அம்மாண்டு சொல்லி சொல்லி நான் கலைத்து விட்டேன். ஆனால் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளை தான் வந்து பாட ஆரம்பிப்பார். அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது சரியாக அந்த நிகழ்ச்சியில் வந்து பாட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருந்து அதில் பாடினாருண்டா இன்னும் மற்ற எல்லோருடைய மனதிலையும் அது பதியலாம். மற்றது நீங்கள் வந்து இன்னொரு நிகழ்ச்சிகளை

0: பாடும்போது சில வேளை நான் இல்லை இதில் பாட முடியாது என்று சொன்னால் எவ்வளவு மன வருத்தம் சொல்லுங்க பாப்போம். அது எங்களுடைய வானொலியில் அப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் சொல்லுவதில்லை, யாரையும் புண்படுத்துவதில்லை. அதுதான் எங்களுடைய நோக்கம், ஏனென்றால் புண்படக்கூடாது என்பதுக்காக. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எடுத்து வர வேண்டிய உங்களுடைய திறமையை எடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு பாடுவோர் பாடலாம், அதில் நாங்கள் எதிர்பார்ப்போம். வாங்குவோன்னு சொல்லி விடுவோம். முதல் நாள் பாருங்க, அப்பாட நிகழ்ச்சிக்கு அவர்கள் ரெண்டு பேரும் எப்படியும் வந்து விடுகிறார்கள். அவர்கள் வரும்போதுதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது ஒரு முறை இரு முறை என்று நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி சொல்லி கொண்டிருக்கும் போது நீங்க அதை மாறி மாறி செய்யும் போது அட என்ன இது என்ற ஒரு உங்கள் மேல் வச்சிருக்கிற இந்த பாசமும் விருப்பமும் உங்கள் இசையில இருக்கிற நீங்க உங்களோட அந்த ஆர்வமான புள்ள ஏன் வருதில்லை என்ற அந்த ஏக்கமும் எங்களை தாக்குகிறது புவனா, என்னை தாக்குகிறது.
1: இவ்வளவு நாள் கொஞ்சம் ஸ்டமக் பெயின், ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு இருந்தோம், அதான் ஆரம்பம்.
0: சரி, நீங்க இனி வேணா நல்லா பாடுவா. இவனோட பாடலுக்கு யாருமே இப்ப வந்து உண்மையிலேயே அந்த சரியா ஒரு பாடகின்ற அந்த தன்மையிலேயே சுய அவன் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான குரல் அவ பாடும்போது உண்மையா உண்மையான பாடகி ஒருவருடைய அந்த அசைவோடைய அந்த பாடலை உள்வாங்கி பாடுகிற அந்த திறமை அவருக்கு இருக்கிறது. எந்த பாட்டை கொடுத்தாலும் பாடுவான். ஆனா அம்மா சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அந்த வந்து பாடுங்கோ வந்து பாடுங்கோ வர்றீங்களா போனாலும் ஆ வாரன் என்றுட்டு இன்னொரு நிகழ்ச்சி, நான் வேறொரு நிகழ்ச்சி எடுத்து வந்து கொண்டிருப்பேன், அந்த இடத்துல தான் ஓடி வருவீங்க நீங்க இதில் ஒரு பாட்டு பாடவாண்டு. அது ரொம்ப கவலையா இருக்கும் எனக்கு. ஏன் அந்த நிகழ்ச்சியை ஒரு பெருமைப்படுத்துவதற்காகவும் பாடுவோர் பாடுவர் பாடலாம் என்ற நிகழ்ச்சியில ஏன் பாட வரக்கூடாது இந்த குழந்தைகள் என்றதுதான் என்னுடைய இயக்கம். அது இன்றைக்கு நான் நேரில் சொல்லி இருக்கிறேன். சரியா, செல்ல குழந்தைகள் எல்லாம் சொல்வழி கேட்டு வரணும். இப்போ நான் பாருங்க இந்த ரெண்டு பையங்களை வச்சிருக்கிறேன், இந்த ரெண்டு பையங்களும் இப்போ இதில் வந்து கிட்டி அடிக்கணும்னா அதுதான் விளையாடுவாங்க, வேற ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இருக்கிறீங்களா அங்கால இருக்கிறேன் யாரண்டு அவவும்
2: யோசிக்கிறேன்.
0: இல்லை போல போனா அந்த இந்த இந்த ராஜாவுக்கும் ராஜா அண்ணாவுக்கும் மற்றது யாரு லோகிதா அண்ணாவுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்க.
2: லோகிதா வணக்கம்.
0: உங்களோட வயசுல ஒரு குழந்தை இருக்கிறது லோகிதாக்கு, அவருக்கு
3: அம்மா சொன்ன மாதிரி இந்த உண்மையில அவங்க வருத்தப்படுற மாதிரி தான். அது உண்மையில ஒரு ஒரு நல்ல கலை வந்து அழிஞ்சு விடக்கூடாது, அது வந்து நாலு பேருக்கு போகணும். உண்மையில அற்புதமா இருக்குது, அம்மா ஃபீல் பண்றது சரி. நானும் உங்களுக்கு அதான் சொல்றேன், இந்த திறமைய வெளிப்படுத்துங்க, எல்லாத்துக்குமே இந்த களம் கிடைக்காது. இது ஒரு நல்ல களம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, இது மட்டுமில்ல இதுல மேலும் மேலும் நீங்க போய்கிட்டே இருக்கணும், அதுதான் சக்சஸ். அப்படி போகலன்னா அர்த்தம் இல்லாம போயிடும்.
2: நல்ல ஒரு தளம் கிடைச்சிருக்கின்ற கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். அவ தந்த ஒரு பாடலுக்காக பனிஷ்மெண்ட் என்று நினைச்சிட்டு கவிதை ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த கவிதை எழுதுறதுக்குரிய தளத்தை அமைச்சு தந்தது இந்த வானொலி தான். அதனால நல்ல ஒரு தளம் பாடுவோர் பாடலாம் அந்த நிகழ்ச்சிக்கு வாங்கமா. உங்களுடைய அந்த அருமையான அழகான செம்மையான செழுமையான குரலால பாடல் பாடுறதுக்காக.
0: எவ்வளவு திறமை இருக்கிறது தெரியுமா உங்களோட, உங்களுடைய பாடலை கேட்டா யாரும் சொல்லுவா அப்பா என்று ஏங்கு, அதாவது வாயில கை வைக்கிற அளவுக்கு இருக்கிறது உங்களுடைய திறமை. ஆ இது என்ன இந்த குழந்தை இப்படி பாடுறேன், அதை நீங்க ஒரு எப்படி சொல்லுவது, அதனால்தான் நீங்கள் அதை தட்டி கழிச்சு போவதனால் ரொம்ப கவலையாக இருக்கிறதம்மா. விரும்புகிறோம் நாங்கள் உங்களுடைய பாடலை கேட்கறதுக்கு, எல்லோருக்கும் விருப்பம் வேணுமெண்டா. எல்லா உறவுகளையும் நீங்கள் அழைச்சி கேட்டு பாருங்க, முன்னாடி பாடலாம்ன்றுட்டு உடனே எழுதுவார்கள். அப்போ அதை நீங்கள் பாடாமல் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை தானே, உண்மைதானே?
1: இன்னுமே கரெக்டாக வந்து பாரு,
0: கரெக்டாக வந்து பாடணும். மீரா அம்மா இன்றைக்கு கொஞ்சம் பிள்ளைய கண்டித்த மாதிரி இருந்தது. அது ஏனென்றால் உங்களுடைய குரல் இந்த காட்டிலைக்கு வரவில்லையே என்றது ஏக்கம்தான். நீங்கள் மட்டுமில்லை, ராமனுடைய குரல் வரவில்லை, சரிதாவுடைய குரல் வரவில்லை, மெல்ல மெல்ல இந்த வானிலையில் யார் குரல் வராவிட்டாலும் அது ஒரு ஏக்கம் எங்களை. நீங்கள் நேங்க எங்கள் இதில் நிகழ்ச்சியை நடத்திட்டு நாங்கள் போய் அங்கே வெளியில் போய் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருப்போம். உண்டு வந்த உறவுகளை மீட்டி பார்க்கும் தன்மை எனக்கும் அப்பாக்கும் இருக்கு. இப்படி பேசினார்கள், இப்படி இருந்தார்கள், இப்படி பாடினார்கள், இவர்கள் இப்படி நல்லா பேசினா நல்லா இருக்கும், இவ்வளோ அன்பு உறவுகளாக இருக்கிற அந்த அதை மீட்டி மீட்டி ஒரு சொந்தங்களை போல பார்க்குறோம். அதனால தான் அந்த ஏக்கம். ஆ சரியா அம்மா, செல்லக்குட்டி மாதிரி இனி நீங்கள் இணைஞ்சு கொள்ளணும். இனி மீராமாவை கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்லியா. ஏன்னா வர இப்போ மீராமாவுக்கு வயசு கூடி கொண்டு வந்துருச்சு, இனி இந்த இதெல்லாம் தாங்குற அளவுக்கு இல்லை. முந்தியெல்லாம் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தனா, இப்போ வயசு கூடிடுச்சு. நேட்டியோட ஒரு வயசு கூடிட்டு தல்ல.
3: ம் இல்லை கடைசியா ஒன்று இந்த போர்டா கேட்டுட்டு இருந்தேன் மீராம்மா. ம் இவ்வளவு நாள் லோகிதா படிக்கிறதா நான் பாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் தெரியுது பாட்டு கேட்டேன்னு.
0: போனா இன்னொரு பாட்டு படிங்க இவங்களுக்கு. இல்ல பாருங்க இந்த அந்த பாட்டு படிங்கம்மா. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்ல நீ என்னை. அந்த பாட்டு படிங்க. எங்க
1: அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை, சேரும் நாள் பார்த்து சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை, சேரும் நாள் பார்க்க சொல்லடி.

பேரு சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி கண்கள் சரவணன்.

0: நீராட சொல்லடி அந்த சிவகாமி மகனிடம் சேரி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி வேறு எவனோடும் நான் பேச வார்த்தையேனடி வேறன் இல்லாமல் தோகையேனடி வேறு எவனோடும் நான் பேச வார்த்தையேனடி வேலன் இல்லாமல் தோகையேனடி அந்த சிவகாமி மகனிடம் பேரு சொல்லடி என்னை சேரும் நாள் பார்த்து சொல்லடி.
1: அருமை அருமையிலும் அருமை. கேட்டீங்களோ நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்களா?
2: என்ன உண்மையில சரியான புழுக்கமா இருக்குதாக்கா அவ்வளவு பத்திர உச்சத்துல இருக்குது ஃபேனை போட்டுக்கொண்டுதான் உள்ளுக்குள்ள இருக்கிறேன் நான் தான் அந்த ஃபேன் சத்தத்துல இந்த பாட்டு பிசிறிருமோன்றதுக்காக ஃபேனை ஓபன் பண்ணி போட்டது கேட்டுக்கொண்டிருக்கேன். அவ்வளவு இனிமே கடவுளான எனக்கு நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் அந்த நீங்க படிச்ச ஒரு பாடல் அந்த ஒரு உச்சஸ்தாயில சூப்பரோ சூப்பரா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி அந்த இழுக்கிறதுல எனக்கு அந்த சொல்லடி அந்த இழுக்கிறதுல இருக்குது அந்த நளினம் சுகராகம் சித்தமா இருந்தது சூப்பராக அந்த பாட்டு அருமையா இருந்தது. வேற எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல.
1: சங்கதி அவ அந்த எடுக்கிறான் இல்ல அந்த
2: அதுதான்
1: என்னண்டா இதனாலதான் நான் கொஞ்சம் கோவிச்சு கொண்டேன். ஏனண்டா அவ ஏனண்டா அவ வர்றது
2: கவலையா இருக்குது உண்மையாக கவலையா இருக்குது இந்த திறமையை ஏன் இப்படி வச்சு கொண்டிருக்கிறாங்கன்றது.
1: இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்ப நான் கோவிச்சதுக்கு காரணம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. ஆனா ஒன்று அதுல ராஜா இருக்கிறீங்களா? ராஜா இருக்கிறீங்களா? ராஜா என்ன மீட்டை போட்டு என்ன ராஜா செய்யறீங்க? நீங்க மயங்கி விழுந்துட்டார் போல இருக்கேன்னு பாட்டை கேட்டுட்டு. அதுதான் நடந்துருச்சு. ஆ பரவாயில்ல ஒரு வேட மட்டும் மாத்தி பாடினா ஒருக்கா அது எனக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது. இனி நான் அப்படித்தான் பாடணும் அது அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி வேறு எவரோ எவனோடும் நான் பேச வார்த்தை இல்லையே.
2: இது தண்டனை ராஜா, இது தண்டனை
1: ராஜா. இவருக்கு புரியல, அவருக்கு புரியல என்ன வேறு எவனோடும் நான் பேச வார்த்தையே வேலன் இல்லாம
2: பாட்டிட்டு கேளுங்க பைக்க நிப்பாட்டிட்டு கேளுங்க ராஜா.
3: அப்ப படிங்க இப்ப படிங்க சரி துன்பத்தை எனக்கு எடுத்துக்க வேணாம் ஏதோ அது எனக்கு உலகாதது நல்ல
1: மாதிரியே உலகினாலே நீங்க அத நான் சொல்றதுல அதாவது எல்லாருக்கும் புரியட்டும் கொஞ்சம் பாருங்க. வேறு எவனோடும் நான் பேச வார்த்தை ஏதடி வேலன் இல்லாமல் தோகை ஏதடி வேறு எவனோடும் வேறு எவனோடும்
2: பிடிக்கல
3: இல்ல இல்ல எல்லாம் புரியுது லோஜிதா உங்களுக்கு புரியல பாத்தீங்களா அதே உடையங்கிறாங்க
1: முதலே புரிஞ்சிருச்சு வேறு எவரோடும் பேச வார்த்தை இல்லையே. ஆனா அது எனக்கு நல்லா பிடிச்சி நீ நான் அந்த பாட்டை அப்படித்தான் படிப்பேன் எவனோடும் பேச வார்த்தை இல்லையே. போனாமா சந்தோஷம் உண்மையா அருமையா இருந்தது என் செல்ல குட்டி. ஓகே
4: ஒரு பாட்டு மட்டும்
1: சரி. ஆ பாடுங்க பாடுங்க நீங்க பாடுங்க அங்க அவர் வண்டி ஓடிட்டு நீங்க இருக்க பாடுங்க அங்க பாடுங்க
0: ஒரு நாயா நீ சென்றா.

0: சத்தமா பாடு.
1: உள்ளம் விழித்தது மெல்ல அங்கு பாடு.

வந்தனீலிகள் கொஞ்சம் விழித்தன செந்நிறைதழ்கள், சேக்கச்சி வந்தன விழிகள் கொஞ்சம் விழுத்தன செந்நிறைதழ்கள், இமை பிரிந்தரோரக்கம் நெஞ்சையில்

சொல்லி தந்தாரோ, கண்ணு

0: எப்படி இருந்தது இளைஞர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல்? இவ்வளவு ஒரு அருமையான பாடல். ரெண்டு பேரும் மயங்கிய ஒருத்தர் வாகனம் ஓடினவர் மயங்கி வாகனத்தை ஒரு கரையாண்டி பாண்டிட்டா லோ இதான் அப்படியே நித்திரியா போன. அருமையா அம்மா, இந்த சில குட்டிக்கு உண்மையா வாழ்த்துக்கள். அருமையா
1: இந்த பாடல்ல உங்களுடைய வாய்ஸும் சேர்ந்த மாதிரி இருந்தது. அப்ப நல்ல உன்னிப்பா காதை விட்டு கேட்டேன். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அதே அந்த ஒரே லைன்ல போற மாதிரி இசையா இருந்தது. சூப்பர், அருமை.
0: நான் ஒரே லைன்ல இல்ல, அம்மாச்சி சரியா பாடுறாள், என்ற லைன் வேற. அதான் அதை நான் எவனோன்னு சொல்லிட்டேன். இல்ல யாரோட பேச அம்மா அம்மா செல்லக்குட்டி நல்லா பாடினாள், எவரோடும் பேச வார்த்தை இல்லை. நான் எவனோடும் சொல்லி அப்ப லைன் வேற இல்லை உண்மையிலேயே. அதான் வேற லைன்ல போகுது, வேற லைன்ல போகுது. என்ற லைன் என்ற லைன் செல்லக்குட்டி லைனோட சேர்க்காதீங்க. சரியா போனாமா? நன்றி.
1: நன்றி.
0: ராமன் குடுங்க பாட்டு சொல்லல, அவர் என்ன பாட்டு கேப்போம். அவர் கேக்குற பாட்டை நாங்க எல்லாருக்கும் கொண்டு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. காவல் இருந்த விடிய விடிய இரவிரவா யாரும் வரல,
2: வெளியில போயிட்டோம்.
0: சஞ்சுவை குடுங்க, ஏன்டா நான் கவிதை நிகழ்ச்சி எடுத்து வரணும் அம்மா. அது பார்க்கலாம். அவட கொடுங்க, அவட வாழ்த்து கேட்போம். ராமனுடைய பாடல் என்னன்னு சொல்லி சொல்லுங்க, அவருக்கு விரும்பிய பாடல். அப்ப உங்களை எல்லாரையும் அந்த பாட்டோட சேர்க்கலாம்.
3: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் என்ற செல்லக்குட்டி, எப்படி இருக்கிறீங்க? நாளைக்கு சிறுவர் பூங்கா இல்லையா செல்லக்குட்டிங்க?
3: இன்னைக்கு இல்லையா அம்மா?
0: இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு மன்னிச்சு கொள்ளுங்க அம்மா. என்னண்டா யோசிச்சுட்டேன், எனக்கு நான் விடிஞ்சாதான் என்ன ஆலை, எனக்கு இப்ப இரவு இல்லையா, அப்பதான் நாளை என்று சொல்லிட்டேன். நீங்க சொல்றது சரி, இன்னைக்கு தாத்தா ஆயத்தமா இருக்கிறார். சரி, எங்க என்ன பாட்டு பாட போறீங்க சஞ்சனா குட்டி? நீங்க உங்களோட குரல்ல கேட்கட்டும் இந்த இந்த அண்ணாக்கள். அங்க சஞ்சனா, என்ன பாட்டு பாட போறீங்க?
3: உங்களுக்கு பிறந்த நாள் கண்டி பாட்டு பாட
0: போறேன்.
3: நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள்

அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், எட்டதைக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும், எட்டதைக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தான் எழுத வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாளாட்ட

0: கெட்டிக்காரி.
1: நன்றி நன்றி என்ற சொல்ல குட்டிக்க நன்றி. நல்லா பாடுங்க. எங்க உங்களோட அப்பா அங்க பாடலை சொன்னால் அவருடைய பாடலை பின்பு எடுத்து வருவதற்கு உதவியாக இருக்கும். அந்த பாடலோடு உங்களையும் சேர்க்கலாம். எங்கே ராமன் கிட்ட கொடுங்க பார்க்கலாம். ஜஸ்வந்தம் இருக்கிறாரோ எங்கே சார் இருக்கிறாரா? இல்லாட்டி நான் வணக்கம் ராமன், உங்களோட பாட்டு உங்களோட பாட்டு சொல்ல இல்ல நீங்க இன்னைக்கு என்ன பாட்டு
2: எழுதிக்கோமா? நெஞ்சம் மறப்பதில்லை நினைவை, அந்த பாட்டுமா அதே படம் தான்.
1: நெஞ்சம் மறப்பதில்லை

0: அந்த பாட்டு இல்ல,
1: அதே பாட்டுதான், அந்த பாட்டு பாட்டுதான், அதே பாட்டுதான்.
0: சரி நான் அதை எடுத்து சரி பாடியாச்சு, அது இதோட சரியும் கூட பாட்டு தந்தாச்சு இல்ல.
1: சரியா தந்தாச்சு, தந்துட்டீங்க.
0: காணாததுதான் ஒரு ஏக்கம் தான், அதே நாங்க நான் வெக்கப்படவில்லை காணையில் என்று. இப்ப சில பேர் சொல்லலாம் இல்ல, இப்ப காட்டிலையில் இருக்கும் நாங்கள் நேர்களை காணையில் என்று ஏன் இவர்கள் வருந்துகிறார்கள் என்று யோசிக்கலாம். அந்த வருத்தம் என்னவென்றால் உங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கும் அன்பு தான் அந்த ஏக்கத்தை கொண்டு போய் உங்களை எதிர்பார்க்கிறோம் என்ன. சரியா,
1: உண்மைதான்.
0: சரி, நன்றி நன்றி ராமன். அப்ப நாங்க விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே லோகிதா ராஜா நீங்க எங்க பாக்கலாம்?
2: நான் இருக்கிறேன்.
0: நீங்க இருக்கீங்க?
3: ராஜாவே மறந்துட்டீங்க, பேர் அதுக்குள்ள மறந்துட்டீங்க.
0: என்ன ஏன் மறந்துட்டோம் நாங்க? ராஜா இப்ப பார்த்தாலும் நீங்க அப்படிய அத உங்களோட குதிரையில போய் கொண்டே இருக்கிறீங்க. ராஜா ராஜா நீங்க எப்ப பார்த்தாலும்
2: உங்களோட
0: குதிரையில சவாரி பண்ணி கொண்டே இருக்கிறீங்களே ராஜா. உங்களோட குதிரையோட கலர் என்ன?
3: ஏன் தெரியுமா அப்படி சுத்துறது?
0: தெரியும் தெரியும், அந்த அந்த குதிரையை ஓட வைக்கிறதுக்கு அந்த எரிபொருள் வேணும் இல்ல? எரிபொருள்
3: இருக்குது.
0: என்ன
3: ராஜா சுத்தி போட்டு சுத்து ராஜா சுத்து ராஜா சுத்தி போட்டு சுத்து ராஜா சுத்து.
2: கொஞ்சம் பாருங்க ஐயா, வெள்ள வீலது மருத தெரியாது, ஆளுக்கு கொஞ்சம் சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்ல வச்சு பிடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன சுத்தி சுத்திட்டு பாத்தீங்களா சொல்லி கொண்டு இருக்கீங்க? இறங்கி நின்று சுத்தி சுத்திட்டு சொல்றீங்க. கொஞ்சம் சுத்துங்களா?
0: இல்ல ராஜா, உங்களையே சுத்திடுவாங்க கடைசியா. சுத்தி போடுவாங்க உங்களை, அதனால கவனம். சரி, இப்ப நாங்க லோகிதாட கவிதையை கவிதையை கேப்போம். லோகிதா நீங்க நீங்க நீங்க மீட்
2: போட்டுக்கோங்க.
0: நீங்க வாகனம் ஒரு நிமிஷம் தாங்க லோகிதா. லோகிதா ஒரு நிமிஷம் தாங்க. இந்த நீங்க வாகனம் ஓடுறது கவனம் ராஜா, சரியா? எதுக்கு மீட்டை போட்டு கேட்டுக்கொண்டு ஓடுங்க கவனத்தை. ரோகிதா நீங்க கவிதை அத
2: சொல்லுங்க. அக்கா இன்றைக்கு காலையில அப்பா ஒரு கவிதை கொண்டு வந்திருந்தார், உண்மையா மெய் சிலித்து கேட்டு கொண்டிருந்தேன். அவர் கொண்டு வந்த விதமும் எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. என்னென்றால் அவர் ஒரு கவிதையை கொண்டு வந்துட்டு அதுக்கு நீங்க என்னெல்லாம் பாட்டு தேடுறீங்களோ நீங்க சொன்னீங்க முதல்ல அந்த நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தாங்க.
0: அப்படித்தான் சொல்லணும். ஏனென்றால் நேயர்கள் கொண்டு வர பாடல் கவிதைக்கு நாங்கள் பாட்டு தேர்ந்தெடுப்போம் மற்ற நேயர்கள் எல்லாம் சேர்ந்து. அதுக்கு
2: அனுபவிச்சு எழுதியிருந்தால் நானும் ரசிச்சு கேட்டிருந்தேன். அவர் போட்டுட்டு அவர் எழுதி அவர் நினைச்சு பாட்டு வந்து கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலை எல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. அந்த பாட்டுக்கு தான் அவரு என்ன சொல்லியிருந்தேன் சொல்லி சொன்னார். இப்ப நானும் அக்கா அதுக்கு ஒப்பாக அழகோவியம் உயிரானதோ அதுவும் பொருத்தமா இருக்கும் எண்ணுறேன் அக்கா. நீங்க என்ன ஒத்திரி அப்பாட்ட கேளுங்க. அதே போல இந்த பாட்டும் ஜீன்ஸ் திரைப்படத்துல அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணே கில்லாதே, அதுல ஒரு அந்த வரிகள் பிடிச்சிருந்த எனக்கு. பெண்ணே உனது மெல்லிலை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி, சத்தே நிமிந்தேன் தலை சுத்தி போனேன் ஆகாவனே வள்ளல. நிறைய வரிகள் அது அவ்வளவும் அந்த வர்ணிச்சு பாடுற வரிகளா இருந்தது. அதனால இந்த ரெண்டு பாட்டும் அதுக்கு ஒப்பாக வரும் என்று மனசுல ஒரு எண்ணம் கொண்டனக்கா அப்பாட்ட சொல்லுங்க.
0: இப்ப உங்களோட கவிதையை கேட்கலாம்.
2: நானே
0: உங்களோட கவிதைய கேப்போம். இப்ப
2: ஓ நீங்க கேட்டிருந்தீங்க பாட்டு, ஒரு நாள் முனை மறவாத பிரியாத வரம் வேண்டும். இந்த பாட்டு கவிதை கேட்டிருந்தீங்க. நான் இப்பதான் எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதின குறையோடைய வாசிக்கிறேன். ஒரு நாளும் இவளை மறவாமல் இறைவா இணையான ஒரு வரம் தா. தாய்மடி சாய்ந்ததில்லை தங்கமே, உன்மடி சுகமானதே. பேரன்பாய் உன்னை கண்ட பின்னே வேற என்ன வேண்டும் கண்ணே. ஒரு நாளும் இவளை மறவாமல் இறைவா இணையான ஒரு வரம் தா. தாய்மடி சாய்ந்ததில்லை தங்கமே, உன்மடி சுகமானதே. பேரன்பாய் உன்னை கண்ட பின்னே வேற என்ன வேண்டும் கண்ணே. உன் நெஞ்சத்தில் இணைத்தி மஞ்சத்தில் விருந்தளித்து கட்டில் சுகம் தந்தவளே, உன்னால் தொட்டில் இன்பம் கண்டேனடி. ஆதலால் இன்று தந்தையென்ற அந்தஸ்தை கொண்டேனடி. உன் நெஞ்சத்தில் இணை நிறுத்தி மஞ்சத்தில் விருந்தளித்து கட்டில் சுகம் தந்தவளே, உன்னால் தொட்டில் இன்பம் கண்டேனடி. ஆதலால் இன்று தந்தையென்ற அந்தஸ்தை கொண்டேனடி. பகல் முழுதும் பணிபுரிந்து பணி முடிந்து பவனி வந்து பணிவிடைகள் பல புரிந்து உண்டி சமைத்து உணவளித்து சில வேளை சண்டித்தனமும் காட்டிடுவாய். அதை நான் கண்டிப்பாக கண்டதில்லை. ஆதலால் இறைவா இவளை ஒரு நாளும் பிரியாத வரந்தா. பகல் முழுதும் பணி புரிந்து பணி முடிந்து பவனி வந்து பணிவிடைகள் பல புரிந்து உண்டி சமைத்து உணவளித்து சில வேளை சண்டித்தனமும் காட்டிடுவாய். அதை நான் கண்டிப்பாக கண்டதில்லை. ஆதலால் இறைவா இவளை ஒரு நாளும் பிரியாத வரந்தா. செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பாய் நல்விருந்து படைப்பதற்கு. செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பாய் நல்விருந்து படைப்பதற்கு கண்ணே. சொல்விருந்து படைக்கும் என்னை சொக்க வைத்து கிறங்களிப்பாய் கண்ணே. சொல்விருந்து படைக்கும் என்னை சொக்க வைத்து கிறங்களிப்பாய். உறவென்று உனையன்றி எவரை நான் கண்பேன். பிரிவென்ற ஒரு சொல்லை பிசிறு ஏனும் சொல்லிடாதே. அதை மட்டும் தாங்கிடா, என் உயிர் அப்போதே போய்விடும். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பாய் நல்விருந்து படைப்பதற்கு கண்ணே. சொல்விருந்து படைக்கும் என்னை சொக்க வைத்து கிறங்கடிப்பாய். உறவென்று உனையன்றி எவரை நான் காண்பேன். பிரிவென்ற ஒரு ஒரு சொல்லை பிசிறு ஏனும் சொல்லிடாதே. அதை மட்டும் தாங்கிடா, என் உயிர் அப்போதே போய்விடும். பெற்றதால் பெற்றேன் பேறு உனை உற்றார் புகழ்ந்து கூற மற்றவரும் சுற்றவரும் மகிழ்ந்து கூற பெற்றேன் உனை பெற்றதால் பேறு. கற்ற வித்தை காணாத போதும் மற்றவர் ஏது சொல்லியும் உன்னை நான் மறவேன். இறைவா இவளை பிரியாத வரந்தா. நன்றி அக்கா.
0: அருமை அருமை, சூப்பர். இன்னொரு தடவை வாசிக்கலாமா? நாங்க நீங்க
2: இதுக்கிடையில ரெண்டு மூணு நான் கட் பண்ணி எழுதிட்டேன், அதை எழுதாமலுக்கே விட்டுட்டேன். பாப்போம் அடுத்த தடவை ஏதோ பிழைச்சு போதும் ஏதோ தெரியாது. ஒரு நாளும் தெரியாக்கா, ஒரு நாளும் இவளை மறவாமல் இறைவா இணையான ஒரு வரம் தா. தாய்மடி சாய்ந்ததில்லை தங்கமே, உன்மடி சுகமானதே. பேரன்பாய் உனை கண்ட பின்பே வேண்டும் கண்ணே. ஒரு நாளும் இவளை மறவாமல் இறைவா இணையான ஒரு வரம் தா. தாய்மடி சாய்ந்ததில்லை தங்கமே, உன்மடி சுகமானதே. பேரன்பாய் உனை கண்ட பின்னே வேறென்ன வேண்டும் கண்ணே. உன் நெஞ்சத்தில் இணை நிறுத்தி மஞ்சத்தில் விருந்தளித்து கட்டில் சுகம் தந்தவளே, உன்னால் தொட்டில் இன்பம் கண்டேனடி. ஆதலால் இன்று தந்தையென்ற அந்தஸ்தை கொண்டேனடி. உன் நெஞ்சத்தில் இணை நிறுத்தி மஞ்சத்தில் விருந்தளித்து கட்டில் சுகம் தந்தவளே, உன்னால் தொட்டில் இன்பம் கண்டேனடி. ஆதலால் இன்று தந்தையென்ற அந்தஸ்தை கொண்டேனடி. பகல் முழுதும் பணிபுரிந்து பணி முடிந்து பவனி வந்து பணிவிடைகள் பல புரிந்து உண்டி சமைத்து உணவளித்து சில வேளை சண்டித்தனமும் காட்டிடுவாய். அதை நான் கண்டிப்பாக கண்டதில்லை. ஆதலால் இறைவா இவளை ஒரு நாளும் பிரியாத வரந்தா. பகல் முழுதும் பணிபுரிந்து பணி முடிந்து பவனி வந்து பணிவிடைகள் பல புரிந்து உண்டி சமைத்து உணவளித்து சில வேளை சண்டித்தனமும் காட்டிடுவாய். அதை நான் கண்டிப்பாக கண்டதில்லை. ஆதலால் இறைவா இவளை ஒரு நாளும் பிரியாத வரந்தா. செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்து ஆய் நல்விருந்து கண்ணே செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பாய் நல்விருந்து படைப்பதற்கு சொல் விருந்து படைக்கும் என்னை சொக்க வைத்து கிறங்கடிப்பாய் உறவென்று உனையன்றி எவரை நான் காண்பேன் பிரிவென்ற ஒரு சொல்லை பிசிறி ஏனும் சொல்லிடாதே அதை மட்டும் தாங்கிடா என்னுயிர் அப்போதே போய்விடும் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பாய் நல்விருந்து படைப்பதற்கு கண்ணே சொல்விருந்து படைக்கும் என்னை சொக்க வைத்து கிறங்கடிப்பாய் உறவென்று உனையன்றி எவரை நான் காண்பேன் பிரிவென்ற ஒரு சொல்லை பிசிறி ஏனும் சொல்லிடாதே அதை மட்டும் தாங்கிடா என்னுயிர் அப்போதே போய்விடும் பெற்றதால் பெற்றேன் பேறு உனை பெற்றதால் பெற்றேன் பேறு உற்றத்தார் உன்னை புகழ்ந்து கூற மற்றவரும் சுற்றவரும் மகிழ்ந்து கூற பெற்றேன் உன்னை பெற்றதால் பேறு கற்ற வித்தை காணாத போதும் மற்றவர் தாம் ஏது கூறுவார் அதனால் கண்ணே உன்னை என்றும் பிரியாத வரம் வேண்டும் இறைவா இவளை என்றும் பிரியாத வரம் வேண்டும் நன்றி அக்கா
0: அருமை
2: ஒரு நாளும் உணரவாத இனிதான வரம் வேண்டும் உடலாலும் உடல் உயிராலும் இனியாத வேண்டும் அந்த பாடலுக்காக சொல்லுங்க ராஜா ராஜா முதல் சுகைதா மேம்
3: உன்னோட பெயரோட அர்த்தம் எனக்கு இப்பதான் போயிது
0: என்னது
3: லோஜிதா வைரமுத்து லோஜிதா வைரமுத்துவா
0: என்ன சொல்லி விடுங்க அனைவருக்கும் வணக்கம் சுவேதா ஓடி வாங்கோ
4: அருமையான கவிதை அல்லவா இல்லத்தரசி இவளன்றோ இன்றிலிருந்து நூறாண்டு காலம் வாழ்வதற்கு எனது வாழ்த்துக்கள் கணவன் மனைவி இருவருக்கும் குழந்தைகளுடன்
0: நிச்சயம் உண்மையா சிறப்பு
4: இறைவா அவருடைய கவிதை இணை பிரியா இவளை பிரியா வரம்தா அப்போதுதான் எனக்கு மதிய உணவு மகளுடனும் இரவு இன்பம் சுகமாகவும் தந்துடுவார் இறைவா இவளை பிரியாத வரம்தா அப்போதுதான் எனக்கு மதிய உணவு மகளுடனும் இரவு இன்பம் சுகமும் தந்துடுவார் சண்டித்தனம் காட்டிடும் இவளை கண்டிக்கவில்லை சண்டித்தனம் காட்டிடும் இவளை கண்டிக்கவில்லை கண்டித்திருந்தால் என்னை துண்டித்திருப்பாள் என்ற பயத்தில்
0: அவ்வளவுதான்
4: சமையலிருந்தே அவ்வளவு கேட்டு கேட்டிருந்தேன் நன்றாக இருக்கிறது கவிதை உண்மையா நன்றாக இருக்கு லோகிதா அழகு அருமை
0: என்ன நடந்தது இல்ல அவர் இவர மாதிரி ஒரு ஆளு தேட போறார் வாழ்த்துக்கள் நந்தகுமாரி எங்களுடைய நந்தா
4: நந்தகுமாரி
2: சமையல் மதிய உணவு தந்துருவாள் இரவுக்கும் சுகம் தருவாள் என்ன ஒன்று போனது அதுக்கு பிறகு வரல
4: இல்லையா
0: சொல்லுங்க
4: இல்லத்தரசி இவளன்றோ இன்புற்று இருந்து சுகம் தந்தவள் நூறாண்டு காலம் பல்லாண்டு வாழ எனது வாழ்த்துக்கள் ஆமாம் இறைவா இவளை பிரியாத வரம்தா இறைவா இவளை பிரியாத வரம்தா அப்போதுதான் எனக்கு மதிய உணவு மகளுடனும் இரவு இன்ப சுகம் இனிமையும் தந்துடுவாள் கட்டில் சுகம் தந்தவளே தொட்டில் சுகம் தந்தாய் என்னை தந்தையினும் அந்தஸ்துக்கும் உயர்த்தி விட்டாள் சண்டித்தனம் காட்டிடும் இவளை கண்டிக்கவில்லை சண்டித்தனம் காட்டிடமே கண்டிக்கவில்லை. கண்டித்திருந்தால் என்னை எப்பொழுதோ துண்டித்திருப்பாள் என்ற அச்சத்தில். சரியா? என்ன
2: இல்லக்கா, இல்ல நான் இல்ல நான் சண்டித்தனம் காட்டும் போது நான் தண்டிக்கு இருக்கிறேனாக்கா, ஆனால் அவள் ஒரு நாள் துண்டிக்க இல்லக்கா.
4: நான்
2: பெற்றது ஒரு பேரு, ஒரு பெரிய இன்பம் தான் இவட மனைவியா கிடைச்சதுக்கு நான்
4: சொல்றேன்.
2: அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைச்சிருக்காதக்கா. என்ன நான் மோசம் என்று சொன்னாலும் நான் இந்த மனசி 100-200 வீதம் மேன்மையானவன் தான் சொல்லுவேனக்கா.
4: எழுத்திலே தெரியுது, அந்த எழுத்திலே வார்த்தைகள் வார்த்தை பொறுக்காமல் வந்து கொண்டிருக்கிறது லேசாக. உண்மையில் அப்போ
2: எனக்கு அவள பிடிச்ச ஒரு விஷயம் அக்கா விட்டுட்டீங்க, இந்த செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பா என்ற ஒரு விஷயம், நல்விருந்து படைப்பதற்கு அவளோட பிறவியில ஒரு வந்த குணம்.
4: எனக்கும் எந்த குணமும் அதே தான், எனக்கும் அதே. எனக்கு அந்த வசனம் நல்லா பிடிச்சது, நானும் அதே இதுதான். விருந்தோம்பல் என்றா அதை விட ஒன்றும் இல்லை எனக்கு.
2: கண்டிப்பாக
0: நான் சொக்கி போனேன். ராஜா விட்டு ஓடி விட்டார், நான் சொக்கி போனேன். உங்கள் கவிதை
4: இல்ல, இந்த உண்மை உண்மை உள்ளத்திலிருந்து அப்படியே இதா வரும் உற்று.
0: அப்படியா
2: சுகைதா மேம், நான் என்னண்டா இந்த கவிதை துறையில அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் சுகைதா மேம். இடையில இருக்கா இந்த போன சர்வதேச மகளிர் தினத்துக்கு எங்களை பிரதேச செயல தலைவர் ஒரு கவிதை நிகழ்வு நடத்தினவங்க, அதுக்கு ஒரு கவிதை எழுதினான் பெண்களை பத்தி, அதோட நின்றது. இந்த எம்டிஆர் எஃப்எம் வானொலி வந்துதான் என்ன தூண்டி கொண்டிருக்குது.
4: எனக்கும் அந்த இதுல அப்படித்தான முதல போன பிரதேச சபையாளர் இது வச்சு மகளிர் தினத்துக்கு நம்ம உடனே கவிதை வாசிக்க சொன்னாங்க போன இடத்துல.
2: முடியும் வரைக்கும் ஒரு கவிதை ஒன்று, அதோட கடைசி கவிதை முடிச்சிருந்தேன். அப்ப நான் மீரா சுவைதா மேமுக்காக இந்த இடத்துல சொல்லலாமா மீராக்கா, அல்லது தனியா போய் சொல்லவா?
0: இல்ல இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க, வாசிச்சிருங்க.
2: ஓகே, நன்றி அக்கா, நன்றி நன்றி மீரா. சுவைதா மேம் உங்களுக்காகயா? வானலையில் எம்டிஆர் எஃப்எம் ரதமேறி வடம் பிடிக்க எமை இணைத்து தடம் பதிக்க அன்பாய் அரவணைத்து காற்றலையில் வலம் பெறும் வானரசி அகிலம் தொட்ட இசையரசி அகவை நாளை உவகையாய் கொண்டாட உளமாற வாழ்த்துகிறோம் இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. வானலையில் எம்டிஆர் எஃப்எம் ரதமேறி வடம் பிடிக்க எமை இணைத்து தடம் பதிக்க அன்பால் அரவணைத்து காற்றலையில் வலம் பெறும் வானரசி அகிலம் தொட்ட இசையரசி அகவை நாளை உவகையாய் கொண்டாட உளமாற வாழ்த்துகிறோம் இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. கலகலப்பாய் உரையாடி கதகதப்பாய் உறவாடி இங்கிதமாய் இசைபாடி பங்கமின்றி வசைபாடி கதம்பத்திலே புதிர் விளையாடி வானலையில் வெள்ளி விழா வானொலி சேவை கண்டு காற்றலையில் எமை கட்டி வைத்த வானரசி இல்லத்தில் உதயமான இந்நாளை பல்லக்கில் உவகையாய் கொண்டாட உளமாற வாழ்த்துகிறோம் இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. கலகலப்பாய் உரையாடி கதகதப்பாய் உறவாடி இங்கிதமாய் இசைபாடி வசைபாடி கதம்பத்திலே புதிர் விளையாடி வானலையில் வெள்ளி விழா வானொலி சேவை கண்டு காற்றலையில் எமை கட்டி வைத்த வானரசி இல்லத்தில் உதயமான இந்நாளை பல்லக்கில் உவகையாய் கொண்டாட உளமாற வாழ்த்துகிறோம் இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. வாழ்வாங்கு வாழவென்று வானோர்கள் உமை வாழ்த்த நூறாண்டு வாழ்வீரென்று கீழோர்கள் நாம் போற்ற என் மகளை பெற்றதற்கு என்ன பேறு பெற்றேனோ என்றிங்கு உம் தந்தை இறைவனை துதிபாட குறைவில்லா செல்வத்துடன் நிறைவாக நீர் வாழ உளமாற வாழ்த்துகிறோம். இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. வாழ்வாங்கு வாழவென்று வானோர்கள் உமை வாழ்த்த, நூறாண்டு வாழ்வீரென்று கீழோர்கள் நாம் போற்ற, என் மகளை பெற்றதற்கு என்ன பேறு பெற்றேனோ என்றிங்கு உம் தந்தை இறைவனை துதிபாட, குறைவில்லா செல்வத்துடன் நிறைவாக நீர் வாழ உளமாற வாழ்த்துகிறோம். இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. கண்ணன் அகத்தில் தம்புரா மீட்டி தரணியில் வளம்பெறும் தயாபதியே, தற்பெருமை இன்றி தன்னலில் பெறும் சேகரியே, காதலியாய் கதை பேசி கன்னிகையாய் இசை பாடி தாயவளாய் உறவாடி சகோதரியாய் அரவணைக்கும் காரிகையே, அஸ்வினியில் உதயமான இந்நாளை இஷ்டமுடன் உவகையாய் கொண்டாட உளமாற வாழ்த்துகிறோம். இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. கண்ணனின் குழலோடு ரஞ்சனி ராகத்தில் தம்புரா மீட்டி தன்னலில் பெறும் சேகரியே, காதலியாய் கதை பேசி கன்னிகையாய் இசைபாடி தாயவளாய் உறவாடி சகோதரியாய் அரவணைக்கும் காரிகையே, அஸ்வினியில் உதயமான இந்நாளை இஷ்டமுடன் உவகையாய் கொண்டாட உளமாற வாழ்த்துகிறோம். இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீதாக்கா. இது உயிரெழுத்தோட ஆரம்பிக்கிறதக்கா. அன்பென்ற பாசத்தால் என்னை அரவணைத்து, ஆறுதலுக்காய் தன்னை உருவெடுத்து, இன்பமாய் எமக்கா என்றும் குரல் கொடுத்து, ஈகையாய் எளியோர்க்கு எப்போதும் கரம் கொடுத்து, உவகையாய் உதவிடும் குணந்தனை எடுத்து, ஊடகமாய் வானொலியை உதவிக்கு அழைத்தெடுத்து, என்றுமாய் MTRFM மேல் கலம்பமை வகுத்தெடுத்து, ஏற்றாற்போல் இசைவானில் நேர்களை தேர்ந்தெடுத்து, ஐக்கியமாய் எம்மோடு உரையாட டெலிபோன் கோலெடுத்து, ஒப்பிலா நாயகியாய் வானலையில் வளம் வந்து, ஓடோடி அவனி வந்து இந்நாளில் இறை அவுடதம் பெற்று, அகதே புவனத்தில் வானரசியாய் வளம் வந்து, உன்னதமாய் நீர் வாழ உளமாற வாழ்த்துகிறோம். இனிய உதய திருநாள் நாள் வாழ்த்துக்கள் மீராக்கா. அன்பென்ற பாசத்தால் எம்மை அரவணைத்து, ஆறுதலுக்காய் நேசமாய் தன்னை உருவெடுத்து, இன்பமாய் எமக்காய் என்றும் குரல் கொடுத்து, ஈகையாய் எளியோர்க்கு எப்போதும் கரம் கொடுத்து, உவகையாய் உதவிடும் குணம் தனை எடுத்து, ஊடகமாய் வானொலியை உதவிக்கு அழைத்தெடுத்து, என்றுமாய் MTRFM-இல் கதம்பத்தை வகுத்தெடுத்து, ஏற்றாற்போல் இசைவானில் நேர்களை தேர்ந்தெடுத்து, அக்கியமாய் எம்மோடு உரையாட டெலிபோன் கோலெடுத்து, ஒப்பில்லா நாயகியாய் வானொலியில் வளம் வந்து, ஓடோடி அவனி வந்த இந்நாளில் இறை அவுடதம் பெற்று, அகதே புவனத்தில் வானரசியாய் வளம் வந்து, உன்னதமாய் நீர் வாழ உளமாற வாழ்த்துகின்றோம். இனிய உதய திருநாள் நல் வாழ்த்துக்கள் மீராக்கா. சுவேதா மேம்,
5: கண்களை மூடியபடி அழகான கவிதை ரசித்தேன், கேட்டேன். இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தியதாக இருக்கட்டும். அழகான கவிதை மிகவும் பிடிச்சிருக்கும், மிகவும் என்ன, இதுதான் ஒரு வாழ்த்து.
0: பிடிச்சிருக்கும் அல்ல, பிடிச்சு விட்டது,
5: பிடித்திருக்குமா, பிடித்து விட்டது. எங்கள் அனைவரது வாழ்த்தும் அதுவாகத்தான் இருக்கும்.
0: நிச்சயமாக,
2: கண்டிப்பாக சுவைதாமே, அதுக்காகத்தான் நான் வாழ்த்துகிறோம்
5: என்றுதான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லல, வாழ்த்துகிறோம்.
2: சொல்லுங்க ராஜா,
0: என்ன ராஜா,
1: நான் தான் ரொம்ப பாசம் வச்சு
2: நான்
1: பாஸ்வேர்டு நினைச்சேன் தெரியுது.
2: நடிச்சாம ஒரு 11.5 கோல் எடுத்து சொல்லி இருக்கிறான். டே லோயி ஒரு கவிதை எழுதிட்டா, நான் எழுதி நான் கொடுக்க போறேன்னு சொல்லி இருந்தாங்க.
5: நீங்க கவிதை எழுதிட்டான்னு கேட்டா யாருக்கு எப்படி இருக்கு தெரியாது. அவர் எந்த பேரு சொல்லுவாரு எழுதித்தர சொல்லி, அதான் உங்கள்ட்ட கேட்டிருக்க மாட்டேன்.
0: அதானே, அதானே, அதானே.
5: எத்தனை பேர்
1: லோகிதா லோகிதா
2: சொல்லுங்க. ஆமா
1: நான் என் ரத்தத்துல இருந்து கவிதை எழுதுறேன் பாருங்க, ரத்தத்துல இருந்து கவிதை எழுதுறேன்.
0: ஐயா எங்கட வானல்ல வழக்கு போட்டுருவாங்களா ஐயா, அப்படி எழுதிடாதீங்க.
1: லோஜிதா அற்புதம், லோஜிதா அந்த கவிதை எனக்கு ஒரு அனுப்பி விடுங்க முடியுமா இருந்தா.
5: ஓ என்னண்டா அப்பதான் அந்த வேற பேரை மாத்தி இன்னொரு ஆக்களுக்கு எழுத வசதி.
2: ஐயோ ஐயோ இப்படி கலாய்க்காதீங்க, சரி அந்த பிள்ளை நல்ல பிள்ளை.
1: சுவேதா சொன்ன மாதிரி சுவேதா ஒரு இடத்துக்கு போயிட்டு கவிதை வாசிக்க சொன்னாங்க, எனக்கும் அப்படி நடந்துச்சு சுவேதா. பெரிய மேலே போனட்டு நீங்க சொன்னீங்க போனட்டு கவிதை வாசிக்க
5: சொன்னாங்க.
1: பெரிய நானும் ஒரு இடத்துக்கு போன பெரிய இடம் பெரிய இடம் பெரிய ஆக்கள் வந்துருந்தாங்க நிறைய ஆக்கள். அப்ப என்னையும் டக்குனு கவிதை வாசிட்டாங்க, சுத்தி முத்தி பார்த்தேன், பேக்ல ஒரு நல்ல கவிதை கொடுத்தாரு, எடுத்து படபடன்னு வாசி விட்டேன் பாருங்க.
2: அவிச்ச கவிதையோ பொரிச்ச கவிதையோ இல்ல, அவர் அப்பதான் சமைச்சு எடுத்த கவிதையா தான் இருக்கு.
0: அருமையான கவிதையா ரொம்ப அவ உடனே அந்த
5: படைப்புகளுக்கு
1: தவறா சொல்றீங்க, அது மனைவியின் எங்கேயாவது பெயர்
5: குறிப்பிட்டிருந்துச்சா அவ்வளவுக்கு தெரியலையா, தொட்டு கட்டில் சுகம் தந்த தொட்டு விளங்க இல்லையா,
0: அது என்ன அதானே கொஞ்சம் யோசிக்க
1: எனக்கு விளங்கினது.
0: நீங்க
2: அருமையான கவிதை அந்த அவர் சொன்ன தூரிக எடுக்க அத தன்னல முடியாமல் இருக்குது, இடையில என்னொன்று அந்த மின்னல் இடம் தான் போட்டிருந்தா, அந்த மின்னல் இடையே கூட தூரிகையால வரைய முடியாமல் இருக்குன்ற விஷயம் அந்த பெண்ணை வர்ணிச்சு எழுதிருந்தார். அப்ப அவரு எந்த பாட்டம் தான் கல்லெல்லாம் அந்த பாட்டை நினைச்சுதான் அவர் கவிதை எழுதியிருந்தவர். அப்ப அவர் கேட்டிருந்தவர் என்னன்னா நேர பாட்டை கொண்டு வரையிலுமெண்டா கொண்டு வாங்க இந்த கவிதைக்கு ஏற்ற வகையில சொல்லி கேட்டிருந்தார். ரெண்டு பாட்டையும் போட்டுருவாங்க
1: நீங்க சொன்னதும் நல்லா என்ன தோரிக்கை கொண்டு அந்த இடை மெல்லிடைய வரைய முடியலங்கிறது ஒரு நல்ல ஒரு கற்பனை.
2: என்ன
6: பாட்டுல வருதா இல்ல
0: இல்ல அப்பாடு கவிதை
2: இல்ல இல்ல அவராக
5: நல்ல கற்பனை.
2: ஆனா அதே இதுதான் அந்த அந்த நான் போட்ட பாட்டுல இந்த அன்பே அன்பே கொள்ளாதுன்றதுல அவர் கவிஞர் அழிந்தவர் பெண்ணை உணர்ந்து மெல்லிடை பார்த்தேன் அழகா கம்பன் கஞ்சன் அடி பிரம்மன் பிரம்மன் கஞ்சன் என்றதுனா என்ன மெல்லிடை அவ்வளவு மெலிசா படிச்சு போட்டான் என்று சொல்லி அந்த கிட்டத்தட்ட அதை விட மிஞ்சினது அவர் அப்பா சொல்லி இருந்தது தூரிகைய மின்னரிடையே வரைய முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அது கற்பனையில உச்சம் ஆக உச்சம் அதோட சம்பந்தப்பட்டதாக வேற பாட்டுகள் இருக்காண்டாப்பா கேட்டு இருந்தவர் நீங்க ஏதாவது தெரிஞ்ச அறிஞ்ச பாடல்கள்
1: இஞ்சீடு பழகி மஞ்ச சேரி பழகி மறக்க மனங்கீடு
0: தாங்க வருது. ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு அன்பு உறவை இணைச்சு கொண்டு சுவேதா உங்களுடைய கவிதை ராஜா உங்களுடைய கவிதை தயார் பண்ணுங்க. வணக்கம் விஜயராகவன், விஜயராகவன் வணக்கம், வணக்கம்
7: விஜயராகவன்.
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நல்லா இருக்கேம்மா.
0: என் உடல் நலம் எப்படி இருக்கு? நல்லா நலமா இருக்கிறதா உங்களுக்கு உடல் நலம்?
7: 10%? நான் 10%?
0: நான் நல்லா. ஆனா நீங்க வேலைக்கு போறீங்க என்ன இப்போ?
7: ஆமா நைட் டியூட்டி போறோம்.
0: 20 போறீங்க? கவனமா இருக்கணும். அங்க உங்கட வேலை இடத்துல மாஸ்க் எல்லாம் போடுறாங்களா இப்ப ஹாஸ்பிடல்ல?
7: மாஸ்க் போட்டு தான் ஆகணும். நாங்க போட்டு தான் ஆகணும். வேலை செய்யறவங்க போட்டு தான் ஆகணும். மக்கள் எல்லாம் வெளியில உள்ள மக்கள் எல்லாம் போடாம தான் வராங்க.
0: அது இங்கேயும் அப்படித்தான். ஒரு மக்க ஒரு தருமே போடல. இப்ப நானும் அப்பாவும் போட்டு போக எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இப்ப ஒரு தருமே போடையில எங்களை பாக்குறாங்க எல்லாரும். அதனால நான் கலட்டி உடனே ஹேண்ட்பேக்ல வச்சுட்டேன். உடனே
7: ஒரு 2 தினங்கள் வந்து ஒரு 500,000 மக்கள் ஒன்று கூடினாங்க ஒரு இடத்துல, அந்த கோயில் திருவிழால திருமலைராயன்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்துல. ஒருவர் கூட மாஸ்க் போடல. ஒரு 10,000 பேர் போட்டிருப்பாங்களா, ஒரு 500,000 பேர் அதான் நினைக்கிறோம். பாக்கி ஒருத்தருமே போடல.
0: சரி, இன்னைக்கு கவிதை கொண்டு வந்தீங்களா? நீங்க கவிதை
7: கவிதை ஏதாமா
0: சொல்லுங்க.
7: சொல்லுங்களா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
7: வானத்தில் மின்னுவது நட்சத்திரம், கனடா வானொலியில் மின்னுவது வானரசி மீராம்மா.
0: என்ன விட்டா உங்களுக்கு யாருக்குமே இதுல நீங்க எழுதுறது எல்லாம் முழுக்க அதுல என் பேரை பேரை போட்டு போட்டு எழுதி எழுதி எழுதியே பாடமாக்கிட்டீங்க. சரி, இவ்வளவு தானே கவிதை? இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கா இல்லையா?
7: அவ்வளவு அவ்வளவுதான், இரு வரிகள் மட்டுமே.
0: என்னடா சொல்லுங்க, அதை கேட்டு நான் சந்தோஷப்படலாம். இங்க பாக்கலாம்.
7: வானத்தில் நட்சத்திர கூட்டம், கனடா வானொலியில் வானரசி அம்மாவின் ஆட்சி நடைபெறுகிறது.
0: ஆட்சி புரியறதுக்கு இங்க என்ன இருக்கு எனக்கு? உங்களை எல்லாம் அன்ப கட்டி போடத்தான் முடியும். என்ன பாட்டு வேணும் விஜயராக உங்களுக்கு?
7: இளஞ்சோடிகள் இளஞ்சோடிகள்
0: அந்த படமா?
7: ஆமாமா,
0: இணைஞ்சிட்டுதான் ரெண்டும்.
7: ஆமா.
0: சரி,
7: மாமி சிவகாமின்னு ஒரு பாடல் இருக்கு. மாமி சிவகாமி,
0: மாமி சிவகாமி.
7: ஆமா ஆமா ஆமா,
0: இன்றைக்குதான் கேள்விப்படுறேன்.
7: கார்த்திக் படம், கார்த்திக் படம் அது.
0: நான் உங்க அந்த பாட்டு இளஞ்சோடிகள்.
7: ஆமா, இளஞ்சோடிகள்
0: இன்றைக்குதான் நான் கேள்விப்படுறேன் உண்மையா இந்த பாட்டெல்லாம். சரி,
7: இந்த பாட்டை கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும், அற்புதமா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: நல்லது விடியா ராகவன், உடம்ப பாத்துக்கங்க
7: கவனமா.
0: அதுதான் நல்ல சிறப்பா போயிருச்சு. என்னுடைய அன்பு உறவுகள் எல்லாரும் வாழ்த்த வாழ்த்த வாழ்த்த எனக்கு.
7: நாங்க வாழ்த்துக்கள் வானொலியில வாழ்த்துக்களை சொன்னோம். உங்களுடைய ஃபங்க்ஷன் வீட்டுல நடந்ததெல்லாம் எப்படி சிறப்பா நடந்தாலும் கேக்குறோம்.
0: என்னுடைய இன்ப துன்பம் எல்லாம் இந்த வானொலியோடையே பேசி கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் தான். அதை விட்டு வேற ஒன்றுமே இல்லை. இனி நானுடைய தனியே ஒரு கேக்கை வச்சு நானும் அப்பாவும் அதில் வச்சு சாப்பிட்டு அதில் சுகரை ஏற்றி அதில் வந்து கிருகிருக்க பேந்து அதுக்கு ஒரு டேப்லெட் எடுக்க வேணுமா? அது எங்களுக்கு அதிலும் பார்க்க உங்களுக்கு கேக்கை வெட்டுனா எப்படி வாயை கட்டுறது? கொஞ்சம் ஜோஜி பாருங்க, கேக்கை பார்த்து வெட்டும் போது ஒரு சின்ன புள்ள சும்மா இருக்குமா? அது எப்படியும் அது சாப்பிடத்தான் நிற்கும். அதுவும் தனிய ஒரு முழு கேக்க வச்சு ஒரு சின்ன புள்ள தனிய சாப்பிடறா யோசிங்க பாக்கலாம். அதிலும் பாக்க ஒன்றுமே தேவையில்லை. அழகா நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியில் சென்று ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வீடு வந்து சேர்ந்து கொண்டோம் நாங்கள்.
7: நன்றிமா, நன்றி, சந்தோஷமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, இப்ப உங்களோட மற்றவர்கள் எங்கே? ராஜா, சுகைதா, ரெண்டு பேருடைய கவிதையை நான் கேட்க வேணும். பேருந்து நான் வேற இனி நைஜீரியா கவிதை ஒன்று கொண்டு வரல வேணும் இந்த பாட்டுக்கு. யாரு கேட்க?
6: ராஜா ஆரம்பிங்க.
0: ராஜா,
8: நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். என் சுவாசத்தில் உன் மூச்சு கலந்திருக்கும் என்று எண்ணி உனக்காக நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் உனை பிரியாத வரம் ஒன்று வேண்டும் கடவுளை. அவ்வளவுதான்,
0: அம்புதான்.
8: நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். என் சுவாசத்தில் உன் மூச்சு கலந்திருக்கும் என்று எண்ணி உனக்காக நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளும் உனைமற்றவாது வரம் வேண்டும், வரம் பொண்ணு வேண்டும் இறைவா.
0: நல்ல நல்ல பழக்கம், உனை மறவாத வரம் ஒன்று வேண்டும். நல்ல எல்ல விட்டு மீறல.
8: நான் மறந்துடுவேன்.
0: சுவைதா, சுவைதா
6: சொல்லுங்க.
0: அவர் வந்து எல்லையை தாண்டி போயல, அவர் வீட்டு எல்லையை

0: சுவேதா அம்மாட கவிதையை பார்க்கலாம்.
1: அழகு பெட்டகம் புதிய புத்தகம் மணக்கும் பந்தலிலே.
0: இப்ப கேளுங்க, இவர்கிட்ட அவர்கிட்ட அந்த சரியான அந்த அந்த அந்த பாடல் வரிகளை எல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. அவர் நோய் தான்
2: அதுலதானே
0: அவர் மட்டும் அபுக்கும் இந்த இது இருக்கிறது தன்மை. அபு
2: எனக்கு அப்படி எனக்கு முன்னுக்கு மட்டும்தான் ரோஹிதா நல்ல இடையில எல்லாம் சொல்லுவேன். நல்லா இருக்கு,
0: நிச்சயம். சரி, எங்க சுவேதா உங்களுடைய கவிதையை பார்க்கலாம்.
2: கவிதைக்கு முதல் ஒரு சிந்தனை ஒன்று சொல்லவா?
0: சொல்லுங்க.
2: இதயம் எனும் சிறைச்சாலையில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை. இதயம் எனும் சிறைச்சாலையில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை, பாசம் வைப்பவர்கள் மட்டும்தான் மாட்டிக்கொள்கிறார்கள். நமது பேச்சுக்கு எந்த இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விட வேண்டும். நமது பேச்சுக்கு எந்த இடத்தின் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விட வேண்டும். வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இருப்போம். வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இருப்போம், காலம் பதில் சொல்லும். நன்றி.
0: சூப்பர்.
2: சொல்லுங்க.
1: குற்றம்
2: இல்ல
0: கேட்க கூடாது, கேட்க வந்தா இப்படித்தான்.
2: சொல்லுங்க.
1: இதயம் எனும் சிறைச்சாலையில் குற்றம்
2: செய்பவர்கள் மாட்டிக்கொள்வது
0: இல்லை, அன்பு வைப்பவர்கள்
2: மாட்டிக்கொள்றாங்க.
1: ஒரே ஒரு ஆள் தான் குற்றம் புரிஞ்சவர் தான் போய் மாட்டிக்கொள்வார்.
0: இல்ல, அன்பு வைத்தவர் மட்டுமே மாட்டிக்கொள்வார்.
2: அன்பு வைத்தவர்தான் மாட்டிக்கொள்வார்கள்.
1: குற்றம் புரிந்து அவர் குற்றம் புரிகிறார் தானே? அன்பு வேண்ட குற்றத்தை, அன்பு வேண்ட குற்றம் புரிஞ்சு மாட்டிக்கொள்றாரு,
2: பாசம் வைத்து மாட்டிக்கொள்கிறாரு.
1: சூப்பர் சூப்பர், உண்மை அருமையான சிந்தனை துளிகள். சூப்பர். சரி சுவேதனம், உங்களுடைய கவிதை அவரா இருக்கிறார்.
2: கவிதை இதே முதல் நான் இப்ப எழுதிய முதல் எழுதின கவிதை தான், அவசரத்தில் வாசிக்கிறேன். அடடா, எங்கே சுழைத்தோம்? வாய்க்காலில் கால் நினைத்து வரம்புகளில் வரிசையாய் நடந்து கிட்டி பொள்ளும் கிளித்தட்டும் கிளிசரியா மரத்தடியில் குட்டான் சோறாக்கி முருங்கையிலே நீ சுண்டி உண்டபின் உவகையுடன் விளையாடினோமே. ஆற்றோரம் கதை ஒதுங்கிய கிண்ணம் பழம்புரைக்கு சேற்று தண்ணீரில் மாட்டி கிடந்ததை எப்படி மறப்போம்? உனக்கு நினைவிருக்க மின்சாரம் வந்த புதிது அது. உனக்கு நினைவிருக்க மின்சாரம் வந்த புதிது அது. எங்கள் வீட்டின் முன் நாட்டிய மின்கம்பத்தின் கீழ் ஒருவர் பின் ஒருவராயிருந்து சுரக்காய் இழுத்து விளையாடினோமே, நேரம் போனதே தெரியாமல். நிழல்வாகை மரத்தின் கீழ் குறவர் கூட்டம் குந்துகையில் நையாண்டி பண்ணி அவர்கள் வாயால் கெட்ட வார்த்தை நினைவிருக்கிறா? நிழல்வாகை மரத்தின் கீழ் குறவர் கூட்டம் குந்துகையில் நையாண்டி பண்ணி அவர்கள் வாயால் கிட்ட வார்த்தையை திட்டு வாங்கியது நினைவிருக்கா? வெளிச்சத்தில் வரும் பூச்சிகளை மின்வெட்டலாய் பார்த்து திரியும் மின்வெட்டி பூச்சியை மட்டுமா ரசித்தோம்? வெளிச்சத்தில் வரும் பூச்சிகளை மின்வெட்டலாய் பறந்து திரியும் மின்வெட்டி பூச்சியை மட்டுமா ரசித்தோம்? தானம் உருட்டி பின்னங்கால்களால் தள்ளும் வண்டின் பின்னே நடந்து போவதை எப்படி மறப்போம்? தானம் உருட்டி பின்னங்கால்களால் தள்ளும் வண்டின் பின்னே நடந்து போனதை எப்படி மறப்போம்? நீ ஊரை விட்டு தொலை தூரமானாய், நீ ஊரை விட்டு தொலை தூரமானாய், நான் நாட்டை விட்டு அதிதூரமானேன். தொலைந்து விட்டோமே இந்த இன்பங்களை நாம் சந்ததிகள் அறியாமல், தொலைத்து விட்டோமே இந்த இன்பங்களை நம் சந்ததிகள் அறியாமல். தென்னையோலையில் நீ கண்ணாடி காப்பு செய்து தர, நான் பாம்பு செய்தே உன்னை பயமுறுத்த, காமணத்தை காயெடுத்து ஈ குத்தி வீசி விளையாடியதில் வந்த விபரீதம் இதைத்தான் மறக்க, இன்னும் எத்தனை இருக்கு விளக்க. நன்றி.
0: அருமை அருமை, உண்மையா
1: சூப்பரோ சூப்பர் சூப்பரோ சூப்பர். எங்க இந்த கவிதையில எங்களுடைய சிறுபிள்ளை விளையாட்டு அவ்வளவுமே வந்து கொண்டே இருக்கு. அந்த கற்பனையும் கொண்டு
2: போயிட்டீங்க.
1: விளையாடுறது
0: இல்ல, இன்னும் இருக்கு, நிப்பாடிடான்னு
1: நினைக்கிறேன்.
0: என்ன உடனே விளங்கிடுச்சு அது, உண்மையான அருமை. அது என்ன இருக்க படிங்கோ கேட்கலாம். அது ஆமணக்கம் காய், அது

0: ரெண்டுக்கு தான் எனக்கு திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. அதுல ஈக்கி குத்தி
1: சுத்தி
2: அழிஞ்சு வைத்து.
0: அந்த ஆமணக்கு மரத்துல இருக்கிற அந்த காயிட உள்ளுக்கு இருக்கிற விதைய எடுத்து அதுல அந்த கிட்டி அந்த அந்த அடிச்சு விளையாடுவாங்க இல்ல, அது மாபிள் மாதிரி. அது அதுவும் குறைஞ்சு விட்டது. அரளி மரத்து இல்ல
2: காட்டு மாங்காண்டு சொல்லி காட்டு மாங்காண்டு
0: சின்னதா
2: இருக்குது. ஏறாவூர் நாலாங்குறிச்சி சுதேசன் காளி கோயில்ல காட்டு மாங்காய் மரம்
3: விளையாடுறான்ஸே இல்ல. நான் வந்து ராஜ பரம்பரை தானே, மாளிகையிலே தான் வாழ்ந்தது. ஆத்தையும் தெரியாது, குளத்தக்கரையும் தெரியாது.
1: மாளிகையில வாழ்ந்தவருக்கு தெரியாது.
3: ஓ, அதான் சிக்கல்.
0: மாளிகையில வாழ்ந்தவருக்கு அந்த புறம் தெரியுமா?
1: அந்த புறத்து
3: என்ன பழம்?
1: மாளிகையின் அந்த புறத்தில் இருந்திருப்பீர்கள், அதனால் எதுவும் தெரிஞ்சிருக்காது. வாய்ப்பு
0: வந்த பயம் இது தேனாட்டம் இனிக்கும் பயம்
3: பயம்
0: எல்லோரும் வாங்கும் பயம் இறந்த பயம் பணத்தை இருந்தா எடுத்து எடுத்து தின்னா அங்க தெரியல இருந்து போற பின்னாலே ஊற வச்சு தின்னா எட்டி எட்டி எடை எட்டு பைசா நான் தொட்டு விட்டா எட்டு பைசா அது மாதிரிகள் தெரியாது.
1: அழகா இருக்கு எனக்கு இந்த பாட்டுக்கு. நல்லா வருது,
0: நல்ல பாடல் அது இல்லையா? சரி, இப்ப எல்லாரும் கவிதை வாசிச்சிட்டீங்கல்ல, கவிதை வாசிச்சு
1: சத்தம். சரி, சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன்.
0: எங்க எங்க வாசிங்க?
1: முற்றும் திறந்து, முற்றும் திறந்து. பட்டினத்தில் படித்துக் கொண்டிருந்த தனையனுக்கு தந்தை எழுதினார், மகனே வறுமையில் செம்மைகான், கல்வியில் கண்ணாயிரு, வெடிக்க வெற்றியில் மயங்கி விடாதே என்று. அதற்கு பதிலாக மகன் எழுதினான், தந்தையே செல்வம் இருப்பினும் இங்கே செம்மை காணேன், செல்வம் இருப்பினும் இங்கே செம்மை காணேன். முற்றும் துறந்து முனிவர்கள் யாரினால் தங்கள் தவத்தை இழந்தனரோ அவர்களெல்லாம் முற்றும் சிறந்தவர்களை தெருவிலே அலையும் போது கல்வியிலே கண்ணாயிருக்க நானே மாத்திரம் என்று கேட்டிருந்தார். முற்றும் திறந்து எல்லாரும் திரியும் பொழுது நான் முனிவர்கள் கூட தெளிவித்திருந்த முற்றும் திறனை பார்த்து முனிவை இழந்து விட்டார்கள், நான் மட்டுமே மாத்திரம் என்று கேட்டிருந்தார்.
2: சிந்தனையே இல்ல அந்த பிள்ளைக்கு, கல்விய பத்தி சிந்தனை இல்ல அந்த பிள்ளைக்கு, அதனாலதான் முனிவர்களை கொண்டு இங்க கொண்டு மாத்தி விட்டுட்டார்.
1: இந்த கதை என்ன தெரியுமா? 69 மணிங்க அப்பா எழுதின சிந்தாமணி பேப்பர்.
2: சிந்தாமணி
1: பத்திரிகை அப்பா எழுதின கதை. ஆனா இப்பொழுதும் அது அப்படித்தானே, அந்த ஆட்கள் ஆடை பாதியா திரியும் பொழுது இந்த பிள்ளைகள்லாம் கட்டு போறாங்க தானே.
0: அது
1: என்ன
0: சரி, உண்மைதான். எத்தனை மாண்டு எழுதுனது உங்க அப்பா?
1: 69
0: 69 முதலண்டா இவர் எத்தனை எப்ப
1: பிறந்திருக்கிற?
3: நீங்க பிறக்கிறதுக்கு 6 வருஷம் முன்னாவா பின்னாலா?
0: முன்னால முன்னால.
2: அதுக்கு போ கவி, அந்த கவிதை
0: அண்ணா லோகிதான் அண்ணா, இண்டையில இருந்து அண்ணா, அண்ணா நலமா இருக்கிறீங்க அண்ணா? அண்ணா எப்படி அண்ணா இருக்கிறீங்க? நல்ல சோமா அண்ணி நலமா இருக்கிறாங்களா அண்ணா? எப்படி இருக்கீங்க?
2: என்ன விளையாட்டு
0: அண்ணா, நலமா இருக்கிறீங்களா அண்ணா நீங்க? சரி, அப்ப நான் என்னுடைய கவிதை எடுத்து வரட்டா?
3: எனக்கு ஒரு ஆனந்தம்
2: உங்களோட
3: கவிதை பார்த்து நானே பயந்தேன்.
0: அரைகுறையா கேக்க கூடாது எதுவும். மீரா அக்கா என்றுதான் முடிச்சேன். சரி, நான் என்னுடைய கவிதையை எடுத்து வர்றேன். எடுத்து வரட்டா? இரண்டு இரண்டு வரிகள் தான் கவிதை. நீங்கள் எல்லாம் கொண்டு வர்றது கவிதை, நான் இதுல இருந்து கொண்டு நீங்க பேசும் போதே நான் எழுதுறது இது வரிகள் என்றுதான் சொல்லலாம். இது கவிதை அல்ல, இது சுயதா எல்லாம் அப்பா, அது கிட்டவும் நெருங்க முடியாது அவருக்கு. சரி, நான் எடுத்து வருகிறேன் என்னுடைய கவிதை. நீ இன்றி நானா, நீ இன்றி நானா என்ற தலைப்புல இந்த கவிதையா. நீ இன்றி நானா, நீ இன்றி நான் நானாக இல்லையே, நீ இன்றி நான் நானாக இல்லையே, நீ இன்றி நான் இங்கு உதிர்ந்ததோடு முல்லையே. முல்லை வரிவா வடிதில் எனக்கு டீ குடித்தாத்தான் வரும். சரி, நீ இன்றி நானா, நீ இன்றி நான் நானாக இல்லையே, நீ இன்றி நான் இங்கு உதிர்ந்த ஒரு முல்லையே. நீயாக நீயாக என் மனதை புரிந்தவன் அல்லவா, நீயாக என் மனதை புரிந்தவன் அல்லவா. நீ பேசும் நாள் பார்த்து ஏங்கும் என் இதயமே, நீ பேசும் நாள் பார்த்து ஏங்கும் என் இதயமே. நீயின்றி நான் வாழ்வேன் என்பது பொய்மையே, நீயின்றி நான் வாழ்வேன் என்பது பொய்மையே. நீயாக நானும் நானாக நீயும் வாழும் காலம் வந்ததே, நீயாக நானும் நானாக நீயும் வாழும் காலம் வந்ததே. நீ வந்து கூடிடுவாய், நீ வந்து கூடிடுவாய், நான் உன் மார்பில் சாய்ந்திடுவேன். நீ வந்து கூடிடுவாய், நான் உன் மார்பில் சாய்ந்திடுவேன். இது நான் அந்த பாடலுக்குரிய கவிதை எடுத்து வந்தேன். அந்த பாடல்
2: திருப்பி இருக்கா? திருப்பி இருக்கா? அக்கா இந்த அக்கா
3: இன்னொரு மன்னிக்கே, பாடல் ஒன்று இடையில் ஒளிபரப்பாகிவிட்டது. மீரா, உங்கள் கவிதையை தொடருங்கள்.
0: இன்னைக்கு இவருக்கு அந்த எதியோப்பியாவும் எங்க எந்த இடம் அதை சொல்ல முடியல இந்த கவிதைக்கு. அதனால ஒரு பாடல சும்மா பாடுங்கிறார். சரி சுவைதா கேக்குறீங்களா, நீங்க கேட்டுத்தான் சொல்லணும் இது இது சரியா பிள்ளையா. நீ இன்றி நானா, நீ இன்றி நான் நானாக இல்லையே, நீ இன்றி நான் நானாக இல்லையே, நீ இன்றி நான் இங்கு உதிர்ந்த ஒரு முல்லையே, நீ இன்றி நான் இங்கு உதிர்ந்த ஒரு முல்லையே, நீயாக என் மனதை புரிந்தவன் அல்லவா, நீயாக என் மனதை புரிந்தவன் அல்லவா, நீ பேசும் நாள் பார்த்து ஏங்கும் என் இதயமே, நீ பேசும் நாள் பார்த்து ஏங்கும் என் இதயமே, நீயின்றி நான் வாழ்வேன் என்பது பொய்மையே, நீயின்றி நான் வாழ்வேன் என்பது பொய்மையே, நீயாக நானும் நானாக நீயும் வாழும் காலம் வந்ததே, நீயாக நானும் நானாக நீயும் வாழும் காலம் வந்ததே, நீ வந்து கூடிடுவாய், நீ வந்து கூடிடுவாய், நான் உன் மார்பில் சாய்ந்திடுவேன், நான் உன் மார்பில் சாய்ந்திடுவேன். இது இப்ப நீங்க பேசி கொண்டிருக்கும் போது எழுதுனது தான், சரியா? அப்ப அதுல
1: அருமையான கவிதை நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல் போடலாமே.
2: ஒரு
1: பொய்யாவது சொல் கண்ணே,
0: காதல் நான் தான் என்று. இல்ல இல்ல, அதுக்கு நான் ஒரு கவிதை வச்சிருக்கிறேன், அந்த பொய்யுக்கு நான்.
2: இல்ல இல்ல, இது உண்மையா நேசிக்கிறது பிறகு அது பொய்யன்னு சொல்லல,
0: அது பொய்யன்னு சொல்ல முடியாது. என்னமொரு குட்டி கவிதை, இதை மட்டுமா? இதுவும்
3: நான் சொல்ல மாட்டேன், யாரு ஒரு பொய்யாவது சொல்ல
1: சொன்னது?
3: நான் சொல்லவே மாட்டேன்.
0: பொய்யிலே பிறந்து பொய்யில வளர்ந்ததுதான் ராஜா, சரியா? இது இன்னும் ஒரு கவிதை. நீங்க பேசும்போது, நீங்க படிக்கும்போது உங்களோட கவிதையை லிசன் பண்ணி கொண்டு இந்த கவிதைகளை நான் எடுத்து வந்தேன். இந்த ரெண்டும் இது இன்னொன்று சின்ன ஒரு கவிதையா. ஏக்கம் நிறைந்த தேகங்கள், ஏக்கம் நிறைந்த தேகங்கள் வேர்க்க இணைந்த பின்பும், ஏக்கம் நிறைந்த தேகங்கள் வேர்க்க இணைந்த பின்பும், நீங்க மனமின்றி, நீங்க மனமின்றி ஏக்க பார்வை பார்க்கும், ஏக்க பார்வை பார்க்கும், என்னை சேர்க்க உன் கரங்கள், என்னை சேர்க்க உன் கரங்கள் வளைத்து என்னை பிடிக்க, வளைத்து என்னை பிடிக்க, மறுப்பு சொல்ல மனமின்றி, மறுப்பு சொல்ல மனமின்றி, மயங்கி மார்பில் சாய்ந்திடுவேன், மயங்கி மார்பில் சாய்ந்திடுவேன். இதுவும் நான் அந்த பாடலுக்கும் நீங்க பேசும்போது இவற்றை கேட்டு எடுத்து வந்தது தான். இதுல சரி பிள்ளை எனக்கு தெரியாது.
2: இவர் அந்த கவிலன் அவரோட கவிதைக்கு கிட்ட போற மாதிரி ஒரு தோரணை எனக்கு வந்தது.
0: அது அவரிட வந்து அது அதுக்கெல்லாம் நாங்கள் கிட்ட நெருங்கியலாது. அவர் இல்லை, உண்மையா சிறப்பு அவர் கொண்டு வந்த கவிதை அத்தனையும் சிறப்பு. அது ஒரு இடத்துக்கும் அவற்ற கதைகளுக்கு கிட்ட போகுது தான். ஆனா இது அவ்வளவு தூரத்துக்கு
2: போயிருந்து மாதிரி ஒரு உணர்வு ஒன்று எனக்கு பட்டது.
0: அது உண்மையான அவங்க யாரும் தெரியும். பாலன் நீங்க பேரை மாத்தி சொன்னா நீங்க சுவைதாக்க யாருன்னு தெரியுது இல்ல. அது அவர் வடுகம்பட்டி. என்னது வர்க்காப்பட்டியோ என்னது?
2: இல்ல இல்ல இல்ல,
0: இன்னும் ஒரு இடம். அது வடுகம்பட்டியோ வானால்தான் தொடங்குறது அந்த அவருடைய. நீங்க ஏன் அண்டை வாங்கிச்சது தானே? நிறைய கவிதைகள் அவருடைய கவிதை அபு வாசிக்கிறார். அத்தனையும் பொன்னான கவிதைகள். அதுல ஒரு இடத்துல இருந்து அவர் எழுதுற இடத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அதனால சுவேதா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சுவேதா? உங்களுக்கு
1: என்ன பாடு?
4: கல்லெல்லாம் மாணிக்க போட்டதா காலையில?
0: கல்லெல்லாம் மாணிக்க கல்ல அது அதெல்லாம் அப்பா கட்டிட்டார். இதுதான் அப்பா அப்பா
2: இல்ல பாட்டு போடு,
0: பாட்டு போடல அதோட சேரலாம், அதோட சேரலாம்.
4: அப்ப அதே போடுங்க.
0: சரி, உங்களுக்கு அது அப்பாவோட சேர்த்துறேன் நான்.
4: சரி
2: அந்த
0: சிவகாமி அந்த பாட்டு நல்ல பாட்டு, நல்ல பாடு அந்த
2: சிவகாமிக்கே சமர்ப்பணமாக புவனாவ அந்த இசையில மயங்கினதால அந்த பாட்டை நான் விரும்பி கேட்கறேன்.
0: இவர் அரைச்ச சந்தனம் கேட்ட வர ராஜா
4: கொஞ்சம்
0: நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். அப்ப லோகிதா நான் பாடலை எடுத்து வருகிறேன்.
2: இன்றைக்கு
0: ஒருத்தர் வாயடைச்சு போய் நின்றார் பாத்தீங்களா, சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமல். நானும் கவலமா தான் எழுதுனது, எங்க திரும்பியும் ஏதாவது ஒரு ஊரை சொல்ல போற. நன்றி நன்றி
5: நன்றி
2: நன்றி
0: நன்றி நல்லது. இப்பொழுது நாங்கள் பாடல்களை எடுத்து வரலாம். அதாவது எங்களுடைய கேஸ் கிருஷ்ணாவுடைய பாடலோடைய நிக்கிறது. நாங்கள் அடுத்த பாடல் எடுத்து வரவில்லை. இப்பொழுது நாங்கள் ராஜ்குமாருடைய வள்ளி வள்ளி என்ன வந்தார் என்ற பாடலை எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக 2:16. அடுத்த பாடல் காட்சிகளுக்கு வருகிறது. சிந்தனை செல்வன் அப்பா உடைய பாடல். அதோடு நாங்கள் சுவேதா அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இருவருக்காகவும் இந்த பாடல்.

0: பாடலில் சிந்தனை செல்வன் அப்பா அவரோடு சேர்ந்த சுகைதா, உங்களையும் நான் நினைத்திருக்கிறேன். அடுத்த பாடல் காட்சிக்கு வருகிறது வெள்ளச்சாமி அண்ணா, உங்களுடைய பாடல்.
1: சின்ன

0: பாடலை சற்று இடைநிறுத்தி நான் மீண்டும் எடுத்து வருகிறேன். காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் செந்தில் முருகன்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க செந்தில் முருகன்? நீங்க
1: நலமாக இருக்கிறேன்.
0: வானொலி கேட்டு கொண்டிருக்கிறீங்களா?
1: வானொலி கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எங்க குறிப்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு பாட்டு வேணும்.
0: சரி, என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு சிவாஜி. வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லைங்கிற பாட்டு எனக்கு டெடிகேட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன்.
0: அது சரி, இந்த குரூப்ல இருக்கிற நண்பர்களுக்கு வாழ்றதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க அப்படித்தானே?
1: இல்ல இல்ல, அந்த பாட்டு கருத்துள்ள பாட்டு இல்லை.
0: அந்த பாடல் போயிருக்க நீங்க டீயும் வாங்கி கொடுப்பீங்களா? டீ டீ டீ பாட்டி டீ டீ டீ வாங்கி கொடுப்பீங்களா பாடல் போகும்போது?
1: கண்டிப்பா வாங்கி தரக்கா, சாப்பாடே போடுறோமாக்கா.
0: அதுதானே, அதுக்கப்புறம் டீய மட்டும் கேக்குறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
1: கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சதுமே டீ கொடுத்துருவாங்க.
0: எங்க குமரேசன்
1: சாயந்தரம் தான் வருவான்னு
0: நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு பாடல் எடுத்து வர்றேன், கேள கேட்க மறக்க வேண்டாம். நீங்க கடைசியா 17வது ஆள் நீங்க, இப்பதான் 6வது பாட்டு போகுது.
1: சரி,
0: 6 இல்ல 6 இல்ல, 6வது. சரியா?
1: சரி,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: சரி, எங்களுடைய வள்ளச்சாமி என்ன உங்களுடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வெள்ளச்சாமி அண்ணா. அடுத்து எங்களுடைய செல்வி கேட்டிருந்தார், தங்களுடைய திருமண நாள் என்று சொல்லி கேட்டிருந்தார், நாளைய தினம் என்று சொல்லியிருந்தார் வெள்ளச்சாமி அண்ணா. உங்களுக்கும் மனைவி செல்விக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறோம். ஒன்றிய தமிழ் வானொலி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்குரிய இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. நேரம் சரியாக 2:29, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:58.

0: நேரம் சரியாக 2:33, அது இந்திய இலங்கை நேரம், கனடி நேரம் சரியாக 5:03. அடுத்த பாடல் குரு பாஸ்கர், உங்களுடைய பாடல் காற்றளிக்க வருகிறது.
1: நீங்க

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய குரு பாஸ்கர். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஞானசேகரம் அண்ணா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஞானசேகரமண்ணா. அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ராமன், நீங்கள் கேட்ட பாடல். உங்களோடு நான் புவனேஸ்வரியையும் எங்களுடைய சஞ்சனா குட்டியையும் இணைத்துக் கொள்ளலாம். பாடல் காற்றலைக்கு வருகிறது.

அடுத்த பாடல் லோகிதா, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் காற்றடைக்கு வருகிறது, கேட்கலாம். நானும் இணைந்து கொள்கிறேன் இந்த பாடலோடு, நானும் இணைந்து கொள்கிறேன்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 2:53 காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நான் முகமது ரஃபீக்.
0: ரஃபீக், நல்லா இருக்கிறேன். ரஃபீக், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறோம். வேலை முடிச்சிட்டு இப்பதான் வர்றேன். காலைல வேலை, அதனால எனக்கு உங்க பேச முடியல.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு படம் வந்து சின்ன கவுண்டர் படத்துல இருந்து, அது முத்துமணி மாலை, அந்த பாடல் ஒளிபரமாக கேட்டு
0: குடிக்கிறேன். எடுத்து வர்றேன். நான் வீட்டுல எல்லாரும் நிலம் தானே உங்களோட வீட்டுல? அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால், எங்களுடைய விஜய ராகவன் ஒரு புதினமான பாடல் ஒன்றை கேட்டிருந்தார். அந்த பாடல் எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். கேட்போம் அந்த பாடலை.

0: கேளுடா,
1: அது என போனப்பு பள்ளி கதை புரியுமா கேளுடா,
0: ஆணும் பெண்ணும் சம்மதிச்சா அதுக்கும் மேல என்னடா,
1: அலட்டிக்காம கல்யாணத்தை நடத்தி காட்ட சொல்லுடா, அலட்டிக்காம கல்யாணத்தை நடத்தி காட்ட சொல்லுடா.
0: மாமி பஜாமே
1: எங்க இளஞ்சோடிகளை காமே காமே,
0: ஓடாத போட்டு அச்சுருவம் பேட்டு

நேரம் சரியாக 3:03, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 5:33. கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து தனக்கும் ஒரு விருப்ப பாடல் என்று கேட்டிருந்தார் எங்களுடைய செந்தில் முருகன். செந்தில் முருகன், உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. உங்கள் நண்பர்களுக்காக கேட்டிருந்தீர்கள், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று பார்க்கலாம். நாங்களும் இணைந்து கொள்கிறோம் அந்த பாடலோடு. இதோ செந்தில் முருகன், உங்கள் விருப்ப பாடல்.

கேட்ட பாடல் எங்களுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து எங்களுடைய செந்தில் முருகன் கேட்ட பாடல் காற்றலைக்கு வந்தது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ராஃபிக் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம்.

0: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து.
1: அந்த பாடல் சற்று இடையிலேயே நின்று விட்டது போல் இருக்கிறது, இருந்தாலும் பார்க்கலாம். ஆனால் பாடல் முடிவடைந்திருக்கலாம் நினைக்கிறோம். சரி, இருந்தாலும் அவருக்கு அந்த பாடலை அளித்திருக்கிறோம். அடுத்த பாடல் ரதீஷுடைய பாடல் நான் காட்டிலைக்கு எடுத்து வரவில்லை, எப்படி அதை தவறவிட்டேன் என்று தெரியவில்லை. ரதீஷ், உங்களுடைய பாடல் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்பம். உங்களோடு சேர்ந்து அந்த பாடல் எனக்கும் பிடிக்கும் என்பதற்காக அந்த தென்னமர தோப்புக்குள்ளே அந்த பாடலோடே நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்று இணைந்து சிறப்பித்த கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை மீண்டும் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். அடுத்த நிகழ்வாக நீங்கள் புலனத்தில் எழுதிய நேரம் பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். ரதீஷ், உங்களுடைய பாடலோடு நானும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.

0: மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் அவளே என் காதலி என்ற பாடல். இந்த பாடல் பேரும் புகழும் திரைப்படத்தில் ஒலித்திருந்த வேளை இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் ஒலிக்க வைக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி.

அவர்களை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தந்திருக்கின்றார். நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவர்களது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாஹில் உலக தமிழர்களோடு கேட்க இருக்கும் அந்த பாடல் இப்பொழுது பாடுகின்றது. சோதனை தீரவில்லை சொல்லி அள யாருமில்லை என்ற பாடலை.

வளமை போல என்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற ஒரு அற்புதமான பாடலை பழனி திரைப்படத்திலிருந்து தருகின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும். அவரோடு வளமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் மேலும் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களை தந்து கொள்ளும் வேளையிலே தான் அன்புடன் வந்து அடுத்த பாடலை தர இருக்கின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. இல்லம் சங்கீதம் என்ற பாடல்தான் அவர் கேட்கும் பாடல். அவன் அவள் அது என்ற திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க இருக்கும் வேளையிலே வழமை போல இன்றும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நர்முகையாள், தமிழினியாள் இவர்களும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலி வளமை போல காற்றலையில் கலந்துவிடும் நேயர் நிறத்திற்கான திட்டிக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி ஒலிபரப்பு ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் நேரத்துக்கான பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ கிருஷ்ணன் அவர்களும் அனந்தராமன் விஜயம் இவர்களும் உறவுகளோடு கேட்கும் இனிமையான ஒரு பாடல். குங்கும கோலங்கள் கோயில் கொண்டாட என்ற வரி கொண்ட பாடல் அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

தாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க இருக்கும் நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் உங்களுக்கான பாடல். மெட்டி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் மெட்டி ஒலி காற்றோடு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், பால் நிலவு காய்ந்ததே என்ற பாடல். யாரோ அழைக்கிறார்கள் திரைப்படுத்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றோம்.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். இன்று அவர் கேட்கும் பாடல் கருத்தம்மா திரைப்படுத்த பாடல். பூராலே பொண்ணுத்தாயி என்ற பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை அவர் உலகத்தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ். அந்த பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்து பாடல். பூவே பூவே பெண் பூவே என்று வரி எடுத்து பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம். நாங்கள் இணைந்து கொண்டிருக்கும் மோன்றியால் தமிழ் வானொலியின் கலைப்பணியிலே இன்று உங்களுக்கு வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 17வது நாள் வியாழக்கிழமை மோன்றியால் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் இணைவோம்.

மிகவும் இனிமையான இந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு, அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் அனைவருடைய தாழ் பணிந்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, முகம் தெரிந்த தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளை உங்களையும் வருக வருகவென்று வணக்கம் கூறி வரவேற்றுக் கொண்டு இணைவோம் கதம்பத்திலே.

உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர்

வணக்காக நான் வாரத்தில் வியாழக்கிழமை தோறும் ஒலிக்கும் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க உலகளாவை இருக்கும் உறவுகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டு மகள ஆவலோடு ஓடிவர காந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் இப்பொழுது 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை சுழற்றி இணைந்து கொள்ளலாம். நீரலையில் என்ன செய்ய போகின்றோம் உறவுக்காக நான் என்று எண்ணுவதற்கு முன்பு, நாங்கள் இப்பொழுது 18 பாகை வெப்பநிலையிலே இருக்கின்றோம். இது படிப்படியாக இன்னும் 21 பாகை வரை சென்று மீண்டும் 11 பாகை வரை குறைந்து வரும். வெளியே சென்று நாங்கள் இது உணர்வதென்றால் அதே வெப்பநிலையைத்தான் உணர்கின்றோம். ஆனால் காற்று பதம் ஈரப்பதமாக இருக்கின்றதால் அந்த வெப்பம் எங்களுக்கு தோன்றவில்லை. மெல்லிய காற்று ஊதிக்கொண்டிருக்கின்றது. மழை வருவதற்கான சான்று இல்லை, ஆனால் மிக மூட்டமாக இருக்கின்றது. வருமோ வருமோ வருமோ என்று எதிர்பார்க்கின்றால் அதனால் வராது என்று எண்ணக்கூடிய வகையிலும் இருக்கின்றது. இன்று பகல் வேளை நான் படிப்படியாக குறைகிறது என்று கூறினேன் அல்வா. குறைந்து 12:30 வந்த நாங்கள் இப்போது 30 குறைத்து 12:28 வந்துவிட்டோம். நாளாந்தம் சூரியனுடைய ஒளி எங்களுக்கு படுவது குறைந்து கொண்டு போகின்றபடியால் தான் பகலின் நீளம் குறைகின்றது. குறைந்து நீண்ட இரவை காண இருக்கின்றோம். அதற்கேற்ற ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கும் வேளையில் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று எங்களோடு வந்து இணைந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் உறவுகளே.

நாள் நிகழ்வை நாங்கள் இணைவதற்கு முன்பே எங்களோடு தன்னுடைய வரவை தந்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்று அனுப்பியிருக்கின்றார் அன்புடன் கோவை மாவட்டம் நாகப்பன் அவர்கள். அதற்கு முன்பு வணக்கம் கூறி இருப்பது எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அவர் நல்லதொரு படமும் வைத்து உனக்காக நான் நிகழ்வை அறிவித்து எல்லோரும் இணைவோம் என்றும் கூறவேளையிலே துள்ளி துள்ளி அப்பா வந்தாச்சு என்று அன்பு மகள் ஷியாமலாவும் மகிழ்ச்சியோடு இருக்கும் வேளையிலே மகிழ்ச்சியுடன் இருக்கும் மகாலிங்கமும் வந்து வருக வருக வணக்கம் வணக்கம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வணக்கம் கூறி இங்கே ஷியாமலாவை பார்த்தா ஓடி ஓடி வருகின்றா போன்ற படங்களையும் போட்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். வருக வருக உங்கள் எல்லோரையும் வரவேற்கும் இந்த வேளையில் நாங்கள் உனக்காக நான் நிகழ்வேன் என்று என்ன காணப்போகின்றோம்? உனக்காக நான், ஆம், நாங்கள் இன்னும் ஒருவருக்காக வாழ வேண்டிய முதலாவது சமுதாயம். சமுதாயத்துக்காக நாங்கள் வாழவே என் சமுதாயம் எங்களை கணிக்க வேண்டும், நாங்கள் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு பாடல் வருகிறது, நாடு என்ன செய்தது எமக்கு என்று கேட்பதை விட நாம் என்ன செய்தோம் நாட்டுக்கு என்ற கருத்தோடு வாழ வேண்டும். அப்போ நாட்டுக்குத்தான் செய்யவில்லை, சமூகத்துக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, எங்களை அன்னை தந்தை ஆசான் எங்களை படைத்த கடவுளர் இவர்களுக்காக எல்லாம் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கும் வகையிலே, எங்களை மகிழ்விக்கும் வகையிலே, அவர்கள் மகிழ்ந்து எங்களை மகிழ்விக்கும் வகையிலே, நான் மனிதன்தான், இந்த ஆறாவது அறிவோடு பிறந்து வந்தனால் அந்த சாந்திரிக லட்சணங்களோடு வாழுகின்றேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இன்று நாங்கள் பேசுவோம் எங்கள் வாழ்வுக்காக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம் என்பதை விட நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எண்ணும் இந்த வேளையிலே எங்களுக்காக இந்த சமூகம் என்ன செய்கின்றது, என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கின்றது, என்ன செய்ய போகின்றது என்று கலந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இன்று பேசப்போகின்றோம். உங்களுக்கு பட்ட கருத்தை நீங்கள் வந்து பேசும் பொழுது உங்களுக்கு விரும்பிய பாடலையும் கொண்டு வாருங்கள். அந்த பாடலை தரும் பொழுது நீங்கள் என்னதுக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள், யாருக்காக இந்த பாடலை கேட்கின்றீர்கள் என்ற கருத்தையும் குறும்பொழில் உங்களுக்காகவும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் எங்களுக்காக, எங்கள் மனச்சாட்சிக்காக, எங்கள் மனநீதிக்காக நாங்கள் வாழ வேண்டும். அப்போ மனச்சாட்சியும் மனநீதியும் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் எதை செய்வோம்? அறம் என்று ஒன்று இருக்கு. நாங்கள் எது செய்தாலும் அது அறத்தின் பால் தான் ஒழுக வேண்டும். நாங்கள் செய்யும் செயல்கள் சீராகவும் நேர்மையாகவும் நேராகவும் இருந்தால் அது அறத்துக்குள்ளே வருகின்றது. இந்த அறம் தான் எங்கள் வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கின்றது. வாழ்க்கையின் பயணத்தில் நாங்கள் வாழுவது எப்படி என்பதை தீர்மானிக்கின்றது அறவழிதான். அங்கே பணமோ பந்தோஸ் பஸ்துக்களோ உயரிய பதவிகளோ அதிகாரங்களோ அல்ல. அங்கே பார்ப்போம் யார் முதலில் வரப்போகின்றீர்கள். முதலில் பாடலோடு வாருங்கள். வரும்போது அது அந்த பாடலை தொட்டு நாங்கள் விடயத்தை பேசிக்கொள்ளலாம். இன்று கலந்து பேசி மகிழ்ந்து உனக்காக நான் என்ற நிகழ்வை அலங்கரிப்போம். ஓடி வாருங்கள். முன்னியல் தமிழ் வானொலி. நேரம் சரியாக இப்பொழுது 11:39 முற்பகல், உங்களுக்கு 9:09 இரவு நேரம் என்று காட்டும் இரவும் பகலும் இணைந்த வேளையிலே இணைந்திருக்கின்றோம். வாருங்கள்.

0: முதலில் இணைகின்றார் இங்கிலாந்திலிருந்து கஸ்தூரி அவர்கள். கஸ்தூரி சாயந்தன் அன்பு மகளே, வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா கஸ்தூரி? உங்களை இணைத்துக் கொண்டேன் கஸ்தூரி.
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கம் தந்து முதல் நேராக இணைந்து கொள்ளும் இங்கிலாந்து நாட்டிலிருந்து மகள் கஸ்தூரி சயந்தன் அவர்களை, நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றோம்.
1: காலநிலை 18 பாகையில மழைக்கு வரைய அறிகளை மூடி கிடக்கு.
0: எங்கள் காலநிலை போதும் உங்களுக்கு, எங்களுக்கும் 18 பாகை வானம் மூடித்தான் இருக்கின்றது. ஆனால் மழை துளிகளை காணவில்லை, ஈரப்பதம் இருக்கிற வழியா பப்பம்
1: அதாவது மழையா வெறுமண்டு அறிகுறி கொடுத்துருக்கிறாங்கன்னா மழையை காணது வரைக்கும்.
0: ஆனால் லண்டன் காலநிலை அடிக்கடி மழை வருவது உண்டு தானே மகளே?
1: மக்களே
0: சிலர் அப்படித்தான், கடமைக்கு வந்து பதவி வீட்டுல பதிந்து விடு, கடமைக்காக வந்து விடு, கடமை புரியாமல் காத்துக்கொண்டு அப்படியே விட்டு போவார்கள். அதே போன்று வரவு முக்கியம், இருக்கிறேன் என்பதை காட்டிவிட்டு கடமையை ஆற்ற மாட்டார்கள் இல்லையா பல சிலர். சிலர் சொல்லாமல் கொள்ளாமலே கடமையை அதிகமாக செய்வார்கள்.
1: கண்டிப்பா
0: நல்லது. அப்ப அங்க காலநிலை இப்படி இருக்கின்றது. உங்களுடைய இன்றைய பகல் வேலை எப்படி சென்றது?
1: ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா போச்சு ஐயா. ஏனென்றா இன்னைக்கு புரட்டாசி மாதத்து முதல் நாள் ஐயா.
0: ஓ, புரட்டாதி மாதம் பிறந்து விட்டதா? ஆவணி முடிந்து புரட்டாதி வந்து விட்டது.
1: இன்னைக்கு புரட்டாதி முதல் நாள். எனக்கு ரெண்டு நகைச்சுவை ஞாபகம் வந்தது ஐயா. பார்த்ததுல காணொலிகள், சின்ன சின்ன காணொலிகள்ல ரெண்டு கோழி, ஒரு கோழியும் அந்த கோழியோட குஞ்சுகளும் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்ததுகளா. அப்ப அந்த கோழி குஞ்சுகளை என்ன பண்ணிட்டு, அம்மா அம்மா நீ எங்கேயாவது ஓடி ஒழிச்சுக்குங்கோ, மனுஷர்கள் வராங்க அப்படியேண்டு. இதோ கோழி சொல்லிச்சாடி, பயப்படாத, இனி அவங்க நம்மள பிடிச்சு சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னு.
0: ஆன்மீகத்தில் இறங்கி விட்டதா, கூறி விட்டது. பயப்படாத வேலை, இப்பொழுது எல்லாம் அசைவம் சாப்பிட மாட்டார்கள், அதனால் நாங்கள் தப்பி விட்டோம். இந்த புரட்டாசி சனி என்றவுடன் காகங்களுக்கு கிராக்கி வந்து விடும் என்று கூறுகிறார்கள், அதப்படி?
1: கண்டிப்பா புரட்டாசி சனி இப்ப வருகிற சனிக்கிழமையே முதல் சனி, 22ஆம் தேதி முதலாவது சனிக்கிழமை.
0: 22 ஆங்கில திகதி 9ஆம் மாதம் எங்களுக்கு முதலாவது சனி வருகின்றது. அது மிகவும் கோலாகலமாக ஆரம்பிப்பார்கள், விரதம் அனுஷ்டிப்பார்கள். புரட்டாசி சனியை பற்றி ஏதாவது கூறுங்களேன்.
1: உண்மையில அதாவது எல்லா மாதத்துக்குள்ள வார சனியை விட இந்த புரட்டாசி மாதத்துல வார சனிக்கிழமை ஏன் விசேஷ காரணம் என்றா, அதாவது பிதர்களுக்கு நம்ம வந்து இப்ப எல்லா மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி இதுகளுக்கு எல்லாம் எல்லா நாளும் விரதம் இருக்க முடியாது. ஆனா இந்த புரட்டாசி ஒரு மாதத்துல இப்ப இந்த மாதம் 23ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 10ஆம் தேதி ஆங்கில தேதி 23ஆம் தேதியில இருந்து புரட்டாசி ஆங்கில தேதி அக்டோபர் 10ஆம் தேதி வரையான கால பகுதிக்குள்ள யார் யாரெல்லாம் தவற விட்டாங்களோ அந்த பிதர்கள் வழிபாடுகளை, அந்த தவற விட்ட வழிபாடுகள் அவ்வளவும் இந்த இதுக்குள்ள செய்யறதுல ரொம்ப சிறப்பு.
0: அதற்காக தான் அந்த காலத்தை மாலைய காலம் என்று கூறுவார்கள் இல்லையா?
1: ஒரே கிரகம் சனி பகவான்
0: மூடிக்கொண்டிருக்கிறது,
1: அவருக்கு கண்ணை கட்டி விட்டு இருப்பாங்க,
0: பார்க்க வேண்டாம் மற்றவற்றை.
1: அவற்ற பார்வை வந்து ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கும். அப்ப அத அந்த காலத்துல இறைவன் வந்து யாரையாவது அசுரனை அழிக்கணும் வேண்டாம், முதல் வேலையா சனி பகவான சொல்றது கூப்பிட்டு வச்சு, இங்க வா நீ அவனை போய் பாத்துட்டு வா அப்படின்னு. இப்ப ராவண சம்ஹாரம், சூரிய சம்ஹாரம் எல்லாத்திலயுமே சனியினுடைய பார்வை நடந்துதான் எல்லாரும் அழிச்சவன்.
0: இந்த வேளையில மகளே இன்னும் ஒரு செய்தியை கூறுகிறார்கள். இந்த மகாலய காலம், நீங்கள் கூறிய இந்த தேதிகள் தான் இந்த 15 நாட்கள் 10 நாட்களுக்குள்ளேயும் எங்களோட பிதர்கள் எல்லாம் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வருவது உண்டு. நீங்கள் சொன்னதுதான், அந்த வேளையில நாங்கள் வெளியே தண்ணீர் வைக்க வேண்டும், உணவு சமைத்து சில உணவு பாத்திரங்களை மூடி வைக்காமல் திறந்து விட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
1: அது இங்க அதாவது வெளிநாடுகளுக்கு அது சாத்தியம் இல்லையா, ஆனா உள்ளூர்களுக்கு மட்டுமே அது சாத்தியம். ஏனென்று கேட்டா இங்க வந்து எங்களுக்கு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி முக்கியம் என்று சொல்லி குழந்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கறதுனால இங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பூச்சிகள் வந்து விழுந்து போயிடும், அப்படி எல்லாம் நாங்க செய்ய முடியாது. அப்ப நாங்கள் ஒன்று ஆலயத்துல போய் ஆலயத்துல தானம் கொடுத்து அந்த வழிபாடுகளை மட்டுமே சிறப்பா பண்ண முடியுமே ஒழிய சில சில இடங்கள்ல குறிப்பிட்ட ஒரு இங்கெல்லாம் நான் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து காகம் பெருமாம் அந்த இடத்துல போய் நாங்கள் அதையும் கண்டபடி ஒன்றும் போட முடியாது. அரிசி மட்டும் கொண்டு போய் போடலாம் என்றதும் மாதிரி வச்சிருக்கிறேன்.
0: நான் ஒன்று செய்வதுண்டு கடைபிடிப்பதுண்டு மகளே, அது என்ன மனதுக்கு பிடித்தது எனக்கு மனதுக்கு சரி என்று பட்டது. வெளிநாட்டில் வாழுகின்றோம், காலநிலையும் அப்படியானது என்று தெரிந்து கொண்டு செம்பிலே ஒரு தண்ணீரை எடுத்து வீட்டுக்கு வெளியே வைத்து திறந்து விட்டு வந்து விடுவேன். மறுநாள் அந்த தண்ணியை எடுத்து பூங்கன்றுகளுக்கு ஊற்றி விடுவேன். அப்படி செய்கிறேன் நான். எனக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஐதீகம், மனதுக்கு ஒரு விருப்பம், வருவார்கள் அவர்களெல்லாம் கடல் கடந்து வருவார்களோன்றது ஒரு கேள்வி. என்னை சுற்றி என் தாய் தந்தையர்கள், என் பெயர் என்ன பெற்றார்கள், உறவினர்கள், என்னை சுற்றி இருந்தவர்கள், சகோதரங்கள் சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வந்தால் வீடு அடைக்கப்படாமல் வெளியே வந்து அவர்கள் வந்து அதிலே தாகந்தி தண்டு போகிறோன்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஐதி, மனதுக்கு ஒரு ஒரு எண்ணம் என்னுடைய மரத்திருப்பதுக்கு அப்படி செய்வதன். அதனால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. இங்கே வந்து எங்கட நாடு மாதிரி நாய் பூனை வந்து அதை அதை அருந்த மாட்டாது. நீங்கள் சொன்னது போன்று பூச்சி புழுக்களும் வந்து உலாவுவதற்கு சான்று இல்லை. குளிர்காலம் குளிர்ந்த தசை இந்த மாதத்திலே ஆரம்பித்துவிடும். அதனால்தான் இங்கே இந்த புரட்டாதி மாதத்தின் எங்களுடைய அக்டோபர் கடைசி நாள் 31ஆம் தேதி ஹலோவீன் என்ற ஒரு நிகழ்வை இங்கே பெருசாக கொண்டாடுவார்கள். பேய் பசாசுகள் பள்ளிகள் அதுக்கு பல கருத்து கதைகளும் உண்டு. இதெல்லாம் எங்களுக்கு வாய் வழியாக வந்த கதை வழியாக கேட்ட விடயங்களே தவிர இது எவ்வளவுக்கு உண்மையானது, இதை நாங்கள் கடமைப்பிடிக்கிறது இவ்வளவு சாத்தியமானது என்று யாரும் உறுதியாக அறுதியாக கூற முடியாது. நல்ல விடயங்களை எங்கள் மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி செய்யல நான் செய்வது உண்டு. அதை இந்த காலத்தில் இந்த காலம்
1: இன்னொரு விஷயம் என்றால் ஐயா, அதாவது எங்கட இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறார்கள், அவர் வெங்கடாஜலபதியா பெருமாள் அவதாரம் எடுத்ததும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்ததும் புரட்டாசி மாதம் என்றும் சனி பகவான் அவதரித்ததும் புரட்டாதி மாதம் என்றும் ஒரு ஐதீகம் இருக்கு.
0: அதனாலேதான்
1: அந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பு.
0: இப்படி நாளும் கோளும் நமக்கெல்லாம் நல்லது என்று அதற்கேற்ற விதிவிலக்குகள் என்ன என்பதையும் எந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதையும் வழிவகுத்து தந்தவர்கள் நம் முன்னோர்கள். அதை கடைபிடித்து கொண்டு செல்லும் நாங்கள்தான் அதை வித்தியாசமாக வடிவங்களை அமைத்து வித்தியாசமாக முறைகளை கடமைகளை எல்லாம் செய்து கொண்டு போகின்றோம். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் எங்கள் இந்து மதத்திலே இந்த கோட்பாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நல்லது, வாழ்த்து. சரி, இந்த புரட்டாதி சனியும் வரப்போகின்றது. இப்போ நாங்கள் இந்த காலகட்டத்திலே பிதுர்களை பற்றி பேசிவிட்டோம், நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: எனக்கு இன்னைக்கு அந்த ஒரு என்ன இன்னைக்கு வந்து உண்மையில எம்ஆர் ராதா அவர்களுடைய நினைவு தினம் ஐயா.
0: நான்
1: ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு தெரியுமா அவரு?
1: அவருடைய
0: சந்ததியினர்கள் வாரிசுகள் இப்பொழுது தல சிறந்த நடிகராக இருக்கின்றார்கள். நடிகை ராதிகா, நடிகர் ராதா ரவி, அடுத்து வாசு ராதா இன்னொருத்தர் இருந்தவர் வாசு என்று நடிகர் வாசு எம்ஆர்ஆர் வாசு
1: ராதிகா,
0: மற்றது ராதிகாவுடைய தங்கை அதாவது இவர் யார் என்றால் அந்த அவரை மறுபண்ண அந்த நடிகரை மறுபண்ணவர் ராம்கியை மறுபண்ணார் நிரோஷா.
1: ராதிகாட தங்கை
0: நிரோஷா அவர்கள் இருவரும் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். ஈழத்து மண்ணிலே பிறந்த ஈழத்து தாய்க்கு பிறந்தவர்கள் புரிகிறதா இவர்கள். அப்படியே அவரும் அவருடைய வாரிசுகளும் இவர்கள் யாரும் அவற்ற இடத்தை இன்னும் பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர். அவர் நாயகனாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிந்து இறுதி வரைக்கும் நன்றாக நடித்தவர். தனிப்பட்ட கொள்கையை வைத்து அந்த கொள்கையோடு வாழ்ந்த ஒரு இலட்சியவாதி. அவருக்கு நடிக வேள் என்ற விருது அவரை தேடி சென்றது அந்த காலத்தில். இப்பொழுதெல்லாம் விருதுகளை வாங்குகிறார்கள், அன்று விருதுகள் அவர்களை தேடி சென்றது. சிறந்த ஒரு நடிகர், சிறந்த ஒரு நடிகர், சிறந்த குணச்சித்திரவான், நல்லதொரு பேச்சாளர், நகைச்சுவையோடு கலந்த தத்துவங்களை புகுத்தி விடுவார் பேச்சு ஒவ்வொரு வசனத்துக்கு வாக்கியத்துக்குள்ளேயும். நகைச்சுவையோடு கலந்த கருத்துக்கள், வாழ்வியல் தத்துவங்களை புகுத்தி விடுவார். அப்படியான வகையிலும் தான் தோன்றிய நடிகர்கள் அம்மா, நாடகப்பட்டறைகளில் வளர்ந்து கொள்கைகளோடு வளர்ந்தவர்கள். சிறப்பு. அவருடைய நினைவாக என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: எனக்கு எம்ஆர் ராதா பாடல் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரையில ஏதாவது ஒரு பாடல் ஒன்று.
0: அவருடைய பாடல் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி,
1: சூப்பர்.
0: அதை விட இன்னும் ஒரு அவர் ஒரு இன்னொரு திரைப்படத்திலே நாசுகா நடித்திருப்பார். அவர் அந்த ஒரு ஊடல், ஒரு ஊடல் காட்சியை விட அற்புதமாக நடித்தார். எனக்கு அது கண்ணுக்கு நிற்கின்றது. அதில் பாடல் அந்த, அதாவது நான் உன்னை விரும்புகிறேன் என்றதை அந்த நாயகி சொல்லும் வேளையில் எப்படியெல்லாம் சொல்லி காட்டால் அவர் புரியவில்லையே என்றோன்னு பச்சையாக சொல்ல சொல்லுவீங்க அவர் போல உண்மையில். சரி, அவருக்கு குற்றம் புரிந்தவன் என்ற பாடல் வந்தால் ரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்த, அதே போல இன்னும் யாரும் நடிக்கிறது,
1: எல்லாரும் அதிகமா எல்லாருமே கூடுதலா அவர் இது பண்ணுவாங்க. அதாவது அவர் நடிச்ச இன்னும்
0: ஒரு திரைப்படத்தில்
1: பொய்யடாண்டு மனித வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கும் பாடல் அழகா இருக்கும் அந்த பாடல்கள்.
0: இன்னும் ஒரு திரைப்படத்தில் அவர் வந்து சிகை
1: அலங்காரம் பாடல் இருக்கு, நகைச்சுவை பாடல்,
0: அன்றைய குத்துப்பாடல். அந்த பாடல் எவ்வளவு நாகரிகமான குத்துப்பாடல், இன்றைய போல இல்ல. மாமா அந்த பாடல் தானே,
1: அதுவும் நல்லா இருக்கும். அதோடய அந்த இந்த பாடலை என்ன
0: இன்னொரு திரைப்படத்துல சிகை அலங்கரிப்பு நிலையத்திலே பணிபுரிபவராக வருகின்றார். சிகை அதாவது முடிதிருத்துபவராக அற்புதமான நடிப்பு அதிலேயும். சரி, உங்களுக்கு பலே பாண்டியா திரைப்படம் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்று இசையோடு நல்ல இசையோடு வரும் பாடல்.
1: நீண்ட நேரம்
0: பார்ப்பேன், எனக்கு நீண்ட நேரமாக கிடைத்தால் தரமாட்டேன், குறுகிய நேரமாக தேடி எடுத்து தருகின்றேன் அந்த பாடல். நீயே உனக்கு
1: என்று
0: அப்போ இன்னும் நாங்கள் நம் முன்னோர்கள் எங்களுடைய ஆன்மீகங்கள் தத்துவங்கள் பலவற்றை பற்றி பேசிவிட்டு, ஆன்மீக துறையிலே பேசிவிட்டு, அப்படி மனித வாழ்க்கை துறையிலேயே ஊடகங்களுக்கான திரைப்படம் மூலம் வந்து எங்களோட தத்துவ கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நடிப்போடும் தந்த எம் ஆர் ராதா அவர்களுடைய நினைவாக இருக்கின்றபடியால் அவர்களுக்காக கேட்கின்றீர்கள். உனக்காக நான் நினைவிலே நல்லது கஸ்தூரி அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன்.
1: நல்லதையா எல்லாருக்கும். அதோட இந்த மாதத்திலே ஐயா யாரெல்லாம் அந்த பெருமாளை நினைச்சு கோவிந்தராம சங்கீர்த்தனம் சொல்றாங்களோ அத்தனை பேருக்கும் கோவிந்தனுடைய அருள் கிடைக்குமா. கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.
0: அந்த கோவிந்தா கோவிந்தா என்று கூறும் பொழுது அது கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய அருள் வேண்டியும் சொல்லப்படுது. சில பேருக்கு ஏதோ முட்டுப்புள்ளியல் முடிவடை வைக்கிற கோவிந்தா கோவிந்தா என்று கூறுவார்களே, அது எப்படி?
1: அனைத்து உயிர்களையும் காப்பவர்
0: என்று சிறப்பான
1: பசு பூமி வாக்கு மற்றும் இந்திரியங்களை குறிக்கும். விந்தா என்றா கண்ட வைதவர் காப்பவர் அல்லது தலைவர் என்றும் பொருளாம்.
0: வாழ்த்துக்கள்.
1: பசுக்களுக்கு தலைவன், பூமிக்கு பூமிக்கும் பசுக்கள் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடியவருக்கு வணக்கம் அண்டர்த்தா.
0: சரி, அவரை வணங்கி அவருடைய பெயரால் எல்லோருக்கும் கோவிந்தா கோவிந்தாவின் நிழல் கிடைக்க வேண்டும் என்று கூறி இந்த பாடலையும் நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவ பாடலையும் கேட்க இருக்கின்றீர்கள். உனக்காக நான் நிகழ்வேன். வாழ்த்துக்கள் மகளே.
1: நன்றி நன்றி, சிறப்பு நன்றி ஐயா.
0: கவனமாக மகள்வாக இருங்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். அவர் என்ன கூறிக்கொண்டு வருகின்றார் கேட்போம். வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாயா. அச்சியாறு கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தோடு நாச்சியார் கோவில் இருந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆர் தேவா அவர்கள் வருக வருக வருக முன்றியல் தமிழ் வலை வானொலிக்கு நாமும் உங்களுக்கு ஓம் நம சிவாய என்ற அந்த ஐந்தளத்தை கூறி வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நன்றி நன்றி. நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் மகிழ்வோடும் உடல் நல குறைவோடும் இருக்கிறேன்.
0: உடல் நல குறை எல்லாம் சிறப்பா இருந்து உடல் நல குறைவோடும் இருக்குதுங்க. சரி, எப்படி நான் கூறிய மருந்து கைப்பிடித்து கடைபிடித்து பார்த்தீர்களா?
2: என்ன திருப்பியா இந்த இது?
0: நான் நேற்று ஒரு மருந்து உங்களுக்கு அதை கடைபிடித்தீர்களா?
2: அதுக்கு
0: ஏதாவது பலன் உண்டா? அதுக்கு பலன் உண்டா?
2: அது அந்த நேரத்துலதான் இது பண்ணி கேக்குது, மறுபடியும் வந்து இருமல் வந்துருது.
0: ஆனா அது சொன்னா 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விடுங்கள், இருமல் வரும். இருமல் வரும் பொழுது அந்த சளியெல்லாம் வெளியே வரும், கட்டி கொண்டு இருக்காது. அது வெளியே சரி, எனக்காக கூற வேண்டாம், கடைபிடித்து பாருங்க. உடனே இல்லை, எங்கள் கை மறந்தோம் உடனே நிற்பதும் இல்லை, 2-3 நாட்கள் எடுக்கும். ஆனால் உடலுக்குள்ளே முழுவதும் குணமாகும், விரைவில் குணமடைய வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
0: அப்ப இப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நலமாக மகிழ்வாக இருக்கிறேன் சொல்லி கூறுகிறோம், நலக்குறைவாக இருக்கிறேன் என்று கூறியபடியால் அப்ப இப்பொழுது உங்களோட வாழ்க்கை இன்றைய நாள் நலக்குறைவுக்காக பேச போறீர்கள் அப்படியா? சரி பேசுங்கள். என்ன பேசலாம் கொண்டு வந்து
2: இப்ப நீங்க நம்ம பேசுன சொன்னீங்கல்ல, இந்த அவங்க பேசினாங்கல்ல பொட்டாசியம் பத்தி. ஆமா, எல்லாம் மனுஷன் வந்து எதையும் எல்லாத்தையும் ஒண்ணுத்தையும் வைக்கல. மலையை குடஞ்சி எடுத்து திங்கிறானுவோ, கண்ணில் பட்டதெல்லாம் பிடிச்சி திங்கிறானுவோ, பொட்டாசியம் மாசமாவது துணிச்சலா இருப்போம்னு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே பயமா தான் இருக்குது. உலகத்துல எல்லாத்தையுமே அழிவு காலத்துக்கு எல்லாம் மனுஷனே திங்கிறான் எல்லாத்தையும்.
0: அதற்காக நாங்கள் என்ன செய்யலாம்?
2: அஹிம்சை சைவம், அஹிம்சையில இருக்கிறது தான் நமக்கு நல்லது.
0: அசைவம்
2: அசைவம் அசைவம் இல்லாம சைவத்தில்
0: அசைவை அசைவத்தை வெறுத்து சைவமாக இருக்க வேண்டும் அப்படி கூறுகிறீர்கள்.
2: சைவமாக இருக்க. ஆமா,
0: எவ்வளவு நாளைக்கு அப்படி நீங்கள் இருப்பீர்கள்?
2: நான் இருப்பேன். எனக்கு இது எனக்கு அசைவத்தை விட எனக்கு சைவம் ரொம்ப பிடிக்கும்.
0: நான் இருந்திருக்கேன். என்னுடைய பரம்பரையிலே ஒரு சிலர், என்னுடைய அக்கா எல்லோரும் அப்படித்தான் வாழ்ந்தவர்கள். என்னை அப்படி
2: வளர்த்து
0: காலகட்டத்துக்கு ஏற்ப நான் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. என்றால் முதலில் நான் எனக்கு கிடைத்த அரச பதவி காவலர், போலீஸ் உத்தியோகத்தர். அந்த பள்ளியிலே பயிற்சியில இருக்கும் பொழுது அசைவத்தை தழுவ வேண்டிய நிலை வந்தது. அதன் பின்பு வேறு உத்தியோகம் கிடைத்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி வரும் பொழுது தழுவ வேண்டும். ஆனால் என்னாலும் முடியும். ஆனால் எல்லோராலும் முடியும், முடியாமல் ஒரு சிலருக்கு
2: முடியாமல் கொஞ்சம் வயசாயிட்டாலே அசைவத்தெல்லாம் நிப்பாட்டிடுவாங்க.
0: அதற்காக உயிர்கொலை இல்லாமல் இருந்தால் போதும். எங்கள மதத்திலே சைவம் என்று வந்ததுக்கு காரணமே அதுதான். எல்லோரும் அந்த நேரத்தில் அசைவத்தை உண்டவர்கள் தான். பின்பு கொல்லாமை ஜீவகாருண்யம் என்ற கொள்கை கோட்பாடுகள் வரும் பொழுது அசைவத்தை விட்டு சைவத்தை
2: தளர்த்தினார்கள்.
0: இன்றைய காலகட்டத்தில் சைவம் தான் சிறந்தது. உடல்நிலைக்கும்
2: சிறந்தது.
0: குழந்தைகளுக்கு இந்த மாதத்துக்கு
2: மட்டும் எந்த காலத்துக்கும் சைவம் சிறந்த வழி, எளிமையா ஜெரிக்கும். வேணா ஆனை என்ன திங்குது? கோழி ஆடு மாடு அதிங்குது. அதுக்கு உள்ள பலம் யார்கிட்ட இருக்கு?
0: அந்த உயிரினங்கள் எல்லாம் தங்கள் தங்களுக்கு என்று படைத்தவையை உண்ணுகிறார்கள். நாங்கள் இந்த மனித இனம்தான் படைத்தவை எல்லாவற்றையும் உண்ணுகிறோம்.
2: கிடைச்சதெல்லாம் முடிச்சு
0: கிடைச்சதெல்லாம் ஒருவர் கூறியிருந்தால பறப்பதிலே காகிதமும் ஓடுவதிலே நிழலோ நிழலோ என்னவோ அது இது ரெண்டே இந்த வரம் மற்ற எல்லாம் சாப்பிடுது என்று கூறுகிறார்கள்.
2: ஆமா, இந்த மாசம் வந்தியா உடும்பு இனம் பெருக்கிற மாசம். இந்த மாசம் புட்டாசி மாசம் பாத்தீங்கன்னா உடும்புகள் நிறைய தமிழ்நாட்டுல நிறைய பிடிப்பாங்க, சாப்பிடும். அது இனம் இது பெருக்கிறதுக்காக அது வரும். ஆனா உடும்பு கறி வரும் புட்டாசி மாசமா இருக்கும் அப்படிம்பாங்க.
0: அந்த காலநிலை
2: ஒரு
0: புரட்டாதி மாதத்து காலநிலை உடும்பு என்ற இனம் இனப்பெருக்கம் செய்து தங்கள் இனத்தை விருத்தி செய்வதற்கு ஏற்ற காலம்.
2: ஆமா அது எல்லாம் எங்க பார்த்தாலும் வயவெளி எல்லாம் பாத்தீங்கன்னா உடும்பு பாத்தீங்கன்னா நிறைய பிடிக்கும், அதை பிடிச்சிருவானோ அந்த குறவனும்.
0: சரி, அது ஒரு புறம் இருக்க தேவா, இந்த புரட்டாதி மாதத்தில் சில ஐதீக முறைகள் எங்களுடைய ஆன்மீக முறைகள் எல்லாம் பல உண்டு. இவற்றுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்? ஓரளவு முழுமையாக இல்லாத
2: ஓரளவு ஒட்டாசி மாசம் சைவத்துல இருக்கிறவங்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது, ஒட்டாசி மாசம் தெரிக்காது. அதுதான் உண்மை. பொட்டாசி மாசத்துல வயிற்றுக்கு வந்து எவ்வளவு பாரத்தை குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. சாப்பாடே கொஞ்சம் குறைச்சி அரை சாப்பாடு தான் சாப்பிடணும், அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்ப கொஞ்சம் பனி, இந்த பனி காலம் மாதிரி ஒரு மாறும் காலம் மாறும், மழை வரும், பல விதமான வெயிலும் அடிக்கும் மழையும் அடிக்கும், நமக்கு ஒத்துக்காத மாதம் பொட்டாசி மாசம்.
0: காலநிலை சுற்றோட்டம் மாறிக்கொண்டிருக்கும், கால சூழ்நிலைகள் அந்த
2: வழியில நமக்கு ஒத்துக்காதது.
0: அது ஒரு
2: அங்க அதுக்காக நம்ம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதுல போய் கைய வச்சோம்னா அந்த கோழிக்கு அவங்க சொன்ன கதை தான், துணிச்சலா ஆடு மாடா இருக்கு.
0: இந்த மாதம் காகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்று கூறுகிறார்கள். எல்லாரும் விரும்பி விரும்பி காகா என்று அழைப்பார்களாம் வீட்டுக்கு வீடு.
2: ஆமா, பொட்டாசி மாசங்கிறது வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு ஊர் முழுக்க எல்லாருமே சுத்த பத்தமா இருப்பாங்க, ஊடெல்லாம் சுத்த பத்தமா வச்சிருப்பாங்க.
0: கோவிந்தா கோவிந்தா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்ப நீங்கள் இப்பொழுது கூறுதுன்ற கருத்தை பார்த்த போனால் எங்களுடைய ஐதீகம் ஆன்மீகத்துக்காக நாங்கள் ஈடு கொடுக்கும் வகையில் வாழ வேண்டும் இல்லையா?
2: வாழ வேண்டும்.
0: என்ன பாடல் தோன்றுகிறது உங்களுக்கு?
2: எனக்கு வந்து இந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் பிரமாதம் அந்த பாட்டு பொறுமையா.
0: மாயா பஜார்,
2: மாயா பஜார்,
0: கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டு
2: சாதம் காய். ஆமா, காய்கறிகள் பிரமாதம்.
0: உங்களால் சமையல் செய்ய முடியுமா தேவா? சமையல் செய்வீர்களா?
2: சமையல் நான் செய்ய மாட்டேயா, தோசை அவ்வளவுதான்.
0: சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க தெரியாது.
2: சாப்பிட மட்டும்தான் தெரியும், நான் அன்னைக்கே சொல்லி
0: இருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி, நல்லபடியும் நாங்கள் கலந்தாரோ, எங்களால் முடிந்தவரை ஒரு கலந்துரையாடல் மாதிரி பலதையும் பத்தையும் பேசும் பொழுது நீங்களும் அந்த ஆன்மீக துறையிலே நாங்கள் ஆன்மீகத்தை கடைபிடித்து சமுதாயத்தோடு அந்த கண்ணோட்டத்தோடு சமுதாயத்தோடு ஒட்டி வாழ வேண்டும், அப்படிதான் எங்களையும் மதிப்பார்கள். இப்போ நாங்கள் கூறிய கருத்து, நீங்கள் கூறிய கருத்து கசூரி வரி, அந்த கோழி என்றது கோழியும் குஞ்சுகளும் செய்த அந்த நகைச்சுவை அது எவ்வளவு தத்துவார்த்தமானது. கொல்லுவதற்கு யாரும் தின்பதற்கு யாரும் இல்லை என்றால் கொல்லாமை நிச்சயமாக கடைபிடிக்கப்படும். யார் கொல்ல
2: போகிறார்கள்
0: அது வள்ளுவரும் அந்த பாடல், வினை தினற்பொருட்டால் யாரும் இல்லையர் கொலை பொருள் செய்ய அந்த கொலை செய்ய மாட்டேன், தினற்பொருட்டால் உண்பதற்கென்று ஆட்கள் இல்லை என்றால் கொலை செய்ய மாட்டார், கொல்ல மாட்டார்கள். புலால் மரத்தில் வருகின்றது இந்த குரல். அதனால் நீங்கள் கூறியதன் போல அந்த கொல்லாமை என்றதை விட்டு நாங்கள் அந்த அசைவத்தை நாடாமல் இருப்பது சமய ரீதியாக இருந்தாலும் உடல் பலத்துக்கும். நீங்கள் இந்த மாதத்திலே பல நோய்கள் பெறும் எல்லாம் கூறுகிறீர்கள், அப்போ சாப்பாடுலே தான் இருந்து அதிலும் அசைவத்திலே தான் அநேகமான நோய்கள் ஏற்படுவது. அப்போ நாங்களும் சமுதாயத்திலே நம் முன்னோர்கள் சொன்ன கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் ஆன்மீக தத்துவங்களை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று கூறுகிறீர்கள். நல்லது. இந்த கல்யாண சமையல் சாதம் நீங்கள் நீங்கள் கல்யாண சமையல் சாதம் செய்து போட்டு விட்டீர்கள் எல்லோருக்கும். நாங்கள் இப்பொழுது வானொலியிலே செய்து உங்களுக்கு போட்டு விடுகிறோம். சரியா? நன்றி நன்றி தேவா,
2: நன்றி.
0: அடுத்து காத்து கொண்டிருக்கிறார் எங்களோட மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் தேவா நிலை மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: மகிழ்ச்சியோடு வாருங்கள் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே. மல்லியத்தில் எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? காலநிலை எப்படி இருக்கு? காலநிலை எப்படி
3: இருக்கு? மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது காலநிலை அங்கு எப்படி இருக்கின்றது இந்த வேளையில், இரவு வேளையில?
3: பகல்ல வெப்பமா இருந்தாலும் மாலையில ஒரு காற்று அடித்து மழை வரும் சூழ்நிலை இருந்தது, ஆனால் வரவில்லையா. இப்போ எங்கள் மைத்துனர் ஊரில் மழை பெய்ததுன்னு அங்கேருந்து தகவல் வந்தது நெய்வேலியில்.
0: நெய்வேலியில் அப்போ சரவணனுக்கு மழை கிடைச்சிருக்கும் இல்லையா?
3: ஆமாம் ஆமாம்.
0: மழை கிடைக்கவில்லையே என்று
3: இடியுடன் மழையா?
0: அடேங்க அப்பா, இடியுடன் மழை. ஆனால் இடி முழக்கம் வந்தால் மழை நின்றுவிடும் என்று கூறுகிறார்கள், உண்மையா?
3: இந்த நாள்ல வந்து இடி இடிச்சு மழை பெய்யறதுதான் ஒரு கணக்கு. கோடை இடிங்கிறது
0: ஆமா, இதுதான் அந்த காலநிலை கோடை காலம். இவற்றையெல்லாம் வைத்து நம் முன்னோர்கள் கணக்கிட்டார்கள், நேரம் காலம் சூழல் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் நாங்கள் கடிகாரம் எங்கே பார்த்தாலும் கடிகாரம், எங்கே கைபசியை திறந்தால் கடிகாரம், வெளியில் பார்த்தால் மணிக்கூடு கோபுரம், அங்கே பார்த்தால் கடிகாரம், இங்கே பார்த்தால் கடிகாரம் என்று எங்களை கூறிக்கொண்டிருக்கோம். அன்று அப்படி இல்லை. இந்த காலநிலைகள் நிமித்தங்களை வைத்துத்தான் அவர்கள் நேரங்களை கணித்தார்கள். நல்ல காலம், நல்ல நேரம், சுக நேரம் எல்லாம் சரி. இந்த வேளையிலே நீங்கள் வாழும் பொழுது உங்களால் மற்றவர்களுக்கு என்ன, உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய வகையில் என்ன எதை செய்வீர்கள்? உங்களை பார்த்து உங்கள் ஊரில் உள்ளவர், உங்களுக்கு கீழ்பட்டவர்கள், பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் கடைக்கு பிடிப்பார்கள், பின்பற்றுவார்கள், எப்படியான நடைமுறைகளை கையாளுவீர்கள்?
3: முதல்ல வந்து இறை வழிபாடுயா, அதாவது எங்கள் வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற எங்களை திருக்கோயில் காளியம்மன், ஸ்ரீ மகா காளியம்மன் கோயில்னு இருக்கியா, அத வெளியில எப்ப போனாலும், எத்தனை வாட்டி நான் வெளியில வீட்டை விட்டு வெளியில போனாலும் கும்பிட்டுட்டு தான் போவேன். கிழக்க மேற்க பார்த்து, மேற்க எங்க வீட்டுல இருந்து மேற்கு போகமா இருக்கும் அந்த கோயில், அத கும்பிட்டுட்டு தான் போவேன். அதை வந்து சில பேர் வந்து பின்பற்றுறாங்க. ஒண்ணு என்னை தழுவி சில பேர்கள் வள்ளலார் வழிக்கு வந்திருக்கிறாங்க, இறைவன் வந்திருக்காங்க. அதே மாதிரி நான் எங்க மகாலிங்கத்தை போய் பார்க்கலாம்னா மூலூர் கோயிலுக்கு போனா பார்க்கலாம் ஐயா, அவர் இந்த நேரம் அங்க இருப்பாருங்கிற மாதிரியும் ஒரு இது, வழிபாடுகளுக்கு பின்பற்றக்கூடிய சில இதுகள். அடுத்தது வந்து சில தவிர்க்க வேண்டிய காரியங்கள்லாம், அந்த குடிப்பழக்கம் எல்லாம் நிறுத்தி மகாலிங்கமே எவ்வளவோ இதாக இருந்தது அதெல்லாம் இல்லாம இருக்காரு. உலால் உண்ணாம இருக்காரு, அவரே வந்து தினசரி சாப்பிடக்கூடியவர், அதனால அப்படின்னு சொல்லி பின்பற்றலாமாங்கிறத யோசனை பண்ணுவாங்க. அது ஒரு வழியா
0: மாமிசம் அப்படி அசைவம் அப்படித்தானே, நீங்கள் சைவம்
3: தானே?
0: அப்ப நாங்க, அப்ப நீங்கள் வந்து ஆன்மீக துறையிலே செல்வதால் மற்றவர்களால் நாங்கள் அடையாளம் காணப்படுவோம் என்பதற்காக நீங்கள் அதை கடைபிடித்து வருகின்றீர்கள். அது எவ்வளவு சிறந்தது என்று இப்ப நீங்கள் கூறுவது. இப்ப மகாலிங்கத்தை எப்படி இருப்பானா, மகாலிங்கத்தில் இப்படிப்பட்டவர்கள் என்று இனம் காணக்கூடிய வகையிலே நீங்கள் மக்களுக்காக சமுதாயத்துக்காகத்தான் இதை செய்கிற, உங்களுக்காக ஒரு புறம் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மை பயக்கின்றது, அதனால் உங்களுக்கு அடையாளமும் உங்களை காணக்கூடியதா இருக்கிறது. கண்டபாடுல எத்தனை பேருக்கு எத்தனை அடையாளங்கள் இருக்கிறது தெரியும் தானே, தெருவில் படப்பார், அங்க இருப்பார், இங்க இருப்பார், அங்க போவார், இங்க போவார் என்ற அடையாளங்கள் இருக்கு. ஆனால் உங்களுடைய அடையாளங்கள் பின்பற்றி நாங்களும் அப்படி கடைபிடிக்கலாம் என்ற அளவுக்கு ஏற்ற ஒரு வழிகாட்டியாக நீங்கள் சமூகத்துக்கு ஒரு அடையாளம் காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு, அதன்படி பார்த்தால் நீங்கள் வாழ்வது உங்களுக்காக மட்டும் அல்ல, சமுதாயத்துக்காகவும் எதிர்கால சந்ததிக்காகவும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். சிறப்பான பதில், சிறப்பான ஒரு நடைமுறை. வாழ்த்துக்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாரும் வழங்குவார் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். அப்படி என்றால் இன்று என்ன பாடலை வந்து கேட்குற பாடல்கள் வித்தியாசமான பாடல்கள், மடிச்சு கட்டடை சீலை மடிப்பு கேட்கும்போது குடிச்சு போட்டு பாடுவார்கள் மாதிரியான பாடல்கள். இன்றைக்கு என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
3: நீங்க கஸ்தூரி அம்மாட்ட பேசிட்டு இருக்கும் போது எம் ஆர் ராதா பாடல்கள்லாம் சிலவற்றை கூறி இது பண்ணீங்க. அதுல மிக முக்கியமானது நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி ஊடல் பாடல்னு சொன்னீங்க. ஆனா வந்து சிவகாரம் இருக்கும் அவருக்கு, வல்லிய வல்லிய தெரியல தெரியல நீங்க, அது அவர் பேரு சிகாமணி. மனைவி என்ன சொல்லுவா, பாட்டு பாடுவா ஊடலான பாடல்,
0: புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை அந்த பாடல்,
3: புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பாடல்
0: போடும். அதுல எவ்வளவு கருத்துக்கள் உள்ளடக்கிய சித்தி திரைப்படம் தானே அந்த திரைப்படம், புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை, இங்க புன்னகை செய்யுது சின்ன பிள்ளை, அஞ்சுக்கு பின்னால வந்த பிள்ளை, ஆறாவதாவது அப்ப சிறு அதுல கடைசியா இருப்பா அந்த வரி சொல்லுவாருல்ல, சிரிச்சு பேசி நாளாச்சுன்னு அங்கதை தான் சொல்ல ஆளாச்சு ஆரம்பிச்சுன்னு சொல்லி விடுவேன். அஞ்சுக்கு பின்னால வந்தவுள்ள ஆறாவதாக வந்த சின்ன பிள்ளை விரைக்கல, நம்ம சிரிச்சு பேசி நாளாச்சுன்னு அதனால தானே வந்து. அடுத்து என்ன செய்ய போறோம் என்றால் தடுப்புக்கு என்ன செய்யறது, ஆராய்ச்சி செய்ய போறோம்னு வேற இல்லையா, குழந்தை தடை அதே மதத்திலே கொண்டு வருகிறேன். புத்தி சிகாமணி
3: ஆராய்ச்சி என்று வரும்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல் ஐயா. அதில் இருவரும் நல்ல அழகாக நடிச்சிருப்பார்கள். அதில் அவர் எல்லா எல்லா எல்லா கேரக்டரும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். நடிகபேள் அல்லவா அவர், நடிகபேள். தென்னகத்து திரையுல சரித்திரத்திலே அவரும் ஒரு தூணை, அவரும் ஒரு ஒரு அவரையும் அடையாளமாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும்.
3: புத்தி அதுல இன்னொரு இது, ஏன் அவர் வந்து நாடகங்கள்லாம் நடத்திட்டு இருக்கும் போது அந்த ராமாயண நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறதுக்காக வேண்டி அரெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி வந்துட்டாங்க. மேக்கப்லாம் போட்ட பிறகு, மேக்கப் கழித்த பின்புதான் அந்த கைது செய்யக்கூடிய அதிகாரம் உண்டுங்கிறதுனால மேக்கப்லாம் போட்டுக்கிட்டார். முன்னாடியே போட்டுக்கிட்டு நாடகத்தை முழுசா நடத்திட்டு தான் நான் வந்து கைதாகுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால காத்துக்கிட்டு இருக்காங்கய்யா. ஆனால் எடுத்தோடனே வந்து இன்று அறிவிப்பு வரும், இந்த நாடகம் துவக்கணும், ராமாயணத்துக்கு பதிலாக இன்று கீமாயணம்
0: நடைபெறும் அப்படி. அவர் உடனே வந்து அவரும் ஒரு புரட்சி தலைவர் தான், புரட்சி தலைவர் தான். ஆனா அவற்ற இடத்துக்கு அவருடைய வாரிசுகள் எதுவும் ஒன்றுமே இல்லை. அவற்றை வாரிசு ஒன்றுமே அவற்றை இடத்தை பிடிக்கவில்லை. அவற்றை பெயரை வைத்து கொண்டெல்லாம் அவ்வளோ முயற்சி தாத்தார்கள் இல்லை. அவற்றை நான் அவருடைய பண்பாடு, கடைபிடித்த முறைகள், ஆளுமை ஒன்றும் இவர்களிடம் இல்லை. அவரை போன்று வரவில்லை.
3: அதாவது தூக்கி எறிஞ்சு பேசக்கூடிய இது எம் ஆர் ராதாவுக்கு இருந்தாலும் நடைமுறையில் வந்து தோற்று போகக்கூடிய இதுதான் இருக்கு. அவர் கடைசி வரைக்கும் தோக்கவே இல்லை, எல்லாத்துக்குமே முதன்மையாவே இருந்தார்.
0: அவருடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகளை பலரும் பலவாரா பேசினாலும் அவர் ராதா பேட்டேண்டே ஒரு ஒரு ஏரியாவே வைத்திருந்தவர் ஐயா. அவர் இருந்த வீட்டு பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் அந்த அதுக்கு ராதா பேட்டேண்டே பெயர் வைத்திருந்தவர் அந்த ஊருக்கு.
3: சங்கிலாண்டபுரம், சங்கலியாண்டபுரம்.
0: நல்ல நல்ல நல்ல ஒரு ஆளுமைக்குரியவர். அவற்றை ஆளுமைக்காக அவற்றை பெயரை வைத்து கொண்டு இவர்கள் சம்பாத்தியங்களையும் விளம்பரங்களையும் தேடினார்களே தவிர அவற்ற இடத்துக்கு இவர்கள் யாருமே பெறவில்லை. நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு? புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை. அதிலே நல்ல ஒரு குழந்தை, ஆமாம், ஊடல் எப்படி வாழ வேண்டும், குழந்தைகளை எப்படி, அது நான் இதை விவரித்து சொல்றதுக்கான கருத்துக்கள் அதில் இருக்கின்றது. மிகவும் நகைச்சுவையோடு எங்களுக்கு தேவையான முழு கருத்துக்களையும் அந்த பாடல்கள் போத்தியிருந்தார். பாடும்போது நடிப்போடு பாடல் எழுதினது இன்னொருவராக இருக்கலாம், அதை உயிர் கொடுப்பது இவர்கள் தான் நடிக்கும் பொழுது இல்லையா. அந்த அபிநயத்தோடு வந்து செய்யும் பொழுது சும்மா ரெண்டு முறையிலேயே அந்த சொண்டை நிமித்தி அப்படி மீசையை ரெண்டு தரம் இப்படி இப்படி செய்தாலே அது பெரிய நடிப்பையா அவற்றை நடிப்பு. அடுத்து அந்த குரல், இதுவரையிலே அந்த குரல் மாற்றி பேசுகிற நடிப்பு எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்குற அவற்ற பிள்ளைகள் கூட. ஆனால் அவற்றை குரல் மாற்றம் இதுவரை இல்லை. குரல் மாற்றம் இதுவரை யாரும் ஒரு தரம் அதை தொட்டு பார்க்கவில்லை. நன்றி மகாலிங்கம், சிறப்பான கருத்துக்களை தந்தீர்கள். அடுத்த உறவு காத்துக்கொண்டிருக்கிற அவரிடம் சென்று அவரிடம் பேசுவோம். நன்றி, மகிழ்வாயிருங்கள். உங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், கடைபிடிக்கும் தன்மை எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பதையிட்டு நாங்கள் மெச்சுகிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி.
3: நன்றியா. நன்றி
0: நன்றி நன்றி. ஞானி அடுத்து வருகின்றார். என்னுடைய அன்பு மகன் ஞானசேகரன் என்னுடைய நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தவர்கள் சென்றுவிட்டார். மீண்டும் அழைப்பார் நினைக்கிறேன். ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்தின் ஒலிபரப்பாகும் உனக்காக நான்.

0: வணக்கம் ஞானா, வணக்கம் ஞானசேகரன், வாருங்கள். இணைத்து விட்டேன்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்
1: வணக்கம் அப்பா, இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம் மகனே, உங்களுக்கு இனிய நண்பர்கள், எங்களுக்கு நண்பர்கள், உங்களுக்கு முன்னிரவு வாழ்த்துக்கள். இருவரும் அந்த நல்ல காலநிலையிலே, இரண்டு காலநிலையில் இணைந்திருக்கின்ற நேரநிலையிலே, இரவும் பகலும் ஒன்று சேர்ந்தது போல நாங்கள். அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை பொழிகின்றதா? நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: வாழ்த்துக்கள். எல்லோருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நீங்களும் எல்லோரும் அன்பாக இருக்கின்றீர்கள். அதனால் எல்லோரும் அன்பு உங்களோடு பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது, இன்று உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் பேசும்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக வாழவில்லை, ஒன்று குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, அது எனக்கு நன்றாக தெரியும். ஆன்மீகத்துக்காக நீங்கள் கூடுதலான நேரத்தை ஆலயத்திலிருந்து செய்யும் பொழுது உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள். சாதாரணமாக வேறு துறைகளில் இருக்கும்போது இந்த ஞானசேகரனுக்கும் ஆலயத்தில் ஆன்மீகத்தோடு நாங்கள் படங்களிலே பார்க்கின்றேன், உங்களோட செய்திகளையும் பார்க்க, அங்கே இருப்பதற்கும் வித்தியாசமாக இருக்கு. அது எப்படி உங்களுக்கு கிடைத்தது, அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பம்?
1: இறைவன் கொடுத்த வரணும் தான் சொல்லணும்ப்பா. அது அதுக்கான இது, அதாவது பணி நிமித்தம் காரணமான பணி தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எனது நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு இது மாதிரி நீங்கள் வந்து கோவில்லே கேட்கலாம், அந்த உங்களுக்கு அங்கே நெருக்கமானவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலமாக ஏதோ ஏதோ ஒரு வேலை, எந்த வேலையாக இருந்தால் நான் கோவிலில் கிடைக்கிறதோ ஒரு பெரிய இது உங்களுக்கு கொடுப்பினேன், கேட்டு பாருங்க, முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும்.
0: பணியோடு சேர்த்து ஆலய தொண்டு நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இறைவன் அப்படித்தான் கொடு.
1: ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா.
0: அங்கு நீங்கள்
1: அது சொல்லுங்க,
0: அந்த வேளையில் கடமையாற்றும் வேளையில் நீங்கள் உங்களோட கடமையை பார்த்து நீங்கள் உங்களுக்காக இல்லை, மற்றவர்களுக்கு ஆன்மீகத்துக்காக அடுத்தவர்கள் வழிகாட்டியாக வாழப்படும் என்பது போன்று இருக்கின்றது இல்லையா? அப்படி எண்ணம்
1: ஆமாப்பா, ஆமாப்பா. அது அந்த ஈடுபாடு வந்தோடனே நமக்கு வந்து அந்த எண்ணம் வந்துரும்ப்பா, அது தானாகவே வந்துரும்ப்பா. அது
0: நான் கூட நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலே என்ன அறியாமலே நீங்கள் அங்கிருந்து இந்த ஆன்மீகத்திலே எவ்வளவு எல்லாம் எனக்காக பிரார்த்தித்து அதுக்குரிய காட்சிகளையெல்லாம் எனக்கு செய்தி மூலம் படங்கள் மூலம் அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது நான் யோசி

0: அது பொருளாதார ரீதியாவோ தகவல் ரீதியாவோ எந்த விதத்துல நம்ம உதவுனோம்னா அது வந்து நமக்கான பலன் நம்ம எதிர்பார்க்காமலே கொடுக்கும். பாது
1: அப்படி செய்யும் பொழுது அடுத்தவர்கள் அதில் மகிழ்ந்து அதில் சில நிவர்த்திகளை காணும் பொழுது உங்களோட உள்ளம் அப்படி பூரிப்பாயிருக்கும்.
0: ஆத்ம திருப்தி ஆயிடுது. இப்போ ஆத்ம திருப்தி, ஆத்ம திருப்தியாக நம்ம அந்த பணியை செய்யும் போது அந்த நமக்கு முழுமையான ஆத்ம திருப்தி.
1: ஆத்ம திருப்தி என்பது எல்லோருக்கும் கிடைப்பது அரிது, உங்களுக்கு அது கிடைக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அடுத்தவர்களுடைய நலன் கருதி உங்கள் நலம் பாராமல் சேவை நலத்திலே இருக்கின்றீர்கள். அதுவும் ஆன்மீக துறைக்குள்ளால். இது எல்லோருக்கும் கிடைக்காது. இப்போ நான் பெரிய பதவியில் இருக்கலாம், உயர் பதவியில், பெரிய பணம் செல்வங்கள் இருந்து கொண்டு உதவி செய்வதற்கு வேறு. இது ஆன்மீக ரீதியாக அடுத்தவருடைய உள்ளத்தின் துன்பத்தை அறிந்து நீங்கள் சேவை செய்து கொண்டு அவர்கள் அதை அதிலே திருப்தி அடையும் வேளையில் உங்களுக்கு பெரிய திருப்தி வந்து ஆன்மீக திருப்தி கிடைத்து இறைவனுக்கு நன்றி கூறி கடமையை மேலும் மேலும் செய்ய வாழ்த்துக்களை அந்த தொண்டை எல்லோருக்கும் கிடைக்காது. சிறப்பு மகனே. அப்போ நாங்கள் இப்படியும் வாழலாம் என்று நீங்கள் எடுத்துக்காட்டீர்கள். உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இறை தொண்டை அதை ஒரு களமாக வைத்து நீங்கள் நலம் செய்கிறீர்கள். வாழ்த்துக்கள். என்ன எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மகனே. இந்த வேளையில் நீங்கள் இப்படியான சூழலில் இருக்கும் உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்பு பண்ணி நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
0: வியட்நாம் வீடு படத்துலப்பா உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் என்ற பாடல்ப்பா.
1: அதுவும் அப்படியா? உன் கண்ணில் நீர் ஒழிந்தால் என் கண்ணில் இனிமையான ஒரு பாடல் ஐயா.
0: வேற என்ன நீ இருந்தாய் விழுந்து விடாமல் நான் இருந்தேன் வரும்ப்பா.
1: அதுல எனக்கு பிடித்த ஒரு வரி, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் நான் விழுந்து விடாதிருந்தேன்.
0: அதான் முடிக்கிற வரியை நான் சொல்றேன், நீ ஆரம்பிக்க வரையும் சேர்த்து சொல்றீங்க.
1: அது மட்டும் இல்லாமல்
0: அதே வரிதான்
1: அந்த
0: ரொம்ப மனசுக்கு நிறைவான வரிப்பா கண்ணதாசன்.
1: அது உண்மையான கண்ணதாசன் ஐயா வரி தொடுத்தால் அதுக்குள்ளே எத்தனை சித்தாத்தங்கள் இருக்கும் ஐயா. அவர் என்ன சித்தர் ஐயா, ஒவ்வொரு எழுத்துலயும் கருத்துகள் இருக்கும். இப்பொழுது போல டப்பா டப்பா காதல் பாட்டு அதுக்கு எல்லாம் சட்டைய கழட்டி போடுவா, வட்டி போடுவா, கிட்டவா கிட்டவா கிட்டவா எழுதுகிறார்கள். எழுதி போட்டு தங்களுக்கு தாங்க பட்டங்களை கொடுக்கிறார்கள். தங்களுக்கு தங்களுக்கு அவரை தேடி சென்றது ஐயா கவியரசு, அவரை தேடி சென்ற பட்டம். அதனால் தானே எம்ஜிஆர் அவர்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் பதவிக்கு வந்தவுடனே அவர் ஆஸ்தான கவிஞர் ஆக்கிவிட்டார். அவை கவிஞர், அவரவருக்கு கொடுக்க வேண்டிய அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை அளித்தவர். எதிரியாக இருந்தாலும் ஒருவனுடைய உள்ள திறமையை மதித்து நடந்தவர் அவர். அவர் அந்த கருத்தையா ஓ உன் மடியில் மடிய மடிக்கு என்ன கருத்தெல்லாம் கூறுவார் அவர். ஒவ்வொரு தாய் மடி என்ன வேறென நீ இருந்தாய் நான் விழுந்து விடாதிருந்தேன். அது மட்டும் இல்லையா ஐயா, அது மட்டும் இல்லை ஐயா. இந்த பிள்ளை குலமடியோ அது பேதமை செய்தடி என்ற ஒரு வருத்து வரும் இல்லையா. எள்ளி எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாம் இருந்தான் தாய்க்கு பின் தாரம் என்பதை அழகாக அந்த பாடம்
0: சொல்லிவிடுவார்.
1: எந்த துன்பம் வந்தாலும், எவ்வளவு செல்வம் வந்தாலும், எவ்வளவு வறுமை வந்தாலும், தாங்குனா துன்பம் வந்தாலும் தாயின் மடியைப் போல் ஒன்று இல்லை. அதில் போய் தலையை வைத்தால் தீர்ந்துவிடும், கவலையை தீர்க்கலாம். அல்லது அதே போன்று இந்த குடும்பத்திலும் அப்படித்தானே. நல்லதோர் மனைவி இருந்தால் குடும்பம், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த குடும்பத்திலே குடும்ப தலைவி என்றது அதுதான். அவருக்கு குடும்ப தலைவி அல்லா, இல்ல அரசு அல்லவா பெயர் மனைவிக்கு. அவர் அவ்வளவெல்லாம் இருந்த அந்த வரிக்கு வரி அது எங்களை வாழ்க்கை என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன என்பதை எடுத்துரைக்கும். அந்த அன்பு என்பதற்கு
0: ஒரு
1: எத்தனையோ அன்புகள் உறவுகள் எவ்வளவுதான் வந்தாலும் நட்பை கூட பெரிதாக பாராட்டி எழுதினவர் அந்த மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை எங்கே கொடுத்து தாயின் மடியில் தாய்க்கு ஈடாக தாய்க்கு பின் தாரம் என்பதை அவர் உறுத்தி இருக்கின்றார். சிறப்பு. அந்த பாடல் உங்களுக்காக கேட்டு நாங்களும் மகிழ்வோம். மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தந்து நீங்கள் வாழ்ந்து காட்டிக்கொண்டு வாழுகின்றீர்கள் மற்றவர்களுக்காக. உனக்காக நான் நினைவில் உங்களுக்காக இல்லை மற்றவர்களுக்காகவும் வாழுகின்றீர்கள். அதற்கு இது ஒரு
0: கண்டிப்பா. இன்னொரு தகவல்ப்பா, மத்தியானம் நேர நேரத்தில் நீங்க வந்து இந்த உங்க சாந்தி வெங்கடம்மா பாட்டுக்கு வந்து வெயில வந்து மலை வருக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து மழை வரும் அப்படின்னு சொன்னீங்கப்பா. அது உண்மையிலேயே இங்க திருச்சேரியில வந்துட்டுப்பா, நான் பணி முடிஞ்சு நான் வீட்டுக்கு திரும்பும்போது மழை வந்துட்டுப்பா. அதனால என்னுடைய வாகனத்தை அங்கேயே கோவிலே விட்டு விட்டு அவங்க பெரிய குருக்களோட இருசக்கர

0: வாகனத்தில் நான் வந்து நாச்சியால் வந்துட்டப்பா. இங்கே நாச்சியாவில் மழை இல்லைப்பா.
1: பார்த்தீங்களா? அப்ப
0: அங்க கடுமையான காற்று மழை மின்னல் பார்த்திருச்சார்ல. அவங்களே வேணாம், நீ சைக்கிள்ல போக வேணாம், வண்டியில போயிடும்
1: என்னுடைய வாக்கம் பலிக்கின்றது.
0: ஆமாப்பா ஆமாப்பா, நான் சொன்ன எனக்கு வந்து இந்த சொன்ன வாழ்நேரிக்கால அவரு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து மனசு நிறைவா இருந்துச்சு. மத்தியானம் நீ யதார்த்தமா இந்த பாட்டை சொல்லும் போது சொன்னீங்க வரும் அப்படின்னு சொன்னீங்களே, பாட்டை சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவும் அறிவுரை வாழ்நெறிக்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம சாயந்தரமே எதிர்பார்க்கலாம்னு நினைச்சா கொஞ்சம் லேட்டா 8 மணிக்கு மேல வந்துட்டு.
1: நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி,
1: எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும். வாழ்க, நல்ல பாடல் தந்த உள்ளவர்கள். இப்பொழுது எங்களுடைய மழை இல்லை மழை இல்லை என்று கொஞ்சம் குறைபட்டு கொண்டிருந்த எங்களுடைய அரைதடி குப்பம் நெய்வேலி சரவணன் யாமிருக்க பயமேன் அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகின்றேன். இங்கே ரேவதி அவர்களும் அன்பான வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூறியிருக்கின்றனர், அவரும் வருவார் போல் தெரிகின்றது. சரவணா, உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். அங்கே மழை பொழிந்ததாக நான் அறிந்திருக்கேன், அது உண்மையா பொய்யா வாருங்கள், வந்து நிறுவி விட்டு செல்லுங்கள், உறுதிப்படுத்துங்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. சரசமாக சகசமாக சகலரும் வந்து பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உனக்காக நான் நிகழ்வில்லை.

0: வந்துவிட்டாள் மகள் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: கேகே
0: நகர் சென்னையில மழை பொழிந்ததா? முதல் கேள்வி அதான்.
1: இல்லப்பா, நல்லா பட்ட போட்டு காஞ்சுதப்பா.
0: நல்லா காய்ந்து விட்டதா?
1: ஆமா.
0: இன்னும் ரெண்டு நாளைக்கு காய போட்டு அதன் பின்புதான் மழை வரும் உங்களுக்கு, சரியா? அடிக்கடி மழை வரக்கூடாது, கூடாது. சரி, இந்த காலநிலை இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த உனக்காக நான் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு தெரிந்தது எதை பற்றி பேச போகின்றீர்கள்? எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், ஆனால் எது செய்தாலும் அது ஏதோ ஒன்றுக்காகத்தான் அது அமைகிறது. அப்படி இப்போ பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? எதற்காக
1: எப்படியப்பா?
0: இப்போ நான் கூறினேன், நீங்கள் இன்று உனக்காக நான் என்ற நிகழ்வே வருகின்றீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலே எல்லோரும் வாழ்க்கை பயணம் செய்கின்றோம். ஒரு லட்சியம், ஒரு ஒரு பிடிப்பு, ஒரு பற்று, ஒரு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கும் தானே ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. அது உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளிலே, உங்களுடைய லட்சியங்களிலே எதற்காக, எப்படி உங்கள் லட்சியத்தை, உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்?
1: இப்போ என்னோட குறிக்கோள் என்னன்னப்பா, நான் வந்து திருப்புகள் கத்துக்கிறேன் இல்லப்பா, அதை வந்து அவங்களுக்கு முறையோட பாடி அவங்க சொல்லி தர மாதிரி நான் பாடி காமிக்கணும் அப்படின்றதுதான்ப்பா என் குறிக்கோள்.
0: ஓ, அந்த குறிக்கோள் அவர்கள் உங்களுக்கு காட்டி கொடுப்பதை, சொல்லிக் கொடுப்பதை அப்படியே நீங்கள் அவர்களுக்கு ஒப்பிக்க வேண்டும் என்றது குறிக்கோளா? அதன் மூலம் எங்கள் மக்களோடு மக்களாக இதை புரிந்து கொண்டு அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று ஆக்கப்படும், அவர்களையும் உங்கள் வழிக்கு இழுக்க வேண்டும் என்று அப்படியான குறிக்கோளா? அப்படியானது.
1: என முதலில் நான் தெளிவாக கற்றுக்கொண்டு மக்களுக்கும் என்னோட கருத்தை வந்து நான் சொல்ல வருதா, அவங்க எப்படி எனக்கு புரிய வைக்கிறாங்களோ, எப்படி ராகம் அந்த சந்தங்களோட சொல்லி தராங்களோ, அதே மாதிரி நானும் அதை மற்றவர்களுக்கு தரணும் தான்ப்பா ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: சரி, நீங்கள் மற்றவர்களை தரும் பொழுது மற்றவர்களும் பாட வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா, இல்லை அந்த கருத்தின்படி அந்த ஆன்மீக வழியிலே வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
1: ஆன்மீக கருத்துப்படி வாழணும், பாடணும்ன்றது அவங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா கண்டிப்பாக பாடணும், அவசியம் பாடினா நல்லது. தமிழுக்கு
0: குறுங்கள்,
1: தமிழ் வந்து தமிழுக்கு ஓரளவு இந்த மாதிரி சந்தங்கள் பண்ணி வைக்கிறத நம்ம வந்து அதை சிறப்பா பயிற்சி பண்றது வந்து நம்மளோட திறமையை கொஞ்சம் மேலும் வளர்த்து கொள்ளலாம்ன்றது என்னோட கருத்துப்பா.
0: சிறப்பான கருத்து மகளே. நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அங்கே நான் காண்பது என்னவென்றால், நான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்பதற்கமைய எனக்காக மட்டுமில்லாமல் என்னை வளர்ப்பது போன்று அதை கற்று வளர்ந்து நான் அடுத்தவர்களோடு பகிரும் பொழுது அதை கேட்டு அவர்களும் பின்பற்றி அப்படியும் வரலாம், அந்த வாழ்க்கையிலேயும் அந்த கொள்கைகளை கடைபிடிக்கலாம். ஆன்மீகத்து என்றால் என்ன? ஆன்மீகம்தான் வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டி என்பதையும் புகுத்தி விடலாம் என்று எண்ணி செய்கிறீர்கள், அப்படித்தானே? அந்த நோக்கத்திலேதான் உங்கள் நிகழ்ச்சியில வரும்பொழுது உங்களுக்கு நான் திருப்புகள் கூற முடியும் என்றவுடன் கூறுங்கள் என்று நிகழ்ச்சிக்கு வரும் அந்த பக்திகளுக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுவிட்டேன். அங்கே உங்களுக்கு அது நன்றாக தெரிகின்றது. திருப்புகளை பாடி ராகத்தோடு சந்தத்தோடு பாடி காட்டுவது மட்டுமல்லாமல் அந்த பொருளை, பொழிப்புரையை நீங்கள் கூறிக்கொண்டு வரும்பொழுது கொள்வனவு செய்கின்றோம் நாங்கள். ஓ, இந்த பாடலுக்கு இப்படி வருது, இந்த கருத்து இப்படி வருது என்று நாங்கள் அதை கொள்வனவு செய்துவிட்டு உங்கள் திருப்புகளை இலகுவாக நாங்கள் புரிந்து கொண்டு நாங்களும் பாட முயற்சிக்கின்றோம். ஏனென்றால் கருத்துக்கள் புரிந்துவிட்டன. அந்த அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே புதைந்து கிடக்கிற உண்மைகள், தத்துவங்கள் எல்லோருக்கும் புரியாது. அதை புரிய வைக்கும் வகையிலே நீங்கள் ஆற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. அதை சரியாக பிடித்து கொண்டு நீங்கள் செல்கின்றீர்கள். தொடர்ந்து அதை செய்யுங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்த எங்களுக்கும் அது பயன்படும். புரிகிறதா அம்மா?
1: நிச்சயமாகப்பா. அந்த அதற்கு எனக்கு இங்க பக்தி நேரம் வந்து தலம் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. ஏதோ எனக்கு சிறிதளவு தெரிந்ததை உங்களோட இடத்துல பகிர்ந்து அதை கொண்டு வரதுல மேன்மேலும் அதை நம்ம மெருகுபடுத்தணும், அவர்களை போலவே பாட கத்துக்கணும் அப்படின்ற இது வந்து உங்களோட இதுல வரும்போது இன்னும் நான் சிறப்பா செய்யணும்னு ஆசைப்படுறேன்பா. என்னோட லட்சியம் வந்து அவங்க எப்படி சொல்லி தராங்களோ அந்த ராகத்துல அதை நல்லா கவனம் வச்சு பாடணும், இன்னும்
0: சிறப்பு.
1: கூட நல்லா முயற்சி பண்ணணும்.
0: அப்ப இதுல நான் பார்க்கிறேன், நீங்கள் இப்பொழுது வந்து உனக்காக நான் நிகழ்வு வந்து இதை வெற்றி நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் உங்களுக்காக நான் அவர்கள் தருவதை அப்படியே நான் கற்றுக்கொள்ளவனும் இதில் உயர வேண்டும் சிறக்க வேண்டும் என்னால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற எண்ணத்துக்காக நீங்கள் படிக்கிறதை சரியாக படிக்க வேண்டும், ஒரு கடமைக்காக அல்ல. நீங்கள் உண்மையாக மனப்பூர்வமாக அதை ஏற்று அதை படித்து அதனால் மக்களுக்கு என்னால் ஆன்மீக தொண்டு செய்ய முடியும். ஆன்மீக தொண்டுன்னா எல்லா எத்தனையோ இருக்குது, அதில் இது பெரிய தொண்டு. திருப்புகளை கொண்டு வந்து ஓதி அதன் பொழிப்புரையை கூறி அதை மற்றவர்கள் நினைத்து அவர்களும் பின்பற்ற ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் அம்மா, சிறப்பு. அப்போ வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல எங்களுக்காக சில விடயங்களை செய்யும் வேளையிலே அது எல்லோருக்கும் நல்லதாக பயன்படுகின்றது இல்லையா?
1: அது நல்ல வழியில செல்றத பண்ணும்போது நம்மளுக்கும் மன நிம்மதியை கொடுக்கறது, அந்த மற்றவர்களுக்கும் நம்மளால சிறிய ஒரு பணியை செய்ய முடிகிறது அப்பா.
0: என் கடன் பணி செய்து கிடப்பது, ஏதோ ஒரு வகையிலே நீங்கள் இப்படியான பணியை செய்து எல்லோருக்கும் தெரியும். எத்தனை அப்படி எங்களை தெரியும், நாங்கள் இப்போ உங்களோடு பேசும் பொழுதெல்லாம் அந்த திருப்புகளை நீங்கள் வந்து பாடும்ல, இங்கே எப்படி யாரால் எதுக்காக பாடப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த பாடலுக்குரியவர் யார், எந்த கடவுள், அவர் என்ன செய்தார் என்று எல்லாம் அறியக்கூடியதாக இருக்கிறதா நிமகளை? இதுதான் நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை எங்களோடு வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களும் கொடுத்து எங்களைப் போல அவர்களையும் நல்ல வழிப்படுத்துவதற்கு வழிகாட்டியாக இருப்பது பெரும் தொண்டம்மா, சிறப்பு. அப்ப நாங்கள் சமுதாயத்துக்காகத்தான் வாழ வேண்டி இருக்கின்றது இல்லையா? எதை செய்தாலும் சமுதாயம் என்ற ஒன்று இருக்கின்றது, அந்த சமுதாயத்துக்காகத்தான் வாழ. இப்ப மகாலிங்கம் வந்து கூறினார், அதே மாதிரி ஞானசேகரன் வந்து கூறினார், தேவா வந்து கூறினார், கஸ்தூரியர் வந்து ஒவ்வொன்றையும் கூறுகிறீர்கள். ஒவ்வொருவரும் தனக்காக மட்டுமல்ல எனக்காக நாங்கள் அதை அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்துக்காக. படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில் போன் சுவர் என்பது இல்லை. படிப்பது தேவாரத்தை படித்தால் சிவன் கோவில் கூடாத செய்யக்கூடாது. ஆன்மீக துறையில இதுகளை கற்றுக்கொண்டு அந்த ஆன்மீக தத்துவங்களை தெரிந்து கொண்டு அதை நாங்கள் கடைபிடித்தால்தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். அதைத்தான் இப்போது வந்து நீங்கள் எத்தனை பேரும் கூறினதை நான் கண்டுகொண்டேன். அதனால் நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல சமுதாயத்துக்காக வாழும், சமுதாயத்துக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் முதல் எங்களை நாங்கள் உயர்த்த வேண்டும், எங்களை நாங்கள் திருத்த வேண்டும், எங்களை தேர்ச்சி அடைய வைக்க வேண்டும். அப்போ எங்களுக்காக நாங்கள் செய்வது அடுத்தவர்களுக்கு பயன்படுது. நீர் போல கிணற்றிலே இருக்க நீரை எடுத்து வெளியே ஊற்றிவிட்டால் அது கிணற்றினுடைய தண்ணி வெளியே வரும் பொழுது கிணற்றினுடைய தண்ணி மீண்டும் ஊறிக்கொள்ளும். ஆனால் அந்த வெளியே வந்த நீர் வீண் போகாமல் நிலத்திலே போய் ஏதோ ஒன்றுக்கு பயன்படுகிறது. அது நல்ல புல்லுகளுக்காக இருக்கலாம், நல்ல தரமான செடிகளுக்காக இருக்கலாம், பெரிய மரங்களுக்காக இருக்கலாம், நிச்சயமாக பயன்படுகின்றது. அப்படி அது செல்லும் பொழுது அந்த மரங்கள் செடிகள் கொடுக்கின்ற வேர் தேடி சென்ற அந்த நீரை உறிஞ்சி உயிர் வாழ்கிறது. உயிர் வாழ்வது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பயன் தந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், எங்கே இருந்த சுற்றுச்சூழல் அடுத்தவர்களுக்காக நாங்கள் செய்கிறது ஒவ்வொன்றும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் நாங்கள் செய்வன திருந்த செய்ய வேண்டும். செய்வன செய்யத்தான் வேண்டும், செய்வன திருந்த செய் என்று ஒரு பழமொழி இருக்கின்றதுங்க. அதை நாங்கள் திருத்தமாக நீங்கள் கூறியதுதான் சரியாக, அவர்கள் கூறுவதை சரியாக படித்து அந்த ராகம் அந்த தாளம் அந்த சொந்தத்தோடு நான் படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கின்றது அல்லவா? செய்வன திருந்த செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே. சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்
1: அப்பா? இன்று வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது அப்பா. அந்த அதற்காக எனக்கு டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடிய மங்களம் மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அந்த பாடல் வேணும்.
0: மங்களம் அருள்வாள்
1: மதுரைக்கு அரசி,
0: அருமையான பாடல். இந்த மங்களம் அவள் அருள்வாள் அந்த மதுரைக்கு அரசியாக இருக்கிறவர்கள் நாங்களும் பின்பற்றி அதை கடைபிடித்தால் இல்லையாமா? சும்மா கண்ட எல்லாருக்கும் மங்களம் கிடைப்பதில்லை, வாழ்வாங்க வாழ்பவர்களுக்குத்தான் அந்த அருள் கிடைக்கும். அதுதான் இந்த ஆன்மீகம் குறிப்பிடுகிறது. அங்கே மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி, எப்படி நாங்கள் அதை நினைத்து துதித்து அதன்படி வாழ்ந்தால் அந்த சமயம் எங்களுக்கு என்ன கூறுகின்றது, அதை கடைபிடித்து. சமயங்கள் வந்தது வாழ்க்கைக்கு வழிகாட்டத்தானே மங்களே. சிறப்பு ரேவதி, நல்லதொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கலந்துரவாடி பலபடி எங்களை நாங்கள் இதுக்குள்ள சிலாபித்துக் கொண்டோம். எப்படி செய்தோம்? சிலாபித்து விட்டோம். சிறப்பு மகளே, வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அப்பா, இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மிகவும் நன்றி அப்பா.
0: ஓம் நம சிவாயம். நன்றி, நன்றி.
1: ஓம் நம சிவாயம்.
0: நன்றி.
1: ஓம் நம சிவாயம்.
0: அடுத்தது வருகின்றால் என்னுடைய அன்பு மகள் துள்ளி குதித்து வந்து அப்பா வந்து விட்டார் என்று துள்ளி குதித்த சியாமலா, வணக்கம் மகளே. உங்களை இணைத்து விட்டேன் அம்மா. சியாமலா, சியாமலா எங்கே காணவில்லை? மீண்டும் அழைக்கின்றீரோ? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் கதம்பம். கதம்பத்திலே நாள்தோறும் வடிவெடுத்து வரும் நிகழ்வுகளில் இன்று வருவது உனக்காக நான். உனக்காக நான் நிகழ்வை பல வரையாக சின்ன அப்படியே நாங்கள் பின்னி பிணைந்து பல வழியாலும் சுற்றி வளைத்து பேசிக்கொண்டோம். வணக்கம் மகளே, வணக்கம். ஜாமலா, எப்படி அம்மா இருக்கிறீர்கள்?
2: வணக்கம்மா.
0: வணக்கம் மகளே, கேட்கவில்லையா?
2: காலதாமதமாக
0: மழை வர உடனே பொழியாது.
2: மின்னாமல்
0: முழங்காமல் பெய்கின்ற மழை போல என்று பழமொழி இருக்கல, ஒரு
2: பாடல் பாட்டாமல் முழங்காமல்
0: அப்படி வருகிற மழைதானம்மா மழை. இதெல்லாம் ஆலவரணம் போட்டு அட்டகாசம் முடிந்தா வருகிறேன், அந்த வருகிறேன், எல்லாம் மின்னல் சில உள்ள வராமலே. இதைத்தான் இப்பொழுது உள்ளவர்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் பெரிய சொற்பொழிவுகள் இத்தனை கருத்துரைகளை எல்லாம் அள்ளி வழங்குவார்கள், வார்த்து குருதிகளை பெருந்து செய்ய மாட்டார்கள். அதே ஒன்றுதான் இது, சொல்லாமல் செய்வோர் பெரியோர் என்று பழமொழி இருக்கல்லவா, அதுபோல வருகின்ற மழை சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால் அது பெரியோர் தானவர்கள். வருமம்மா மழையான அப்படி மின்னல் முழங்கல் இருந்தால் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கின்றார், உடனே பொழியாது. இன்னும் மழை கடலோடு வரப்போது போல் இருக்கின்ற எல்லாம் கூறுவார்கள், ஆனால் வராது. சரியா? இறுதியாக ஒரு சொட்டு தூரல் தூரை போட்டு அது ஓடிவிடும், ஓடிவிடும். அதை சொல்லுவார் பந்தா காட்டுவது என்று, அந்த பந்தா காட்டி போட்டு போயிடும். சரி, லேசானது தான், லேசானது இருமல் வர பார்க்கறது, வறட்சி வறட்சி. சரி, நீங்கள் இந்த சமுதாயத்திலே வாழும் பொழுது, உங்கள் உறவுகளோடு வாழும் பொழுது யாருக்காக வாழ, உங்களுக்காக வாழ்கின்றீர்களா, உங்கள் உறவினர்களுக்காக வாழ்கின்றீர்களா, இல்லை சமுதாயத்துக்காக வாழ்கின்றீர்களா?
2: எனக்காக வாழலானாலும் மற்றவங்களுக்காக வாழும்போது கிடைக்கிற சந்தோஷம் நமக்காக வாழ்றதுல இருக்காதுன்னு
0: நினைக்கிறேன்ப்பா. கூறுங்கள்.
2: மன நிம்மதி கிடைக்கும்ப்பா. அது நமக்கு என்ன, இது எப்படி சொல்றது, நான் இப்ப எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு, அது என்னோட உடம்புக்கு இதெல்லாம் சாப்பிட்றேன், நான் உயிர் வாழ்றதுக்காக
0: சாப்பிட்றேன்.
2: ஆனா அதே சமயம் இப்ப நான் சாப்பிடுற சாப்பாட்டு யாருக்கும் ஒருத்தர் ஒரு உருண்டை சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டா கூட அது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கல. ஒருத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடும் போது மற்றவங்களுக்காக அப்படி சொல்றேன்.
0: சிறப்பு சிறப்பு,
2: கொஞ்சமான சாப்பாடா இருந்தா கூட அது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்ற ஒரு திருப்தி இருக்குல்ல, அந்த இது வந்து மனசுக்கு நிம்மதி தரும். அது அப்ப பசி கூட இருக்காதுப்பா.
0: அது அறத்துக்குள்ளே வருகிறதம்மா. இன்னொருவருக்கு நாங்கள் செய்யும் உபகாரங்கள் அவர்கள் தேவை அறிந்து சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் உதவி செய்வது தான் அறம். அவர்களுக்கு எல்லாம் இருக்கத்தக்கதான் செய்ய வேணும் என்று சில பேர் செய்வார்கள் பேருக்காக, அது அறம் இல்லை. நீங்கள் செய்வது சொன்னது அறம். நான் சாப்பிடும் பொழுது யாராவது பசித்தவர்கள் இல்லாதவர் இருந்தால் அவர்களுக்கும் அதுக்காக தான் அறம் சொல்வது. நீங்கள் வீதியிலே போகும்போது ஒரு மாட்டை கண்டு ஒரு பசுவை கண்டால் அவர் ஒரு புல் பிடுங்கி அல்ல ஒரு தலை பிடுங்கி அது உண்ண கொடுப்பது, அதெல்லாம் அறத்துக்குள்ளே இருக்கின்றது. அது அலைகிறது உணவுக்காகத்தான், வேறு எதுக்காக? பட்டம் பதவி
2: செய்ய விரும்பு,
0: சட்டம் பட்டம் பதவிகள் அந்தஸ்துகளுக்காக அந்த மாடு சில, அது பசிக்காகத்தான் அலைகின்றது, உலாவுகின்றது. எங்கே புல் இருக்கும் எங்கே தண்ணீர் இருக்கும் என்று தேடி செல்கின்றது. அந்த வழியில நீங்கள் அவரை புல்லை கொடுக்கலாம். அவரை புலியை கண்டுபிட்டு புல்லு கொடுக்கலாமா? இல்லை,
2: புலிக்கு நம்ம
0: இல்லை, புலியை கண்டுபிட்டு என்ன புலி பசித்தாலும் புல்லு தின்னாது. அதனால் யாருக்கு எது தேவை எந்த நேரத்தில் என்பதை தெரிந்து நாங்கள் சிறிதாக செய்வதும் ஒரு கொடை ஒரு அறம் தானே. உங்கள் எண்ணம் அறம் செய்ய விரும்பு என்பதற்கமைய அடுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது மட்டுமல்லாமல் அடுத்தவருடைய துன்பத்துக்கு கை கொடுப்பது. நான் பார்த்தேன் நீங்கள், நான் நகைச்சுவை
2: பண்ணாம இருந்தா கூட நல்ல விஷயமா தான் பார்க்கும்.
0: நான் உங்களுக்கு அடிக்கடி போக்குவரத்து மந்திரி பதவி கொடுக்க வேணும், இப்ப பார்த்தாலும் அங்கே இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தவர்களை ஓம்பி, அடுத்தவர்களை விரும்பி, அடுத்தவர்களுக்கு துணை புரிந்து, அடுத்தவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து வாழ நினைப்பது ஒரு பெரும் வரம் அம்மா. அது அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியில் மட்டும்
2: சொன்ன மாதிரி நான் ஊரை சுத்துறதுல அதிகபட்சம் வந்து எனக்காக போனது வந்து ரொம்ப குறைவு.
0: அதான் நான் பார்த்தேன், பிள்ளைகளுக்காக சகோதரத்துக்காக ஓடி திரிகிறீர்கள், அதை நான் கவனித்தேன். இது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாதம்மா. எல்லோரும் எல்லோரும் எனக்கு இருக்கிற வேலைகள் இதை பார்க்க முடியுமா, எனக்கு எவ்வளோ சோழி இங்கே இருக்கு, சரி சரி அவங்க இருக்கட்டும் ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம், இப்படி சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். கேட்ட உடனே துடித்து கொண்டு ஓடுகிறீர்கள் அல்லவா, அது எல்லோருக்கும் அது வராதம்மா. அதுக்கேற்ற சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு சூழலையும் இறைவன் கொடுத்திருக்கின்றார். இறைவன் எங்களுக்கு தீர்க்கின்ற தீர்ப்பு அத்தனையும் நன்மை கண்டுதான் நாங்கள் நினைக்க வேண்டும், நன்மை கண்டுதான் நினைக்க வேண்டும் அம்மா. அதனால் அந்த அவர் தந்த அந்த சந்தர்ப்பத்தை நான் இப்படி பயன்படுத்த வேணும். சும்மா ஒரு இடத்துலயே உட்கார்ந்து நான் தனிமை, எனக்கு அது வந்து விட்டது, இது வந்து விட்டு அப்படி கூறாமல் கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இந்த வழியில செலவழிக்கின்றீங்க. நான் கவனித்து பார்த்தேன், பல நாள் கவனித்தேன். மகளோடு கூட பேசியிருக்கேன், இவள் என்ன இவளுக்கு காலையில சக்கரம் பூட்டி இருக்காங்க, இங்கே நிற்கிறாள், நாளைக்கு அங்கே நிற்கிறாள், அவ்வளவு தூரம்மா. உதவி செய்யும் மனப்பான்மை எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லோருக்கும் இருக்குதம்மா. ஆனால் எடுத்தவுடன் தன்னை மறந்து, தன் சுகதுக்கங்களை மறந்து அடுத்தவர்களுக்கு செய்கின்றீர்கள், அது பெரும் பாக்கியம் அம்மா. இறைவனால் கொடுக்கப்பட்டது அது அவ்வளவும் அறம் புண்ணியதுகளை தான் சேரும். புரிகிறதா? அடுத்தது ஆன்மீகத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தால், முன் என்ன பிறவியில நீங்கள் பிறந்தீர்களோ எங்களுக்கும் தெரியாது, இனி வருகின்ற பிறவியும் உங்களுக்கு என்ன பிறவியோன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஆன்மீகத்திலே பிறவி என்றது உண்மை என்றதை நாங்கள் கருதி நம்பிக்கொள்கிறோம். ஆன்மா அழிவற்றது. அப்போ இந்த ஆன்மா கடந்த பிறவிகளிலே நாங்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு செய்த தொண்டு கடனாக உங்களுக்கு இருந்திருக்குது, அதை இந்த பிறவியிலே வந்து அந்த கடன்களை தீர்க்கின்றீர்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இனிமேல் வரும் பிறவியிலே நான் இப்படி கடன்கள் துன்பங்கள் வைக்கப்படக்கூடாது, எனக்கு இதை நான் விதைக்கின்றேன் என்று இந்த அறம் எனக்கு எதிர்காலத்தில் நன்மை பயக்கும், அடுத்த பிறவியிலும் உங்களுக்கு நல்லதாக தான் கிடைக்கும் என்றுதான் நாங்கள் செய்யணும். அதைத்தான் எங்கள் தாய் தந்தையர்கள், குருக்கள்மார்கள், இறைவன், அதோட ஆசிரியர்களும் அதைத்தானே கற்பிக்கின்றார்கள் அம்மா. அது மட்டுமல்லாமல் கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள், நீங்கள் இப்போ வாழ்ந்து காட்டுகிறீர்கள். அதில் இந்த சிறப்பான ஒரு தொண்டு நீங்கள் சொல்லுதம்மா. வாழ்த்துக்களம்மா, உங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைவம்மா. அடுத்து அங்கே ஒரு திருப்தி ஒன்று உங்களுக்கு இருக்கின்றது. அங்கே ஓடி செல்கின்றீர்கள், இதனை மற்றவர்கள் பார்க்க வேணும் என்று ஓடு போகிறீர்களா, இல்லை மற்றவர்கள் பேச வேணும் என்றாக்க ஓடுகிறீர்களா, இல்லை அவர்களுடைய துன்பம் என்னவென்று ஓடி சென்று அவர்களை தூக்கி நிமித்தி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர் நன்மையடைந்து குணமடைந்தவுடன் எவ்வளோ ஆறுதல் அடைகிறீர்கள், எவ்வளோ மன திருப்தி வருகிறது. இப்போ ஞானசேகரன் அதை சொன்னாரே, அந்த ஆன்மீக திருப்பி, ஆத்மார்த்த திருப்பி என்று ஒன்று இருக்கம்மா. அந்த ஆத்ம திருப்தி, ஆன்ம திருப்தி வாரதுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியிருக்கம்மா. நாங்கள் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அதை பார்த்து சீர்தூக்கி நன்றாக மகிழ்ந்து அவர்கள் துன்பத்திலையும் கலந்து பங்களித்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு பேராறுதலாக இருக்கும். இதுதான் இறைவன் உங்களுக்கு. நன்றி மகளே. இந்த வழியில் நீங்கள் என்ன பாடல் உங்களுக்கு இப்போ நீங்கள் இவ்வளவும் செய்தீர்கள், இதற்கும் பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது, என்ன பாடலாக இருக்கு, என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் இந்த
2: வழியில்? கல்லிலே கலைவண்ணம் கண்ணான் பாட்டு கேட்கலாம்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு மீனாட்சி அம்மன் உபாவிஷத்துக்காக மதுரை அரசாளு மீனாட்சி அந்த பாட்டு தான் கேட்க போறேன்.
0: ஓ, நீங்களும் மதுரை அரசாளுக்கோ அரசாட்சியோ?
2: ஆமா, திருமலை தென்குமரி படம்பா.
0: ஆமா ஆமா, மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படிதானே?
2: மீனாட்சி. அப்ப ஆமாப்பா, மதுரை அரசாளும் மீனாட்சி அப்படி வரும்பா. ஒரு வரி வரும்பா. என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் ஒரு வரி வரும்பா. அது ரொம்ப பிடிக்கும் பையன்.
0: பெண்ணுக்குத்தானம்மா, தாய்மைக்குத்தானம்மா, அது புரியும் அம்மா.
2: ஒரு கணவன்
0: திருப்தி அடைந்து ஒரு தாய்மை பெண்மை மீது தன்னுடைய மனைவி மீது முழு நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கைக்கு ஜீவாதாரம் பெண் தான் என்று கூறுவது போன்று நீங்களும் நானும் முந்தி கேட்டு நானும் விரும்பிய பாடல், நீங்கள் கேட்ட பாடல், ஸ்கூல் மாஸ்டர்ல ஒரு பெண்ணுக்கு இருக்கணுமா முழுக்கலும், ஒரு ஆண் தான் முழுக்கலுக்கும் என்ற ஒரு வரி வருகின்றது அல்லவா? இறுதியிலே நான் நீ உயோடு இருக்கும் போதே நான் பூவோடும் பொட்டோடும் போயிடவனும் என்று பெண்கள் விரும்புவோம் அந்த பாடல். தன்னம் தனிமையிலே நீ தள்ளாடும் வயதிலே,
2: தள்ளாடும் வயதிலே
0: உன் புன்னகையை பார்த்திருந்தால் போதாதோ எந்தனுக்கு, தான் சாகும் வரைக்கும் புன்னகையோடு இருக்க வேணுமா? அது கணவன் தான், கணவன் இல்லாமல் இல்லை, இதுதான் நம்ம குடும்பம். ஆனால் இது எத்தனை பேர் கிடைக்கின்றது என்றதான் அந்த கேள்வி அம்மா. சிலது இருக்கும் போது உணர்ந்து வாழலாம், சிலது இல்லாத போது உணர்ந்து வாழலாம் அம்மா. அதற்கேற்ற மனித புறவிகள் இருக்கின்றார்கள் பல.
2: மாமா வந்து எனக்கு இப்ப வரைக்குமே பா எனக்கு என்ன தேவைன்றது நிறைய நேரங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு இது வேணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா போவேன், எல்லாருக்கும் எல்லாரோட தேவைகள் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இவங்களுக்கு தேவையா இது தேவையா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு நிறைய செய்வேன். அப்படின்னாலும் என்னோட தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது எங்க வீட்டுக்காரர் மாமாவுக்கு கரெக்டா தெரியும். இது ஏதோ ஒரு விஷயத்தே இத சொல்லுங்கப்பா.
0: ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு தாய்க்கு பின் தாரம் தான் அந்த அன்பையும் பாசத்தையும் தாகத்தையும் தீர்த்து வைப்பது அந்த மனைவிதான். அதே போன்று தந்தைக்கு பின்பு சொல்லாமல் கீழாமல் தன் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நிவர்த்தி செய்வது கணவன் தான். தந்தை, அதனால் தந்தை என்று, அதனால் அப்பா என்று அழைப்பார்கள் கணவன். கணவனை கூட சில பெண்கள் அப்பா என்று அழைப்பார்கள், தந்தை போன்றுதான் பார்ப்பார். குறிப்புணர்ந்து செயல்படுதல், அது எல்லோருக்கும் முடியாது. குறிப்புணர்ந்து செயல்படுதல் அம்மா சிறப்பு. அது இருக்கும் போதும் திருப்தியா இருந்தாலும் இல்லாத போது கூட நினைக்க நினைக்க மனம் நிறைவு பெறுகிறது சில பேருக்கு. இப்படியெல்லாம் இல்லை என்று ஒன்று எங்களுக்கு இல்லை, மனதில் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகளே, இதெல்லாம் இறைவன் தீர்ப்பு, இது எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த பெண் உங்களுக்கு நல் வாழ்த்துக்கள். இந்த மதுரை அரசாளம் மீனாட்சியை கேட்டு மகிழ்வோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு மகளே, சிறப்பு சிறப்பு. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்படி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கதம்பத்திலே உனக்காக நான்.

0: சிறப்பான இந்த வேளையில மொன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உனக்காக நான் நிகழ்வு கஸ்தூரி, தேவா, மகாலிங்கம், ஞானசேகரன், ரேவதி, ஷியாமளா இவர்கள் வந்து தங்கள் நேரத்தை எங்கள் வானொலியில் பகிர்ந்து கொள்ளும் வேளையாக பகிர்ந்து கொண்டார்கள். யாருக்காக? அவர்களுக்காக அல்ல. நீங்கள் வந்து இணைந்து கொண்டீர்கள். இதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இணைந்து கொண்டிருக்கிற எல்லோருக்காகவும் தான் நீங்கள் அந்த நேரத்தை செலவிட்டிருக்கின்றீர்கள். என்னோடு உங்கள் கருத்துக்கள் உள்ள கருத்துக்களை வெளியே கொண்டு வந்து பகிர்ந்து இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழுகின்றோம் என்றெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள். வந்துவிட்டால் அன்பு மகள் சாந்தி தர்மபுரியிலிருந்து வணக்கம். வணக்கம் சாந்தி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மகளே. என்ன கூறுகிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆம் மகளே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அங்கே நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறீர்கள்.
0: தர்மபுரியிலே மழை பொழுது நான் கூறுவேன். இங்கே நேற்று எழுதியிருந்தீர்களா? ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை வர முடியவில்லை என்றவுடன் உடனே நான் எல்லோரும் பகிர்ந்து கொண்டதாக அங்கேயும் மழை வந்துவிட்டேன். குருநேன் தானே, மழை பொய்க்காது வரும் என்று. அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
1: நன்றாக இருக்கிறாங்க.
0: சிறப்பு சிறப்பு.
1: அவங்களை பார்த்துக்கிறது எனக்கு வேலை.
0: அவர்களை பார்ப்பது
1: தனித்தனியா விடணும்.
0: ஜீவகாருண்யம். இது ஜீவகாருண்யம் தானே அம்மா? அறத்துக்குள்ளே இது ஜீவகாருண்யம் மிக மிக முக்கியமானது அம்மா. எப்படி நீங்கள் உங்களுடைய
1: ஆண் பெண் இருக்கிறதுனால எனக்கு ஒரு தொந்தரவு வந்துடும், தனித்தனியா பிரிச்சு விடணும்.
0: அது உங்களோட கடமையம்மா, அது உங்களோட கடமையா? நிர்வாகம், அதை
1: நிர்வகிப்பது.
0: ஓ, உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அப்படி இருக்குமோ அதே போன்று, பிள்ளைகள் இருந்தால் அப்படி இருக்கும் அதே போன்று, அவருடைய குணாம்சங்கள் அப்படி, குணாதிசயத்தின்படி அவர்கள் தொழிற்படுவார்கள். அதை நீங்கள் நெறிப்படுத்துவது உங்கள் கடமை. அது அது அதில் எந்த பிழையும் இல்லை. அதெல்லாம் இப்பொழுது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கையில் எதற்காக வாழ்கின்றோம், என்ன ஒரு பற்று, என்ன ஒரு கொள்கை, என்ன கோட்பாடோடு இருக்கின்றோம் என்பதை அழகாக எங்களோடு கலந்துரவாடிய வேளையில் நீங்கள் வந்து எப்படியான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறீர்கள், உங்களுடைய இலட்சியம் என்ன, கொள்கை என்ன, யாருக்காக வாழ்கின்றீர்கள் என்பதை சிறிது அலசிப்போடு செய்யலாம் கூறுங்கள்.
1: உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணும்?
0: பொய் நாங்கள் பேசுவதில்லை தானே அம்மா. சரி, அப்ப நீங்க இதுவரை நாளும் வந்து பேசியது பொய்யா? இல்லை தானே? பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட தெய்வமே என்றுதான் பழகின்றது.
1: என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷனுங்களோட அதே பரவாயில்ல.
0: அது பரவாயில்ல. உண்மை உண்மை. எத்தனையோ அறிஞர்கள் இந்த ஆன்மீகமும் இந்த வாழ்ந்து காட்டியவர்களும் என்ன கூறினார்? மனிதனாக வாழுங்கள் என்றுதானே வாழ்ந்து காட்டினார்கள். மனிதன் ஆனா அப்படி என்றால் என்ன, மனிதனாக வாழவில்லை நாங்கள். ஏனைய உயிரினங்கள் தங்கள் கோட்பாடுகளின்படிதான் வாழுகின்றது, அதை விட்டு விலகவில்லை. புரியுகின்றதாம். அந்த அவர்களுக்கு
1: என்னென்ன நம்ம சொல்றதெல்லாம் அது கேக்குது. இந்த பிள்ளைங்க எல்லாம் கேக்குறது இல்ல. கணவரும் கேட்க மாட்டாரு, அதனால எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு
0: கணவரும் கேட்க மாட்டாரா? ஆனா கணவர் என்று சொல்ல நீங்கள் கேக்குறீங்களா? நீங்கள் எப்படி கேட்டதும் கேட்காத போல இருக்கோ அது போல அவரும் கேட்டதும் கேட்காமலா இருக்குன்னு. பிள்ளைகள் பிள்ளைகள் சொல்லு கேட்பது இல்லையா? சரி, நீங்கள் உங்கள் தாயிருந்தது என்று சொல்படி நடந்தீர்களா?
1: ஒரே ஒரு கேள்வி
0: கேட்கணும். தாய் தந்தையர் சொற்படி நீங்கள் வந்திருந்தால் உங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அல்லவா? அம்மா அப்பா சொன்னார்களா இவர் காதலிங்கள்
1: என்று?
0: அம்மா அப்பா சொற்படிதான் என்று கூறுவீர்கள். நீங்களும் சில சமயங்கள் ஒழித்து மறைத்து நடந்திருக்கலாம், அது பிள்ளைகளும் செய்கிறார்கள்.
1: என்னுடைய திருமணம் வந்து என் கணவர் வந்து நேரடியாக எங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் சொல்லிட்டாரு.
0: அது விருப்பம் இல்லை அம்மா, அது விரும்பித்தானே வந்து சேர்ந்தவர்கள், விரும்பித்தானே. அப்பா அம்மா விரும்பி உங்களுக்கு தேர்வு செய்து தரவில்லை அல்லவா? தாங்கள் நீங்களாக
1: ஒருதலை பட்சமாக இருந்தது. அதுக்கு
0: ஏதோ ஒரு காரணம் அதை வந்து சேர்கள். அதனால் சரி, அப்படி வந்தவர் தானே. இப்போ நீங்கள் இப்போ இன்னொன்று சொல்லி இந்த சொல்லு கேட்பதில்லை கணவன் என்றால், நீங்களும் அவருடைய சொல்லை சில சமயம் கேட்பதில்லை என்று தானே கூறுகிறீர்கள். இதுதானம்மா குடும்பம். அங்கே இருக்க வேண்டும் அம்மா. ஊழல்லே அது ஒன்று மிகவும் முக்கியமானது. கேளாதது போல், அதை கேட்டுக்கொள்ளாதது போல் ஆனால் கேட்பீர்கள், மறக்க மாட்டீர்கள், தடை சொல்ல மாட்டீர்கள். அது ஊழல்லடா, அது அப்படி தான் இருக்கும். நீங்களும் அப்படித்தான். இப்போ ராசா இப்போ மிருகங்களோடு பழகுவது நல்ல என்று கூறுவீர்கள். ராசா அழகி நீங்கள் சொல்ல சில வேளை சொல்ல கேட்காம தட்டுப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வெறுத்து அவர்களை கலைத்து விடுவீர்களா? இல்லை, எப்படியும் அவர்களை விரும்ப வைத்து உங்கள் பக்கம் இழுத்து விடுவீர்கள். இதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை மகளே. ஆனால் ஒன்று கூறினீர்கள், மனிதரை நம்புவதை விட மிருகங்களை நம்பலாம் என்று கூறுகிறீர்கள். நல்ல வாக்கியம் அம்மா, நல்ல வாக்கியம் அம்மா. ஆனால் பழமொழி என்ன கூறுகிறது? என்னுடைய தந்தையார் எனக்கு போதித்தது, நம்ப நட நம்பி நடவாதே என்று கூறியிருக்கார். நீங்கள் இப்போ கூறியதை மற்றவர்கள் நம்பலாம் என்று நீங்கள் உங்களை நம்ப சொல்லவில்லை. அவர்கள் உங்களை நம்பக்கூடிய வகையில் நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக அவர்களும் நம்புவார்கள், அவர்கள் ஒரு பிழையும் விட மாட்டார்கள். இப்போ நான் நடக்கும் பொழுது என்னை மற்றவர்கள் நம்பக்கூடிய வகையில் நான் வாழ வேண்டும். அவர்களை நம்பி நான் வாழக்கூடாது. என்ன, அவர்களை நம்பி நான் வாழவில்லை. நான் நடக்கிறது சரி, என்னுடைய போக்கு சரி, இவரை பின்பற்றலாம் என்று மற்றவர்கள் நம்பக்கூடிய வகையில் நான் நல்ல வழியில் நடந்து கொண்டு போக வேண்டும் அம்மா, நினைக்க வேண்டும். இன்று ஒரு தொல்லை எனக்கு, அதிகாலை 4 மணியிலிருந்து என்னுடைய நண்பர் சர்க்கரை என்னை உறுதி கொண்டிருக்கின்றார். அதிகாலையிலே அவர் எனக்கு என்னுடைய அந்த அந்த கருவியெல்லாம் எனக்கு அறிவித்தல் தந்து எல்லாம் அடித்து எழுந்து ஓடி சென்று உடனே நான் அதுக்கு பலன் பெற வேண்டும் என்று என்னை அறியாமல் அதை இதே என்றெல்லாம் இருக்கிற அதை உணவை அறிந்து விட்டு கொண்டு வந்தபோது 1 மணி தீர்த்த போது அதிகமாக ஏறிவிட்டார் நண்பர் தோழிலே வந்து விட்டார். பின்பு சில கடமைகள் இருந்தது, வெளியே சென்று வர வேண்டிய வேலைகளிருந்து மகளை கூட்டிக் கொண்டு போக வேண்டியெல்லாம் நான் கூட்டி சென்று வந்து பார்க்கும்போது குறைந்து கொண்டு வருவேன். நான் வானதைக்குள்ளே வரும் பொழுது அவர் வந்துவிட்டார். கீழே நல்ல கீழே வந்துவிட்டு என்னால் இயங்க முடியாத நிலை போல் வருமென்று தெரிந்து கொண்டு அதுக்குரிய நல்ல இனிப்பு பதார்த்தங்களை கொண்டு வந்து வைத்து வைத்து கொண்டு அதை அதை எடுத்துக்கொண்டே உங்களோட பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது உற்சாகமாக பேசுவது, உணர்ச்சி வசப்படுவது இதெல்லாம் வந்தவுடனே ஏறிவிட்டார். இப்பொழுது காட்டுறார், உயர்ந்து விட்டேன் நான் என்று சொல்லி. இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது உணவில் மட்டுமல்ல, உணர்ச்சிகள், உணர்ச்சி வசப்படக்கூடாது, உடல் உழைப்பு, ஓய்வு. இன்று நான் 4 மணிக்கு தூக்கத்தை அதிகாரி அன்று சந்தன்ராஜ் அவர்கள் எழுதி, அப்பா இன்னும் ஐயா இன்னும் நீங்கள் தூங்கவில்லையான்னு ஒரு பதில் போட்டிருந்தேன். நான் தூங்கவில்லை, உடனே அவருக்கு நான் பதில் போட்டேன். ஆனால் இடையிலே தூங்கிக் கொள்வேன் தான், அது மிக முக்கியம். இந்த சர்க்கரை வியாதி உள்ளவருக்கு உடல் உழைப்பு, உறக்கம், ஓய்வு, உணவு சம அளவு மிக மிக முக்கியம். ஆனால் கடைப்பிடிப்பது சரியான கடினம். மருந்துகள், வில்லைகள், ஊசி மருந்து எல்லாம் இருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் அதை செய்து கொண்டேன். ஆனால் அவர் இப்படி இன்று எனக்கு 2:30 நியமனம் இருக்கின்றது வைத்திய நிபுணரிடம். என்னுடைய வைத்திய நிபுணர் இதயம் நீரழிவு நோய் வைத்தியர்களோட என்னுடைய நியமனம் இருக்கின்றது. 6 மாதத்துக்கு பிறகு அழைக்கின்றார்கள் என்று நியமனம் இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை நேரங்களை ஒதுக்கி செய்து தயாராக இருக்கின்றேன். இந்த நேரம் பார்த்து இந்த சர்க்கரை நண்பர் இப்படி விளையாடி கொண்டிருக்கார். அதுக்கு என்னுடைய பதிவுகள் இருக்கிறது, என்னுடைய அதெல்லாம் பதிவு இருக்கிறது. அந்த கருவி இருக்கு, அதை கொண்டே அவர்கள் ஒப்படைக்கும் பொழுது அவர்கள் பார்த்துவிடு, இத்தனை மணிக்கு இப்படி நடந்திருக்கு, என்ன செய்தா என்று கேட்பார்கள். அப்போ நான் சொல்லி அதை பிடிச்சிருக்கேன். இப்போ பொய்யை சொல்லவா மெய்ய உண்மையை சொல்லவான்னு கேட்டீர்கள். சில இடத்தில் பொய்மையும் மெய்மை பயர்க்கும், சரியா? வள்ளுவர் கொள்ளியிருந்தார், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லத்தார். பொய் இந்த பொய் நன்மை பயக்கும் என்று தெரிஞ்சால் சொல்லலாம். ஆனால் நான் அவர்களுக்கு போய் சொல்ல மாட்டேன், இப்படி நடந்தது, இப்படி சாப்பிட்டேன், இப்படி நடந்தது, இப்படி செய்தேன் அவர்கள் சொல்லிவிடுவேன். அவர் அதுக்கேற்ற மாதிரி மாத்திரைகளை வில்லைகளை மாற்றி கொடுப்பார்கள். வாழ்க்கை நடைமுறைகளிலே நாங்கள் பொய் நீங்கள் புரியதற்காக சொல்கிறேன். நீங்கள் வாழ்கின்றீர்கள், வாழ்விடத்திலே பொய் சொல்லவா மெய் சொல்லவான்னு கேட்டீர்கள். பொய்யையும் சொல்ல வேண்டி வரும், மெய்யோடு தான் வாழ வேண்டும். அந்த பொய் மெய்மை பயக்கும், உண்மையாக அது பயன்படக்கூடிய பொய் சொல்லலாம் நீங்கள், சரியா? அப்போ நீங்கள் இப்போ மிருகங்கள், அதாவது மனிதரை நம்புவதை விட மிருக இனங்களை நம்பலாம் என்று வாழ்கின்றீர்கள், அப்படித்தானே?
1: ஆமாங்க ஐயா, அதற்காக அதையே நம்மளும் இல்லை, இரண்டு பக்கமும் பாசம் இருக்கும்.
0: பாசம் பெரியவே நம்ம, பாசம் வேறே நம்பிக்கை வேறே அம்மா. பாசம் வேறு நம்பிக்கை வேறு, சரி. அதனால் நீங்கள் இனிமேல் எல்லாரும் சொல்வதை வடிவாக கேட்டு மற்றவர்கள் உங்களை நம்பக்கூடிய வகையில் நடங்க. இப்போ அந்த மிருகங்களுக்கு நீங்கள் இத்தனை மணிக்கு அம்மா எனக்கு உணவு தருவார் என்று அதுக்கு தெரியும். நீங்கள் அப்படி போகும்போது அது வாழை ஆட்டுவார், எனக்கு இன்னும் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் கொடுப்பீர்கள் நம்பிக்கை அதுக்கு இருக்கின்றது. அதே போல் எந்த செயலை செய்யும் பொழுதும் நல்ல வழியில் செய்வார்னு மற்றவர்கள் நம்பக்கூடிய வகையில் செய்யுங்கள். கொள்வனவு செய்வதிலே தான் அதிகமான உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்குற இடத்திலே முரண்பாடுகள் ஏற்படலாம்.
1: மனுஷனா ஏதாவது குறை சொல்லுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது ஒரு நம்ம எவ்வளோ அன்னைக்கு அப்படிதான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மெனக்கெட்டு நான் கொழுக்கட்டை செஞ்சேன். எங்க வீடு என்னோட கணவருக்கு இது என்ன சுமாராதான் இருக்கு, பூரணம் இல்லாத கொழுக்கட்டை, நான் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை
0: செஞ்சேன். ஒரு நிமிடம், பிள்ளையார்பட்டியில் செய்கின்ற கொழுக்கட்டைக்கு பூரணம் இருக்காதா?
1: ஆமாங்க ஐயா, நான் யூடியூப்ல பார்த்தேன் மாதிரிதான் செய்யணும்னு
0: போட்டுருக்காங்க. யூடியூப்ல பிள்ளையார் இல்லாமலே பிள்ளையார் என்ன கும்பிடுவார்கள்? அது இல்ல, ஆன்மீகத்திலே அப்படி இருக்கின்றதா?
1: அது போய் நேர்ல பார்த்தவங்களதான் கேக்கணுங்க ஐயா.
0: கொழுக்கட்டை என்றால் பூரணம் வேணும் தானே மகளே?
1: அரிசியும் பாசி பருப்பும் ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அதை மறுபடியும் வேக வச்சு பிடிச்சி இட்லி மாதிரி அவிச்சு சாப்பிடுறதுங்க.
0: அதெல்லாம் நாகரிக முறையில மாத்துறது. கொழுக்கட்டை என்பதற்கு ஒரு வரவிலக்கணம் உண்டு. விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை எது என்று இருக்கின்றது. சில பல பிள்ளையார்பட்டியில இருக்கின்ற பிள்ளையாருக்கு பூரணம் இல்லாத கொழுக்கட்டை பிடிக்குமோ யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு அம்மா, இறைவனுக்கு நீங்கள் எப்படி சாத்தினாலும் அவர் ஏற்றுக்கொள்வார், முழு மனத்தோட
1: கொடுத்தார்.
0: அந்த கதையை கூறுங்க. எனக்கு இந்த கொழுக்கட்டை அப்படி செய்யும் பொழுது என்ன நடந்தது?
1: செஞ்சு வச்சா இது என்ன இப்படி பூரணம் இல்லாத கொழுக்கட்டை பண்ணிருக்க, எனக்கு பிடிக்கலன்ட்டு மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடுறாங்க.
0: ஆஹா, சொல்ல வேண்டிய சொல்லவில்லை, அது உண்மையா
1: இருந்தது.
0: அவர் சில பேர் அப்படி சீண்டி பார்ப்பது உண்டுதானே சில பேர்? இப்படி சொன்னால் இவ எப்படி கோபமுடா, அந்த முகத்தை எப்படி வைத்திருப்பா, இவ நான் சொல்லும் போது முகத்தை எப்படி வைத்திருப்பா, அதை நான் அதை எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் எண்ணங்களோட இருக்கின்றார்கள் தானே மகளே. சீண்டி பார்ப்பது அதுக்கு அதெல்லாம் ஊடல்லே ஒன்றுதான். சரி, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று இந்த வழியில என்ன பாடலை நீங்கள் கேட்பீர்கள்? உனக்காக நான் என்ற நிலையில வந்து இணைந்து இவ்வளவு பேசினோம். இதை
1: என்ன பாடல்
0: பார்த்தீங்களோ? பார்த்தீங்களோ, வந்து விட்டீர்கள் இந்த இடத்துக்கு, வந்து விட்டீர்கள். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அடங்கப்பா. அதே மாதிரி நீங்கள் அவர் பேசுவதை நீங்கள் பேசுவீர்களா?
1: இது முடியவே முடியாது. அவரோட எண்ணம் வேற மாதிரி இருக்கும், என்னோட எண்ணம் வேற.
0: அப்படி என்னென்ன மாவத்து போறது, கடையம் இல்லவாடா? நீங்கள் பேச நினைப்பதை அவர் அதுக்கு சமமாக பேச வேண்டும்.
1: ஒரு 5 நிமிடம் பேசினாலே உடனே சண்டை வந்துருங்க.
0: அதுதான் சரியான ஊழல். ஒரு மனிதர் 5 நிமிடம் ஒன்றாக இருந்து பேசுவது பெருங்காரியம். அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் 5 நிமிடம் என்ன, 5 மணித்தியாலம் 5 நிமிடமாக போவது அந்த காலத்தில். இப்பொழுது 5 நிமிடம் 5 மணித்தியாலம் போல் இருக்கும். அதனால தான் இந்த தொல்லைகள். புரிகிறதா? அதனால்தான் சொன்னார்கள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், முடிந்துவிடும். அதன் முன்பு எல்லாம் சரிப்படைந்து அதற்காக குடும்பம், அதற்காக விட்டு போறதன்றில்லை. இதெல்லாம் ஊடலோட வாருது. அந்த அதுலயே பேசி அதுலயே தீர்ந்து விடுமம்மா. இப்பொழுது கோவித்து கொண்டு போவீர்கள், பிறகு வந்து சாப்பிடவில்லையான்னு கேட்பீர்கள். எனக்கு வேணாமன்ட்டு போவார், எனக்கு வேணாமன்ட்டு போயிட்டு திரும்பி வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்பார்கள். இதெல்லாம் சாதாரணமாக. வாழ்த்துக்கள் மகளே, நல்லது ஒரு பாடல். எனக்கும் நல்ல விருப்பம் இந்த பாடலே. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும். அடுத்த பரியம் அங்கே கண்ணதாசன் போட்டு விட்டேன் கேட்டுக்கா. நான் நாங்கள் நினைக்கிறது தான் அவர் பேச வேணும்னு இல்லை, அவர் நினைப்பதே நாங்கள் பேச வேண்டும் இல்லையாம்மா. அதுதான் குறைப்பறந்து குடமறைந்து ஒருவருக்கு உள்வாங்கி ஊடல், இதுதான் ஊடல். நன்றி மகளே, சிறப்பு வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி. நன்றி அம்மா. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சவை. சுதந்திரமாக ஒருவரை அவர் உள்ளார்ந்த ரீதியை அறிந்து நாங்கள் அளவளாவை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம், சிறந்த இந்த தளம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. உனக்காக நான் நிகழ்விலே ஒரு விடயத்தை எடுத்து விட்டோம்னா அதில் நன்மை உண்டு, தீமை உண்டு, 1, 2 உள், வெளி, புறம் என்றெல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் கலந்து பேசி மகிழ்ந்து கொள்கிறோம். நான் சொல்வதுதான் சரி, நாங்கள் சொல்வதுதான் சரி என்று இல்லாமல் அங்கும் இங்கும் கலந்து பரிமாறி பேசி அதுக்குள்ளே உள்ள தீர்வு அடுத்தவர்களுக்காக நாங்கள் அடுத்தவர் மனம் நோகாமல் நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் வாழுகின்ற வழிகா மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதுக்காக ஒன்றுக்கொன்று பிணைப்பட்டு இருக்கின்றது எங்களோட வாழ்க்கைகள். சரி, இப்பொழுது அந்த பாடல் ஒன்று கேட்போம். அன்பு மகள் கஸ்தூரி வந்து நீண்ட நேரம் முதல் நேராக வந்து கேட்டுவிட்டு சென்றார். பலை பாண்டியாவிலேயே ஒரு பாடல், இப்போ அவர் விருப்பப்படி மாறாதா என்ற பாடல் வேற இருக்கின்றது, இன்னும் ஒரு பாடல். இந்த பாடலை முதலில் கேட்போம். இந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அவர் விருப்பப்படி. இந்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து, ஒரு வித்தியாசமான நடிப்பு அவருடைய நடிப்பு, எம் ஆர் ராதா ஐயா அவர்களுடைய நடிப்பு. ஒரு புகழித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் ராங்கித்தனமாகவும் ஒரு பிடிவாதக்காரனாகவும் பின்பு மகிழ்ச்சியாக இரக்கமடையவரவர்களும் மற்றவர்களை மதியாதவர் போல் இருந்தாலும் மதிப்பவர் போலாகவும் ஒரு வித்தியாசமான ஒரு தோரணையிலே நடித்திருப்பார். அதுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் நடித்திருப்பார். பலே பாண்டியா திரைப்படத்தில் மூவர் இணைந்த காட்சி, எம் ஆர் ராதா ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா அவரோடு தலை சிறந்த தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகராக இருந்த பாலாஜி ஐயா அவர்கள். எங்கே கேட்போம் அந்த பாடலை? கஸ்தூரி ஆயத்தமா, இதோ உங்கள் பாடல்.

வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினைவென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று

பாடு பாடு பாடு நீதா

மாப்பிள்ளே தனி பபக தக தமாமா.

0: சிறப்பான இந்த பாடல். பலே பாண்டியா திரைப்படத்தில் மூன்று உருவங்களுக்கு நடுவிலே அந்த நாயகியான தேவிகா அவர்களும் வந்து அபிநயங்களை காட்டும் வழியிலே கருத்துச்சரிவுகளில் எந்த புலம் இல்லை, இசையிலே ஒரு குறையும் இல்லை, நடிப்பிலே உச்சம், அவற்றை காட்டுவதற்கு திரையிலே ஒவ்வொரு முகத்தையும் தனித்தனியாக அவர்கள் முகபாவனை அத்தனையும் படியில் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் அன்றைய திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன என்பவர்களை. இன்று அப்படியல்ல, ஒரு பாடலே ஒருவர் பாடுவார், அதுக்கு வருவது 50 பேர் என்றாலும் ஒரே திரையிலே நீட்டுக்கு வைத்து காட்டி விடுவார்கள், எங்கேயோ தூரத்தில் நிற்பார்கள், சின்ன சின்ன மூஞ்சியாகத்தான் தெரியும் அவர்களுக்கு. என்னென்றால் திரைக்கேற்ற முகம் இல்லை, திரைக்கேற்ற உடல் ஆஜானுபாகு இல்லை, அபிநயம் இல்லை, காட்ட முடியாது, தூரத்தில் வைத்து படத்தை எடுத்துவிட்டு போய்விடுவார்கள். என்னத்தை கொடுக்கின்றார்கள் இது பாருங்கள். அந்த பாடலே வரும் கருத்துக்களத்தையும் எம்ஆர் ராதா சொந்த வாழ்க்கையிலே பொருத்தக்கூடிய கருத்துக்களை கண்ணதாசன் அப்படி பொருத்தியிருப்பார். சிறப்பான ஒரு பாடல், அற்புதமாக அவருடைய நினைவு நாளிலே கேட்டு மகிழ்ந்தோம். எம்ஆர் ராதா ஐயா அவர்கள் ஒரு துருவம், அவருக்கு ஈடாக இன்று இதுவரை யாரும் பெறவில்லை. அவருடைய எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அதை சோபித்து வைத்து அந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து அந்த திரைப்படத்துக்கு ஒரு புகழை தேடி கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களில் அவரும் ஒருவர். சிறப்பான பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல் கூட எங்கள் தேவா அவர்கள் வந்து இன்றைய உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், சைவம் அசைவம் போன்றவற்றை கேட்டுவிட்டு உணவு முறையிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அது காலத்துக்கேற்ப அந்த உணவு சுவைகள் மாறிக்கொண்டு போகும் என்று சொல்லி ஒரு கருத்தை அங்கே கூறிக்கொண்டு வந்து, வயது செல்ல செல்ல அந்த உணவின் உடைய ஆவல்கள் குறைந்து அது வந்து ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக உணவு குறைப்பு சிறந்தனும், சைவத்தை விட அசைவம் அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை என்பதையும் அவர் எடுத்துக்கூடி கொல்லாமை என்பதற்கு அடிகோலும் வகையாக விடயங்களை பேசி மகிழ்ந்தார். அங்கே மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒப்பீடு செய்தார் உணவு வகையிலே, பழக்க வழக்கங்களிலே. அந்த வகையிலே அவரோடு பேசி மகிழ்ந்து விட்டது உணவுதான் என்றவுடன் உணவிலே ஒரு பாடலை கேட்டு இருக்கின்றார். மாயா பயார் என்று இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு அற்புதமான திரைப்படத்து பாடல், அந்த பாடலை இப்பொழுது கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவா, உங்கள் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மாயா பஜார் என்ற திரைப்படத்தில் தான் நீங்கள் கேட்ட பாடல், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம் என்று பாடவர் இருக்கின்றது. அசைவம் அல்ல, அங்கே காய்கறிகளும் பிரமாதம், அதாவது வந்து சைவ உணவு தான் திறந்த என்று வரப்போகின்றது. கேட்போமா அந்த பாடலை? நீங்கள் ஆயத்தம் தானே? ஓம் நம சிவாய என்று கூறி உங்களுக்காக அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி இப்பொழுது.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்

சொஜ்ஜி இங்கே சந்தார பஜ்ஜி அங்கே சுந்தார சொஜ்ஜி இங்கே சந்தோஷம் மீறி பொங்க இதுவே எனக்கு திங்க கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

கொள்ளையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையின் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு சோறு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஜோரான பேணி லட்டு சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.

அற்புதமான அந்த பாடல் மாயாபஜார் திரைப்படத்தின் எத்தனை உணவுகள் பட்சணங்கள் என்று எல்லாம் அசைவத்தை நாடி அங்கு வந்ததை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான அந்த பாடலை அவர் தந்துவிட்டு சென்றவுடன் உடனே மகாலிங்கம் அவர்கள் ஓடி வந்து நாங்கள் பேசியவற்றையெல்லாம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எதற்காக வாழுகின்றோம் என்பதையெல்லாம் சுட்டி காட்டிய வேளையிலே இன்று நடிகர்கள் எம் ஆர் ராதா ஐயா அவர்களின் திரைப்படத்து பாடலை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து அவரும் ஒரு பாடலை கொண்டு வந்து தந்துவிட்டார். அந்த பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். அதிலேயும் அற்புதமான கருத்துக்களை புகுத்தி வைத்திருக்கின்றார்கள் இருவர். உள்ளம் திரைப்படம் தான் அது. சிட்டி என்ற பாடல் படம் என்று உங்களுக்கு ஒரு கூறினது போல் ஞாபகம் இருக்கு. அதுவல்ல இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமாக நடித்திருக்கின்றார். நல்ல உட்கருத்துக்கள் பொருந்திய அந்த பாடல் கேட்போமா? மகாலிங்கம், உங்கள் பாடல்.

0: சிறப்பான அந்த பாடலே அவர் ஆராய்ச்சி ஒன்று செய்ய இருக்கின்றார் எதற்காக என்பதை நன்றாக உணர்ந்தோம். அந்த பாடலே சிறப்பான இந்த பாடலை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் வேலூர் மாவட்டத்திலிருந்து அன்புடன் சந்திரசேகர் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் சந்திரசேகர் அவர்களே. வணக்கம்.
1: ஓம் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி இந்த ஒரு பொழுதில் உங்களுடன் இணைந்து பயணிப்பதும் குறித்தும்
0: வாழ்த்துக்கள். அங்கே நீங்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா, இல்லை பணியில் இருந்து பேசுகின்றீர்களா, இல்லை வரும் வழியில் பேசுகின்றீர்களா, வீட்டுக்கு வந்து பேசுகிறீர்களா?
1: வீட்டிற்கு வந்து விட்டேன். வாழ்க்கை போல இரவு 11 மணி ஆக போகிறது. வந்து விட்டேன்.
0: அங்கே வேலூர் மாவட்டத்திலே மழை பொழிந்ததா?
1: மதிய வேளையில் கொஞ்சம் இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆனால் சற்று தூவானம் அப்படிங்கறது போல இருந்தது.
0: தூவானம் சிறப்பானதான். சரி, நாங்கள் இன்று மூன்றுகள் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே இன்றைய தினம் உனக்காக நான் என்ற ஒரு அங்கத்திலே இருக்கின்றோம். உனக்காக நான் என்றால் ஒவ்வொருவரும் வந்து தனக்காகவும் பிறருக்காகவும் அல்லது ஏதோ ஒன்றுக்காகவும் வாழ்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய கொள்கைகள், உங்கள் பயணத்திலே உங்களுக்கு உள்ள பிடிப்புகள், நீங்கள் யாருக்காக எதற்காக எப்படி வாழ்கின்றீர்கள் என்பதை சுருக்கமாக கொஞ்சம் அளவளாவ முடியுமா?
1: கட்டாயம். அதாவது படிப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அதனால எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு நான் கல்வி அப்படிங்கறத கற்பிக்கிறேன். தெரியாத அவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கற்பிக்கிறேன். அதன் மூலியமாக அவர்கள் அதிகமாக மதிப்பெண் என்பதை பெறுகிறார்கள். அந்த மதிப்பெண் பெறுவதனால் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் என்பது ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிடிப்பாகவும் ஆக்கப்பூர்வமான நேரத்தை நான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சனி ஞாயிற்று கிழமைகளில் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா.
0: சிறப்பு. வாழ்த்துக்கள். நல்ல கருத்து, நல்லதொரு கொள்கை, நல்லதொரு பணியில் இருக்கின்றீர்கள். நான் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்பதை விட்டு நம் எதிர்கால சந்ததிகள் ஆரோக்கியமான அருளுள்ள சந்ததிகளாக வர வேண்டும் என்பதற்காக உங்கள் நேரத்தை பயன்படுத்தி அவர்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்களுடைய கடமை அவற்றை செய்வதோடு பிரத்யேகமாக இதையும் ஒரு கோட்பாடு, ஒரு இலக்காக வைத்து செய்கிறீர்கள். உங்கள் செயல்பாடு சிறக்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த வழியில் உங்களுக்காக என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து ஐயா 1000இல் 1 இது திரைப்படத்தின் பெயர். இதிலிருந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கின்ற பாடல். இந்த பாட்டினுடைய இசையும் MGR அவர்களுடைய அந்த நடிப்பும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் தான் இந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறேன் ஐயா.
0: அவர் வந்து அந்த பறவையை போல சுறுசுறுப்பாக சுதந்திரமாக வாழ வேண்டும், சுதந்திர உணர்வை புகுத்தும் வகையிலே அந்த பாடலை எங்கள் எல்லோருக்கும் பாடி நடித்து காட்டி

0: இருக்கின்றார்கள் அந்த கலைக்குழுவினர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். இறுதி நேரத்தில் வந்ததால் நீண்டதாக பேச முடியாது, சுருக்கமாகவும் நல்ல அற்புதமான கருத்தை தந்திருக்கின்றீர்கள். உங்கள் தொண்டு சிறக்க வேண்டும், பலிக்க வேண்டும். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்டு உங்கள் பாடலையும் ஒளிபரப்புகிறேன். கேட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள். இணைப்புக்கு நன்றி. நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சிறப்பாக அமையட்டும். நன்றி. நன்றி.
0: நாளை உங்களுக்கு பணி இருக்கின்றது தானே?
1: வெள்ளிக்கிழமை தானே இருக்கிறது?
0: வெள்ளிக்கிழமை இருக்கின்றது. வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் பக்தி வேலை என்று ஒன்றை இங்கே கொண்டு வருவதுண்டு. நீங்கள் இந்த வேலைகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டு உங்கள் பக்தி ஆன்மீகத்திலேயும் உங்களுடைய தொண்டுகள், உங்கள் பணிகள், ஆன்மீகத்தை பற்றியும் நீங்கள் பேசலாம். விருப்பமான பாடலை கேட்கலாம், கேட்டு மகிழலாம். நன்றி சந்திரசேகர் அவர்களே, உங்கள் இணைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி ஐயா. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அடுத்து வரும் பாடல் யாருக்காக? இது எங்கள் அன்பு ஞானசேகரன். நீங்கள் அற்புதமான கருத்தொன்றை, ஆழமாக ஆணித்தனமான கருத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய தொண்டுகள், உங்களுடைய பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துகள். ஆன்மீகத்தில் நீங்கள் இணைந்து மக்களுக்கு செய்யும் அந்த பணிகளினால் ஆன்ம திருப்தி கிடைக்கிறது என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? அந்த வகையில் இந்த பாடலும் உங்களை கவர்ந்திருக்கின்றது. இந்த பாடலும் அப்படித்தான். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதற்காக, அடுத்தவர் எதற்காக, நான் யாருக்காக, எனக்காக யார் என்பதை கூறும் வகையில் இந்த பாடல் வருகின்றது. கேட்போம். வியட்நாம் வீடு திரைப்படத்து பாடலாக கேட்போமா?
2: உன் கண்

சிறப்பான அந்த பாடல். வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு குடும்பத்தை வைத்து கணவர் மனைவியோடு இணைத்து கண்ணதாசன் ஐயா அவர்களால் புனையப்பட்ட அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையிலே தான் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் வந்து கூறி நான் மற்றவர்களுக்காகவும் பாடுகிறேன் தான் ஒவ்வொருத்தரும் கூறிக்கொண்டிருப்பது போன்று அன்பு மகள் ரேவதி, நீங்களும் வந்து உங்களுடைய ஆன்மீக தொண்டிலே திருப்புகள் நீங்கள் பன்னிசை வகுப்புகளில் சென்று அதை எதற்காக செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள், அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை எல்லாம் அழகாக எடுத்து கூறிய வேளையிலே இன்று மதுரை மீனாட்சி அம்மனுடைய குடும்பங்களோடு ஒட்டி ஒரு பாடலை எல்லோரும் கேட்கும் போலே நீங்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாங்களும் கேட்க இருக்கின்றோம். இதோ அந்த பாடல்.

0: காசி.
1: மதுரைக்கு அரசியாகி அந்த நாயகியை அழகாக பாடி மகிழ்ந்த பத்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவரின் குரலே திருமலை தென்குமரி திரைப்படத்திலும் ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா? அந்த பாடலை அன்புமகளே ஷியாமலா உங்களுக்காக தருகின்றேன். நீங்கள் கேட்ட வண்ணம் இதோ அந்த பாடலையும் கேட்போம்.

மதுரை அரசாளும் மீனாக்கு.

0: ரானி பாபா நீ சகரிசா.
1: சரி மகரிசா.

0: ஊரை கரசாள் மீனாக்கி.
1: அன்னை பராசக்தியின் அருள் வேண்டி வாழ்பவர்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் சிறப்பான பாடல். அன்னை என்றால் யார், அன்னை பராசக்தியின் கடமை என்ன, அன்னை பராசக்தி எப்படி எங்களை ஆட்கொள்ளுகின்றால், அருமையான பாடலை கேட்ட வேளையிலே ஒருவருக்கொருவர் ஈடு கொடுத்து ஒருவர் உள்ளத்தை அறிந்து இன்னொருவர் உடலோடு வாழ வேண்டும் என்ற கருத்தமையை வந்து சாந்தி பேசிய வேளையிலே நீங்கள் கேட்ட பாடல் பாலும் பழமும் திரைப்படுத்த பாடல் அல்லவா, இதோ அந்த பாடல்.

சிறப்பான அந்த பாடல், உடலுக்கு மிகவும் முக்கியமான பாடல். ஒவ்வொருக்கொருவர் உள்ளத்தை அறிந்து எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் வாழ வேண்டும், அதற்காக வாழுகின்றோம் என்று பலர் இருக்கின்றார்கள் தான். இந்த வேளையிலே இறுதியாக என்றாலும் சிறப்பாக ஓடி வந்து இணைந்த வேலூர் மாவட்டம் அன்பு சந்திரசேகர் அவர்கள் சுதந்திர உணர்வோடு வாழ வேண்டும், அவர் தன்னுடைய கடமைகளை கூறிய வேளையிலே மற்றவர்களுக்காக நாங்கள் வாழத்தான் வேண்டும், மற்றவர்கள் எங்களை மதிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஆளாக வேண்டி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உறுத்தும் வகையில் ஒரு பாடலை தந்திருந்தார். சுதந்திர உணர்வோடு மக்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும், எங்களால் முடிந்தவரை அதற்காக பாடப்பட வேண்டும் என்ற கருத்து வரக்கூடியதாக ஒரு பாடலை ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தார். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற சுதந்திர உணர்வை தரும் பாடலாக சந்திரசேகர் நீங்கள் கேட்ட வழியில் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். இதோ அந்த பாடல்.

நான் எனது எனக்கு மட்டும் நான் தான் என்று வாழாமல் சமதர்மம் என்ற கருத்தோடு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லோருக்கும் விடுதலை உணர்வு வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்ற வேட்கையை குறிக்கும் வகையிலும் வாழ்பவர்கள் இருக்கின்றார்கள், அதற்காக உழைப்பவர்களும் இருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கமைய சந்திரசேகர் நீங்கள் தந்த பாடல் மிகவும் ஒரு இனிமையான பாடலாக இருந்தது. கண்ணதாசன் ஐயாவின் வரிகளிலே இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை விட்டு மீறி கொண்டிருக்கின்றோம். அனுமதி வழங்கிய இருந்தாலும் நாங்கள் அந்த நேரத்துக்குள்ளே குறிப்பாக முடிக்க வேண்டும். இருப்பினும் எல்லோருடைய பாடல்களையும் தந்தேன் என்ற திருப்தி எனக்கு இருக்கின்றது. நீங்களும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்று நீண்ட நேரம் இறுதி நேரத்தில் பேச முடியவில்லை. எனது நியமனமும் ஒன்று இருக்கின்றது. நேரத்தை கணக்கில் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இன்று இணைந்து சிறப்பித்த கஸ்தூரி, தேவா, மகாலிங்கம், ஞானசேகரன் மற்றும் ரேவதி, ஷியாமலா, சாந்தி, சந்திரசேகர் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கமும் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் அலங்கரித்தமைக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் உலகளாக இருந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து குறிப்புகளை எனக்கு பகிர்ந்து எனக்கு ஊக்கமும் அளித்துக் கொண்ட எல்லா உறவினர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 17வது நாள் கதம்பத்திலே மலர்ந்த உனக்காக நான் நிகழ்வை இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனிடம் வல்லமை வேண்டும், நல்லது தர வேண்டும், அன்பு கருணை சாந்தம் மனிதனையும் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று எல்லோரும் கூறி என் அன்னை தந்தை தாய் அன்பு தமிழ் இவர்களுக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தாழ்பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அனுமதியோடு மீண்டும் சந்திப்போம். நாளைய தினம் நடைபெறும் பக்தி வேளை சிறப்பாக நடைபெற எல்லோரும் வந்து இணைந்து சிறப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு கற்றலைந்து விடைபெற்று செல்கின்றேன். நிறைவு பெறுகின்றது என்று உனக்காக நான்.

உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர்

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் யூத் என்ற திரைப்படத்தில் இருந்து சர்க்கரை நிலவே என்று ஆரம்பிக்கும் வரிகொண்ட பாடலை முழுமையாக கேட்போம். இந்த பாடலை இன்று விரும்பி கேட்டு அனுப்பி வைத்திருப்பவர் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் அதிகாலை நேரம் கனவில் உன்னை என்று ஆரம்பிக்கும் பாடல். நான் சொன்னதே சட்டம் என்ற திரைப்படுத்த பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் கேட்பதற்கு ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலே அன்புடன் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். பட்டணத்தில் பூதம் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் அந்த சிவகாமி மகனிடம் என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட இனிமையான பாடல்.

தொடர்ந்து வரும் பாடல் யாருக்கு தெரியும் என்ற ஒரு பாடல் யாருக்கு தெரியும் என்று திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை கனடா மொன்ட்ரியலில் இருந்து தனுஷன் தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், நதியில் ஆடும் பூவனம் என்ற அற்புதமான ஒரு பாடல், காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை அல்பர்டா மாநிலம் சாந்தினி கனடாவிலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் பாடி வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஏன் இந்த மயக்கம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தருகின்றார் கனடா வன்கூவர் மாநிலத்தில் இருந்து இளவரசி. அந்த பாடல் ராத்திரி நேரம் என்ற வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

பாடலோடு பாடலாக மீண்டும் ஒரு பாடல் கனடா வன்கூவரில் இருந்து வசந்தி தரும் பாடலாக கேட்க இருக்கின்றோம். நடுராத்திரி சாமத்திலே என்ற ஒரு பாடல் ஊமை கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர இருக்கும் இனிப்பான பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் வளமை போல வந்து தரும் பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள். அன்னை வயல் என்ற திரைப்படத்திலிருந்து வா வா வெண்ணிலவே என்ற பாடலை.

அடுத்து வரும் இனிமையான பாடல். அந்த பாடலை கே ஜி அவர்கள் தருகின்றார்கள். நீண்ட கால உறவு, மெல்போர்ன் நாம் மாநகரம், ஆஸ்திரேலியாவிலிருந்து. மாட்டுக்காரவேலன் திரைப்படுத்து பாடல். ஒரு பக்கம் பார்க்கிறா என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். கேட்போமே.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்து வரும் பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்து சிட்னி மாநகரத்து ரமணி தினமும் எங்களோடு வந்து பாடலை நீண்ட நாட்களாக கேட்டுவார். குறைவாக இன்றும் தருகின்றார் ஒரு பாடல், நேற்று வரையில் 16 என்ற இனிமையான ஒரு பாடல், அந்தஸ்து திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரத்தை அலங்கரிக்கும் பாடலாக அடுத்து வரும் பாடல் சிங்காரபூமியம் சிங்கப்பூர் மகாலிங்கம் தந்த பாடல். எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து இன்று அவர் கேட்க இருக்கும் பாடல் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே என்ற வரி கொண்ட பாடல். நாங்கள் முனைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் ஊரெல்லாம் என்ற முதல்வரியை கொண்ட யாகம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து தினமும் போல் இன்றும் நிரேஷன் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னபடின் பாடல் கிடைக்கும் அல்லவா என்று நாங்கள் எண்ணும் வேளையில், அவர் இன்று ஈழமணி திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல், அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். கண்ணிலே என்ன உண்டு என்ற வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்று கனடாவிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வர செய்கின்றார். எங்கள் தங்கம் திரைப்படுத்த பாடலாக நான் அளவோடு ரசிப்பவன் என்று பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்து மகிழ்வித்த சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் என்று இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: வக்கீல் சார, நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும், தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன்.
3: குறுக்கு விசாரணையா என்னையா? இது கோர்ட்டுக்கே அவமானம். மை லார்ட், சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோர்ட்டாரவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது.
2: இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு, அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்.
4: பர்மிஷன் வேண்டாம்.
2: தேங்க் யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்
4: வந்து
2: காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு, ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனாக்கள் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா, அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா. சரி.

காற்றலையில் வந்து ஆலியை இப்பொழுதுதான் ஏற்றி இருக்கின்றேன். நான் பேசுவது உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாது. வணக்கம் அன்பு நேய நெஞ்சங்களே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து உங்களோடு காற்றோடு காற்றாக வணக்கம் கூறி இணைந்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் என்று கூறிய வேளையிலே நீங்கள் நலம்தானா, நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியையும், நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா என்ற வேளையிலே நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய நேய நெஞ்சங்களும் கலைஞர்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றார்கள். அதனால் நாங்களும் மகிழ்வாக இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் தாரக மந்திரம், உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி, அதேபோன்று உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி. அந்த வகையில் இரண்டு வகையிலும் உங்கள் மொழியல் தமிழ் வானொலி பூரணத்துவப்பட்டிருக்கின்றது என்று உங்களின் தரவுகளாலும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் எழுத்துக்களாலும் என்னால் அறிய முடிகின்றது. உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் நெஞ்சங்களின் உள்ளங்களிலே ஊடுருவி சென்று ஒரு நல்ல ஊடகமாக வளர்ந்திருக்கின்றது 24வது வருடத்தை எட்டி பிடிக்கும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM ரேடியோ. உறவுகளோடு உறவாக நானும் வந்திருக்கும் இந்த வேளையிலே, இப்பொழுது முதல் இப்பொழுது காற்றலையில் நான் வந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் நேரம் முற்பகல் 10:15 26ஆம் தேதி 7ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையில் ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்வு, பாடுவோர் பாடலாம். அந்த பாடலை கேட்டவுடன் நீங்கள் நினைத்திருக்கலாம், பாடுவோர் பாடலாம் வந்துவிட்டது என்று. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் கலந்த வேளையிலே ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் பாரத நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் 7:45 நான் இணைந்தேன். நான் பேசியது உங்களுக்கு சற்று காற்றலையில் வரவில்லை, ஏனென்றால் நான் ஆளியை உயர்த்தாமல் பேசிவிட்டேன். இது என்னுடைய தவறு, வந்து இணைந்து விட்டேன் 7:45 உடன். நேயர் நேரம் முடித்துவிட்டு சென்று இன்னும் ஒரு சிறு சிறு நிகழ்விலே பாதியை தந்துவிட்டு மீதியை அவர் முடித்துவிட்டார், நான் வந்து இணைந்து கொண்டேன். முன்னேற்பாடாக நான் கொஞ்சம் முன்னுக்கு வருகின்றேன், ஏனென்றால் எங்கள் அன்பு நேய நெஞ்சங்களுக்கு நிறைவாக நேரம் கொடுக்க வேண்டும். பின்னுக்கு சென்றால் உங்களுக்கு நேரம் 10 மணி ஆகியவுடன் படுக்கைக்கு செல்வீர்கள். வீட்டிலே உறங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது இடையூறாக இருக்கும். உங்கள் தொலைபேசி அழைப்புகளுக்கு வலு கிடைக்காது, ஏனென்றால் அநேக நேயர்கள் ஒரே நேரத்தில் கேட்பதனால். நேயர்கள் மட்டுமல்ல அயலவர்களும் இந்த வலைத்தளங்களை உபயோகித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த கொரோனா காலத்திலே வீட்டுக்குள்ளே இருப்பவர்கள் அவர்கள் அந்த கணினிகள் எல்லாவற்றையும் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றபடியால் வலைத்தளத்திற்கு கிடைக்கின்ற அந்த சலுகைகள், அந்த சேவை குறைவாக இருக்கு. எல்லோரும் ஒரே நேரத்தில் பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே உங்கள் தொலைபேசி அழைப்புகளும் வலு குறைந்து உங்கள் குரல்கள் தெளிவில்லாமல் வருகின்றது. இப்பொழுது நேரம் இருப்பவர்கள் வந்து இணைந்து பாடிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நீங்கள் தயார் நிலையில் இருப்பீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் வந்து 4 வரியோ 8 வரியோ முழு பாடலையோ பாடி காட்ட வேண்டும். உங்களுடைய பாடல் திறமையை வளர்க்க வேண்டும். இது சங்கீத மேடை அல்ல. நாங்கள் எல்லோரும் சங்கீதம் படித்த சாகித்ய மண்டலத்தால் வந்தவர்களும் அல்ல, சங்கீத ஞானிகளும் அல்ல. கேள்வி செவியிலே பாடல்களை பாடி மகளும் வேளையிலேயே சங்கீதம் கற்கும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது ஒரு நல்ல தளம். அவர்களை இலைமறை காயாக இருக்காமல் வெளிக்கொண்டு வருவதற்கு நல்லொரு தளம். இந்த தளத்திலே நீங்கள் களமம் வைத்து கொடுக்கப்படுகின்றது. உங்கள் பாடல் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் செல்லங்களே. அதேவேளை வளர்ந்தவர்களுடன் அந்த பாடகர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய களியாட்ட விழாக்களிலே, வீட்டு குடும்ப நிகழ்ச்சிகளிலே, மேடைகளிலே எல்லாம் பாடிய அனுபவம் உள்ளவர். அது மட்டுமல்லாமல் எங்கள் காற்றலையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் வந்து பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். பாடி பாடி பயிற்சி பெற்று அவர்களுடைய வளர்ச்சியை நான் என் காதால் கேட்டிருக்கின்றேன். 24 வருடங்களுக்குள்ளே எத்தனை பாடகர்களை உருவாக்கி இருக்கின்றோம். அவர்களே வந்து தங்களுடைய பாடல்களை பாடி பயிற்சி பெற்று மக்களுடைய கூச்சம் இல்லாமல் தெளிவாக முகம் தெரியாத உறவுகளோடுதான் இப்பொழுது நீங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். முகம் தெரியாத ஒரு உறவுகளுக்கு முன்னே வந்து பாடும்போது உங்களுக்கு கூச்சங்கள் இருந்தால் எப்படி ஒரு மேடையிலே பாடுவீர்கள்? இல்லை. அடுத்து நீங்கள் தொலைபேசியே ஒரு ஒலிவாங்கியாக நினைத்துக் கொண்டு வாயோடு வைத்து பாடி காட்டுகிறீர்கள். பாடல்களை தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு பாடலை பல தடவைகள் கேட்டுக்கொண்டு இருந்தால் எங்கள் மனதிலே அது நன்றாக பதிந்துவிடும். அந்த சாயல்கள் உட்புகுந்து அந்த சாரத்தை நீங்கள் கருத்தை உணர்ந்து அந்த பொருளை உணர்ந்து அந்த சொற்களை நீங்கள் மனதம் செய்து பாடுவீர்களாயிருந்தால் சிறந்த பாடலாம்.
ஒரு சிலர் வருவார்கள், முதல் இரண்டு சொற்கள் ஒரு பாடலே தெரியும், எடுத்து விடுவார்கள், நான் பாட வருகின்றேன். அதுக்கு பல உதாரணமாக இங்கே பல உறவுகள் இருக்கின்றீர்கள். பின்பு சொற்கள் தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். என்ன உங்கள் நீங்கள் பாடலால் கவரப்பட்டிருக்கின்றீர்கள், அந்த இசையால் கவரப்பட்டிருக்க, இசை உங்கள் மனதிலே இருக்கின்றது, சொல்லுகள் வரவில்லை. அப்ப அதன் அர்த்தம் நீங்கள் பாடல்களை கேட்கும் பொழுது பொருள் உணர்ந்து கேட்பதில்லை. நல்ல தமிழிலே தானே பாடுகின்றார். அங்கே எந்தவிதான இலக்கண தமிழ் என்ற நாங்கள் பிறக்கும் போதே இலக்கணத்தோடு தான் பிறக்கின்றோம். எங்கள் பழக்கத்திலே தான் எங்கள் தமிழ் தாய் எங்கள் நாவிலே குடியிருக்கின்றாள். தமிழால் பாடுகின்ற பாடல்களை தரமான பாடல்கள் வரும்போது நீங்கள் கூர்ந்து கவனித்து என்ன கூறப்பட்டிருக்கின்றன கவனிப்பீர்களா, இந்த பாடல் சிறப்பாக வரும். இந்த சின்னஞ்சூறு குழந்தைகள் எல்லாம் இரண்டு மூன்று தமிழ் சொல்லோடு சேர்ந்த டப்பாங்குத்து பாடுகளை அந்த இசையிலே மயங்கி அதை வந்து கூறுகள். அவர்களுக்கு அது என்னவென்று தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் கேட்க வேண்டும் என்று மூளை செலவே செய்துதான் இந்த தென்னகத்து திரைப்படத்துறை இப்பொழுது இயங்கிக் கொண்டு இந்த சின்னன்களை அவர்கள் மூளையை செலவு செய்து தங்கள் திரைப்படங்களை பார்க்க செய்கிறார்கள். அதிலும் வெறும் இந்த தொலைபேசி, இப்பொழுது கை தொலைபேசி உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது. ஒரு விரலால் நீங்கள் அழுத்தி பார்த்து உலகத்தில் வலம் பெறலாம். அந்த வகையில் அறிவியல் துறை வளர்ந்திருக்கின்றது. ஆனால் ஒரு விடயம், இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய கைபேசியை கொடுத்து காட்டாதீர்கள், கணனிக்கு முன் இருத்தாதீர்கள். அவருடைய கண்ணுக்குள்ளே இருக்கின்ற அந்த பசுமை எல்லாம் போய்விடும், வறண்டு விடும். காதில் உள்ள செவிப்பறை அந்த சத்தத்தை தாங்க முடியாது. இவர்கள் இப்பொழுது போடுற டப்பாங்குத்து பாடல்கள் அடிக்கிற அடி பக்கத்து வீட்டுக்காரன் காது செவியே கிழிஞ்சு போய்விடும். அடி தகரத்தில் போட்டு அடிக்கிறாங்க. தோல் கருவி, துளை கருவி என்று இந்த காலம்பு எங்கள் மரபு கருவி இசைகள், மழலைகள் கேட்கக்கூடிய இசை உள்ள கருவிகள் எல்லாம் இப்பொழுது பெருமழை பொழிகிறது போல பாடகற்ற குரல் வழியே தெரியாத அளவுக்கு அடிச்சு கொளுத்துகிறார்கள். தயவு செய்து இந்த தொலை பேசிகளை இந்த குழந்தைகளின் கையில கொடுக்காதீங்க. அநேகமான வைத்தியர்கள், கண் வைத்தியர்கள், காது வைத்தியர்கள், மன வைத்தியர்கள் எல்லாரும் எழுதுகிறார்கள் இத்தனையோ கட்டுரைகளை இந்த வலைத்தளம். அதை படியுங்கள், படித்து பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைக்காக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு தொலைபேசியை கொடுத்து அவர் பேசாமல் இருக்கும் அது காட்சியை

இயந்திரம், அந்த காது செவியில கேட்கிற இயந்திரத்தை பொருத்தித்தான் அவர்கள் கேட்க வேண்டியதில்லை, அவருக்கு கேட்கவில்லை நாங்கள் பேசுவது என்னவென்று. மூளை வறட்சி அடைகின்றது. அங்கவீனம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் ஆக்கப்போ, அவர்களை அறிவியலாளியலாக டாக்டராகவோ இன்ஜினியராக பார்க்க வேண்டிய குழந்தைகளையெல்லாம் நீங்கள் அங்கவீனம் உள்ள குழந்தைகளாக ஆக்கப் போகின்றீர்கள். இப்பொழுது சிலர் ஆக்கிவிட்டார்கள். குறிப்பாக கணவன் மனைவி அந்நியோன்யம் விலகி போகின்றது இந்த கைபேசியால். அதே அதிலே நீங்கள் செய்திகளை போட்டுவிட்டு ஒரு இடத்துல வைத்து விடுங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள், கேட்க வேண்டாம் என்று கூறவில்லை. அதையே தூக்கி பிடிச்சுக்கொண்டு ஒரு கையிலே பிடிச்சுக்கொண்டு குழந்தையால தான் குழந்தைக்கு பால் ஊட்டுவேன் என்று நாய்க்குட்டிக்கு பால் ஊட்டுகிறார்கள். இல்லை, தான் பெற்ற குழந்தையும் பக்கத்தில் செல்ல பிராணி நாயும் இருக்கின்றது. இங்கே தொலைபேசியில் கையை வச்சுக்கொண்டு கண்ணை வைத்துக்கொண்டு பால் புட்டியிலே பாலை கரைச்சோன்னா அந்த குழந்தை வந்து தொட்டவுடன் அதை நீட்டுகிறார்கள், குழந்தை குடிக்கும் தான் என்ன. ஆனால் புத்திசாலித்தனமான நாய் அதை ஊட்டி கொண்டிருக்கிறது, குழந்தை பார்த்துக்கோ, அது குழந்தை, அதுக்கு தெரியாது. அப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது. சமையல் அறையிலே உப்புக்கு பதிலாக சீனியை போடுகிறார்கள், சீனிக்கு பதிலாக உப்பை அள்ளி போடுகிறார், வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரைக்கு பதிலாக உப்பை அள்ளி கொட்டுகிறார்கள், எண்ணெய்க்கு பதிலாக பொரியலுக்கு எண்ணெய்க்கு பதிலாக வறுவலுக்கு எண்ணெய்க்கு பதிலாக அங்கே அடுப்பிருக்கின்ற கெரோசின் ஆயில் என்ற அந்த கிருஷ்ணா ஆயில் என்று நீங்கள் கூறுகின்ற மண்ணெண்ணெயை ஊற்றுகிறார்கள் சட்டிக்குள்ளே. தோசைக்கல்லிலே புரட்டி வச்சுட்டு அடிப்பக்கத்து பிற்பக்கத்து கல்லிலே சுட்டுவிட்டு தோசையை எடுத்து விடுது, இன்னும் கருப்பாக வருது தோசை என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். அவர்கள் தான் ஊற்றினது தோசைக்கல்லை கவுட்டுவை. இப்படியெல்லாம் தவறுகள் நடக்கின்றது. தொலைபேசியை பார்த்துக்கொண்டு நேரவே வாகனத்தில் அடிபடுகிறார்கள், வீட்டுக்குள்ளே கதவுகளிலே முட்டுப்படுகின்றார்கள். இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய மூளை சலவை செய்வதற்காக விளம்பரங்களும் இந்த வலைத்தளத்திலே பலர் ஏதோ அறிவாளிகள் புத்திஜீவிகள் மாதிரி ஒருவர் பழித்து இழித்து கூறுவதையெல்லாம் அதுக்குள்ளே யூடியூப்களிலே வந்து இறக்குகிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இல்லை. இப்பொழுது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விடயமா, ஒரு பக்திமயமான விடயம் ஒன்றை பெரு அறிவாளிகள் குற்றம் கண்டுபிடிச்சு கூறுகிறார்கள். அதைத்தான் மக்கள் பார்க்க, அதில் எவ்வளவு நிறைவாக இருக்கின்ற செய்தியை யாரும் படிப்பதில்லை. அறகுறைகள் தான் அப்படி செய்வதுகள். நிறை குடங்கள் ஒருபோதும் தளம்பாது. இப்படியான எங்களுடைய உள்ள சமூகத்திலே எங்கள் பழக்க வழக்கங்களிலே உள்ள சிறிய சிறிய விடயங்கள், அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வளர்ந்தவர்கள் தெரிந்தினால்தான் குழந்தைகள் திருந்துவார்கள். குழந்தைகளுக்கு தமிழ் தெரிவதில்லை. இந்த இந்த வரங்கள் எவ்வளவு அச்சொட்டாக 3 வயது குழந்தை இந்த திரைப்படத்திலே வருகின்ற ஒரு சில நடிகர்கிற பாடலே வருகின்ற 2-3 சொற்கள் உள்ள தமிழ் பாடல், அது முழு பாடல் அங்கே 2-3 தமிழ் சொல் தான் வரும். அதை அப்படியே உள்வாங்குகிறார்கள் அவர்கள். ஏன்னா அந்த இசையால் அடி அடி என்று அடிக்கும், அங்கே திரும்பி பார்த்தா அந்த அதன் சொல் உள்ளுக்கு போகின்றது, அவர்கள் மூளையில பதிகின்றது. ஏன் அதே போன்று நாங்கள் பேசுகிற தமிழ் சொல் அதுகளுக்கு பதியாது. நேற்று ஒருவர் வந்து பேசிய போது இப்போது எல்லாம் மாறிவிட்டது, இது ஒரு புதிய இது, மாற்றம் தானே முக்கியம். மாற்றம், நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும், திருந்திக் கொள்ளலாம். ஆனால் கேவலமாக எங்கள் இனத்தை, எங்கள் மொழியை, எங்கள் பண்பாடுகளை, எங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிகளை, எங்கள் உடல்நல கேடுகள் விளைவிக்கிறதுகளெல்லாம் கேட்டு அதை மாற்றமடைய வேண்டுமா? என்னுடைய ஆதங்கம் அதுதான். நல்லது அன்பு உறவுகளை நீங்கள் வந்து அழைத்துக் கொள்ளுங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்துக்கு அழைத்து உங்கள் திறமையை காட்டிக் கொள்ளுங்கள். நான் முன்பே கூறியிருந்தேன், இது நீண்ட நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி செல்ல இருக்கின்றது. இப்பொழுது நான் ஆரம்பத்தில் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் வெள்ளன, அதாவது தூக்கத்துக்கு செல்ல வேண்டியவர்கள், வேறு பணியில் இருக்க வேண்டியவர், அவர்களுக்கு நேரத்தை உங்களுக்கு தருவதற்காக இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. 8 ஆகின்றது. இப்பொழுது அநேக மாணவர்களும் பணிகள் குறைந்து வீட்டிலே அமைதியாக இருக்கும் வேளை நீங்கள் பாடல்களை கேட்டு 10 பின்பற்ற தூங்குவார்கள், குழந்தைகள் தூங்குவார்கள், உங்களுக்கு டவர் கிடைக்கவில்லை என்று கூறுவீர்கள், அலைவேசி வேலை செய்தில்லை என்று வெளியே போக முடியாமல் இருப்பீர்கள், வெளியே போக முடியாது, முடங்கி கிடக்கும் வீட்டிலும் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு திரும்ப திரும்ப பாடல்களை கேட்டிருப்பீர்கள். இங்கு வந்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த பாடுவோர் பாடலான் நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அனைவரும் வந்து நீங்கள் ஒவ்வொருதராக அழகாக உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாடி செல்லுங்கள். பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். இது எங்களுடைய பாடல், நீங்கள் அழைக்கலாம். இது வந்து நேயர்களுடைய பாடல் சென்றால்தான் நாங்கள் தடைப்படுத்தக்கூடாது. இது எங்களுடைய இசை, ஆரம்ப இசை பாடல்கள், இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.

0: அன்பு நீ நெஞ்சம் உங்கள் முத்து சிரிப்பொழி உதிர்க்கும் மல்லியம் ரவி அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் மல்லியம் ரவி அவர்களே, முத்து சிரிப்பொழியோடு வாருங்கள். வணக்கம் வணக்கம் நலமாக இருக்கின்றேன் மல்லியம் ரவி. நீங்கள் வந்துவிட்டீர்கள் தானே? எனக்கு நலம் தானே.
1: நல்ல நிதர்சனமான இப்போது உள்ள ஒரு உண்மைகளை வந்து ரொம்ப அழகாக நீங்க எடுத்து விடுத்தீர்கள். மிக்க நன்றி அப்பா. குழந்தைகளுடைய நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டிவிட்டீர்கள்.
0: உண்மைதானே மகனே, இதுதான் இன்று நடக்கிறது. நாங்கள் எல்லாம் அந்நிய இந்த மோகத்திலே சென்று விட்டோம். அதனால தான் இந்த அபத்தமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று என்னுடைய சிறிய.
1: ஆமாப்பா ஆமாப்பா,
0: இது ஒரு
1: பசங்க எல்லாம் இன்னைக்கு கண்ணாடி போடுற அளவுக்கு வந்தது காரணம் இந்த செல்லு தான்ப்பா. நிறைய பேர் வந்து செல்லுக்கு அடிமையாகி இன்னைக்கு செல்லுனால கெட்டு போனவங்களுக்காக ஒரு வைத்தியசாலையே இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல.
0: பார்க்க வேண்டியதானே தேவையா, இதெல்லாம் தேவையா? அம்மாவை அம்மா அப்பா கூட முழு படியா பார்க்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் உருவங்கள் மறைந்து விட்டது. நான் சொன்ன அந்த ஈர பசும் தண்ணி அந்த பார்க்கும் திறனை இழக்கின்றார்கள். கேட்கும்
1: புதிய புதிய வைத்தியசாலை இன்னைக்கு உருவாகிறதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு செல்லு எல்லாம் கண்ணு போச்சு, கண்ணு போச்சு, காது போச்சு அப்படிங்கறது உண்மையா தத்ரூபமா பார்த்த மாதிரி சொன்னீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: நிச்சயமாக உண்மையத்தான் நான் கூறுகின்றேன். எது கூட நம்தான் நல்லபடியத்தை உங்களுக்கு நான் தர வேண்டும். அதற்காக நாங்கள் அவர்கள் அதான் கூறினேன். ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க வேண்டும் செல்லுன்னா அது ஒரு பக்கத்துல வைத்தால் அது பாடிக்கொண்டிருக்கும் தானே ஐயா. அந்த நாய்க்குட்டிக்கு பால் ஊட்டணும் உண்மை சம்பவம் ஐயா. குழந்தை தவண்டு வருகின்றது, தாய்க்கு தெரிகின்றது குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். பால் புட்டியிலே பாலை கரைத்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது இவர்கள் எல்லாம் தங்கள் சொந்த பால் கொடுப்பது குறைவுதானே. அவர்களிடம் இல்லைத்தானே விஞ்ஞான உலகத்தில் அமிலங்களை உண்டால் அவர்களுக்கு அப்படி பால் கிடைக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு கரைத்து கொண்டு வந்து இந்த கையில வைத்துக் கொண்டு கதிரையில இருந்து அந்த இதுலயே ஏதோ ஏதோ ஒன்று பார்த்து கொண்டிருக்கின்றார். சுவாரஸ்யமா அந்த ஒரு ஆரோக்கியமான வடிவத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். குழந்தையும் தவழ்ந்து வருகின்றது. அந்த நாய் செல்ல பிராணியும் பக்கத்தில் இருக்கின்றது. குழந்தையை விட செல்ல பிராணி நல்ல விவேகமானது. குழந்தை சின்ன குழந்தை, பெரிய குழந்தைன்னா கையால் எடுத்து பறித்து குடிக்கும் அருந்தும். அந்த அது வந்து அம்மாவின் காலை தவண்டு வந்து அம்மாவின் காலை பிடித்து கொண்டு நிமிந்த போது இவ பாலுக்கு வந்திருக்கிறது வந்து இவ தன்னுடைய கண் செல்லிலே தான் இருக்கு, தொலைபேசியில இருக்கு. அப்படியே நீட்டுகின்றார். நாயை அடி சூப்பி கொண்டிருக்கிறது. இவனைக்கு குழந்தை குடிக்கின்றார். இது தேவையா ஐயா? இது தேவையா? கவனத்தை எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. கரையிலே சமைக்கும் பொழுது சர்க்கரைக்கு என்ன உப்புக்கு பதிலாக சர்க்கரையை போடுகிறார்கள். அப்படி அவர் பார்த்துட்டு அவர் தனக்கு தொலைபேசி அவருக்கு பிள்ளை வந்து அப்படி கேவலமா போய்விட்டது. என்ன இதெல்லாம் இந்த அந்நிய மோகங்கள் வந்து விட்டது. நல்லபடியாக நிறைகின்றார்களும் இல்லை, செய்கின்றார்களும் இல்லை, என்னவோ எனக்கு தெரியவில்லை. இது உண்மையிலே இப்பொழுது திரும்ப வேண்டியது நாங்கள் தான். எங்களோட பிள்ளைகள் பிழையான வழியிலே போவதுன்னா நேற்றைய தினம் எங்களோட மஜித் ஐயாவினுடைய பாட்டும் பதவும் சொன்னது என்ன? அன்பு அன்னையிடமும் அறவு தந்தையிடம் பெற்று வளரும் பிள்ளைகள் வாழ்க்கையின் அனுபவத்தம் பெற்ற பிள்ளையாகத்தான் அது இருக்கும். நிதர்சனமான வரிகளை கொண்டு வந்து தந்து தொகுத்து வழங்கி. அதனால்
1: அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இப்ப இல்லாத போனதுக்கான ஒரு நல்ல ஒரு நேரத்துல அந்த ஒரு படம் வந்து உண்மையிலேயே ஒரு பாதிப்பு நெஞ்சில உண்டாக்கக்கூடிய ஒரு படம். பாட்டும் படம்
0: வாரத்தில் 3 தடவைகள் வருகின்ற பாட்டும் பதமும் எங்களுக்கு விழிப்புணர்வு, எங்களுக்கு சிந்தனை உணர்வை தூண்டி எங்களை தட்டி விடுகின்றது ஐயா. வாழ்வியலை பற்றி அதை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை நீங்கள் படித்து பார்க்க நேரம் இல்லாதவர்கள் காதோரம் வாங்கிக் கொள்ளலாம். கட்புல செவிப்புல மண்டு கூறுவது கண்ணால் நாங்கள் உணரக்கூடியது பாசித்து, காதால் கேட்டு உணரக்கூடியது எத்தனை விடயங்கள் இருக்கின்றது. நல்லவற்றை கேட்டு நல்லவற்றை நல்லது நல்லது மல்லியம் ரவி, நீங்கள் என்னுடைய செவம் எடுத்து வந்து அதை திரும்பவும் கூறிய ஒரு பெற்றார் என்ற ரீதியிலே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி. இரண்டாவது எங்களுடைய சிறுவர் பூங்காவுக்கு நிறைவான வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. கேரளா நாட்டிலிருந்து ஒரு ஐயர், ஒரு பிராமண ஐயா, அவர் கூட கேட்டிருந்தார் நல்ல நிகழ்வு இத்தனை மணிக்கு எப்பொழுது போகும் என்று கேரளா நாட்டிலிருந்து கேட்டிருக்கின்றார். துபாயில இருந்து
1: பசங்கள்லாம் அப்பாட்ட வந்து பேசுறதுனால நல்ல ஒரு அறிவுபூர்வமான செய்திகளை சொல்லி கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு தெரியாத சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு நல்ல ஒரு பழமொழியை நான் தப்பா சொன்னாலும் அதை திருத்தி கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு என்னுடைய பேத்தியெல்லாம் ஒரு மூணு பேர் சேர்ந்து வார வாரம் எப்ப அப்பா விடுவாங்கன்னு நேற்று முடிஞ்சோடனே திருப்பி வந்தா எனக்கு வந்துடாம சொல்லுங்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி கொண்டாந்துருக்கோம்.
0: செல்வங்களோட போகும்போது எங்களுக்கு மகிழ்வா இருக்கின்றது. அந்த செல்வங்கள் இந்த செல்வ குரலை கேட்க எனக்கு மகிழ்வா, அவருடைய அறிவை மட்டுட்டு பார்த்தேன் சிறப்பாக இருக்கின்றது. அப்ப அந்த வேளை நாங்களும் கொஞ்சம் கொடுக்க வேண்டும். தாத்தா தாத்தான்னு ஓடி வந்து அவர்களுக்கு அழகா வச்சு தாத்தா என்ற கையை பிடிச்சோன்னு நாங்கள் உலா வருவோம் பூங்காவிலே என்று அழகாக அவர்களோட பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு பெற்றார். நீங்கள்
1: அதாவது அவங்களுக்கு அறிவு தீட்டிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப தப்பா ஒரு ஏதாவது சொன்னா கூட மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கறதெல்லாம் பாடங்கள்ல வந்து சொல்லி கொடுத்தாலும் அதை மீண்டும் தாங்கள் நினைவுக்கு கொண்டு வரும்போது அவங்க பெற்றோர்கள் கேட்கும் போது ஓஹோ இது ஒரு நல்ல வழியா இருக்கு, இந்த இதுல வந்து பிள்ளைங்களை சேர்த்து விட்டா நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் அறிவாளியாக வருவோம் அப்படிங்கிற ஒரு பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி இருக்குப்பா.
0: அது மட்டும் இல்ல, அவர்கள் இந்த டப்பாம் பாட்டைத்தான் பாட வருகின்றார்கள், ஆனால் அதை மாற்றி சிறுவர் பாடல்கள் இல்ல பிள்ளைகளில் பிள்ளை இல்லை அவர் காதலே ஒலிக்கிறது தானே அவர்கள் பிரதி
1: பண்ணுகிறார்கள்.
0: அவர்களுக்குரிய பாடல் எங்களுடைய நாகப்பன் அவர்களுடைய நந்தினி நாகப்பன் குழந்தை வந்து பாடிவிட்டு பாடல் கேட்டால் பூப்பூவாய் பறந்து போகும், அன்றைக்கு தலைவாரி பூச்சூடியின் இப்படியே அந்த அறிமுகப்படுத்தினோடனே அவர்களுக்கு விருப்பமா இருக்கு. அந்த பாடல்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் போடும் போது அதுல அறிவும் இருக்கின்றது, தமிழும் இருக்கின்றது, இவர்கள் பாடிக்கொண்டு வரும். இப்பொழுது எல்லோருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் தெரியும், மாதா என்றால் பிதா என்றால் இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். நல்ல நிகழ்வு. இப்ப நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு இப்பொழுது நான் வந்திருக்கேன். நான் முன்னரே வந்தது ஏனென்றால் மகள் வருவார், அதற்கிடையிலே சிலருக்கு நேரம் பெற்றாக்குறை காரணமா பங்கு பெற்றாமல் இருக்கு. நாங்கள் 9 மணி 10 மணிக்கு துவங்குவதால் இப்ப 8 மணி சந்தர்ப்பம் கிடைக்கும். நல்லது மல்லியம்,
1: நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளும்
0: நல்லது. என்ன பாடல் இன்று பாடுவோர் பாடலாமுக்கு ஆயத்தமா வந்திருக்கு, நீங்கள் பாடமாக்கி வந்து அழகாக
1: கபரிமான் கபரிமான் அப்படிங்கிற படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன்
0: நல்லது. எங்கே வாழ்த்துக்களோடு வாருங்கள், உங்கள் பாடலை கேட்க எல்லாம் ஆவலாக இருக்கின்றார்கள். ஓடி வந்து பாடி பாட வந்து பாடி வாருங்கள், பாடி வாருங்கள், பாடி வாருங்கள்.
1: பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனும், பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை

பூ போலே உன் புன்னகையில் பொன்முலகினை கண்டேனம்மா. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. மூங்கிலே வரும் சங்கீதம் போல் நீ சிரிப்பது காவியமே. அன்புக்கு நூறு ஆசைக்கு நூறு முத்துக்கள் சூட்டி நான் காணுவேன். பாமகளே என்னை பார்மகளே என் உயிரின் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. அம்மா ஒன்றே வரும் கன்று குட்டி அது தாய்மையை கொண்டாடுது. குழுக்கூவென்று வரும் சின்ன கோயில் தன் குழந்தைக்கு சோறு

0: என்றும் நான் இல்லையே, என் உயிரின் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணின் மணியே, என் உயிரே உயிரின் ஒளி நீயே. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேனம்மா.
1: அற்புதம், அற்புதம், சிறப்பாக. ஞாயிறு தினம் நான் பாடுவோர் பாடலாமுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பாடலை தெரிவு செய்து அழகாக அதை கேட்டு உள்வாங்கி அந்த கருத்துக்கள் புரியக்கூடியதாக தமிழ் சொற்களை அழுத்தம் திருத்தமாக அழகாக தெளிவாக பாடியிருக்கின்றீர்கள். ரவி, இப்பொழுது நீங்கள் ஒரு சங்கீத வித்துவான் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு பாடல் உங்கள் குரலில், நாங்கள் இது முதல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா, பி சுசீலா அம்மா, பண்பட்ட பெரிய சங்கீத சமுத்திரங்கள் அவர்கள், அவர்களைப் போல பாடச் சொல்லி நான் கேட்கவில்லை. எங்களுக்கு தேவை மெல்லிய ரவியின் குரலிலே இந்த பாடலை கேட்க. அப்ப நீங்கள் அவர்கள் பாடியதை உள்வாங்கி உங்கள் குரலிலே பாடும் பொழுது கேட்பதற்கு எவ்வளவு மகிழ்வாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. இப்பொழுது தெரியும் மல்லியம்மாள் பாடக்கூடியவர் என்று தெரிகின்றது. உங்களை நன்றாக, உங்கள் நன்றாக பாடி அசத்தி விட, இப்பொழுது நீங்கள் ஒரு பக்க வாத்தியங்களோடு ஒரு ஒரு இசையமைப்பாளர் பக்கத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பாகத்தானே பாடுவீர்கள். அதற்கு இது இந்த முயற்சி. கூச்சம் இல்லாமல் பாடுகின்றீர்கள், ஒரு சலனம் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் தமிழ் வார்த்தைகள் உங்கள் நாவுநிலை புரண்டு செல்கின்றது. இதுதான் ஐயா தேவையங்கள், நன்றாக பாடுங்க.
2: இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்களா, இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து பாடல் பாடுறது, பேசுறது, நிகழ்ச்சியில கண்டுகிறது, இதெல்லாம் வந்து பேசி பேசி எங்க மனசுக்குள்ள அந்த இருக்கிற அந்த அச்சம் எல்லாம் விரட்டி, இப்ப எந்த மேடையில இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் தைரியமா அலட்சியமா ஒரு பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது நம்மளது எம்டிஆர் எஃப்எம். சொல்லி கொடுக்க மகிழ்ச்சி,
1: கேட்பதற்கு உங்கள் மகிழ்ச்சி தான் எங்கள் திருப்தி. அதனால் நாங்கள் ஒரு மணி நேரம், இரண்டு மணி நேரம், மூன்று மணி நேரம், 24 மணி நேரத்தையும் ஒரு நாளில் செலவழிக்கின்றோம் இந்த வானொலியில். அதனால் பிரயோஜனம் இருக்க வேண்டும் எங்கள் உறவுகளுக்கு.
2: பிரயோஜனமான நிகழ்ச்சிகள் நமக்கு பிரயோஜனப்பட்டது, நாமளும் முன்னேறிக்கணும்.
1: நல்லது, காற்றலை இணைந்து இவ்வளவு நேரம் பேசி ஒரு அற்புதமான பாடலை பாடி காட்டியமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் வளர்க, இன்று நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, நீங்கள் மீண்டும் இழந்து கொள்ளலாம். இப்போ இன்னும் ஒரு அன்பு,
2: வாழ்த்துக்கு நன்றி, வாழ்த்துக்கு மிக்க நன்றி அப்பா. வணக்கம், வணக்கம்,
1: நன்றி, நன்றி. அடுத்த அன்பு நேரம் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம், நலமாக
3: இருக்கீங்களா?
1: நீங்கள் உங்கள் பெயரை எடுத்தால் அழகாக கூறுங்க. உங்கள் பெயரை?
3: மயிலாப்பள்ளியிலிருந்து பட்டாபி.
1: உங்கள் வாயால் அந்த பாடல் வரும்பொழுது அந்த கம்பீரமாக இருக்கின்றது பாருங்க. உங்கள் வாயால் உங்கள் பெயரை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கே ஒரு கம்பீரம் வரும். நான் மயிலாப்பூரிலிருந்து பட்டாபி. மயிலை பட்டாபி ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்ற, நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: ஆமா, இன்று ஞாயிறு விடுமுறை அல்லவா வீட்டிலேயே. அதுவும் வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா 4 வாரங்களும் முழு ஊரடங்கு, அதாவது யாருமே வெளியே வரக்கூடாது. அது மாதிரி போட்டது இந்த இந்த நாட்டிலேயுமே சேர்ந்து இருக்கு.
1: உங்களுடைய மயிலாப்பூர்ல எப்படி இருக்கு கொரோனா வருகை?
3: கொஞ்சம் பாக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவும் சொல்ல முடியாது, அதிகம் சொல்ல முடியாது, மீடியமா இருக்கு. ரொம்ப அதிகம் கிடையாது.
1: நீங்களும்
3: எங்க சென்னையில பாத்தீங்கன்னா ராயபுரம், கோடம்பாக்கம், கோடம்பாக்கம் இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் பரவலா இருக்கு.
1: நடமாட்டம் நெருக்கமும் கூடுதல்.
3: ஆமா, மக்கள் நெருக்கம் கூட உங்களுக்கு.
1: நல்லது, இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து என்ன பாடலை பாடுங்க.
3: கொஞ்சம் பாடுறேன், குரல் கொஞ்சம் ஒத்து வர மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம்
1: இது சங்கீதம் இடையில் இல்ல தானே, முகமும் தெரியாது, யார் பாடுறார்கள். நீங்கள் உங்க பாட்டுக்கு பாட வேண்டியது சற்று.
3: படம் பாத்தீங்கன்னா, படம் பாத்தீங்கன்னா நினைப்பை முடிப்பவன்,
1: நினைப்பதை முடிப்பான். பாடங்கள் பார்ப்போம்.

ஒருவள் சொல்ல ஒருவள் கேட்டு, ஒருவள் சொல்ல ஒருவள் கேட்டு, பாடல் பாடலாம் பாடலாம், சொட்டு தேயை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சா

பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை போல் நெத்தை போல் ஏந்திக் கொள்ளுங்கள்.

0: கட்டு காவல்கள் விட்டு செல்லட்டும், கன்றி பெண் எல்லை பிள்ளை கொள்ளட்டும், மையம் பாதி மீதும் வஞ்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டாலும், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் ஆடலாம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். மயிலப்பட்டாவி ஒரு பாடலை முழுமையாக பாடி முழுமையாக பாடி முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல்
2: அதே போல இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடல், ஒரு சரணம் ஒரு பதவி, இது மட்டும்
1: பாடியிருங்கள். நான் ஒரு விடயம் கூறுவேன், அதை கேட்டுவிட்டு நேரத்தில் நன்றாக மூச்சு எடுத்துக் கொள்ளுங்கள். இழுத்து மூச்சு எடுத்து நன்றாக நிமிர்ந்து நின்று வாய் திறந்து பாட வேண்டும். நீங்கள் பாடுவது அற்புதமாக இருக்காது. ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் அவசரப்படாமல் ஒரு பல்லவி அந்த சரணம் அதற்கு இடையில நீங்கள் மூச்சு வாங்கி உள் வாங்கி எடுத்து பாடுங்கள். ஒரு குறையும் இல்லை. இங்க இப்ப தாளம் பக்கவாத்தியக்காரர்கள் உங்களை ஒன்றும் செய்ய ஒன்றும் நீங்கள் தான் பாடினால் அதுக்கு நேரம் எடுத்து அங்கே பார்த்தேன், அழகாக பாடிக்கொண்டு போகின்றீர்கள். சரணம் ஒரு சரணம் முடிந்து அடுத்த சரணத்தை விரைவாக எடுக்க அந்த இடைவெளியை விட்டு மூச்சு எடுத்து பாடுங்கள். வாய் திறந்து பாடுங்கள். நிமிர்ந்திருந்து பாடப்படும் அந்த வயிற்று பகுதி மடியக்கூடாது. எங்கே பாருங்க, எங்கே பார்ப்போம், எங்கே பார்ப்போம் பாடுங்கள்.
2: இப்போ புதிய பாடல் இருக்கு, புதிய பாடல் உதயம் என்னச்சு போறன்ற படம். ஓர கண்ணால என்ன ஓரம் கட்டுற, ஜால காட்டியே ரொம்ப வாட்டி வதைக்கிற, வானகையாட்டம் வம்பி எட்டி பாக்குற, வளைச்சு போட்டிண்ட ஒரு சோக்கு திகழ, அரியா வயசுல அளவா சைஸுல அண்ணனோட நடந்து வர்றா கடலு மண்ணில, நாலு மணி ரோட்டுல நடு ஒரு திசுல சத்தம் போட்டு சிக்னல் தர வெள்ளி கொலுசுல, லைட்டு அவசு வெளிச்சத்தை போ காட்டுறாத ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடுறாத கோலம், லைட்டு அவசு வெளிச்சத்தில காட்டுறாத ஜாலம், மனசு வச்சு புள்ளி வச்சு போடுறாத கோலம், தன்னன தன்னன தன்னன தன்னன தன்னன தன்னனா தன தன்னன தன்னன தன்னன தன்னன தன்னன தன்னனா. நன்றி.
1: அருமை பாத்திரா, இப்பொழுது நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு சுவாசம் களைப்பு வரவில்லை பாத்திரா, களைப்பு வரவில்லை. சொற்களை நன்றாக நினைத்து மனதில் வைத்து அந்த சொற்களை அற்புதமாக இருக்கு. இந்த அற்புதமான பாடல் முழுமையாக பாடி காற்றாலையை சிறப்பித்தீர்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. நன்றி நன்றி வாழ்த்துக்கள். அடுத்து அன்பு உறவு ஆயத்தமாக இருக்கின்றார், வருவதற்கு இரண்டு மூன்று பேர் ஓடி வாருங்கள், இணைப்புக்கு வந்து பாடுங்கள். நான் இப்பொழுது அவருக்கு சொன்ன குறிப்பை கூறி இரண்டாவது பாடலை மேலும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். வணக்கம் வணக்கம் அழைப்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் ஐயா வணக்கம், நான் பம்பாய் பூனா என் மஜித் பேசுகிறேன்.
1: வணக்கம் ஐயா வணக்கம், பம்பாய் பூனா மஜித் அவர்களே, உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாங்களும் உங்களுக்கு வணக்கத்தை கூறுகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன் ஐயா.
1: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: மகிழ்வாகவும் இருக்கின்றன.
1: அந்த சிரிப்பிலே தெரிகின்றது பூரணமான மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் அந்த துன்பத்தை விரட்டிவிட்டு சோகங்களை விரட்டி விட்டிருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும் ஐயா. ஏன்னா அந்த துன்பம் வரும் போகும், ஆனா மகிழ்ச்சி தான் நிலைக்கு.
3: நிச்சயமாக நிச்சயமாக.
1: உலகத்திலே சிரமான மருந்து எல்லா வருத்தங்களுக்கும் செவ்வாய் ஒரு செம்மையான மருந்து என்று கொண்டால் மகிழ்ச்சி தான், சிரிப்பு தான். மகிழ்ச்சி இருந்தா தானே சிரிப்பு வரும்.
3: உண்மையிலேயே
1: இந்த துன்பங்கள் வந்து என்னையா செய்ய முடியும், துன்பப்பட்டு என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் பழைய ஆண்டவனம் நாங்கள் கையேந்த வேண்டும், வணங்க வேண்டும், நலத்தை கொடுக்க சொல்லி துன்பத்தை எல்லாம் போக அவர் தரையில்லை. துன்பம் இறைவன் நல்ல உலகத்தை படைத்து நல்ல மென்மையான இதயத்தை, பூ போன்ற இதயத்தை படைத்து விட்டிருக்கின்றார். நாங்கள் வாழ்வதற்கு சகலதையும் இந்த பூமியிலே தந்திருக்கின்றார். பூமி ஒரு பெட்டகம் என்று கூறுவார்கள். ஒரு பெட்டகம் என்று சொன்னால் பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் உள்ளுக்கு இருக்கும், எது வேண்டுமானும் கைவத்தால் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்றுதான் இந்த பூமி தாய் எங்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறார். ஐந்து துன்பமே, துன்பம் வருவது துன்பம் இல்லாமல் ஒரு ஒரு உணவை தட்டிலே வைத்து ஐந்து விரல்களையும் சேர்த்து அதை குழைத்து வாயிலே போட்டு மிண்டு சாப்பிடுவதும் கடினம் தான் ஐயா, அதுவும் ஒரு பேர் தான் ஐயா, அதை துன்பம் என்று நினைக்க முடியுமா? இல்லை தானே, இது என்ன மூன்று தான் சாப்பிட வேண்டியா இருக்கு, அப்படியே முழுங்கினால் என்ன என்று நினைத்துன்றோமா? இல்லை தானே, எவர் மனதில் துன்பத்தை பெரிதாக எண்ணாமல் சரியான அறநெறியிலே நாங்கள் சென்றோம் என்றால் மகிழ்ச்சி தான் நிலவும் எங்கள் உள்ளத்திலே, நோயெல்லாம் விட்டு போய்விடும். நல்லவையா இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாமுக்கு கம்பீரமாக வந்திருக்கின்ற கணீர் என்ற குரலில் என்ன பாடலை பாடி காட்டப் போகின்ற அனைவரும் செவிக்குள்ளே விரலை வைத்து செவியை தெளிவாக வைத்துக் கொண்டிருக்கார், துல்லியமாக எல்லாம் உஷார்படுத்தி வைத்திருக்கின்ற செவிகளை எங்கே பாடுங்கள் கேட்போம் ஐயா. பிந்தி துவங்குவதாலே முன்பு வந்து போறவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை, அதனாலே தான் நேரம் முடிந்து ஒரு வருவார் மீரா வருவார், அவர்கள் வருவார்கள், ஆனால் நான் அதற்கு முன் ஆரம்பித்து அந்த வெள்ளன போறவர்களே எடுத்து விடுகிறேன். சிலருக்கு போயிட்டு 10 மணிக்கு முந்தி நிகழ்ச்சி வர வேண்டும் என்ற ஆவல் இருக்கலாம், அதனால் நாங்கள் சற்று முன்கூட்டியே ஆரம்பித்து வைத்தால் அவர் வந்து தொடருவார். இப்பொழுது நீங்கள் இப்ப 2 உறவுகள் அழகாக நல்ல நேரம் எடுத்து பாடினார்கள், அதுதான் இந்த நிகழ்ச்சி. இப்பொழுது உங்கள் வாயால் திருவாயால் மலர்ந்தருளும்
4: ரவி அவருடைய பாடலையும் கேட்டேன், மயிலை பட்டாபி அவர்கள் பாடிய பாடலையும் கேட்டேன் ஐயா,
1: அற்புதமா பாடியிருக்கார்,
4: மிக நன்றாக அற்புதமாக பாடினார்கள், அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள். இதுதான் எங்களுடைய சகோதர தத்துவம், மனித நேயம், வானிலைக்கு வந்து வந்தவர்களை ஊக்குவித்தல், அது உங்களோட நிறைய இருக்கின்றதை நான் பார்த்திருக்கேன். அதுபோல எங்கள் நேயர்கள் எங்களை பாடகர்கள் அறிவு எங்கள் உறவுகள் வருவார்கள், ஒருவரை ஒருவர் அப்படி வாழ்த்திக் கொள்வார், அது நல்ல விடயம். அது உங்கள் வாழ்த்து அவர்களுக்கு சென்றிருக்கும்
4: வேண்டும்
1: கண்டிப்பா, அது மனித நேயம், சகோதர தத்துவம், தார்மீகம், புரிந்துணர்வு, பகுத்தறிவு உள்ளவர் செய்வார். காழ்ப்புணர்வு எங்களை விட்டு சென்றுவிடும்.
4: நான் ஒரு 2 வரிகளை பாடி விடுகிறேன் ஐயா.
1: 2 என்றால் முதல் 2 ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து அந்த வரிகள் போகும், எப்பொழுதும் பாடல்கள் 2 வரியில் தான் ஆரம்பிக்கும், தொடர்ந்து போகும். பாடுங்கள் ஐயா, பாடுங்கள். எங்கே திருவாயில்
4: படம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி,
1: அற்புதமான திரைப்படம் ஐயா, அதில் நேற்று பாடலும் கேட்டிருந்தீர்கள்.
4: திருச்சி லோகநாதன் ஐயா பாடிய ஒரு பாடலைத்தான் இப்போது நான் பாட விரும்புகிறேன்.
1: எனக்கு என்ன பாடல் தெரிகிறது, நீங்கள் பாடுங்கள்.
4: திருச்சி லோகநாதன் பானை பிடித்தவள் பாக்கியசாலி எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான்,
1: நல்ல பாடல் தான், அது அற்புதமான ஒரு அன்றும் இன்றும் என்றும் உள்ள ஒரு அண்ணன் தங்கைக்கு உபதேசம் செய்கிற வீட்டுக்கு பெருமையை போற இடத்திலே புகுந்த இடத்திலே வீட்டு பெருமையை காக்கும்படி கேட்கின்ற பாடல் தானே ஐயா அந்த பாடல்.
4: உண்மைதான் ஐயா, உண்மை.
1: ஒரு குலப்பெண்ணை உருவாக்கி ஒரு குலப்பெண்ணாக இன்னொரு வீட்டுக்கு மனப்பெண்ணாக அனுப்பி வைப்பது, அப்பொழுது சில அறிவுரைகள் நாங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு பாடல். எங்கே பாடுங்கள் உங்கள் வாயால்.
4: புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறன் கேளு முன்னே, தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறன் கேளு முன்னே, அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும், அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறன் கேளு முன்னே, மாமனாரை மாமியாரை மதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவரையே துதிக்கணும், சாம கோழி கூவையிலே முழிக்கணும், குளிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலை துவக்கணும், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறன் கேளு முன்னே, கண்ணால் பேசும் பயலல் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே, கண்ணால் பேசும் பயல்கள் முன்னே நில்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே, இந்த அண்ணே சொல்லும் அமுத வாக்க தள்ளாதே, நம்ம அப்பன் பாட்ட பேரை கெடுத்து கொள்ளாதே, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே,
5: சில புத்திமதிகள் சொல்றேன் கேளு முன்னே. புருஷ உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதான், ஓடும் பொழுது எங்கே நின்னு சொன்னவ பொண்ணுதான், அரச நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதா, அவங்க ஆஸ்தி ஆஸ்தி கணக்கு சொன்னா கருப்பு ஒண்ணுதா, ஆஸ்தி கணக்கு சொன்னா கருப்பு ஒண்ணுதா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. நன்றி ஐயா.
1: இனிமையாக இருந்தது ஐயா பாடல். தங்கள் முதல் முதல் பின்னணி பாடகராக திரையுலகில் புகுந்து பின்னணி பாடல் என்று ஒன்றையே ஆக்கி வைத்த திருச்சி லோகநாதன் ஐயா பெருந்தகையினுடைய குரலில் கேட்டது உண்மையே நான் இது உங்களுக்கு அவருடைய குரலை கேட்டது போல் இருந்தது. அவருடைய குரலில் சாயல் உங்களிடம் இருக்கின்றது ஐயா. அந்த எழுத்துக்களை அழுத்தி இல்லை இல்லை இல்லை இல்லை அந்த எழுத்துக்களை அழுத்தி
6: அந்த எழுத்துக்களை அழுத்தி
1: அந்த எழுத்துக்களை அழுத்தி நீங்கள் அதுக்குரிய உச்சேப்பை கொடுத்து அந்த ஓசையை நயம்பட கொடுக்கும் பொழுது அவருடைய சாயம் உங்களுடைய இருக்கின்றது. உங்களுக்காக கூறவில்லை, நான் உண்மையை கூறுவேன். உங்களை முகத்துக்காக கூறவில்லை, அப்படி கூறுவது அழகில்லை. நான் ஒரு நான் உண்மையை தான்
4: உங்களுக்கு அது புரிந்திருக்கலாம்.
1: அழகாக இருந்த ஐயா, நான் அவருடைய பாடலை கேட்ட மாதிரி இருந்தேன். அவர் வந்து இசைகளோடு பக்க வார்த்தியங்களோடு ஒரு இசை அமைப்பாளர்களோடு இயக்குநர்களோடு வெட்டி கொத்தி நேராக்கி இதென்று பல தடவை பாடி பார்த்து ஒரு தடவை பாடி அந்த பாடலை பதிவு செய்து வந்த பாடல். ஆனா நீங்கள் காதாலே கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு உங்கள் மனதிலே உள்வாங்கி வைத்து இப்பொழுது தொலைபேசி அதுவும் கைபேசியிலே ஒரே தொடர்பே தான் மூவரும் பாடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு யாரும் பக்கத்துணை இருக்கு, அப்ப உங்களுக்கு அப்படியான வசதிகள் இருந்தா நீங்கள் எப்படி பாடுவீர்கள்? இயற்கை கொடுத்த குரல் வளம், நல்ல இயற்கை கொடுத்த திறமை, அதை மனனம் செய்தது பாடமாக்கி அதை மனதிலே பதித்தல், அந்த பாடலை நீங்கள் மனதிலே பதித்து திருப்பி திருப்பி கேட்ட அசைவுகள் எங்கெங்க இருக்குங்கிறத கேட்டு வந்தா நீங்கள் எவ்வளவு பெரிய சங்கீத வித்துவான் தான் நான் கூற வேண்டும். சங்கீத இசையிலே நீங்கள் வலு கட்டிக்காரு. இல்லை இல்லை இல்லை இந்த மூவரும் நான் முகனைக்காக கூறுவேன். என்னுடைய மொழியர் தமிழ் வானொலி எங்களுடைய மொழியர் தமிழ்
4: வானொலி
1: பாடுவோர் பாடல் நிகழ்விலே இடையிலே வந்து நீங்கள் உங்களை பயிற்சிப்படுத்தி எந்த விதமான கூச்சம் இல்லாமல் சலன் இல்லாமல் அன்று அழகாக அங்கு இங்கு பிசுறு விடாமல் அழகாக பாடி சென்றீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
5: மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க நன்றி.
1: அது மட்டுமல்ல உங்கள் பாடலுக்கு ஒரு வாழ்த்து. அவ்வளவு அழகாக கருத்துக்கள்,
5: நன்றி நன்றி.
1: அவ்வளவு கருத்துக்களையும் அழகாக நீங்கள் தளராமல் எல்லோரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைதியான முறையிலே எடுத்து சென்று முடித்து வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மேலும் வளர்க உங்கள் வாழ்த்துக்கள். எங்கள் வானொலியை வந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். உங்களை வளர்த்துக் கொள்ளும் வகையில இந்த தளம் நன்றாக ஒரு உதவியா இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடவேற்றிக் கொள்ளுகின்றோம். மீண்டும் இந்த பாடலுக்கு இப்ப கருத்து சொல்லுவோம், நகைச்சுவைகள் நிறைய சொல்லலாம். இப்போது அடுத்த
4: மற்றவர்களுக்கு வழி கொடுப்போம்.
1: நீங்க மீண்டும் வரலாம், மீண்டும் இது ஒரு பாடுவோர் பாடலாம் வந்து வந்து பேசிக்கொண்டு போகலாம். நல்லது, உங்கள் பாடல் சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி.
4: வருகிறேன் அம்மா வந்த பிறகு வருகிறேன். அம்மாவோட ஒரு வாரம் ஆயிடுச்சு, வருகிறேன்.
1: அவர் வருவார் அம்மா வருவார், அவளோடு நீங்கள் வருவார். நன்றி நன்றி ஐயா, மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடுத்த நீய நெஞ்சம் செங்குந்தபுரம் மணிமாறன், வாருங்கள். செங்குந்தபுரம் மணிமாறன், மணிமாறன்,
7: செங்குந்தபுரம்
1: மணிமாறன், வணக்கம் வணக்கம். செங்குந்தபுரம் மணிமாறன், நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சி தான் எங்களுடைய திருப்தி. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லோரும் நலம் வாழ வேண்டும் என்பது எங்கள் எண்ணம். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. நீங்கள் பாடுவோர் பாடலாம் வந்து பாடி இருக்கின்றீர்கள். இன்றும் ஒரு பாடலை தயார் நிலையில் கொண்டு வந்து காற்றலையில் பாடி காட்ட வந்திருக்கின்றீர்கள் என்றது எனக்கு தெரிகின்றது. எங்கே உங்கள் திறமையை நான் சோதிக்கவில்லை, பொறுமையை சோதிக்காமல் உடனே தருகின்றேன். காற்றலை உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் பாடலாம்.
7: என்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.
1: சற்று தடை செய்யக்கூட நான் தடுக்கின்றேன் நினைக்க வேண்டும். சற்று உரத்து பாடுங்கள். கிட்ட தொலைபேசி வச்சு சற்று உங்களோட ஒலி இங்கே வரவில்லை, பாருங்கள் உங்களோட சவுண்ட் சரியா இருக்குன்னு பார்த்து அந்த அந்த அந்த அழுத்து அந்த ஆளியை அழுத்தி விட்டு திருப்பி முதல்ல எழுந்து பாடுங்க. நன்றாக இருக்கிறது பாடு பாடல்கள் கொஞ்சம் உரத்து பாடுங்க, எல்லோரும் கேட்பார்கள். நன்றி.
7: உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சேன் ஞானம் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும் வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே நான் ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும் கொட்டு மழை காலம் ஊப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகு புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தா எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தான் கண்ணீரண்டில் நான் தான் காதல் என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை உள்ளபடி யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாவும் நல்ல மரமாகும் ஆடி வரைக்கும் ஆடி இருப்போம் தங்கமே ஞான தங்கமே ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம் தங்கமே ஞான தங்கமே நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு அவ்வளவுதாங்க.
1: நன்றாக இருந்தது மணிமாறன். இப்பொழுது உங்களுக்கு நீங்க பாடும்போது உங்களுக்கு இலகுவாக இருக்கிறது இல்லவா? மூச்சை எடுத்து நன்றாக நிமிர்ந்து நின்று அந்த எங்களுடைய நெஞ்சு பகுதியும் பகுதியும் மடியக்கூடாது நம்ம பாடும்போது. அது அடிநாள் நாபியிலிருந்து வர வேணும், நாபி கமலத்திலிருந்து அந்த குரல் மேல வர வேணும் தடை இல்லாமல். அப்பொழுது நீங்கள் நன்றாக பாடலாம். மற்றது மூச்சு விட்டு பாடலாம், நீங்கள் மூச்சு எடுத்து பாட வேண்டும். நீங்கள்லாம் இப்ப பெரிய பாடல்கள் நான் அப்படி உங்களால முடிந்தது பாடல்கள் அழகாக இருக்கு, நன்றாக பாடியிருக்கின்றீர்கள் மணிமாறன், நன்றாக பாடியிருக்கின்றீர்கள், நல்லது. பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வந்து நீங்கள் அலங்கரித்து சொல்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நலமாக இருங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் நீங்கள் நினைத்தால் வந்து பாடலாம். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு உங்களுடைய ஒளிப்ப. நன்றி நன்றி மணிமாறன், நன்றி நன்றி நன்றி. இலகுவான வகையிலே பாடலை பாடி சென்று பாடி காட்டி சென்றிருந்தார் அன்பு உறவு. அவர் வந்து மணிமாறன், செவிந்தபுரத்தில் இருப்பவர். இப்பொழுது சென்னையிலிருந்து இந்த பாடலை பாட வேண்டும் என்று ஒரு பாடலை தயார் நிலையில் வைத்து முழுமையாக வந்து பாடி காட்டி சென்றார். சில சில சில சில நுணுக்கங்களை தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் தானே பாடுகின்றீர்கள், நன்றாகத்தான் பாட வேண்டும். எங்கள் மஜித் ஐயா வந்து ஒரு பாடல் பாடின, புருஷன் வீட்டில் வாழப்போகும் சாமக்கோழி கூவையிலே புளிக்கணும். இப்பொழுது எல்லாரும் என்னென்றால் செல்பேசியிலே அலாம் வைத்து விட்டு எழும்புகிறாரு, எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம் வருது அதை பார்ப்பதற்காக. காலையில் எழுந்து வீடு கூட்டி சுத்தம் பண்ணி தேநீர் கொடுத்து கணவனுக்கு பணி பிடிச்சது மாவன் மாமியை பார்த்து சமையல் காய் அப்படியெல்லாம் அலாம் இப்பொழுது நேரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதற்குத்தான் நான் கணித்து வைத்திருக்கின்றேன். இப்பொழுது அவர் வந்து சரியான நெருக்கடியில் இருப்பார், அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பார், அந்த சின்ன திரையை பார்ப்பார், அல்லது வேறு ஏதாவது வலைத்தளத்திலே வர அடுத்தவர்களை குறைகளை எடுத்து சொல்றபடி எங்களை படித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு வீட்டில் உள்ளவர்கள் தேநீர் போட்டு கொடுக்க வேண்டிய நிலையில் இப்போது இருக்கின்றது. இது ஒரு காலத்தில் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே இருந்த விடயம். அதுதான் படிப்படியாக இன்று கிராமப்புறங்களிலேயெல்லாம் நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கேதான் உங்களுடைய தமிழ் பண்பாடு கலை கலாச்சாரங்கள் வளர்கிற இடம். அங்கே யாரும் ஒருவரை ஒருவர் ஏமாற்ற மாட்டார்கள். நகரத்தில் உள்ளவர்கள் போல் அங்கே பஞ்சமா பாதகங்கள் குறைவு, எவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதுதான் நாகரீகம் என்பது. பண்பாட்டு வழிமுறைகளை கடைபிடித்து செல்வதுதான் நாகரீகம் என்று கூறப்படுகின்றது. புதிய புதிய வகையிலே தலையை வலிச்சு கலரை மாத்தி மூக்குல போடுறத காதுல போட்டு காதுல போடுறத தொப்புள்ள போட்டு இப்படியெல்லாம் தெரியாது நாகரீகங்கள் அல்ல. இவர்கள் நினைக்கிறார்கள் நாகரீகம் என்று, அது அநாகரீகம் என்று கூறப்படுகின்றது. ஆடை குறைப்பு, எங்கள் வாலிபர்கள் எல்லாம் அழகாக அன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்து விட்ட உடம்பை காட்ட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த காற்சட்டையை மட்டும் கீழே கீழே இழுத்து விட்டு தான் காட்டுவார்கள். நல்ல சிக்ஸ் பேக் என்று ஒரு ஆறு பட்டு உள்ள உடம்பை நின்ற நெஞ்சு அகலமாக வைத்திருந்த, எப்பொழுது நெஞ்சு அகலமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே வஞ்சகம் இல்லையா? இப்பொழுது இழுத்து இழுத்து காய்ச்சி தான் கீழே இழுத்து விடுறாரு. மற்றது நல்ல அழகான சட்டை போட்டு நல்ல சப்பாத்து போட்டு உள்ளே நல்ல பாதுகாப்புக்காக ஒரு சாக்ஸ் என்று சொல்லப்படுற காலுறையை போட்டு விட்டு அதை தூக்கி காய்ச்சட்டையின் காலுக்குள்ளே செருகி விட்டு அந்த அந்த அந்த சாக்ஸ்ல எழுதியிருக்க பெயர் தெரியவனு காட்டிக்கொண்டு, ஏன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு விளம்பரம் செய்கிறார் காலாலு. அப்படி அநாகரீகம், இதெல்லாம் நாகரீகம் இல்லை. அழகாக பின்னி முடித்த கூந்தல், கொண்டையிட்டு பூ வைத்த மலர் வைத்த கூந்தல், அலங்கோலமா திரித்து தலைவிரி கோலமாக திரிகிறார்கள். புருஷன் இல்லையா, அல்லது விளப்புகள் வந்ததா, இல்ல அதை அழித்து விட்டார்களா, உப்பாரி வைப்பதற்கு தான் அது சரியான கோலம். வில் போன்ற புருவம் வலித்து விடுகிறார்கள், பேய் மாதிரி இருக்கின்றது. பேய் வந்து முட்டையாதான் எல்லாம் இருக்கும், அது கொண்டு இருக்காது. அதே போல வருகிறார்கள், அவர்களை பழிக்க வேண்டும் என்ற குறவிலே விளங்காமல் தங்களுடைய அழகை கெடுத்துக் கொள்கின்றார்கள். கண்ட கண்ட களிம அழகான கஸ்தூரி மஞ்சள் திருவினாசினி, அந்த மஞ்சளால் பூசி மஞ்சள் முகமே வருக என்று பாடக்கூடியவர்கள் அழகுபடுத்துற அந்த மஞ்சள் பூசுற இடத்திலே அவனொரு தன் தொலைக்காட்சியிலே பெரிய விளம்பரத்தை போட்டு விட்டு அந்த பருப்பும் இந்த கருப்பு போகும் அந்த களிம்புகளை வாங்கி அமிலங்களை போடுற அந்த களிம்புகள் செய்வதே வெட்டி எறிகின்ற மீன் குடல் எலும்பு தோலில் தான் இந்த லிப்ஸ்டிக் போன்ற வகைகள் செய்கிறார்கள். அது இவர்களுக்கு தெரியாது. அந்த இன்கிரீடியன்ஸை பாருங்கள், அது செய்கிற கம்பெனியிலே பார்த்தால் எங்கள் பெண்கள் வாய்க்கு லிப்ஸ்டிக் பூசவே மாட்டார்கள். அழகாக இருக்கின்றது முதல்ல பார்க்கும்போது, அந்த அழகை வைத்திருங்கள். வில் போன்ற புருவம் காதிலே வந்து காது முடி அப்படி வளைந்து வந்து சுருண்டு இருக்கும் அந்த கேசம் அவ்வளவு அழகாக இருக்கும். இது உள்ளதை இழுத்து போட்டு அதில் ரெண்டு முடியறது முன்னும் அது குஷ்பு விட்டு இருக்கலாம், அதுக்காக இழுத்து நீங்கள் விட வேணும். அவ்வளந்த படத்துக்காக விடுறாள். அவர்கள் எல்லாம் அழகாக இருப்பதற்கு காரணம் அந்த அலங்காரம். எங்கள் பெண்கள் சாதாரணமே பார்க்க அழகாகத்தான் இருப்பார்கள். அங்க அடையாளங்கள், மூக்கு மொழிகள், தலைமுடி, கேது அத்தனையும் அழகுபடத்தான் இருக்கும். அந்த கிராமங்களிலே பார்த்தால் இன்னும் மேலும் அழகாக இருக்கும், இயற்கை அழகு கொஞ்சம். இது நகரங்களிலே வந்து நகரத்துக்கு வந்து நரகமாகிவிட்டார்கள், நரக வாழ்க்கை வாழுகின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். நல்லது. பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வந்து நான்கு பாடல்களை வந்து பாடினார்கள். முழுமையாக பாடி சென்றவர்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் காலம் தாமதித்து வந்து பாடினால் நல்லா பாடம் கொஞ்சம் பிந்தி போவோம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் பாடலை நீங்களும் நானும் தான் கேட்க வேண்டி வரும். மற்றவர்கள் தூக்கத்துக்கு சென்று விடுவார்கள், பிள்ளைகள் தூங்குதண்டு வானொலியை அணைத்து விடுவார்கள், சாப்பிட வேணும் என்று அணைத்து விடுவார்கள். இப்பொழுது நேரம் 8:37 உங்களுக்கு, இதுதான் சரியான நேரம். வந்து பாடுபவர்கள் வந்து பாடிக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு நான் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலுக்கு முதல் இந்த பாடல் ஓசையை தருகின்றேன். கேட்டு எங்கள் ஆடலுடன் பாடலை கேட்டு

இனிமையான இந்த பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்று கூறி பாடி சென்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் என்ப உறவுகளே, மீண்டும் நீங்களும் வந்து உங்கள் குரலிலே சொந்த குரலில் பாடுங்கள், கேட்டு மகிழலாம் என்று கூறும் வேளையில் இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன். இந்த பாடலையும் கேட்டு விடுவோம்.

இங்க இப்பலனத்தில் உங்களுடைய பாராட்டுகள் கிடைத்திருக்கு. இப்ப பாடி சென்றவர்களுக்கு எழுதி இருக்கின்றார்கள், நன்றாக இருக்கின்றது பாடல், எல்லோரும் என்னை வரவேற்று வணக்கம் கூறியிருக்கின்றீர்கள். மணிமாறனுடைய பாடல் இங்கே இளவரசு மகன் எழுதியிருக்கின்றார், நல்ல பாடல் மஜித் ஐயா பாடியிருக்கின்ற, ஒவ்வொரு பாடலுக்கும் அவர் கூறியிருக்கின்றார் நன்றாக இருக்கின்றது என்று. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் வாருங்கள், வந்து பாடல்களை பாடுங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். தொடர்கின்ற இப்போ ஒரு அன்பு உறவு அழைப்புக்கு வந்து திரும்பி சென்று விட்டீர்கள், வாருங்கள் அழைப்புக்கு. இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வரலாம், இது எங்கள் வானொலி பாடல், நீங்கள் வரலாம், வந்து பாடல்களை தடுத்து நான் உங்களை எடுப்பேன், நீங்கள் வந்து பாடி காட்டலாம்.

0: இனிமையான அந்த பாடல்கள். வணக்கம், காற்றலையில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளம் வழக பெற வேண்டும். வணக்கம், வணக்கம், உங்கள் பெயரை கூறி பாருங்கள்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகனே, நலமாக இருக்கின்றீர்களா? கூறுங்கள்.
1: நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் உங்கள் பெயரை
1: கூறிக்கொள்ளுங்கள். நாச்சியார்கோவில் நாச்சியார்கோவில் அருகில் உள்ள கோவனூர் கே கார்த்தி அப்பா.
0: கோவனூர் கே கார்த்தி, உங்களை எதிர்பார்த்தேன். காலையில் நேயர் விருப்பத்துக்கு வந்தீர்கள், வரவில்லையேன்?
1: இல்ல, இரண்டு நாட்களா வர முடியலப்பா.
0: என்ன சுகமா இருக்குன்ற?
1: சுகம் கொஞ்சம் கம்மி தான்ப்பா. சுகம் சரியா இல்லாதனாலதான் வரல.
0: என்ன நடந்தது?
1: இல்ல, உடல்நிலை கொஞ்சம் சரியா இல்ல. பதாரம் இல்ல.
0: என்ன காரணம்? பலத்த தடிமல் காய்ச்சல் அப்படியா?
1: இல்ல, தலைவருப்பா.
0: ஏன் வெளியே சென்றீர்களா? குளிருக்கு சென்றீர்களா?
1: இல்ல இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. நான் வேலை செய்யறேன். அந்த வேலை வந்து உத்து பார்த்துட்டு செய்யற வேலைப்பா.
0: அதுக்கு
1: உங்களுக்கு அந்த
0: பாதுகாப்பு கண்ணாடி போடுவது இல்லையா? பாதுகாப்பு கண்ணாடி
1: இல்ல. பாதுகாப்பு கண்ணாடி அணிஞ்சோம்னா கீழே விழுந்துரும்பா. குனிஞ்சிட்டு தான் செய்யறது. அது டிசைன் ஒர்க். அது
0: கூர்ந்து உங்களுக்கு கண்ணுக்கு.
1: அதனால
0: கவனமாக
1: ஒத்து கவனிச்சு. கண்ணுக்கு தான்ப்பா மெயினா வேலை. மைண்டுக்கும் கண்ணுக்கும் தான்ப்பா வேலை. மூளைக்கும் கண்ணுக்கும் வேலை.
0: ஆமா ஆமா ஆமா, நல்லது நல்லது. ஆனால் நல்லதுன்னு கூறுகிறேன் என்றால் வேலை நல்லது. நீங்கள் அடிக்கடி தலையை திருப்பி அசைத்து கண் பார்வையை போரெடுத்து கொண்டு வர வேண்டும். அப்பொழுது பயிற்சியாளர் கண்ணை பாதுகாப்பாக நுட்பமான வேலை நல்லது. இந்த பாடகர் பாடலாம் எனக்கு வந்திருக்கின்றது. என்ன பாடல் பாட இருக்கின்றீர்கள்?
1: அன்று பாடிய பாடல் தான்ப்பா பாடலாம் இருக்கேன்.
0: அது பாடல் கொஞ்சம் பாட வேண்டும். பாடி பாடி இருந்தால் தான் பயிற்சி நன்றாக வரும். பாடுங்கள்.
1: சரிங்கப்பா. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்.
0: மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்,
1: பறவைகளில் அவள் மணி புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு.
0: இப்படி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை. அப்படி வாருங்கள், அங்க எடுத்து வாருங்கள். பால் போல்
1: பால் போல் சிரிப்பது பிள்ளை, அவள் பணி போல் அழைப்பது கண்ணி, கண் போல் காப்பவள் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம்.
0: அற்புதம், அற்புதம், சிறப்பு சிறப்பு. முழுமையாக மனநம் கார்த்தி, முதலில் வந்து ஒரு வரி பாட மாட்டேன்னு இந்த கார்த்தி இன்றைக்கு பாடுகிறீர்கள், பார்த்தீர்களா? இதுதான் சிறப்பாக பாடியிருக்கு. நான் உங்களுக்கு ராகம் நன்றாக வருகின்றது. மேலும் மேலும் பாடலை கேளுங்கள்.
1: கத்திட்டு இருக்கேன்ப்பா. இந்த பாடலே வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த பாடலை டவுன்லோட் பண்ணி முழுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன். மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியாக எனக்கு லைன் சரியா திடீர்னு கிடைச்சதுனால எனக்கு பாட முடியல. மற்றொரு சமயத்துல வேற ஒரு பாடல் பாடிக்கிறேன்ப்பா.
0: இல்ல, என்னென்னாலும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பாட வேண்டும் என்று தெரிந்தால் ஒரு வாரம் இன்று இருந்து ஒரு வாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பாடலை இரண்டு தடவை கேட்டீர்கள், நீங்க இலகுவாக பாடுவீர்கள். நீங்களும் நல்லாதான் பாடி இருக்கீங்க. முழுமையா பாடிந்த சிறப்பா இருக்கு. அதுல ஒரு வரி, ஒரு திருத்தமையா அந்த விரிவா, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, பால் போல் இல்லை.
1: நீங்க மனைவி கிட்ட இருந்து என்ன பாத்துட்டாங்க, அது எனக்கு ஒரு குச்சமா இருக்கு.
0: மனைவிக்கு முன்னாடி இந்த பாடலை பாடினால்தான் மனைவி மேலும் அன்பு செலுத்தி பாருங்கள். அளவு பற்றி தானே பாடுகின்றீர்கள். பால் போல் சிரிப்பதில் அவ பிள்ளை, பனி போல் உங்களை அணைப்பது குழந்தையாக இருக்கும் என்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை அன்னை எப்படி பார்ப்பாரோ அது போலதான் உங்கள் மனைவி. தாய்க்கு பின் தார் கவிஞனாக்கினால் என்னை அவளை பார்த்து நீங்கள் ஒரு கவிஞனாகவே வந்து விட்டீர்கள் பார்த்தீர்களா. இதுதான் அந்த வரிகள். நீங்கள் படிக்கும் போது அவளை பார்த்து பார்த்து படித்து பழகுங்கள். மேலும் உங்களுக்கு கருத்துக்கள் சிறைவாக வந்து கூச்சங்கள் எல்லாம் தெளியும்.
1: புதிய ஒரு நிகழ்ச்சி கேட்டேனப்பா, நண்பர் பேசினதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்காப்ல, என் காமிச்சாப்ல, அன்னைக்கு கேட்க முடியாத சூழ்நிலை எனக்கு. தமிழோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சர்கோவில் ஞானசேகரன் பேசினத கேட்டேன். நன்றாக பேசினாங்க. நீங்களும் சரியாக உரையாடினீர்கள்.
0: நன்றிங்கப்பா.
1: வாய்ப்பு புது புது நிகழ்ச்சி இது போல வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
0: இதெல்லாம் வந்த நிகழ்ச்சிகள் தான். இப்பொழுது நீங்கள் எல்லாம்
1: எங்களுக்கு
0: புதிய வந்தபடியா எடுத்துக்கொண்டு வர நீங்கள் இது முன்பு வந்த நிகழ்ச்சிகள் தான். பல ஆண்டுகளுக்கு முந்தைய முன்னிகள் தமிழ் வாழ்வு அந்த நிகழ்ச்சி நீங்களும் வந்து பங்கு பெற்று அடுத்த வாரம் இருக்கும். நீங்களும் வந்து பங்கு பெற்றலாம்.
1: சரிங்கப்பா.
0: நன்றி கார்த்தி.
1: எங்களுடைய இரவு வணக்கம், உங்களுக்கு பகல் வணக்கம் அப்பா, நண்பகல் வணக்கம் அப்பா. நன்றிங்கப்பா.
0: நன்றி மகளே. நன்றி. அழகாக பேசுகிறீர்கள் கார்த்தி. இப்பொழுது
1: அம்மாவை கேட்டேன்னு சொல்லுங்கப்பா. அம்மாவிட நான் பேசினது இல்லையாப்பா. அம்மாவிட ஒரு நாளைக்கு இன்று புகழ்கிறம் சொல்லுங்க.
0: இன்று என்னை அடுத்து என்னை தொடர்ந்து அம்மா வரும். இன்னொரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் அவர் வருவார். அவர் வந்து இந்த பாடுவோர் பாடலாம் அவதான் எடுத்து வர வேண்டும். என்னை விட சிறப்பாக செய்வார் அவர். அவரோடு நீங்கள் மகளிர் பேசி விடுவார். நீங்கள் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அதுல எந்த தடையும் இல்லை. இதுக்கு இந்த மீண்டும் வரலாம். கவனூர் கார்த்தி வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் தொழில் பணியில் இருக்கும் பொழுது சற்று இழைப்பாரை திருப்பி ஒரே அடியாக பார்க்காமல் சற்று பார்வையை திருப்பி தலையை திருப்பி போட்டு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் உடல் நலமாக இருக்கும். அதிகம் கூடுதல் கூர்ந்து நுண்ணிய விடயங்கள் அங்கே அதுக்கு கவனமாக செய்யணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி
0: மகனே. வாழ்த்துக்கள். நன்றாக பாடி சென்றார் அவர். காற்றலையில் வந்து உள்வாங்கி பாடிக்கொண்டு வந்தால் பாடலாம் என்றது எனக்கு தெரிகின்றது. அடுத்த அன்பு உறவு வருகின்றார். வணக்கம் கூறிக்கொள்வோம். அவருக்கு ஓடிவிட்டார். வணக்கம் வணக்கம். வர வேண்டும் காற்றலைக்கு. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். இப்பொழுது கனடாவின் நேரம் 11:19. இலங்கை இந்திய நேரம் இப்பொழுது 8:50. மாலை ஆகி இரவை தொட்டுவிட்டது. இங்கே வளைகுடா நாட்டின் குவைத்திலே இப்பொழுது 6:19 ஆகின்றது. ஆனால் மலேசியாவிலே நள்ளிரவை தொட்டு கொண்டிருக்கின்றது. நேர்மறாக 11:19 இரவு நேரம் அங்கே. இப்படி நேரங்கள் மாறியுள்ள உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் உலகம் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்வோம். ஒன்றே தேவன் ஒன்றே என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். கூறுங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவர் யார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அழைப்புக்கு வந்தவர்கள் மீண்டும் அழைப்புக்கு வரலாம். பாடல்கள் வருகின்ற தொடர்ந்து இந்த பாடலை கேட்போம் என்பவர்கள்

எளிமையான அந்த பாடல். மனித இனத்திற்கு பாடல் முக்கியமானது என்று இந்த பாடலை கூறி செல்கின்றது. மனித இனம் ஒன்றுதான் பாடக்கூடிய இனம். இந்த உயிரினங்களே பாடுவதற்கு மனிதர் தான் அதற்கு முடியும். மனிதரால் தான் சங்கீதத்தை பாட முடியும். அதனால் இந்த இசை என்பது எங்களோடு ஒட்டி பிறந்தது, நாங்கள் பாடிக்கொள்ள வேண்டும். எங்களை அறியாமல் சில சமயங்களே இந்த வாய் உச்சரிக்கின்றது, அதுதான் அந்த தொடுவானம். தொடுவான நிகழ்வுகளே அதைத்தானே கூறுகின்றோம். எங்களை அறியாமல் நினைவுகளை மீட்டிக் கொள்வதற்கும் மனதுக்கு ஆறுதல் பெறுவது. சில நல்ல துன்பமான வேளையிலே ஒரு பாடலை எடுத்து, துன்பம் நீர் கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பாடுகிறார்கள். துன்பம் நேர்க்கையிலே நாங்கள் ஒரு யாழ் எடுத்து ஒரு இசையை மீட்டிக் கொள்வோம். யாழ் வாசிக்க தெரியாது நாங்கள், வாயாலே பாடிவிட்டு போவோம்.

0: அன்பு உறவு ஒருவர் ஓடி வருகின்றார். அழைத்து விடுவோம், அணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம் மகளே, யார் பேசுகிறீர்கள்?
1: நான் வந்து நாகை மாவட்டம் சங்கரமண்டல இறங்கில இருந்து கலாவதி ராஜமாணி பேசுறேங்கப்பா.
0: கலாவதி ராஜமாணிக்கமா, என்ன பேர்?
1: ராஜமோகன். கலாவதி ராஜமோகன்.
0: கலாவதி ராஜமோகன் என்றுதான் முதலாவதாக இணைகின்றீர்களா?
1: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா, இப்பதான் முதல் தடவை வர்றாங்கப்பா.
0: நல்லது. எந்த இடத்திலிருந்து வருகின்றீர்கள்? கும்பகோணம்,
1: நாகை, நாகை மாவட்டம், நாகை மாவட்டம் சங்கரமண்டல் இறங்கில, கலாவதி ராஜமோகன்.
0: ஓ, நாகை மாவட்டத்திலிருந்து வருகிறது. நாகை மாவட்டம், கலாவதி ராஜமோகன். எப்படி இந்த வானொலியை நீங்கள் எப்பொழுது கேட்க துவங்கீர்கள்?
1: இன்னைக்கு தாப்பா எங்க ஃப்ரெண்ட் வந்து எனக்கு நம்பர் கொடுத்து ஒன்னா போட்டுட்டாங்கப்பா.
0: யார் இந்த நண்பர், தெரிந்து கொள்ளலாமா?
1: சொல்லலாங்களப்பா.
0: சொல்லுங்கள், யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னா நன்றி இது கூறத்தானே வேண்டும். அவருக்கு தெரிந்து கொள்வது நல்லது தானே. எந்த அன்பு உறவு உங்களை உங்கள் வானொலியை கேளுங்கள்? யாரு?
1: மல்லியம் ரவி.
0: ஓ, மல்லியம் ரவி உங்களோட உறவினரா?
1: ஆமாங்கப்பா.
0: நல்லது. மல்லியம் ரவி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கலாபதி ராஜமோகன் அவர்களை நாகை மாவட்டத்திலிருந்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வருக வருக வரவேற்று மல்லியம் ரவி அவர்களுக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றோம். உங்களுக்கு தான் பெற்ற இன்பம் வையவம் என்று தனக்கு திருப்தியாக இருக்கின்றது என்று உங்களுக்கு அறிவித்திருக்க நீங்கள் உடனே அழைப்பை தந்து என்னுடன் இணைந்து விட்டீர்கள். நான் மொன்றியல் தமிழ் வானொலியின் உங்களோடு பேசிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சி பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே அன்பு மகளே கலாவதி ராஜமோகன், நீங்கள் எப்பொழுதும் இந்த நேரலையில் இணைந்து சிறப்பிக்கலாம். உங்களுடைய திறமைகளை வழிகாட்டுவதற்கு இது நல்லது ஒரு தளம். வானொலியில் வந்து நீங்கள் கவிதை, கட்டுரை, கதை எது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு இருக்கின்ற பிரத்யேகமான தகமைகளை தெரிவித்துக் கொள்ளலாம். வானொலி நாகரிகத்தை பின்பற்றி இங்கு உங்களை எங்கள் வானொலி குடும்பத்தோடு இணைத்திருக்கின்றோம். மற்றவர்களின் மனம் நோகாத வண்ணம் நீங்கள் அன்பாக எல்லோருடனும் இணைந்து பேசுங்கள். எங்கள் உறவுகள் அனைவரும் உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றார்கள் இந்த வேளையிலே. சரியா? எங்களுடைய இலக்கம் உங்களிடம் இப்பொழுது மேலும் ஒரு இலக்கம் இருக்கின்றது. இணைய இயக்குநரும் வந்து இப்பொழுது சிறிது நேரத்தில் அவரும் வந்து இணைந்து கொள்வார். நீங்கள் அவரோடும் இணைந்து கொள்ளலாம். சரியா கலாவதி ராஜமோகன்? ஆமா, இப்பொழுது பாடுவோர் பாடுவோர் பாடலாம் நிகழில் இணைந்து முதன் முதலாக வந்திருக்கின்றீர்கள். இங்கே உங்களை உங்கள் பாடலை கேட்போம். உங்கள் சொந்த குரலில் பாடுங்கள். முழுமையாக முடிந்தவரை பாடுங்கள். உங்களுக்கு இப்பொழுது இடம் தரப்படுகின்றது, பாடுங்கள்.
1: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தானாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும்போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். என் கண்களின் இமைகளிலே சில ஞாபகம் சிறகடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தேனூற்றும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். அம்மா கை கோ

0: தமிழ் பழகின துலங்கது ஞாபகமே. புத்தக நடுவில் மயிலுறவை நான் வளர்த்தது ஞாபகமே. சின்ன குழந்தையில் சேலை கட்டும் ஞாபகம். விற்க வந்ததும் முகத்தை மறைக்கும் ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ரயிலின் பயணத்தில் மரம் அகர்ந்தது ஞாபகமே. சுற்றுராட்டினத்தில் மயில் ஞாபகமே. காகித கப்பல் கவிழ்ந்ததுமே நான் அழுதது ஞாபகமே. கட்ட பொம்மனும் கதையை கேட்ட ஞாபகம். அட்டை கத்தியால் சந்தை ஓட்ட ஞாபகம். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். என் கண்களின் இமைகளிலே சில ஞாபகம் சுரவடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே சில ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தேனூற்றும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும். கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பாக பாடினீர்கள் மகளே கலாபதி ராஜமோகன். இப்ப இத்தனை நாளும் எங்கே இருந்தீர்கள்? உங்கள் வானொலியை அறியாமல் இருந்து விட்டீர்கள். நல்ல ஒரு தளம் இந்த தளம். உங்களுக்கு இந்த களத்திலே வந்து நீங்கள் முழுமையாக சுதந்திரமாக பாடி பரப்பதற்கு இடம் கொடுத்திருக்கின்றோம். இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள், முழுமையாகவும் பாடியிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் வார்த்தியங்களோட பாடினா இன்னும் சிறப்பாக இருக்கும் தானே? நீங்கள் இதற்கு முன்பு வேறு எங்கு பாடியிருக்கிறீர்கள் மகளே? மேடைகளில் பாடியிருக்கின்றீர்களா? விழாக்களிலே பாடியிருக்கின்றீர்களா?
2: இல்ல இல்ல, வீட்டுலதான் சும்மா பாட்டு பாட்டோட அந்த ரேடியோல பாடும் போது பாடிட்டு இருப்பாங்க.
1: பாடி உங்களை வளர்த்து கொண்டீர்கள். சங்கீதம் படித்தீர்களா?
2: இல்லங்க, இல்ல எதுவுமே கிடையாதுங்கப்பா.
1: பள்ளி பருவத்திலே சங்கீதம் அப்படி ஒண்ணும் கற்கவில்லை. நீங்களாக இது வந்து இயற்கையாக உங்களுக்கு வந்த வரம், கடவுள் கொடுத்த ஒரு திறமை. அந்த திறமையை நீங்களாக அந்த வகையில நீங்களாக அதை வளர்த்து கொண்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும். நீங்கள் சிறந்து இந்த பாடல்களை பாடி இலை மறை காயாமல் வீட்டிலே இருக்காமல் வெளி உலகத்துக்கு நீங்கள் உங்களை தெளிவுபடுத்த வேண்டும் எங்கள் வானொலி ஊடாக என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன் மகளே. இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பாடுவோர் பாடலாம் இருக்கணும். அதைவிட ஒவ்வொரு நாளும் கதம்பம் என்ற ஒரு நிகழ்வு வந்து நீண்ட நேரம் இயங்கும். அதிலேயும் நீங்கள் வந்து பாடிக்கொள்ளலாம். இந்த விவரங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய உறவினர் அன்பு நண்பர் என்னுடைய மகன் போல அன்பான முத்து திருப்பி சிரிக்கின்ற மல்லியம் ரவியிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் கூறுவார், சிரிப்பொழியோட கூறுவார். என்ன பணியாற்றுகிறீர்கள்? வீட்டிலே தானா இல்ல வேறு பணியாற்றுகின்றீர்களா? பணியகங்களுக்கு செல்வீர்கள்? அதாவது இல்லத்து அரசியாக இருக்கின்றீர்கள். தமிழகத்தூர்னால் இல்லத்து அரசியாக இருக்கின்றது. ஒரு ஒரு இல்லம் வந்து அந்த அரசியின் கையில் தான் இருக்கின்றது. அதை நீங்கள் அதை ஆற்றுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முழுமையான ஒரு பாடலே. முதல் முதலில் முகந்தெரியாத உறவுகள் முன்பின் தெரியாத வானொலியிலே வந்து பாடி அற்புதமாக அசத்தி. வேறு வானொலிகளில் பாடி இருக்கின்ற அனுபவம் இருக்கின்றதா?
2: இல்லைங்க சார், எங்க ஸ்கூல்லதான் பாடியிருக்கேன். படிக்கிறதா
1: அந்த அனுபவத்தை வைத்து உங்கள் திறமையை மனதிலே நினைத்து உங்கள் திறமையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது மகள். அதனால் தான் நீங்கள் துணிந்து எங்களுக்கு முதல் முதல் வந்த வானொலியிலிருந்து அசத்தி இருக்கின்ற நன்றாக பாடி. இப்பொழுது எல்லாம் வாழ்த்துக்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு. உங்களுக்கு இங்கே வாழ்த்துக்கள் போல எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அடுத்த உறவுகள் வந்து உங்களை வாழ்த்துவார்கள். நானும் வாழ்த்துக் கொள்கிறேன். வாழ்க வாழ்க. வேறு என்ன மாசம் கூற இன்னொரு பாடல் பாட போகின்றீர்களா? இந்த மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் வேணுமென்றா இன்னொரு பாடல் பாடலாம். சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன், பாடுங்கள். அம்மா முதல் நாள் வந்த நீங்கள் அல்லவா, பாடுங்கள்.
2: சரிங்க, எப்படி கொஞ்சம்
1: பாடுங்கள் பாடுங்கள். உங்களால் முடியும், உங்களால் முடியும்.
0: சப்த சுரதே நீயுணரே உதயம் நீ வரதான மருளே நீ

தரும் மலர் கனைகள் பரிமாறும் தேகம். இனி நாளும் கல்யாணராகும் இந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கனிகள் பரிமாறும் தேகம். ஆர்வம் முன்பாதம் தேடி வரும் பாவையின் ஆசை கோடி ஆர்வம் பாதம் தேடி வரும் பாவையின் ஆசை கோடி இனி சொல்லும் நிரந்த நிலக்கே எந்த சுகமும் ஏதில்லை.

சுந்தரம் மல கனைகள் பரிமாறும் தேகம். நீரில் நின்றாடும் போதும் சுடுநெருப்பு என்பது மாறும்

0: உன்னிதயம் குளிர்வானை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் மலக்கனைகள் பரிமாறும் தேகம் கைகள் பொன்னேனி கலந்து மலர் பொய்கள் கொண்டாடும் இருந்து கைகள் பொன்னேனி கலந்து மலர் பொய்கள் கொண்டாடும் இருந்து இனி காமன் பல்லாக்கின் ஏறி நாம் கலப்போம் உள்ளாசோடு உன்னங்கம் தமிழோடு சொந்தம் இனி எங்கும் திகட்டாத சந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் மலர்கனிகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம்
1: அற்புதம் அற்புதம் அற்புதம். பாடல்களை முழுமையாக உள்வாங்கி வைத்திருக்கின்றீர்கள். அதுதான் முதல் படி உங்கள் உயர்ச்சிக்கு. இரண்டாவது அந்த சொற்களை முழுமையாக கேட்டு அந்த சொற்பிழை இல்லாமல் உச்சரிக்கின்றீர்கள். அது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு ஒன்று இருக்கின்றது. அது இப்பொழுது நான் பெரிய சங்கீதக்காரன் அல்ல, உங்களுக்கு கூறுகிறேன் மகளே. கவிதா ராஜ கலாபதி ராஜமோகன், நீங்கள் பாடும்பொழுது நல்ல சாரீரம் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றால், நாங்கள் பாடும்போது எங்களுடைய ஒலி வந்து வாய்க்குள்ளாலே தான் வர வேணும், மூக்குக்கு போகப்படக்கூடாது. இடையிலே அது கலக்க பார்க்கின்றதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், முயற்சி செய்யும். நன்றாக பாடுகிறீர்கள் அம்மா, நன்றாக பாடுகிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசிகள். தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க, நீங்கள் சிறப்பாக வருவீர்கள். இந்த தளம் உங்களுக்கு போதிய நேரம் கொடுக்கும். நீங்கள் வந்து பாடும்போதே அது பயிற்சியாகவும் வரும். நீங்கள் வெளி உலகுக்கு உங்களுடைய பெயர் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றேன் கலாபதி ராஜமோகன் அவர்களே. நான் கூறியது புரிகின்றதல்லவாம்மா. அது என்னவென்றால், இந்த பாடல் நாங்கள் பாடும் பொழுது எங்களுடைய பாடல் வாய்க்குள்ளாலே தான் பெறணும். அதற்கு ஒரு ஒரு பயிற்சி என்னவென்றால், நீங்கள் நிமிர்ந்திருந்து அடி நாபி கமலத்திலிருந்து அந்த ஓசை வெளியே வர வேணும். பாடும் எல்லோ அன்பு உறவுகளுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன், குறிந்திருந்து சரிந்திருந்து அப்படியெல்லாம் பாடக்கூடாது. நிமிர்ந்திருந்து பாடினால் தெளிவாக இருக்கும். அற்புதமாக எங்கள் முதல் முதலில் வந்து எங்கள் காற்றலை சிறப்பித்திருக்கின்றீர்கள். நான் இன்னும் சில வினாடிகளில் நான் மாறிய மகள் மீரா வந்து இருப்பார். அவர்தான் இந்த பாடுவோர் பாடலை சிறப்பாக செய்து கொண்டு வருவார். நீங்கள் நிற்கலாம், வேண்டுமென்றால் காற்றலை நில்லுங்கள். அவர் ஏதோ வந்துவிட்டார். அவர்களை வரவேற்று அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். ஒளி வாங்கி நீங்கள் அவருடன் கொடுக்கின்றேன். அவர்தான் எங்களுடைய நிலைய இயக்குனர் மீரா. அவருடைய பெயர் 24 வருடமாக இந்த வானியலில் நிகழ்த்தி கொண்டு வருகின்றார். நாங்கள் வந்து அவர்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கும் மல்லியன் ரவி அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது வணக்கம் மீரா, உங்களை வரவேற்கிறேன். ஒளி வாங்கி உங்களுடன் தருகின்றேன். இப்பொழுது இறுதியாக காற்றலை நின்றது கும்பகோணத்திலிருந்து எங்களுடைய கலாபதி ராஜமோகன் இணைந்திருக்கின்றார். அவரோடு நீங்களும் பேசிக் கொள்ளுங்கள். நான் விலகும் வேளையிலே இந்த பாடலை தருகின்றேன். இந்த பாடல் ஒலிக்கு நீங்கள் இருங்கள், காற்றலையில் இருங்கள். நான் இப்பொழுது விடைபெற இருக்கின்றேன். அனைத்து உறவுகளும் வந்து என்னோடு இப்பொழுது இணைந்து பாடுவோர் பாடலில் நிகழ்வை சிறப்பித்த என்னைய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளுக்கும் வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கமும் நன்றியும் உறவுகளே. இப்பொழுது அம்மா இணைவர்கள்

வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் அப்பா அழகாக நேர்களை சந்தித்து எடுத்து வந்திருந்தார். அப்பா உங்களுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த கலை அதாவது இந்த நேரத்திலிருந்து உங்களோடு காற்றலையில் நான்

0: என்ன பாடலாம் நேஷினி? இதுவரை இப்ப எத்தனை பேர், சரியாக 6 பேர் இணைந்து இனிய பாடல்களை எடுத்து வந்திருக்கிறீர்கள். இன்னும் பலர் வர இருக்கிறது. என்ன 22-30 பேர் வர்ற இடத்துல உண்மையிலே இனித்தான் நீங்கள் இருந்தால் எப்பொழுதும் நாங்கள் 9 மணி அப்படித்தான் எடுத்து ஆரம்பிப்பது. எல்லோரும் இனித்தான் பாடலாம் என்று இருப்பீர்கள். இப்ப காட்டணியில் பாடிவிட்டு 2 பாடல்களை பாடியிருக்கிறாரோ என்னோ தெரியலே, அப்படித்தான் நினைக்கிறேன். கலாபதி ராஜமோகன் எங்கே? வணக்கம் கலாபதி ராஜமோகன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: 2 பாடல் பாடி இருக்கிறீங்க அப்படித்தானே நீங்க?
1: ஆமா.
0: இன்றுதான் நினைஞ்சு கொண்டீங்க அப்படித்தான் அப்பா சொல்லி இருந்தார் இல்லையா? இது எங்களுடைய, உங்களை யார் இங்கு இணைத்து விட்டது? எங்களுடைய மலியம் ரவி அப்படியா? சூப்பர் சூப்பர், நல்ல நல்ல அழகாக கேட்டுக்கொண்டுதான் இருந்திருந்தேன். அழகாக, இனிமையாக, அழகல்ல இனிமையாக பாடி இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கோ, மற்ற எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கோ. வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். இவ்வளவு நேரம் எனக்காக அப்பா சொன்னோன்னு நீங்க பொறுமையா இருந்து என்னையும் சந்தித்து விட்டு போகலாம் என்று ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு முதல் கண் அன்பை தெரிவித்துக் கொள்றேன். இது உங்களுடைய வீடு, உங்களுடைய தளம். நீங்கள் பாடலாம், சிரிக்கலாம், பேசலாம். இந்த வானொலி உங்கள் மனதில் பதிய வேண்டும், பிடிச்சிருக்க வேண்டும் என்பதுதான் முதல். நாங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்வோம்.
1: நான் முதல் டைம் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களையும் பிடிச்சிருச்சு, அப்பாவையும் பிடிச்சிருச்சு.
0: அடே அப்பா, அவ இப்ப இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு, சின்ன குழந்தைகள்ட்ட கேக்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன இப்ப யார் சின்ன பிள்ளைகள்ட்ட கேப்பாங்க இல்ல, முதல்ல அப்பா பிடிச்சிருக்கா அம்மா பிடிச்சிருக்கா? இப்ப நான் கேக்குறேன், என்னுடைய அப்பாவை பிடிச்சிருக்கா, என்ன பிடிச்சிருக்கா, யார முதல் பிடிச்சிருக்கா அங்க பாக்கலாம். ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு கண்ணன் பாட்டு பிடிக்குமா? எங்க ஒரு ரெண்டு பேரி கண்ணன், ஏதாவது ஒரு கண்ணன் பாட்டு பாடுங்க பாப்போம். ரெண்டு பேரி எனக்காக.
1: கண்ணன் வருவான், கதை சொல்லுவான், வண்ண மலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவான், குழல் எடுப்பான், பாட்டி செய்ப்பான், வலம்புரி சங்கடித்து பாலூட்டுவான், வலம்புரி சங்கடித்து பாலூட்டுவான்.
0: அருமை. நன்றா. சரி, மல்லியம் ரவி உங்களுக்கு என்ன சொந்தம் முறை ஏதாவது இருக்கிறதா, இல்லாட்டி நட்பு ரீதியாக தெரியுமா?
1: நான் வந்து மண்டல காரு பண்டையில பேசி நேயர்களிலிருந்து நட்பா வந்து உறவா வந்துட்டோம்.
0: உறவா வந்துட்டீங்க, சூப்பர். அப்ப நல்ல நல்ல சந்தோஷமா இருக்கிறது உண்மையிலேயே. மிகவும் உங்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த வீட்டில நாங்கள் சந்திக்க ஆசைப்படுகிறோம். இது ஒரு வீடு போல.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா வாரந்தோறும் பாட்டுல ஒரு வரி.

0: பாடி இல்ல இல்ல நானும் அந்த ராகத்தை அந்த வரிய வேற இடத்துல போட்டேன் இல்ல ஒரு வரி குரலுக்கு மயங்க வைத்தாய் அப்படி
1: வருவேன்.
0: சரி, உங்களிடம் நான் விடைபெற்றுக் கொண்டு மற்ற நேர்களை சந்திக்கலாம். பலர் பாட இருப்பார்கள். இப்பொழுது நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா
1: நன்றி நன்றி.
0: இப்பொழுது காற்றலையில் என்னுடைய செல்ல மகன் எங்க வாங்க பாக்கலாம். வணக்கம் இளவரசு. வாங்க. வணக்கம் இளவரசு, எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு மாதிரி அந்த அதாவது சேர்ல இருந்து ஒரு பக்கமா சரிஞ்சிருக்கிறேன். இப்ப நீங்க சொன்னாதான் நிமிந்து இருப்பான். இனி
2: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கீங்களா என்ன உடம்புலாம் அப்படிதான் சொல்லணும்.
0: இல்ல இப்ப நீங்க கேட்டீங்க, நீங்க எப்படி அம்மா இருக்கிறீங்கன்னு தான் கேட்டீங்க நீங்க. அப்ப நான் எப்படி சொன்னேன், நான் இப்ப இருக்கிற பொசிஷன் சொன்னேன்.
2: அது அது உண்மைதான். ஏற்கனவே நிறைய டைம் சொல்லி இருக்கீங்கல்ல, நீங்க இப்ப எப்படி?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? எங்க உங்களோட செல்ல குட்டிகள் எல்லாம் சின்னங்களை எல்லாம் பாட இல்லையா? அவ ஒருத்தி பாட்டு
2: எல்லாம் தயாரா இருக்காங்கம்மா.
0: எல்லாரும் பாடுற பாடுற அதாவது வரிய வரிய தாங்களே போட்டு பாட்டு இசைக்கிறாங்க சின்னவங்க எல்லாரும்.
2: அது அது அவங்களுக்கு அந்த பாடல் ஓடும் போது பக்கத்துல அப்படி கேட்டு கேட்டு பழகி போச்சு.
0: இல்ல தானே வரிய போடுறாளே, அதுதானே அந்த செல்ல குட்டியில பழக்கம். வரி போட்டு பாடுறான், அது எப்படி? அது எப்படி? அது கூப்பிடுங்க பாக்கலாம். எனக்கு ஒரு பாட்டு இன்றைக்கு வரி போட பாடுட்டு அவ
2: தூக்கமா வருதா?
0: தூக்கமா வருது பிள்ளைக்கு. பாவம் தூங்கட்டு, என்ன லேட் ஆயிருச்சு உண்மையாக அவர்களுக்கு சின்னவர்களுக்கு. சரி
2: கொஞ்சம் வெக்கப்படுறாங்க போல இருக்கு.
0: அப்பாட்டேன் வைக்கப்படாம பாடுவேன். அவ தாத்தாக்கு ஒரு பாட்டு பாடுறேன், தாத்தாக்கு ஒரு பாட்டு பாடுறேன். அப்போ
2: சரியம்மா
0: நீங்க பாடுங்க. எங்க இளவரசன் என்ன பாட்டு
2: பாடுறான்? எனக்கு அப்புறம் நிவேதா பாடுவா, அதுக்கப்புறம் எல்லாரும் பாடுவாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா பாடு.
2: சரிங்கம்மா, இப்போ நான் வந்து ஸ்பீக்கர்ல போட்டுதாமா பேசிட்டு இருக்கேன், தெளிவா வருதுங்களா?
0: இல்ல இது வந்து ஒரு வித்தியாசமா கேட்கணும் உங்களோட குரல்ல. அதான் நான் கேட்கலாம்ன்றதுதான். உங்களோட குரல் பாடும் போது உங்களோட குரல் ஒரு கீச்சு கீச்சேன்ற ஒரு சத்தத்தோட தான் வர பாக்கும். இப்படி என்றா அந்த உண்மையான தொனிப்பு வராது. ஒரு ஒரு ஒரு ஏதோ தெரியுமா, அந்த ஒரு ஷாக் அடிக்கிற அப்படி கரண்ட்ல ஒரு ஷாக் அடிக்கிற கீச்சு கீச்சு அந்த எரியற சத்தம் மாதிரி ஒரு சத்தம் வருது. அதான் நீங்க அதை
2: எடுத்து
0: நீங்க பாடுங்க.
2: பாட்டு பாடும் போது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு பாடுறேன்.
0: நிச்சயம் நிச்சயமா.
2: சரிங்கம்மா
0: நீங்க பாடுங்க உங்களோட பாடல.
2: சரிங்க. வாங்கடி வாங்கடி வஞ்சிகளே, விளைஞ்ச வெள்ளரி பிஞ்சிகளே, வானஞ்சு கூலிஞ்சி ஓலக்கை எடுத்து சுத்தச்சம்பா நெல்லு குத்துங்கடி, வாழைகள் சீனுங்க தங்கட்டி கூலுங்க தந்தனத்தை சொல்லி பாடுங்கடி. அரிசி குத்தும் அக்கா மகளே, நீ கை புடிச்சி கை விளக்கி ஓலக்கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது, அரிசி குத்தும் போது பலிக்கவில்லையா? அரிசி குத்தும் அக்கா மகளே, வக்கனையா சோத்த பொங்கி ஆச்சி வைக்காச்சக்க, தினமுக்கு விய மூக்கு முட்டை மிச்சம் வைக்காம, மூக்கால மூணு வேலை தின்னு கொழுத்து, உங்க அக்காவை தின்னு ஏப்பம் விட்ட உலக்க கொழுந்த, காலம் காத்தால எதிரே வந்த கழனி பாலையில எளிய போல, ஆளான நாலு தொட்டு அல்வா பித்து, அட அலஞ்சாலே பொட்ட புள்ள கொட்டந்திக்க நாளாச்சு. அரிசி குத்தும் மக்கா மகளே, நீ கை புடிச்சி கை விளக்கி ஓல கையத்தான் கைய மாத்தி குத்தும் போது, அரிசி குத்தும் போது பலிக்கவில்லையா? முந்தானாலு வெயிலில் காஞ்ச வெள்ளரி பிஞ்ச ஒரு முந்தான போட்டுக்கிட்டு என்ன நினைச்ச பெத்தானே உன்ன பத்து மாசம் சுமந்து என்ன செக்கு மாடு போல சுத்தி வந்த கோத்தங்க பாடம் ஏறாம படிச்சது போதும் பார்த்து கல்யாணம் முடிஞ்சது மாறும் அடிச்சாலும் புடிச்சாலும் நீதாமச்ச அட தெரியாதா உன்ன கட்டிக்க என்ன விட்ட யாரு மச்ச அரிசி விட்டோம் அக்கா மகளே கைவேல கையம்மாத்தி குத்தும்போது அரிசி குத்தும்போது வலிக்கவில்லையா அம்மா? ஏற்கனவே அந்த வக்கணையா பாடினது வந்து சரியா பாடலாமா? அதை மட்டும் நான் பாடுறேன். ஏற்கனவே வரிகளை பார்த்து பாடலாம், இப்ப வந்து மனசுல உள்ளத
0: பாடுறேன்.
2: வக்கணையா சோத்த பொங்கி ஆக்கி வச்சாக்க தினமுக்குவிய மூக்கு முட்டை மிச்சம் வைக்காம முக்கால மூணு வேலை தின்னு கொழுத்த ஏன் அக்காவை பெத்து உலகம் தின்னு உலக கொழுந்த அவ்வளவுதாம்மா.
0: அதுல ஏதோ இன்னொரு குரங்கு மாதிரியோ இன்னொன்று கழுத மாதிரியோ குரங்கு மாதிரியோ வந்த மாதிரி.
2: அது வந்துமா என்ன குரங்கு என்ன கழுதி தெரியல,
0: இன்னொன்று வந்தது ஒரு வரி, அதை நான் டக்குன்னு மறந்துட்டேன். இந்த பாடல் எல்லோருக்கும் பிடித்த ஒரு பாடலாக ஒரு காலத்துல இருந்தது. அரிசி மகளே, சரி இப்ப அரிசி, இந்த அரிசி குத்துறமா இன்னொரு பாட்டு ஒண்ணு பாடுங்க பாக்கலாம்.
2: அரிசி குத்துற மாதிரி என்ன பாட்டு?
0: அரிசி
2: அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரசமா இருக்குமா? இந்து இந்து படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு போல இருக்கு.
0: என்ன
2: பாட்டு வரிகள் திடீர்னு இருக்கு?
0: என்னோட என்ன பாட்டு? அன்னக்கிளியில ஒரு பாட்டு இருக்காங்க இல்ல?
2: அன்னக்கிளியில விளக்கப்படலாமா?
0: அவரு என்னவோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது,
2: அது மஞ்சள் குளிச்சு
0: இல்ல பலகாரங்கள் எல்லாம் சொல்றது ஒரு பாட, பலகாரம் சொல்றது, அது அரிசி குத்தி பலகாரம் சொல்ற ஒரு பாட்டு பாக்கலாம். யாருக்கு தெரியுதுன்னு பாக்கலாம். அன்னக்கிளி.
3: சரி,
2: அது என்ன
0: பாடல்? இந்த பாட்டு முத்துச்சம்பா பச்சை அரிசி குத்தத்தான் வேணும் அந்த
2: பாட்டு
0: கல்யாணம் அது அதுலயும் அப்படிதான் அதோட சத்தத்தோட வரும். சரி இப்ப நிவேதா பாட போறாங்களா? அப்ப இன்னொரு ஆக்கல பாட வைக்கணுமா?
2: நான் கட் பண்ணி மறுபடியும்
0: வரேன். எங்க இப்பொழுது எங்களுடைய கலைவாணன், மெர்சி ராணி, அண்ணா அண்ணி மற்றும் சின்னன், அண்ணா அண்ணி சின்னி வாங்க, அதோட ஒரு குட்டியும் வரமாங்க வாங்க.
4: மா வணக்கம்மா.
0: அடையா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா?
0: அன்னைக்கு இரவு சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க போறேன். உற்சாகமா பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் ஜான்சி ராணி, மெர்சி ராணி, கலைவாணன், எங்களை ரோசினி குட்டி இருக்கிறாவா? நான் தூங்கிட்டா.
5: வணக்கம்
0: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் சகோதரி.
0: அண்ணா வணக்கம். எப்படி இருக்கு? எப்படி இந்த சின்ன குட்டி இருக்கா? எப்படி இருக்கிறா?
6: நல்லா.
0: நான் எனக்கு போன் எல்லாத்தையும் பறிச்சு வச்சிடறாங்க. போனே கையில எடுக்க வேணாண்டு இங்க சட்டம். தாத்தா பேசுறாரு, போன் கையில எடுக்கவே கூடாது. தாத்தாட்டு பேரு வந்தா சீங்க சொல்லுங்க. சொல்றாரு என்னண்டா, போன் பாக்க கூடாது, போன் கதைக்க கூடாது, போன் கையில வச்சிருக்க கூடாது, இப்படி எல்லாம் சட்டம் போட்ட. அப்ப அதனால போனை அவர் எடுத்து ஒளிச்சு பீரோல பூட்டுறாரா? நான் பீரோக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன், அவ்வளவுதான். போன எடுக்க முடியாது. அப்ப பீரோ தானே அம்மா பாக்கலாம் என்ன செல்லக்குட்டி? என்னன்னு தெரியும், தாத்தாக்கு பிடிக்குது இல்ல, இந்த கையில போன் இருந்தா பிடிக்குது இல்ல.
6: அடேப்பா
0: சரி, எங்கே நீங்க சொல்லுங்க, பெரியம்மா பெரியப்பா பாட விடலாமா? இப்ப யார் முதல்ல பாட போறீங்க? ஜான்சிய பாட விடட்டான். இப்ப
3: நீ பாருமா முதல்ல ஆரம்பிச்சு.
0: அனிதா பாடணும். ஆரம்பமாவது ஜான்சிக்குள்ளே, பின்பு ஆடி ஆடி ஆடி பாடுவது மெர்சிக்குள்ளே.
3: ஜான்சி பாடு. சரிம்மா, நானே பாடுறேம்மா.
0: நீங்க பாடு.
3: நான் ஆரம்பிக்கிறேன்.
5: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த
0: சொல்லுவாங்க. போடுங்க, வேற சத்தம் வராம. நீங்க பொய்ய சொல்லுங்க, எங்க பொய்ய கொண்டு வாங்க.
3: உங்களோட
0: பொய்ய சொல்லுங்க, கேக்கலாம்.
3: கேக்கலாமா? சரிமா.
5: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. பூக்களில் உன்னால் சத்தம், அடி மௌனத்தில் உன்னால் யுத்தம்.

பக்கம் பக்கம் தான், ரொம்ப பக்கம் பக்கம் தான், பார்த்தா ரெண்டு மூன்று தான், பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் ரெண்டும் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று உயிர் வாழ்வேன். இறைவினை திரட்டி இறைவினை திரட்டி கண்ணனின் குழல் செய்தாரோ, கண்ணனின் குழல் செய்த

விரலில் நலம் சாவைத்து மின்னலின் கீற்றுகள் கொண்டு கைரேகை செய்தானோ. ஆடை காற்று பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ.

0: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அது காதல் நான் தான் என்று அந்த சொல்லே, அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு சொல்லில், அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு சொல்லில் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல் சொல்லில், அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். அவள்தாம்மா
1: அம்மா.
0: எதுமா பாடு? அதுதான்மா செகண்ட் ராகமே, அது இதே, அது முடிஞ்சோடனே அதுதான் பாடிட்டுமா. ஃபர்ஸ்டே அதான் தரணும், ஃபர்ஸ்ட் தரணுமே அதான்.
2: இப்படிதானே நானு ஆலியோகே தான் பேசிட்டேன். சரி, இப்படித்தானே இங்க நீங்க எல்லாரையும் போய் சொல்ல வைப்பீங்க.
0: நல்லா இருக்காமா?
2: அல்ல, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பாட்டு இன்றைக்கு ஏன்னா நிறைய நாள் கேட்டிருக்கேன், இது உபயோகமாகும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் இனி யாரையும் பார்த்து பேசலாம்.
0: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலி நான் தான் என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன்.
2: நீங்க கடகடன்னு ஓடுறீங்க, ஓடப்படாது
1: அம்மா.
2: ஜான்சியம்மா, நீங்க பாடும்போது எந்த பாட்டையும் கணக்கடண்டு இதை கெதியண்டு பாடி முடிச்சிடலாம், என்னடா கரைச்சிருண்டு அப்படி பாடக்கூடாது. அதை இப்படி இப்படி எடுத்து பாருங்க, நீங்க மிகவும் ஸ்லோவா எடுத்து பாருங்க.
0: ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன்.
2: அப்படி எடுத்து பாருங்க, மெதுவா சூப்பரா வரும். எங்க ஒரு தடம், ஒரு தடம் எனக்கா எங்க.
0: சரிம்மா
2: பாடு.
0: ஒரு பொய்யாவது
2: கொஞ்சம் அப்பா முதல் சொல்லிக் கொண்டிருந்தார், அதை நான் உங்கள்ட்ட நானும் சொல்ல விரும்புறேன். என்ன நாங்க சொல்லாதான, அதாவது எந்த ஒரு, அதாவது அறிவிப்போ அல்லது மேடை பேச்சோ அல்லது பாடல் பாடுறதோ, நாங்க பாடும் போது உதட்டளவுல நான் இப்ப உதட்டளவுல பாடுறேன்.
0: ஒரு ஒரு பொய், ஒரு பொய்யாவது சொல் கண்ணே,
2: அப்படி அந்த உதட்டளவுல பாடுற உள்ளுக்குல, அதாவது வயிற்றுல இருந்து அந்த நாதம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். அப்ப நீங்க அப்படி தம் பிடிச்சீங்க, அந்த குரல மாற்றம் வரும். அங்க அது மெதுவா பாடுங்க பாக்கலாம். இந்த பொய்ய மெதுவா சொன்னா தான் பலிக்கு.
0: சரிம்மா சரி. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்வேன்.
2: அது அது பாடிக்க முடியும், ஸ்லோவா பாடு. நீங்க கடகடன்னு ஓடிடலாம்னு பாக்குறீங்க, அது நாங்க விட மாட்டோம். இல்ல
0: அப்படிலாம், மக்களில் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், அதை தாங்குமா என் நெஞ்சம், எதை தாங்குமா என் நெஞ்சம்.
2: எனக்கு அந்த பாட்டு தெரியாது. பெண்

0: ஒன்றுதான்
1: பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே,
0: உன் காதல நான் தான் என்று அந்த சொல்.
2: ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம், பாடம் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன் நான். இப்ப நான் அடுத்த முறை வரைக்கும் இந்த பொய்யாவது வண்டியமா, அதாவது நீங்க பாருங்க மெதுவா பாடிக்கொண்டு போய்க்க எப்படி வருதுன்னு, உள்வாங்குங்க அம்மா அந்த பொய்ய.
3: மச்சினி மச்சினி நல்லா இருந்தது. அவங்க சகோதரி சொல்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டெப்
4: ஸ்லோவா பாடுதான்னு நானும் பாடுறேன் கூட.
3: அதாவது நீங்க வந்து, நீங்க வந்து ஒரு பாடகை தான், இன்னும் மிக சிறந்த ஒரு பாடகையா வரணும்னு அம்மா முடியலை.
2: மச்சான் மச்சான், இந்த குறும்புதான் வேணான்றது, பாடுற பிள்ளைய பாடாம பண்ணிருவங்க போல இருக்க. நீங்க
1: ஒரு சொல் கண்ணிதான் பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான், பார்த்தால் ரெண்டும் ஒன்றுதான், பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் ஒன்றுதான். இறைவினை தீரட்டி பெண் செய்தாரோ, பண்மணி செய்தாரோ, கண்கள் செய்தாரோ, கீற்றுகள் போய் அங்கே செய்தானோடை காற்று பட்டு
2: வந்திருந்தேன். சரி நீங்க
1: உள்ளம் கண்ணை செய்து வைத்தானோ, அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு சொல்லின, அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு சொல்லின் நான் வாழ்வை, அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல் சொல்லில், அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், உயிர்
2: வாழ்வேன்,
1: உயிர் வாழ்வேன். அருகி காட்டியதும் நீதானே, மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதான்.
2: கடைசி அந்த சோக பாட்டுக்கு வரும்க்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த சந்தோஷமா பாடின பாட்டு இதுதான். அந்த நீ அந்த சரணம் வந்து மூணாவது சரணம் வந்து சோக பாட்டு, கடைசியில அவன் மேரேஜ் எப்ப பாடுவாங்க அது.
3: அது இருக்கட்டும்,
2: கொஞ்சம் ஒரு நிமிஷம் எனக்கு தாங்க, அது இருக்கட்டும் உங்கள்ட்ட ஒரு நிமிஷம். என்னடா ஏதோ நீங்க முதல்ல கிளாஸ் ரூம்ல இருந்தா சத்தம் போடாம இருக்கணும்னா நீங்க நீங்க அங்கே பேசுறீங்க
3: சாப்பிட்டு வந்துடுறேன் சாப்பிடுற வரைக்கும் யாரும் சத்தம் போடக்கூடாது
2: அவர் சாப்பிட மாட்டேன் நானே இருக்கிறேன் அம்மா வணக்கம் அம்மா ரேவதி அம்மா அம்மா
5: வணக்கம்
2: எப்படி அம்மா இருக்கிறீங்க அம்மா அப்படி அம்மா இருக்கிறீங்க இந்தியா மட்டும் வரும் எந்த குரல் இப்ப இந்தியாவிலே அப்படித்தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்க பாடினா போன் இல்லாமலே சத்தம் கேக்கும் அம்மா எல்லாருக்கும் சரி இப்ப அம்மா கூவிட்டா இப்ப மெர்சி நீங்க உங்களோட பாட்டை பாடுங்க மெர்சி மெர்சி பாடுங்க அம்மாக்கு நெட்வொர்க் புல அம்மா வந்தா உடனே சந்திச்சிரவன் பாடுங்க நீங்க மெர்சி
6: தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிட்டு விழுநீர் திணித்து ஒரு கோலமிட்டேன் உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே உயிர் பூ எடுத்து ஒரு மாலையிட்டு பிணி நீட்டு ஒரு கோலமிட்டு உண்மை தானே மலரின் கணவன்று திறக்கின்றவோ மானம் வெளியேற போய்கின்றவோ பெண்ணை பொதிவாக துணிக்கின்றவோ முத்தம் கொடுத்தானே இதழ் முத்து துளித்தானே இருப்பதல் இதமானதா கட்டி பிடித்தால் தொட்டு இழுத்த வெக்கம் நின்ன சத்தம் போடுதா என்னை தானே பஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையீடு விழி தொடுத்து ஒரு கோலமீடு என்னை தானே உலகம் எனக்கென்றும் விளக்கானது உறவே எனக்கு இன்று விளங்கானது அடலாம் அந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே அனே எனக்கு நந்தங்கில்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாறே ஒரு பூ எடுத்து ஒரு மாலையீடு விழுநீ தொடுத்து ஒரு கோலமீடு உன்னை தானே தஞ்சம் என்று நன்றி வந்தாய் மானே
2: அருமை அருமை அதாவது அண்ணா வந்தோன்னா இன்னும் சிறப்பா
5: சூப்பர் சூப்பர் மாமா சூப்பரா இருக்கு மாமா
3: நன்றி நன்றி நன்றி நன்றி
5: என்னைக்காச்சும் நீ மாவு சேர்ந்து பாலாம் நினைக்கிற வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது
2: அக்கா
5: மாமா சேர்ந்து பாடலாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது
3: அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜான்சி கலைவாணன் இருவரும் சேர்ந்து
2: பாடுகிறோம் அங்காலே கூட்டம் விடுகிற வாய் தெரியுது அண்ணாக்கு அண்ணாக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு இல்ல போங்க நீங்க சரியா இப்ப
5: ஸ்ரீ சூப்பரா
2: சூப்பர் சூப்பர்.
3: இப்ப நன்றி,
2: இப்ப மீண்டும் நானும் கூட நினைக்கிறேன், இப்ப நான் மீண்டும் நினைக்கிறேன், ஒரு அன்பு உறவு எனக்கு தெரியாத ஒரு உறவு வருகிறார், அவரை இணைத்துக் கொள்ளலாம் மீண்டும்.
3: நன்றி நன்றி
2: நன்றி. சரி, எங்கே காட்டில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு, வணக்கம். வணக்கம், நீங்க வந்திருக்கீங்க. வணக்கம், யாருங்க பேசுறது? வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
7: ஓம்புகார்ல சங்கரன் பேசுறேன் சகோதரி.
2: அண்ணா எப்படி இருக்கிறீங்க அண்ணா? நீண்ட அப்பா
7: நலமா இருக்கமா, நலமா இருக்கமா, நலமா இருக்க எப்படி
2: நலமா இருக்கிறேன். உங்களுடைய அந்த அறுசுவை அண்ணம் இன்னும் என் உள்ளம் ஊடே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருமையாக இருந்தது உங்களுடைய உபசரிப்பு, இன்னும் அது மறக்க முடியாத ஒன்று. எப்பொழுது மனதிலேயே இனிமையாகவே இருக்கிறது அண்ணா. எப்படி அண்ணா இருக்கிறீங்க நீங்க?
7: பலமா இருக்குமா? நலமா இருக்கும்.
2: ஒரு அணில் குஞ்சோண்டு எழும்பி பாக்குது, அது உங்களோட படத்துல.
7: உங்களோட
2: படத்துல இந்த வாட்ஸ்அப் படத்துல அப்படித்தான் அணில் உண்டு.
7: சொல்லுங்க.
2: வீட்டுல எல்லாரும் நலமா இருக்கா? வீட்டுல
7: எல்லோரும் நலமா இருக்கும், எல்லோரும் நலமா இருக்கும்.
2: அப்ப இன்னைக்கு அண்ணா ஒரு பாட்டு பாடிக்கிறீங்க இல்ல?
7: தங்கச்சி பையன் பாக்குறாப்புல நவீன் குமார், புதிய நேயர் தான் அவரு, புதிய நேயர் அறிமுகப்படுத்துற அவர் பாடு வரைக்கும்.
8: வணக்கம். வணக்கம் அம்மா.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்க.
8: என் பேரு பூம்புகாரில இருந்து நவீன் அம்மா. என் பேர் நவீன்.
2: நவீனன், நவீனா நவீனனா?
8: நவீன், நவீன் தான்.
2: நவீன்.
8: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: நாளைக்கு சாப்பிட
8: மாட்டீங்கல்ல?
2: அடிக்கடி இணைஞ்சு கொள்ள வேணும், அழகா பேசுறீங்க. உங்களுக்கும் வானொலியோடு வானொலி நிகழ்ச்சிகள் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா நவீன்? நீங்க ஒரு அதாவது
8: நிகழ்ச்சியில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது,
2: வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயம் அடிக்கடி நீங்க பேசிக்கலாம், நீங்க பேசலாம்.
8: உங்களுக்கு
2: இல்ல, நான் கேக்குறேன், இந்த வானொலி மேல் பற்றுதல், நெடுக கேட்கணும் என்ற ஆர்வம். நாங்க என்ன பைத்தியங்கள் என்று சொல்லலாம், வானொலி பைத்தியம் நாங்க. அதாவது சொல்வார்கள் இல்லையா, இந்த பைத்தியம் என்று சொல்வார்கள், இது இவரு இவையோட வானொலி பைத்தியம், இது இந்த நேரம் காது கிட்டே வச்சு கேட்டுக்கொண்டிருப்போம். அப்படி ஒரு தன்மை உங்களுக்கு
8: இளையராஜா ஹிட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடல்கள், கண்ணதாசன் பாடல்கள், இதை மட்டுமே ஒரு குறிப்பா கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே வானொலியில ஒளிச்சிச்சுன்னு சொன்னா கேட்பேன், மத்த டைம் கேக்குறதோ இல்லையா. ஒரு கண்ணதாசன் பாடலோ இல்ல இளையராஜாவோட பாடலோ ஓடுச்சுன்னா அதை கண்டிப்பா கேட்காம விட மாட்டேன்.
2: அப்ப நீங்களும் எங்கட பைத்திய கூட்டத்துல சேர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
8: கண்ணதாசன் அவர்களோட பாட்டு படம்பேர் வந்து அன்னை இல்லம் அப்படிங்கிற படத்துல இருந்து 2016 வயது.
2: சூப்பர் பாட்டு பாடுங்க, கண்ண மூடி ரசிக்கலாம்.
8: விரும்பு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட நினைவு. என்னிரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட நினைவு. என்னிரண்டு பதினாறு வயது இன்னிரண்டு மலரெடுத்து என்னை கொடுத்தால் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தே கொடுத்தால் முன்னிரெடுத்து என்னை தொடுத்தால் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தே கொடுத்தால் முக்கனியும் சொற்களையும் சேர்த்தே கொடுத்தார். என்னை இரண்டு பதினாறு வயது காதல் கொண்ட நிலவு இரண்டு பதினாறு வயது காலையில் அளந்தால் காலந்த நடையில் கவலையும் அளந்தால் தலைமைகள் பெற்றமையில் இரவிலும் அளந்தால் தலைமைகள் பெற்றமையில் இரவிலும் அளந்தால் காலமகள் இரவிலும் அளந்தால் என் இரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் அடிபண்ணா காதல் கொண்ட மனது என் இரண்டு பதினாறு வயது சுற்றி நான்கு சுவருகளும் தூக்கமின்றி கிடந்தோம் சுற்றி நான்கு சுவருக்குள்ளே தூக்கம் இன்றி கிடந்த சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவரிலே நடந்தோம் சுற்றி நான்கு சுவருக்குள்ளே தூக்கம் இன்றி கிடந்த சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவரிலே நடந்தோம் துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் என் இரண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடும் காதல் கொண்ட மனது இரண்டு பதினாறு வயது
2: கட்டிக்காரன் அருமை. என்னண்டா பழைய பாடல் இந்த வயதுலயே உங்களுக்கு அந்த பழைய பாடல் பிடிச்சிருக்கு, அதுதான் இப்ப அதிசயம். பழைய பாடல் நல்ல பாடல்கள் இல்லையா, நல்ல கருத்துள்ள பாடல், இசையோடு பாடக்கூடியதா இருக்கும் இல்லையா?
8: ஆமா கண்டிப்பா. அவரு கண்ணதாசனோட அருகில் வர பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
2: ரொம்ப பிடிக்கும்.
8: அதுலயும் குறிப்பா இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேடுங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும்,
2: அதுவும் நான் பிடிக்கும். உங்களுடைய திறமைகளை இங்க எடுத்து வரணும். நாங்க இப்ப ரசிக்கிறோம், அதாவது எப்படி என்ற நாங்க உண்மையிலேயே காசு கொடுத்து பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய விடயங்களை எல்லாம் நாங்கள் இலவசமாக அனுபவிக்கிறோம், உள்ளூர் அனுபவிக்கிறோம். அதுதான் உங்களிடமிருந்து நீங்க சொல்றது, அதனால சந்தோஷமா. இது உங்கள் இல்லம், உங்களுடைய தளம், நீங்க எடுத்து வர வேண்டும். இன்னும் அருமையாக நீங்க பாடலை பாடி பதிவு செய்து, அதாவது மனப்பாடம் பண்ணிக்கொண்டு முழுமையாக ரசிச்சு உள்வாங்கி இன்னும் பாடம் நல்லா பாருங்க. நல்ல குரல் வளம் இருக்கிறது உங்களுக்கு, நல்ல குரல் வளம். பாராட்டுக்கள். மென்மேலும் நீங்க இந்த உண்மையா கலையில முன்னோடியாக இல்லை, யாராவது கலையில ஈடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நல்ல பிள்ளைகளா இருப்பார்கள், குடும்பத்தில் நல்ல பிள்ளையா
8: இருப்பார்கள். சபரிமலைக்கு மேல போடுற போது பாடுறது பாட்டு, அதுக்கப்புறமா வேற எங்கேயும் பாடுறதுல இதெல்லாம் வந்து சிலை வந்து எப்படி சொல்றது டாய்லெட் சிங்கர் தான் சொல்லணும். இந்த மாதிரி பாடுறதெல்லாம்
2: அந்த ஐயப்பன் பாடல்ல ஒரு நாலு வரி பாடுங்க பாக்கலாம். ஐயப்பன் பள்ளிக்கட்டே சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்பா
8: சாமியே கல் கல் அப்படி இல்லம்மா.
2: நீங்க பாடுங்க.
8: என்ன பாட்டுமா ஐயப்பன் பாட்டு? என்ன பாட்டு? பள்ளிக்கட்டு பாட்டு பண்ணுமா இல்ல வேற
2: எதாண்டாலும் உங்களுக்கு பாடக்கூடிய ஒன்று ஐயப்பன் பாட்டு ஒன்று பாடுங்க பாக்கலாம், கேட்கலாம்.
8: சரிங்கம்மா சரிங்கம்மா. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என்னை தேடி வருவேன் ஐயப்பா ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என்னை தேடி வருவேன் ஐயப்பா ஓடி வருவேன். இருந்தாக நான் பிறந்தால் உண்டு வருவேன், நல்ல எலியாக நான் பிறந்தால் துள்ளி வருவேன். ஐயப்ப எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் ஐயப்பா ஓடி வருவேன். யானையாக நான் பிறந்தால் அசைந்து வருவேன், நல்ல பூனையாக நான் பிறந்தால் கத்தி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் ஐயப்பா ஓடி வருவேன். கிளியாக நான் பிறந்தால் கத்தி வருவேன், நல்ல மயிலாக நான் பிறந்தால் ஆடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவன் ஐயப்பா ஓடி வருவேன். மீனாக நான் பிறந்தால் நீந்தி வருவேன் நல்ல நீர். பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவன் ஐயப்பா ஓடி வருவேன்.

0: சங்கர் மீண்டும்
1: நம்மளை பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டுங்களா? நான் ஒரு சமூக ஆர்வலர் இருந்தா, அப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீராஜி, இந்தியன் நேஷனல் ஆர்மியில இருந்தவங்க. அதனால நமக்கு அந்த ஒரு சமூக ஆர்வலராக இந்த ஒரு ஊக்கம் கிடைச்சி ஊக்கமா செயல்பட்டு இருக்கோம். இப்ப சமீபத்தில் 2018 வந்து நமக்கு வந்து 19 ஒரு ஆன்மீக சம்பந்தங்கிற ஒரு பட்டம் சாதனையாளர் விருதுகள் கொடுத்திருக்காங்க சென்னையில. நீதி அரசு என்ஜேஎஃப் பொன்னுசாமி பொன்னுத்துறை என்பவர் வந்து லோக் அதாலத் நீதிபதி உயர் நீதிமன்றம், அவங்க தலைமையில நமக்கு சுதந்திர போன ஆண்டு சுதந்திர தினத்தன்று சாதனையாளர் விருது கொடுத்திருக்காங்க. அதாவது ஆன்மீக சம்பல்னு சொல்லிட்டு நான் வந்து பூம்புகாரில்தான் கைவினைப் பொருள் கடை வச்சிருக்கோம், கடற்கரை ஓரத்துல. நீங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க, கடற்கரை ஓரத்துலேயேதான் இருக்கும், சென்னை சில அருகிலேயேதான் இருக்கும். பூம்புகாருடைய சிறப்புலாம் நிறைய எடுக்க சொல்ல வேண்டியது, அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லலாங்களா? இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க
2: நிச்சயமா. உங்களை நாளைக்கு கூப்பிட்டு உங்களோட இதை வைத்து எல்லாம் பேசலாம். உங்களுடைய
1: ஆமா, ஊரின் சிறப்பு எல்லாம் இருக்கு. ஒரு சிறப்பு அரமணி பட்டினத்தார் இந்திய வரலாறு, இதுல நிறைய வரலாறு எல்லாம் இருக்கு. சம்பாவதி அம்மன் வரலாறு எல்லாம் இருக்கு. ரொம்ப தனியா நாளைக்கு தொடர்புல பேசுவோம்.
2: அண்ணாவோட ஒரு நேர்காணல் வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் ஆராயலாம். கேப்பருக்கும் பிரியோசனமாகவும் எனக்கும் திடீரென்று வந்துட்டு வந்ததுதான். அதை பற்றி என்ன எனக்கு விவரமாக தெரியவில்லை. என்னிடம்
1: பேசுங்க. திடீர்னு அன்னைக்கு வந்து சம்பந்தராஜ் கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு பேசணும் நீங்க அப்படின்னு சொன்னாப்லாம். எனக்கு என்ன திடீர்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. உங்களோட வந்தா அன்னைக்கு செல்லு சரியான தொடர்பு கிடைக்கல. செல்லுல முதல் நாள்
2: பேசணும். இணைஞ்சிட்டீங்க அண்ணா. எங்க ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல்ல ரெண்டு வரி பாடிடுங்க.
1: எனக்கு பிடித்த பாடல்ல ரெண்டு வரிங்களா?
2: நல்லா இருக்கு உங்களோட குரலுக்கு. பாடுங்க அண்ணா, பாடுங்க.
1: பாட்டெல்லாம் உண்மந்த அளவுக்கு வல்லமா
2: பாடுங்க.
1: பாட்டு பழைய பாண்டியாவில் ஒரு பாட்டு இருக்கு.
2: பழைய
1: பாண்டியான்
2: பாடுங்க பாடுங்க அண்ணா. ரெண்டு பேரும் பாடுங்க உங்க
1: கூட. பாட்டு மறந்துட்டோம்.
2: நான் சொல்லி தரேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியில்லை பூமியில்
1: பாக்கிறோம். அந்த பாட்டு கொஞ்சம் ஏதாவது இருக்கு, தரகல இருக்கு, புக்ல பாத்துட்டு இருக்கோம்.
2: சரி சரி, அதை எடுங்க, அவர் எடுத்து கொடுப்பார் உங்களுடைய. உண்மையிலேயே இப்ப இன்னொரு விடயம் என்ன, அன்று பார்த்தது போலதான் இப்பவும் இருக்கிறீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, 62 என்ன ஒரு 2 கூட அதிகமா இருப்போம். 2 ஆண்டுகள் இருக்குமா?
2: 17
1: இருக்கும்.
2: 2017
1: ஆமா, 3 ஆகுது. அப்பதான் முதல்ல எங்க வீடு அப்பதான் நாங்க கிரக பிரவேசம் பண்ணிருந்தோம். அந்த 2 நீங்க வந்தீங்க வீட்டுக்கு.
2: எனக்கு உங்க வீட்டுல அந்த ஆட்டுக்குட்டிகள் ஞாபகம் தானே இருக்கு.
1: ஆட்டுக்குட்டி வளர்க்கறவங்க பேசுறீங்களா? ஆட்டுக்குட்டி வளர்க்கிறவங்கள்ட்ட
2: எங்க கொடுங்க கொடுங்க கொடுங்க.
1: ஜெகதீஷ்,
2: ஜெகதீஷ் கொடுங்க.
3: வணக்கம்
2: ஜெகதீஷ், எப்படி இருக்கிறீங்க? ஞாபகம் இருக்கிறதா என்ன? மீண்டும் உங்களுடைய குரலை எல்லாம் கேட்கக்கூடியதா இருக்கிறது. இனி கேட்கலாம், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க பாடுவீங்களா ஜெகதீஷ்? நீங்க பேசுறத பார்த்தா

0: அங்க ரெண்டு மணி பாடுங்க பாக்கணும். ஆட்டுக்குட்டி வளர்க்குறீங்களா?
1: ஆட்டுக்குட்டியை காட்டிலே நின்று சொல்லி நிலநிறுத்தி போனாலே நிற்குமோ ஆளே நிலக்கிலோ நெஞ்சம் நெஞ்சம் நிலப்பெருமே வாழ்வே அவன் செந்தமி தேர் மொழிய நிலாவில சிரிக்கும் மலர்கொடியா நிலாவில சிரிக்கும் மலர்கொடியா பயங்கமி இதயம் பழவசம் தழுவா பழுகிற தலை குழுவா செந்தமி தேர் மொழியா செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சகமோ அவ செந்தமி தேன் மொழியா நிலாவின சிரிக்கும் மலர் கொடியா நிலாவின
0: கெட்டிக்கார நல்ல சூப்பர் நல்லா இருந்து. சரி, ஆட்டுக்குட்டி வளர்க்குறீங்க, ஆட்டுக்குட்டியை பற்றி ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா.
1: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்ன பாரு அவர் ஆம்பளையா பொம்பளையா என்னன்னு கேள்வி மாட்டு வந்து கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு மனத்தோட வாழ்ந்துக்கிட்டு மனுஷனாக
2: வாழலாம் வழியாயில்லை பூமியில் ஆழக்கடலில் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் கண்ணிலே தெரியும் வண்ண பறவை கையிலே கிடைத்தால் வாழலாம் கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கழிந்து வந்தால் வாழலாம் கண்ணிலமை என்னை அழைத்தால் தன்னை மறந்து வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் சகோதரே சகோதரே ஹலோ நன்றி சகோதரி. இன்று ஒரு நாளைக்கு நீங்கள் அழைங்கள், அவரை நம் பிள்ளைதை நம்ம சொல்லுவோம்.
0: உண்மையா சந்தோஷம் அண்ணா, மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க
2: அண்ணா.
0: இணைவதனால் எங்கள் காட்டில் சிறப்படைகிறது, இணைஞ்சு கொள்ளுங்க அண்ணா.
2: நன்றி நன்றி சகோதரி, நன்றி நன்றி
0: அண்ணா. நீங்களே அப்படி பெற்றுக் கொள்ளுங்க. எங்கே ரேவதி அம்மா, நன்றி
3: வணக்கம். மீராமா
0: அம்மா
3: வணக்கம். வணக்கம்.
0: காத்திருந்து காத்திருந்து கால்கள் நோக
3: காலங்கள் போனதடி.
0: அண்ணா நீங்க விடை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் நீங்க விடை பெற்றுக் கொள்ளுங்க.
3: பாட்டு டீச்சர் ஆயிட்டீங்க.
0: என்ன பிள்ளைகளுக்கு அப்படி இல்ல, முதல்ல அண்ணா நீங்க விடைபட்டு கொள்ள வேண்டும். நீங்கள் இணைப்புல இருந்து அப்பதான் எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு நீங்களா விடைபட வேண்டும். நாங்கள் உங்களை விடை கொடுக்க முடியாது. அண்ணாக்கு சொன்னோன்னு கேட்டுட்டு அம்மா, அதுதான் அம்மா. எங்க நீண்ட நேரம் அது என்னமா அந்த அந்த போன்ல உங்களுக்கு நிலையா நிக்க முடியல, என்ன நடந்தது? அந்த ஒரு நிமிஷம் இந்த என்னுடைய போன்ல ஒரு நிமிஷம் தாங்கம்மா, ஒரு நிமிஷம். வணக்கம் பாலசிங்கம், ஒரு நிமிஷம். வணக்கம் பாலசிங்கம், காற்றலையில இருக்கிறீங்க. உங்களை தேடி தேடி தேடாத இடமெல்லாம் தேடினேன். நீங்க இப்ப பாடுவார் பாடலாம் நினைச்சு இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க நீண்ட நாட்களுக்கு பின்பாக வந்திருக்கீங்க, எப்படி உங்களுடைய நிலைமை இப்பொழுது? இந்த பக்கத்துல அஞ்சாறு கொரோனா தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஒன்றிய
4: நெருங்கவே இல்லாது
0: நெருங்கவே இல்ல, அது எனக்கு தெரிஞ்சதுதான். பாடலை எல்லாரும் கேட்ட வேணாம், நீங்க புதிய நேர்கள் பலர் இருக்கிறார்கள், ஒரு பாட்டு பாடுங்க. ரேவதி அம்மா இவரை பாட வைத்து விட்டு நீங்க பாடலாம், நீங்க கேட்டு பாருங்க.
3: சரி, அதாவது
0: மொன்றியோட
3: மீரம்மா,
0: நீங்க நீங்க ரேடியோ நிப்பாட்டணும் பாலசிங்க, நீங்க ரேடியோ ரேடியோ நிப்பாட்டி நிப்பாட்டணும், உங்களுக்கு கேட்கிறது உங்களுடைய குரல் வளம் சேர்ந்து இனிமையாக இருக்காது. அப்பா இப்பதான் நல்லா இருக்குது, மற்ற ஸ்பீக்கர்ல பேசாதீங்க, ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர் போட்டு பேசாதீங்க, அத நிப்பாட்டுங்க, அப்ப அது எக்கோ வராது. சரியா? முதல் முதல்ல வந்து இந்த காட்டடியில பாடி இப்ப ஒரு பெரிய மேடை பாடகனாக இருக்கிறீங்க. இப்ப ஆனா கொரோனா வந்தோன்னா அந்த பாட்டெல்லாம் நின்றுட்டு தான் நினைக்கிறேன். வீட்டுல
4: என்னன்னு பாடுறீங்களா? பாடுறதா?
0: சரி, இப்ப எங்களுடைய புதிய நேர்கள் எல்லாம் உங்களுடைய பாட்டு, அதாவது ரேவதி அம்மா இவர் வந்து மொன்றியல்ல முதல் முதல் காட்டிலையில சாதாரணமாக ஒரு பாடலை பாடி ஆரம்பித்தவர் தான். பின்பு மொன்றியல் தமிழ் வானொலியின் அவர் டிஎம்எஸ்
4: மொன்றியல் தமிழ் வானொலி பாட ஆரம்பிச்சு
3: அவர்
0: பாருங்க திருத்தி சொல்றார், மொன்றியல்ல பாட இல்ல, மொன்றிய தமிழ் வானொலியில் பாட ஆரம்பித்தவர், அறிவிப்பாளராக இருந்திருக்கிறார், அவருடைய மகன் ஒரு அறிவிப்பாளராக இருந்திருக்கிறார், மகள் அறிவிப்பாளராக இருந்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் அவர்கள் பெரியவர்கள், அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பெற்றுவிட்டார்கள். ஆனால் இவர் இவரை டிஎம்எஸ், அதாவது மொன்றியல் டிஎம்எஸ் என்று சொல்லுவோம். இவர் எல்லோரோடும் பாடி இருக்கிறார், முதலாவது இங்க வருகிற பாடல்களோடு சேர்ந்து எல்லாம் பாடி இருக்கிறார். உங்களுடைய ஒரு பாடல் பாலசிங்கம், எனக்கு நீங்க பாடும் பாடல் எனக்கு பிடித்த பாடல் அந்த நரை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவில்லை என்ற ஒரு பாட்டு பாடுவீங்க. மியூசிக் எல்லாம் பாடினாதான் நல்லா இருக்கும், உங்களோட கூட நீங்க பாடுங்க.
1: எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே, எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே, அத்தனையும்

0: காயின் மடியில் தலை வைத்திருந்தார் துயரம் தெரிவதில்லை. காயின் மடியில் தலை வைத்திருந்தார் துயரம் தெரிவதில்லை. தாயின் வடிவில் தெய்வத்து கண்டால் வேறொரு தெய்வமில்லை, வேறொரு தெய்வமில்லை. தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. மாதை பொறுமையை வளர்த்து பூமியை மிங்கிடுவாள், பூமியை மிங்கிடுவாள். வெள்ளை மனதை தொட்டிலாக்கி, வெள்ளை மனதை தொட்டிலாக்கி பிள்ளையை கொஞ்சிடுவாள், கொஞ்சிடுவாள். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. அன்பில் மலரும் அற்புதம் எல்லாம் அன்னையின் விளையாட்டில். அலையும் மனதை அமைதியில் வைப்பது அன்னையின் காலாட்டு. என்னை பார்க்க அன்னை முகத்தை ஏழை பார்ப்பதில்லை. கண்ணே கண்ணே என்று கெஞ்சிய வார்த்தை காதில் கேட்பதில்லை, காதில் கேட்பதில்லை, காதில் கேட்பதில்லை. நன்றி.
1: ஆஹா, இருந்தாலும்
0: வயது
1: போறது இல்ல, கலைக்கு வயது போறேன்னு சொல்லக்கூடாது. இது என்ன இது? இல்ல பாட்டு
0: பாடக கொஞ்சம் கலைக்க மாதிரி இருக்கு எனக்கு.
1: அது அப்படித்தான் கலைக்கும். அது என்னடா, சில சில எங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறுபட்டா அது கலைக்கும். வயதை சொல்லாதீங்க, வயதை குறை சொல்லாதீங்க. அதனால அம்மா கேட்டீங்களா? அம்மா அம்மா ரேவதி அம்மா,
2: ஐயோ அருமை அருமைங்க அருமை.
1: அடுத்த பாட்டுக்கு பாட போற அதையும் இருக்க கேட்டுட்டு
0: அவரை
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா அழைக்கிறேன். இதுக்கு எடுங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அந்த என்ன அத என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு போங்க. நிறை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விளைவில் தெய்வத்தின் ரெண்டு வரி பாடிட்டு போங்க. முழுமையா பேர்ந்து கொண்டு வாங்க. எடுங்க பாக்கலாம்.
0: தூது சொல்ல தின்றலியோடு ஆவிக்குள்ளாவின் ஆனந்த ஏடு அவள் இல்லை என்றால் நான் வெறுங்கோடு ஆவிக்குழாவின் ஆனந்த ஏடு அவள் இல்லை என்றால் நான் வெறுங்கோடு.
1: நீண்ட நாட்கள் நிச்சயமா நீண்ட நாட்களுக்கு பின்பாக பாலசிங்கம் அண்ணா என்னுடைய மனதில் அந்த கால நினைவுக்கு சென்றுட்டேன். எத்தனை வருஷம், 23 வருஷங்களுக்கு முதல் நாட்கள் எனக்கு மீண்டும் ஞாபகம் வந்து விட்டது. இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு சோகம் இருந்தாலும் சந்தோஷம். மீண்டும் வந்து பாடுங்கண்ணா, அடிக்கடி கட்டில இணைஞ்சு கொள்ள. நன்றி நன்றி அண்ணா. அம்மா எப்படி, இன்னும் பலர் இருக்கிறாங்க? அதாவது
2: மீரம்மா நான் பாடணுமான்னு பாக்குறேன்.
1: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பாடுங்க.
2: இல்ல இல்ல இந்த மாதிரிக்கெல்லாம் நம்மளாம் ஒண்ணுமே அந்த வழிக்கே வரமாட்டேன்.
1: இல்லையம்மா, அது எல்லாருமே மூளையில நல்ல திறமை இருக்கிறது. அதாவது மொன்றியல் தமிழ் வானொலியில தான் முதல் இவர் வந்து முதல்ல எங்க ஒருக்க பாடி பாப்போம், ஒருக்க பாடுங்கோ என்று சொல்லி ஆரம்பிச்சது
2: இந்த
1: சொன்னாரு. மொன்றியல்ல பாடுங்க சொல்லாதீங்க, மொன்றியல் தமிழ் வானொலியில தான் முதல்ல பாடுங்கோ கட்டாயப்படுத்தி பாட வைத்தவர் தான். இப்பொழுது அவர் பல மேடைகள் பாடுகிறார் உண்மையிலேயே எல்லா இடங்களும். அவருடைய பேர குழந்தைகள் பாடுவார், அவருடைய மகன் பாடுவார், மகள் பாடுவார், எல்லாம் இனிமையா
2: பாடுவார்.
1: இங்க மொன்றியல்ல இருக்கிறார்கள். இந்த மொன்றியல் தமிழ் வானொலி எப்ப ஆரம்பிச்சதோ அன்று தொட்டு எங்களுடைய இணைய மீண்டும் இணைந்து கொண்டார். அடிக்கடி இணைஞ்சு இணைஞ்சு போய் வேலை போல அவர்களுக்கு.
2: அதனால மொன்றியல்ல இருக்காங்கன்னா கன்னடாலயா?
1: கனடாவில மொன்றியல் சிட்டி, அதுலதானே இந்த வானொலி ஆரம்பித்தது.
2: எனக்கு அப்படியே காற்று வெளியில எடுத்த பலூன் மாதிரி ஆயிட்டேன்.
1: ஏனம்மா என்னம்மா நீங்க?
2: இல்ல அவருக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு
1: அவர் சொல்லுவாரு. தன்னுடைய ஆசிரியை என்று சொல்லுவார். அட எங்களுக்கு டீச்சர் ஆரம்ப காலத்துல என்னை அப்படிதான் சொல்லுவார்கள். பாடவை பாடு பாடு பாட வச்சுட்டீங்க இவர்கள் எல்லாம் இசையோடு எங்களுடைய கலையை.
3: வணக்கம்
1: வணக்கம் மகாலிங்கம், வணக்கம் வணக்கம். ரப்பரம் வைக்காமலே வர்ற எங்க
2: அவளாத்துக்கு சொல்லி
3: நானே
2: அவருக்கு வணக்கம் வணக்கம். அதுக்காக அவரோட பாடலை முதலில்
1: செல்லக்குட்டி மாய் ரப்பர வாயில வையுங்க மகாலிங்க. அச்சா புள்ள என்ற புள்ள மாதிரி ஒரு தரையும் இல்ல. அம்மா பாடுங்க.
2: அல்லவை நாம் தொழுத சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லவை நாம் தொழுத சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த வல்லோனை நினைத்திருந்த நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். பள்ளிகள் பல இருந்தோ பாங்கோசி கேட்ட பின்போம், பள்ளிகள் பல இருந்தோ பாங்கோசி கேட்ட பின்போம், பள்ளி செல்ல மனம் இல்லையோ பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அல்லவை நாம் தொழுதே வழிகாட்ட மறையிருந்தோ, வல்லவி சொல்லிருந்தோ வழிகாட்ட மறை

0: செவியிருந்தும் கேட்பதில்லையோ. அல்ல நாம் தழுவோம் இறையோனும் ஆசைகளே இதயத்தில் ஏற்றிடுவோம். இறையோனும் ஆசைகளே இதயத்தில் ஏற்றிடுவோம். இறை தூதர் போதனையை இடமெங்கும் பரப்பிடுவோம். இறை தூதர் போதனையை இடமெங்கும் பரப்பிடுவோம். அல்லாம் பெழுத சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை.
1: அருமை அருமை அருமை அருமை அருமை.
2: யாருங்க
1: அனுப்பா வந்து?
2: யாருங்க உங்களோட லப்பர் எடுக்க சொன்னது?
3: எனக்கே
2: தெரியும், எனக்கே உலங்கல இப்படிதான் சொன்னார். அம்மா இப்ப உலங்கல என்ன சொன்னார்?
1: பாருங்க
2: இதுக்குதான் சொல்றது. இந்த பகல் நேரத்துல கேர்ள் ஃப்ரெண்டோட சட் பண்ண கூடாது இல்ல சட் பண்ண கூடாது. பண்றதாலதான் இது இப்ப உங்களுக்கு வருது. இனி எல்லாரும் எங்க மஜித், என் மஜித் வாங்க, எப்படி இருக்கீங்க?
4: அம்மா வணக்கம். இசை மரசு நாகூர் ஈயமணிப்பா பாடிய பாடலை அருமையாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் ரேவதி அம்மா அவர்களுக்கு.
2: அனுப்பிட்டாரு. நாங்களும் இவ்வளவு நாளா கேக்குறோம், ஒரு பாட்டு அனுப்புங்கன்னு எங்களுக்கு அனுப்புறாரா இல்லையா? இத்தனை வருஷமா கேக்குறேன்மா, எனக்கு ஒரு பாட்டு அனுப்புங்க, அனுப்புனதே இல்ல. அப்படி அனுப்புனாலும் எங்கேயாவது
3: எந்த பாட்டுக்கு குறிப்பா சொல்லல, நீங்க எந்த பாட்டுக்கு குறிப்பா சொல்லல.
1: இதே வந்து விட்டல் ஐயா ஒருத்தர் பாடுவாருங்க, பாடுறங்க விட்டல்
3: ஐயான்னு.
1: இறைவனிடம் கையேந்துங்கள் பாட்டு பாடினார்னா அவ்வளவு கேட்கணும். ஈஎம் சனிபா விட தாண்டி அழகா பாடுவாரு அவரு. ஐயா அம்மாவுக்கு தெரியும் அவர் யாருன்னு.
2: அவரு
1: அவர் அவ்வளவு அருமையா
2: இப்ப ரேவதி அம்மாவை இந்த பக்கத்துக்கு எடுத்து வரலாம். முதல்ல ஒரு அன்பு உறவு இணைந்தார், அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். எங்கே இப்ப யாரு பாட போறீங்க?
1: நான் பாடுறேன்மா.
2: எங்கே நீங்க பாடுங்க. என் மஜித் நின்று கொள்ளுங்க, நீங்களும் ஒரு பாட்டை பாடிட்டு போகலாம். சொல்லுங்க. எங்க இப்ப மோகனாவா யார் பாடுறது?
1: மோகனா. மோகனா பாடுறாங்க.
2: மோகனா வாங்க. மோகனா
5: மோகனா மோகனா மோகனா
2: வாங்க மோகனா
5: பாடல் எழுதி கொடுத்துறேன்.
1: சிவகுமார் டவர்
2: கொஞ்சம் நில்லுங்க ஒரு நிமிஷம். வணக்கம், அடுத்த இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ ஓ சரி, அவர் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க எங்கே மோகனா? மோகனா வாங்க முதல்ல பேசலாம், அப்புறம் அந்த பாட்டு கைக்கு வரும். மோகனா எப்படி இருக்கீங்க மோகனா?
6: அம்மா வணக்கம்மா. கேக்குறேன்.
2: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா?
6: அம்மா
2: நான் நலமா இருக்கேன். கேக்கலையா உங்களுக்கு?
6: நலமா கேக்குமா? கேக்குதுமா? நீங்க பேசுற கேக்குது
2: கேக்குது கேக்குது. சரி, எங்க நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்க?
6: நான் பாடும் பாடல்ல பாடவா
2: பாடலை
6: பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை, வாடை பூங்காற்று என்னை தீண்டும் வாழ்க்கையாவும் நீ வேண்டும், பாடை பூங்காற்று இன்னும் வேண்டும், கடலோடு அலை போல உரமாட வேண்டும், இலை போத போல உன்னை போட வேண்டும், தங்கும் நீ வந்து எங்கும் தமிழ் சொன் பாடலை, பாடவா உன் பாடலை, உன்னை பாடாமல் கண்ணல் பொங்கும் அதுவே ஆனந்தம், உன்னை காணாமல் கண்கள் பொங்கும் அதுவே ஆனந்தம், உனக்காக பாடல் கரநீரும் வேலை வழிபாத்து வாடும் எங்கே பாடவா உன் பாடலை, பாடவா உன் பாடலை, எங்கள் வினை பொன்வேலை, எங்கள் வினை அம்மா அவ்வளவுதான். ஆமா
1: அருமையம்மா, அருமை
6: நன்றியம்மா, நன்றியம்மா,
1: அருமையா அருமையா பிசுறு இல்லாம பாடுனீங்க. ஆனா உங்க நெட் தான் சரியில்லை, பாக்கி எல்லாம்
6: நன்றிங்க. நெட்டுதான் கொஞ்சம் போயிட்டு போயிட்டு அந்த மாதிரி விட்டு விட்டு கேட்கற மாதிரி.
1: செல்வகுமார் ஐயா செல்.
6: ஆமா நன்றிங்கம்மா, விடைபெற்றுக்கிறேங்கம்மா.
5: வந்துட்டேம்மா.
4: குருமார் ஐயாவுக்கு ரேடியோவே தேவையில்ல.
5: போன்ல சரியாமா இப்ப கிளியாருக்கம்மா
4: போ அப்படிதான் இருக்கு.
5: அம்மா டவரு எடுத்து போச்சு என்னம்மா?
1: ஆமா இப்ப நல்லா இருக்கு. ஆமா
5: ஸ்பீக்கர் போட்டிருந்ததா அப்படி அடிச்சா என்ன இருந்தில்ல
4: உங்க குரல கரகாலம் கிட்டமா
5: அவரே விட்டு விட்டுதான் அவரு. அது அம்மா அம்மா வந்து
4: பிரகாஷ் ஐயா உங்களுக்கு எப்படி இருக்கு குரல பாருங்க, அம்மா குரல எப்படி தெளிவா வருதா பாருங்க.
5: எல்லா பக்கமே விட்டு விட்டுதான் வருது. அவர் அம்மா இது இல்ல நம்மளுடைய மிஸ்டேக் தான் அவங்களுக்கு.
1: இப்ப சரியா இருக்கு.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கணும்.
1: காசு காசு
7: எல்லாம் பிஸியா இருக்காங்கல்ல நான் சொல்றது கேட்காது உங்களுக்கு.
2: மகாலிங்கம் எல்லாரையும் நான் இந்த பக்கத்துக்கு எடுத்துடுறேன். உண்மையிலேயே இந்த பக்கத்துக்கு வந்துருங்க மகாலிங்கம். நீங்க பாட ஆரம்பிச்சிருங்க மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் மகாலிங்கம் வணக்கம் மகாலிங்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்.
2: சரி நீங்க பாடுங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் தாங்க கோவிச்சு கொள்ள வேணாம். ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பாலசிங்கம்
4: வணக்கம்.
2: இவர் இந்த அங்க விசிட்டர்ஸ் வந்திருக்கீங்க அவர் பாட்டை பாடட்டும். அவர்கிட்ட பாட்டை கேட்டுட்டு நீங்க பாட்டை எடுத்து
4: வாங்க. பாவுக்கு பாட்டி போறோம்.
2: ஓ ஆஹா அங்க அப்பாவுக்கு பிரச்சனை இல்லையா? பாபுக்கு பாட்டி
4: ஆக்கள் வந்திருக்கணும்.
1: பாடிட்டோம்ல
7: பாடி தாமஸ் ஆனால பாட்டு நாங்க
2: கேட்கணுங்க.
1: வேற பாட்டு
2: சரி பாடுங்க பாடுங்க.
4: தேங்க்யூ. ஓகே. கற்பனைக்கு நேமிதந்து காற்றலங்கை போட்டு விட்டேன். காற்றலங்கை போன இடம் கடவுளுக்கும் தூது விட்டே. தீபத்தில் தேவெடுத்து தீதியில் தேடு தீதிக்கு தூது சொல்லு தென்றனியூடி. தீபத்தில் தேவெடுத்து தீவியில் தேடு தீதிக்கு தூது சொல்லு தென்றனியூடி. ஆவிக்குழாவி ஆனந்த ஏடு அவள் இல்லை என்று கூடும். ஆவிக்குழாவில் ஆனந்த ஏடு அவள் இல்லை என்று கூடும். பாவைக்கு போட்டு வைத்து என்னால் ஒரு கோடு பாவைக்கு போட்டு வைத்து என்னால் ஒரு
8: கோடு பாடி பறந்ததம்மா இளங்குயில் பேடு இளங்குயில் பேடு தெய்வத்தின் தேவெடுத்து பெரிய பேடு தேவிக்கு தோது சொல்ல தென்றடியோடு நீ வத்தி போனதென்று நினைவினில் வெடிப்பேன் நெஞ்சத்தில் தோன்றுதம்மா வசந்தத்தின் துடிப்பேன் மாமலை வேகலின்றி கண்களில் இழிப்பேன் மார்களை பணியன்றோ அவளது சிரிப்பேன் அவளது சிரிப்பேன் தெய்வத்தின் தேவெடுத்தேன் தேவியில் தேடுகிறேன் தேவிக்கு போது சொல்ல தென்றலியோடேன் கம்பனை கூப்பிடுங்கள் கீதையை காண்பான் கவி காளிதாசனவன் சகுந்தலை என்பான் கம்பனை கூப்பிடுங்கள் கீதையை காண்பான் கவி காளிதாசன் அவள் சகுந்தலை என்றான் நாகையே கங்கையில்லை நாகையே எனது கங்கையில்லை நரை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவில்லை நரை விழுந்தாலும் நெஞ்சில் தெய்வத்தில் கேடுத்து தேவியேடு தேவிக்கு தோறு சொல்ல தென்றலியோடு நன்றி
2: அருமை அருமை பாலசிங்கம்
4: நல்ல சூப்பரா பாருங்க தர்மா உண்டு இந்த என்ன பாட்டு இந்த
7: எல்லாம்
4: சூப்பரா பாடியிருந்தா நல்ல சூப்பர் சூப்பர் வாய்ஸ்
2: என்ன நிச்சயமா சிங்கம் சிங்கம் சிங்கம் சிங்கலா இல்ல சிங்கம் என்னட்ட வரைக்கும் எல்லாருக்கும் பயம் அப்படித்தானே பாட சிங்கம் வந்து
4: உண்மை
2: 23 வருஷங்கள் ஆகுறது அவர் பாடி சொல்லுங்க சொல்லுங்க பாலசிங்கம் நீங்க வானொலியில வந்து அவர் பாடும்போது பயந்து பயந்து மாட்டேன் சொல்லி பாடியவர் தான் பல மேடைகளில் பாடும் போது முன்னுக்கு இருந்து நாங்கள் பார்ப்போம் உடனே அவர் சிரிப்பார்
1: என்னென்னால் அப்பா கூட இவரை தான் இவங்களதான் சொல்லுவாங்களா இந்த மாதிரி பாடு பாடலாய்
2: அவருடைய குரல் வளர்த்து அவர் சற்று உணவு பழக்க வழக்கம் மற்றது சில பழக்கம் அது
1: சரி கலைஞர்கள்லாம் இருக்கும்
2: நாங்கள் என்ன எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் முன் வரிசையிலிருந்து இவரை பாடும் போது பார்க்கும் போது நான் உருவாக்கி விட்ட ஒரு பாடகராக இருக்கிறார் என்று ஒரு பெருமிதத்தோட இருப்பேன் பார்த்து சிரித்துக் கொண்டு பாடுவார் எப்பொழுது பாடினாலும்
7: எங்களுக்கும் பெருமையில இருக்கும்
2: ஆனா இருந்தாலும் ஒன்றியல் தமிழ் வானொலி உங்களோட இதயங்களிலேயே எப்பவும் பதிந்தே இருக்கிறது இல்லையா பாலசிங்க
4: அது நாங்கள் மறக்க மாட்டோம் வாழ்க்கையில மறக்க மாட்டோம்
2: நிச்சயம்
1: அருமையான
2: ஒரு இனிமையான மழை பெய்ந்து ஓய்ந்தது போல இருந்தது
1: ஆமா ஆமா
2: அந்த
1: சௌந்தராஜன் குரல் இருக்குமா
2: அந்த காலகட்டத்துக்கு போயிட்டேன், அவ்வளவுதான். கொஞ்சம் அமைதியா இருக்கு. உங்களுக்கு
7: என்ன வயசு போயிட்டேன்.
1: அப்படி என்ன, நீங்க எத்தனை வயசுலம்மா ரேடியோவை தொட்டீங்க?
2: அதாவது
1: இது
3: மீரம்மா, மீரம்மா
2: சொல்லுங்கம்மா,
3: மீரம்மா
2: சொல்லுங்க,
3: கூட இருந்தே குழி பறிக்கிறாங்க.
1: இல்ல அந்த ஜெய் ஜெய் மாதிரி சின்ன 8 வயசுலயே நீங்க வந்து ரேடியோ ஜெய்
7: ஜெய் சக்தி வேலு.
1: ஜெய் சக்தி வேலு 8 வயசுலயே நீங்க வந்து ரேடியோ ஸ்டேஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: பிரகாஷ் மாமாவா இருக்க அணைச்சிருங்க, சந்திரராஜ் மாமாவா இருக்க
7: அணைச்சிருங்க.
2: அங்க உண்மையிலேயே நீங்க எதுக்கு 8 வயதுலயா? நான் 1 வயதுலயே ஆரம்பிச்சிருக்க. நீங்க
1: 24 வயசு இருக்கலாம் அப்பவே மைக்க பிடிச்சிருப்பீங்க
2: நிச்சயம். உண்மையா? அதனாலதான் சரி. இப்ப வந்து மாமாவை நினைச்சிருங்க பிரகாஷ், அவட பேசிட்டு நாங்க மகாலிங்கத்தை பாட விடலாம். என்ன மாமாவை கேட்டுட்டு ஏண்டா வாங்க மாமா.
7: வணக்கம்
2: மாமா.
7: நான்
1: பெரிய கோடா
2: என்ன மாமா ஓடி வந்தவர் தெரியுமா? மாமா ஏன் ஓடி வந்தவர் தெரியுமா? உங்களுக்கு எங்க நான் அந்த வாய்ஸாவே சொல்லிருவேனோ வந்துட்டு தடுக்க தான் வந்தவர்.
1: உடனே அவங்க வந்து தேவைப்பட்டு என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க.
9: நீங்க சொல்லும் போது தெளிவா சொல்லுங்க. உங்களுடைய ஒளி வரலமா?
2: இனிமையான குரல் கேக்கலையா சொன்னு நீங்க ரேடியோ
9: சொல்லிடுறேன்.
1: ஆமா செல்வகுமார் அதான் சொன்னாங்களா அன்னைக்கு அடிச்சா அப்படின்னு. இது செல்வகுமார் வந்துட்டாலே அந்த வியாதி அங்க தொத்திக்கும், அதனாலதான் இருக்கோ என்னமோ கூட ஒரு நினைப்பு.
2: இப்ப உங்களுக்கு தொத்தி வச்சிருப்பாரு செல்வகுமார் வந்துட்டாரு. மாமா இப்ப எல்லாரும் மினிட் போடுங்க. உண்மையா இப்ப மகாலிங்கம் பாடட்டும், எல்லாரும் மினிட் போடுங்க.
9: செல்வகுறப்பு இருக்குமா? பாருங்கம்மா
2: பாருங்கம்மா. யாருங்க சொல்றது? அதுல
9: கரகரங்க இருக்கு.
2: கரகரன்றதா? செல்வகுமார் விடுபட்டீங்க, இந்த பக்கத்துக்கு வாங்க. நீங்க செல்வகுமார் விடுபட்டு வாங்க, நான் இந்த பக்கத்துக்கு கூப்பிடுறேன். அடுத்த தொலைபேசிக்கு கூப்பிடுறேன் வாங்க. செல்வகுமார் ராசா விடுபடுங்க. ராசா அவர் வரட்டுமா? சரி இப்ப மாலையம் பாடிடுங்க நீங்க. வாங்க
9: புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம்,
10: பணம் படைத்தவன் வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைவு எல்லாம் கனவு, காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைவுகளெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவளை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
11: அருமையா பண்ணீங்க மாதிரி ஐயா, நன்றி நன்றியா.
7: அவரும் அவரு கூட சீக்கிரம்
11: ஐயா வந்த
1: நன்றிமா.
11: ரேவதி அட்டாவுக்கும் வணக்கம். ஏன்னா எல்லா உறவையும் இதுல கொண்டு வந்துட்டோம், அந்த உறவு மட்டும்தான்
2: இல்ல இருக்கு.
7: பரவாயில்ல, வக்கீல் கூட வேறு கரெக்டா சொல்றீங்க.
11: ரேவதியா அவங்கள விட கூடவங்க
1: இப்ப இருக்கிறவங்க அவங்க வயசு கம்மிப்பா கவி.
11: சரி சரி சரி,
1: நம்மளை விடலாம் அத்தனை பேருக்கும், உங்களை விட அவங்க வயசு கம்மி.
11: அம்மா சொல்லுங்க, தெரிய போறதே இல்ல
2: என்ன விட வயசு கூடன்னு பையன் வந்து பாடினார் பாருங்க நவீன், அவர் தான் வயசு கூட என்ன விட
1: பாட வச்சுட்டீங்களா?
11: ஆமா சூப்பரா பாட்டீங்க, வளர்க்கறாரு பாருங்க
2: அற்புதமா.
11: ஒரே நிமிஷம்
1: சொல்லுங்க.
11: ஒண்ணு இல்ல, எங்க அம்மா பேசுறாங்க, அவங்கள்ட்ட ரெண்டு வார்த்தை பேசுறேன், அப்புறம் நம்ம
1: பேசுவோம். பாடம் சொல்லுங்க அம்மா, பாடமும் சொல்லணும்.
2: சரி, நீங்க
12: வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்,
2: நாகம்மாள். அம்மா சரி இப்ப பாருங்கம்மா எல்லாரும் எங்க நாங்க பெண்கள் பாடுறது எல்லாம் அழகு இல்லையன்னு சொல்றாங்கம்மா, நீங்க ஒரு பாட்டு பாருங்கம்மா
12: அவங்கள பெரும் பிள்ளைகளா இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும்.
2: நான் வந்து
12: பேசணும்னுட்டுதான் ஆசைப்பட்டு
7: கேட்டேன்.
1: இளவரசு அம்மாவே பாடினாங்க, நீங்களும்
9: எல்லாமே நம்ம எல்லாருமே காரைக்கால்
2: குழந்தைகளுக்கு சின்ன வயதுல என்ன பாட்டு சொல்லி கொடுத்துருப்பீங்க, பாடி இருப்பீங்க தூங்கும் போது?
12: அது அப்ப வந்து தாளாட்டு பண்ணணும்.
2: மகாலிங்க நீங்க ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கணும். அம்மா என்ன தாளாட்டு பாடி இருப்பீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வரி
12: அதெல்லாம் வந்து கொஞ்சம் மறதியா இருக்குமா, எனக்கு அழுப்பா இருக்குமா, நான் பாடலமா.
2: அது அந்த காலத்துல கண்ணான கண்மணியே கண்ணுறங்கு அப்படியே பாடிருப்பீங்கல்ல
12: பாடலாம்ல
2: அப்படி இழுத்து பாடி இருப்பாங்க, நல்லா இருக்கும் அந்த இசை, தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும்.
12: அது அப்ப அப்ப பாண்டாங்கலாம் இப்ப ஒண்ணும் வரமாட்டாங்க.
2: என்ன பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, தாங்களா தூக்குறாங்க எல்லாம் கட்டி கொடுக்காம இல்லையாமா, தட்டி கொடுக்காமலே தூங்குறாங்க, அதனால அம்மா பாடுறது இல்ல. நாங்க தட்டி கொடுத்தும் தூங்குறேனேம்மா, நீங்க பாடி இருந்தா நாங்க நாளைக்கு இன்னைக்கு இந்த எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு ஒரு கொஞ்சம் கண் உறங்கலாம் நல்லா.
12: சரி நாளைக்கு ட்ரை பண்றேம்மா.
2: எந்த அம்மா பாத்தீங்களா, ஒரு வெட்டி மாமா வெட்டி நாளைக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டான் அம்மா.
9: நாளைக்கு
12: நன்றிமா.
11: நான் குடும்பத்தில் என்ன விட்டேன், அடுத்து என்ன பண்ணணும்?
2: நீங்க அப்படியே சத்தம் போடாம மீன் போட்டுட்டு நிக்கணும் எல்லாரும். இப்ப பிரகாஷ் பாடட்டும், அப்படியே வரிசையா வரலாம். பிரகாஷ் பாடு.
11: ஓகே ஓகே.

காவலி போனை வந்து சேலை தோடுனை வந்து காவுதொடி சொல்லட்டுமா தன்னட்டுமா சோனைக்கருந்துயிலே ஓடையில் நான் உணர்ந்தேன் அது என் முகம் பார்த்திருந்தேன் கோடையில் பார்த்த முகம் அது முகமானதென்ன வாடையில் மாறிடும் பூவினை போயின் நெஞ்சமுமானதென்ன

இனிந்திடுமா வருமா சொல்லட்டுமா சொல்லட்டுமா சோலைக்கரு.

ஒரு ராகமும் கேட்டது நீ, கேட்டது கிடைக்கும் என்று ஒரு சேரியும் சொன்னது நீ.

0: கருந்து நீதே, சோலை கருந்து நீதே, சோலை கருந்து நீதே.
1: சூப்பர்
2: பொறுமையா எடுத்து பாடுறது ரொம்ப டயர்ட் ஆயிடானா.
1: ஒரு சொல்லுங்க,
3: உங்க குரல் ரேடியோல கேட்கலன்னு இளவரசன் போடுறாப்ல.
1: இல்ல நான் உயர்த்தி தானே இருக்கேன்.
4: முன்பு வந்தது பத்து அப்போ சொன்னாரு அவர். அந்த நேரம்
1: அந்த நேரம் சொன்னதும் இந்த நேரம் சொல்றாங்க. இவர் ஸ்கூல்ல இப்படி தாங்க, லேட்டா தான் சொல்லுவாரு எல்லாத்தையும்.
3: கவியரசன்
1: இருக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவர் வந்து அவருக்கு ரீகனெக்டிங் காட்டுது. இப்ப மாமா பாடட்டும். மாமா
0: நான் பாடிடுறேன்.
1: பாடிடுங்க.
0: உயிருள்ள ரோஜா பூவே, உனக்காக வாழ்வேன். உயிருள்ள ரோஜா பூவே, உனக்காக வாழ்வேன் நானே. என்னை விட்டு போகாதே, இந்த நெஞ்சம் தாங்காதே. என்னை விட்டு போகாதே, இந்த நெஞ்சம் தாங்காதே. கண்மணி என் கண்மணி, பைங்கிளி என் பைங்கிளி. உயிருள்ள ரோஜா பூவே, உனக்காக வாழ்வேன் நானே. என்னை விட்டு போகாதே, இந்த நெஞ்சம் தாங்காதே. இதயம் இந்த தோட்டத்திலே, பாசம் என்னும் பூக்கள் பறித்து பூஜை

0: உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே, என்னை விட்டு போகாதே, இந்த நெஞ்சம் தாங்காதே, என்னை விட்டு போகாதே, இந்த நெஞ்சம் தாங்காதே. உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே, என்னை விட்டு போகாதே, இந்த நெஞ்சம் தாங்காதே. கண்மணி என் கண்மணி, பைங்கிளி என் பைங்கிளி, உயிருள்ள ரோஜா பூவே உனக்காக வாழ்வேன் நானே, என்னை விட்டு போகாதே, என் நெஞ்சம் தாங்காதே, என்னை விட்டு போகாதே, என் நெஞ்சம் தாங்காதே. அவ்வளவுதான்.
1: சூப்பர் மாமா, சூப்பர் மாமா, சூப்பர்.
2: எப்படி
1: கவியரசன் இப்ப பேசுங்க. கவியரசன்,
3: கவியரசன்லா கண் விழிச்சேன், ரா பகலா கண் விழிச்சேன்.
1: ஐயோ, ராசாத்திக்காக கண் குளிச்சதுல அவருக்கு ரீகனெக்டிங் காட்டுது. இதான் சொல்றது, ராசாத்திக்காக கண் குளிக்க கூடாது. நீங்க
0: அருமையா குரல் இருக்கு, அருமையா பாடுறாரு.
1: நிச்சயம் நிச்சயம். இப்ப அவர் தானே பாடிக்கொண்டு நிக்கிறாரோ தெரியல, ராசாத்திக்கானே கண் குளிக்கானே எத்தனை பேருக்கு சொல்றது
0: அவருக்கே தெரியும்.
1: சரி,
0: எங்க அம்மா
4: என்னோட கட்ட எடுத்து, அவரும் என்னோட இணைச்சாரு. எந்த கட்ட எடுத்து
1: கூப்பிட்டு பாருங்க பிரகாஷ். என் மதித்தையும் கவியரசனையும் இருக்காங்க, அவரும் இருக்க பாட்டு ஒண்ணு பாட்டு.
4: அவரு கவியரசு என்னோட இணைஞ்சாரு, எனக்கு அது பண்ண தெரியல.
1: அது சொல்லி கொடுக்க,
0: அந்த பொம்மையை அழுத்தினா போதுமா?
1: அம்மா இப்ப சொல்றாண்டு எல்லா பொம்மையும் அழுத்தாங்கம்மா, எல்லாம் போயிரு. அம்மா
0: இல்ல, அம்மாவுக்கு அப்டேட் பண்ணி
4: கொடுத்துட்டேன். மாமா, அவரு உங்க மாமா பாடி போயிட்டாரா?
1: எப்படி பண்ணாரு பாருங்க,
4: சூப்பர்.
5: எனக்கு சரியா இல்லம்மா, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, சரியா பாட முடியல.
1: இப்ப பாருங்க அம்மா, ஒரு நிமிஷம் கேட்கலாம். இப்ப பாருங்க.
5: அப்படிங்களா? சரி, நான் பாடினது ஃபுல்லா கேட்டு வந்துச்சா?
6: என்ன
5: அப்படியா? சரி சரி சரி, சித்தி சரி, பாடுறேன் பாடுறேன். சித்திர மாசத்திலே திருவா

0: திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உன்மேல் கண்ணோட்டம், சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவி உன்மேல் கண்ணோட்டம், ராசா தீ உண்மே ரா பகலா கண் விழிச்சே, ரா பகலா கண் விழிச்சே, ராணி உன்னு கை பிடிச்சேன், வேதாரணியம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், வேதாரணியம் கோயிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன், விளக்கழக நான் கண்டேன் வெண்ணிலவ தான் மறந்தேன், விளக்கழக நான் கண்டு வெண்ணிலவ தான் மறந்தேன், ராசா தீவுமே ரா பகலா கண்விழிச்சேன், ரா பகலா கண்விழிச்சேன், ராணி ஒன்னு கைபிடிச்சேன், வந்தாடும் சோலையிலே வஞ்சி வந்து புகையிலே, வந்தாடும் சோலையிலே வஞ்சி வந்து புகையிலே, மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனீண்டி, மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனீண்டி, ராசா தீவுன்னு ரா பகலா கண்விழிச்சேன், ரா பகலா கண்விழிச்சேன், ராணி உன்ன கை பிடிச்சேன். அம்மா
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
2: கைபிடிச்சாலும் பிடிச்சாருங்க. ராசாத்திய கைபிடிச்சு ராணிய கொண்டு கூட்டிக்கொண்டு போயிருக்க, இதா என்னது
3: ராசாத்தி
0: சாமி வந்து நம்ம பக்கத்து ஊரு ஐயா அவரு
3: ஆள்காட்டி, ஆள்காட்டி
1: தானே
0: இவங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல ஐயா புஷ்பவன குப்பிசாமி அவர்கள், இல்ல இல்ல புஷ்பவன குப்பிசாமி ஐயா பண்ணது.
3: ஆமா
2: ஆமா,
1: சரிம்மா நான் இப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு கிராமிய பாட்டு.
2: சரி கிராமிய பாட்டு ஒன்று பாடுங்க.
0: சரிம்மா நன்றிம்மா,
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கவியர்,
0: நன்றி
3: நன்றி கவி,
2: நீங்க பாடு,
0: நன்றி நன்றி நன்றி,
2: அடுத்தவரை
1: நன்றி நன்றி
2: அடுத்த
3: ரேவதி அம்மா உங்க காதல மாட்டி விடுறீங்க அம்மா,
2: இல்ல இல்ல அம்மாவை கேட்கல ரேவதிக்கு,
3: ரேவதி அம்மா பாண்டவருக்கு என்ன ஐயோ அவங்க கிட்ட போய் பாத்து,
1: அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான், நீங்க வேற
3: சொல்லுங்க ரேவதி அம்மாவும் நானும் கிளாஸ்மேட்டு, பிரகாசம் மட்டும் கிளாஸ்மேட்டு,
2: விருப்பம்
4: நீராடி பட்டுடுத்தி நின்றவர்கள் யாவர்க்கும் சீரான வாழ்வு தரும் செல்வ திருகுமரா, மாறாத செல்வமுடன் வாழ துணை புரிவாய், சூரனையே வென்ற தூயவனே செந்தூரா.

வருவான் கவலைகள் தீரும் தந்தரதம் போல் மயில் வாகனத்தே கண்டன் வருவான் கவலைகள் தீரும் அங்கம் முழுதோ திருநீரணியும் அன்னை முகத்தில் அனந்தம் மலரும் அங்கம் முழுதும் திருநீரணியும் அன்னை முகத்தில் ஆனந்தம் மலரும் கந்தா அழகு

கேட்டதை கொடுக்கும் அறிவுகள் தீர்க்கும் தந்தனின் வேதம். நல்லவர் எல்லாம் கேட்டதை கொடுக்கும் அல்லல் தீர்க்கும் தந்தனின் வேதம். எந்த நோயும் அணுகவிட்டாது என்றும் காக்கும் வைத்தியநாதன். எந்த நோயும் அணுகவிடாது என்றும் காக்கும் வைத்தியநாதன். பழை முகிலே மேலா பழுமை.

0: அருமை அருமை அம்மா, சூப்பர் சூப்பர். கெட்டி காரின்னு சொல்லணும்.
1: அருமை அம்மா, அருமை கட்டி காரி, கட்டி கட்டி காரி.
2: அம்மா
1: பாடும்போதே நான் ஒரு முருகன் பாட்டு நானும் எடுத்து
2: வச்சிட்டேன்.
1: நான் பாடுறதுக்கு முன்னாடி பிரகாஷ் பாடுங்க.
2: அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை. நான் அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் எண்ணம் மறைவதில்லை.

உனக்கும் உள்ளம் புரியவில்லை, நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறே. கண்ணை மறைத்து கொண்டார் மனதில் எண்ணம்.

0: புரியவில்லை, வந்து பிறந்து விட்டேன், வாழ தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் உலகம் தெரியாத அம்மா, விவரும் புரியாத அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்ட மனதில் என்ன மறைவதில்லை, நான் உன்னை அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறேன். கண்ணை மறைத்து கொண்ட மனதில் என்ன மறைவதில்லை, என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை, என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை. உன்னை அனுப்பி வைத்தால் உனக்கும் கவலை இல்லை, இருந்த வீட்டில் அன்பு விளக்கு இருக்க கூடாத அம்மம்மா, இரக்கம் பிறக்காத நான் உன்னை அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறே. கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் என்ன மறைவதில்லை, நான் அழைக்கவில்லை, உயிரை அழைக்கிறே. கண்ணை மறைத்து கொண்டால் மனதில் என்ன மறைவதில்லை.
1: தொண்ட
2: சரியில்லை, தொண்ட சரியில்லையா?
1: இல்ல இல்ல, பாட்டு அப்படின் என்னம்மா சோகத்துக்குள்ளேயே கொண்டு
3: போயிட்டாரு,
1: உருக்கமா பாடினாரு. கவலை இன்றைக்கு ஆராய முடியா, நானே அடுத்தடுத்த நாட்கள்ல வேறாயிரம் ஏதோ ஒரு மூலையில ஒரு கொஞ்ச இடம் கவலையா இருக்கு, அது மட்டும்
2: தெரியும்.
1: சரி, இப்ப வணக்கம் நாகப்பன். வணக்கம்
3: நாடக நடிகர்
1: மட்டும் இல்ல, அவர் திரைப்பட நடிகரும் கூட. வரியில எனக்கு பிடிச்ச வரி, என்ன தவறு செய்தேன்
0: புரியும் சேர்ந்து விட்டு குழப்பம் தீரவில்லை, அருகில் இருந்து சொல்லி கொடுத்தால் இவரும் தெரியாத
1: இது எல்லாருக்கும் பொருந்து. வாங்க டக்குன்னு எடுத்து குடுக்குறீங்க பாருங்க, அந்த வரிய எல்லாருக்கும் எல்லாரும் தவறு செய்ய சேர்ந்துருக்காங்க. சரி, இப்ப நாங்க பிரகாஷ் உடைய பாடலை கேட்டு அடுத்த நாகப்ப நீங்க ரெடியாங்க பாடுறதுக்கு. செல்வகுமார் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க, கண்ணன் இணைஞ்சு கொள்ளுங்க.
4: இந்த பாட்டு அவரு ரவியரசன் பாடினோட அதே மாதிரி ஒரு கிராமத்து பாடணும், அந்த பாட்டு பாடணுங்கிறது பாடுறேன், முடிஞ்ச அளவு பாடுறேன்.
1: சரி பாடுங்க.
2: சரி சரி,
1: நீங்க மெயில் பண்ணுங்க. நீங்க மகாலி, சூப்பர், நல்ல பையன்.
4: தந்தானே நானே நன்னே, நானே நானே தானே நானே, வந்திருந்தா உனக்கர ஓனத்தில் உனக்காக காத்திருக்கேன் உனக்கர ஓனத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கது என்ன உனக்கர ஓனத்தில் உனக்காக காத்திருப்பேன் உன்னோடு நான் ஒன்னா பேசும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கதேனோ போகின்றூக்கமில்லை போக்கி படுத்தாலும் போகின்ற ஓன் சிரிப்பு.

கண்ணால் கண்டான் பின்னால் மறையிற நான் பக்கம் வந்தா காணல் பார்வேசுற நீ இருந்த போதும் அடிப்பொரு பாட்டு எழுது கண்ணால் கண்டான் பின்னால் மறையிற பக்கம் வந்தாக்கா அனல் பார்வையிற உனக்கு வாரத்தினை உனக்காக காத்திருத்தி உன்னோடு நான் உண்ணா பேசுங்க அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்திருக்கிறது கண்ணுறந்து நேரமெல்லாம் கண்ணினியும் கனவா கண்ணுறந்து நேரமெல்லாம் கண்ணினியும் மனத்தின் கனவா.

0: உனக்காக காத்திருப்பேன் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவே சாத்தி கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவே
1: அந்த ஓடக்கரை எந்த அட்ரஸ்ல இருக்குன்னு சொன்னாலும் அம்மாவே கேக்கலாம்
2: உங்ககிட்ட இதுல இந்த பாடல்ல இந்த வரி கேட்டீங்களா அப்படின்னு ராசாத்தி
1: இல்ல ராசாத்தி அங்க இருக்கிறான்றத நீங்க சொல்லணும். மற்றது உங்களோட ஓடக்கர அந்த அட்ரஸ் குடுக்கணும், அப்பதான் நாங்க கூட்டிட்டு வருவோம்.
3: வணக்கம் மகாலிங்கம்
2: ஒரே
3: வந்துட்டாருங்க அவருக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா தான் இருந்துச்சு, பேசவே முடியல ஈவினிங்ல இருந்து.
1: நல்லா அப்படி இருக்கிறது நல்லா, அப்பதான் நீங்க எல்லா இடமும் பேச மாட்டீங்க. கண்ட இடம் எல்லாம் உண்மையா நான் அந்த கண்ட இடமும் விடாம விட்ட, அதாவது அத எங்க பேசுறீங்க எங்க பேசுறீங்கன்னு கேட்டுக்கிறத விட இப்படி விக்கினா நல்லா உங்களால பேச முடியாது.
3: அது காரணமாமா இந்த பைலோ வந்து இப்ப நெட்ட ரொம்ப குறைச்சிடறானுமா, 1.5 GB ஒரு ஜிபி தான் தரான், 6 GB அவன் குறைச்சுக்கிறான்.
1: பிரகாஷ் பிரகாஷ் நீங்க பாடின பாட்டு முதல் நீங்க பாடினதுல எழுதமா வந்திருக்கேன் பிரகாஷ்,
0: என்ன பாட்டு அது நிக்கட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா,
1: அதை எழுதிட்டேன்
2: நிக்கட்டுமா
0: நிக்கட்டுமா
2: போகட்டுமா. நாட்டுப்புற பாடல்
1: இது யார் பாடினது? முதல் வந்த
3: மிட்நைட் பாட்டு தான் அவரு, அதனால மெதுவா மிட்நைட்ல பாடுவாரு.
1: யாராவது பாடுங்க
0: பாருங்க,
1: செல்வகுமார் பாடுங்க, அல்லாடி மூன்று பேர்ல ஒரு ஆள் பாடணும், அல்லாடி நான் பாடிடுவேன் சொல்லிட்டேன்.
3: மாமா வேற இல்ல
1: எதுக்கு மாமா நான் பாடுறதுக்கா?
3: ஏ நல்லா பாடுறீங்கன்னு சொல்றதுக்கு.
1: ஏ நான் பாடினா நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களா?
3: அவரு சொல்லணும்ல
1: மாமா, அது நான் எப்படி பாடினாலும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன், நல்லா இருக்குன்னு. இந்த நான் ஒரு வரி குடுக்கறேன், நம்ம அதை சொல்லி போட்டு அப்ப நான் பாடின மாதிரியும் போயிரும். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க சொல்லுங்க செல்வகுமார். செல்வகுமார் இதை சொன்னீங்க
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இந்த பாடலை கண்டுபிடிச்சிருங்க, நானும் பாடல மாதிரி போயிருமாமா இந்த
2: இடவரையும்.
1: இல்ல இல்ல இல்ல பாடக்கூடாது, நான் பாடி முடிஞ்ச அப்புறம்தான் நீங்க அப்பதான் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் சரியா. அதுக்கப்புறம் சொல்றேன் நான், அப்ப நான் உங்களோட இதை குறைச்சிட்டேன், யாரும் மூச்சு கட்டக்கூடாது. நான் பாடி அந்த பந்திய முடிச்சோன்னு நீங்க சொல்லலாம். இப்ப சரவண போய் புல பாட சொல்லக்கூடாது சரியா. ஐயா சரி, அப்ப நீங்க யாராவது பாடு
0: இணைப்புல
3: பாட சொல்லிருங்க உங்க இதுல.
1: நாகப்பன் பாடுங்க, இப்ப இவங்க ரெடி ஆகட்டும், மீட் போட்டு பாருங்க. நாகப்பன் பாடுங்க, எல்லாரும் மீட் போடுங்க.
0: இல்ல நாகப்பன் போட
1: வேணாம், நீங்க போடுங்க. இல்ல நான் உண்மையா செல்வகுமார் என்ன செய்யல இது என்ன நாகப்பன்
4: அவர்தான் பாடுறேங்கிறாரு.
1: ஏன் நீங்க வைக்கிறீங்க அப்ப
4: யாருங்கம்மா
1: உங்களுக்கும் விக்குதே நாகப்பன்
4: இல்லம்மா எனக்கு நல்லா தரு.
1: சரி அப்ப நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க பாடுங்க.
4: எனக்கு கரெக்டா தான் இருக்கு.
1: சரி பாடுங்க நாகப்பன்.
4: நான் பாடுறேங்கம்மா. கண்ணிராசி என் ராசி காலை ராசி என் ராசி ரிஷப காலை ராசி என் ராசி பொருத்தம் தானா நீ யோசி அது பொருந்தாவிட்டால் சந்நியாசி. கன்னி ராசி என் ராசி ரிஷப காலை ராசி என் ராசி ஒரு பக்க காதல் இல்லை இது என் உள்ளம் அறிந்த உண்மை இது. உள்ளம் எத்தனை சொன்னாலும் உன் உண்மை அறிந்த பெண்மையது பெண்மையது. கன்னிராசி என் ராசி ரிஷபக்காலை ராசி என் ராசி உந்தன் சாகசம் என்னிடமா அது உலகம் தெரிந்த பெண்ணிடமா. கொஞ்சம் சரசம் சாகசமா நாம் கூடியிருக்கும் சமரசமா சமரசமா. கன்னிராசி என் ராசி ரிஷப காலை ராசி என் ராசி பொருத்தம் தானா நீ யோசி அது பொருந்தாவிட்டால் சந்நியாசி. மந்திரம் போடடி மயங்குகிறேன் ஒரு மஞ்சம் போடடி உறங்குகிறேன். மங்கள மேலம் முழங்க விடு மடியினில் என்னை மயங்க விடு மயங்க விடு. கன்னிராசி என் ராசி ரிஷப காலை ராசி என் ராசி பொருத்தம் தானா நீ யோசி அது பொருந்தாவிட்டால் சந்நியாசி. கன்னிராசி என் ராசி
3: தெரியுது
1: உங்களுக்கு கன்னி ராசி. அடுத்தது நாகப்பன் என்ன ராசி? நாகப்பன் நீங்க
2: மீனம். நான் மீன ராசி.
1: நீங்க மீன ராசி சூப்பர். நீங்க என்ன ராசி? நட்சத்திரம் அது
5: பாருங்க
1: நெட்டுல
3: பாத்துருவீங்க
1: இல்ல இல்ல
3: அப்படியா இருந்தாலும் விருச்சகம் சொல்லாம இருக்க கூடாதுல்ல பாப்போம்
5: ஒரு விருச்சகத்துக்கு அடுத்து நான் மகரம் இருக்கேன் அதனாலதான்
3: ஆமா ஆமா கடைசியில மகரம்
5: மகரம்
3: தனுசு மகரம்
1: நீங்க எல்லாம் சாத்திரம் சொல்லலாம் போல இருக்கு
6: நீ பேசிட்டே இருக்கீங்க நான் பாட்டம் பாட ஆரம்பிக்கிறேன்
3: எப்படி கடிக்கிறாரு பாத்தீங்களா
6: மினுமினுக்க செங்குருட்டி செவத்தபுள்ள கிண்ண வந்த கிணக்கு கட்டி உடம்பு துடுப்பு மழை பச்சை மண்ணு பரங்கி எட்டு மண்ணு குட்டு மண்ணு ஏ ஓடக்கார மாறி முத்து ஓட்டவாயி மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா ஏ அரிசி கடை ஐயாவு பொண்ணு ஆப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு ஜவுளிக்கு உமாளிக்கம் பொண்ணு சௌக்கியமா அடப்பாளைய பாக்கி இருக்குதா பையன் மனசு துடிக்குதா பழைய பாக்கி இருக்குதா பையன் மனசு துடிக்குதா பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கசந்திடுமா பள்ளிக்கூட நினப்பு இருக்கே பாவிமாவும் மறந்துடுமா தட்டு போவாடைக்கு நெஞ்சு துடிக்குது ரெட்டச்சாட இன்னும் தமிழ் தெரியுது ஓட்டக்கார மாறி முத்து ஓட்டவாய் மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சவிக்கம்மா அட அரிசி கடை ஐயாவை பொண்ணு ஆப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு ஜவுளிக்கு மாணிக்கம்னு சௌக்கியம்மா குண்டு பொண்ணு கோமலவல்லி என்னானா என்னானா ரெட்ட புள்ள பிறந்ததுமே நூலானா நூலானா உள்ள வாத்துட்டு செக்கனகா ஐயோ பார்வையில பச்சை மிளகா மேற்படிப்பு படிக்க போனா மேற்கொண்டு என்ன மொத்தத்தில மூணு மார்க்கில் பெய்யலானா பெய்யலானா ஒல்லி குச்சி ராஜமீனா ஓடி போனா என்னானா பூசணிக்க வயிறு வாங்கி திரும்பி வந்தாலே ஏ ஓடக்கார மாறி முத்து ஓட்டவாயி மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணு சௌக்கியம்மா அட அரிசிக்க அம்மங்கோயில் வேப்ப மரம் என்னாச்சு என்னாச்சு ஜாதி சண்ட கலவரத்துல ரெண்டாச்சு ரெண்டாச்சு மேலத்தேரு கருப்பையாவும் கீழத்தேரு செவத்தமாவும் சோளக்காட்டு மூலையில ஜோடி சேர்ந்த கதை என்னாச்சு மூத்தவன் வயசுக்குத்தான் வந்தாச்சு வந்தாச்சு அட மத்த கதை எனக்கு எதுக்கு என் குருவி எப்படி இருக்கு தாவிச்சேலும் குருவி இன்னைக்கு தாவணி போட்டுருச்சு அட ஓடக்கார மாறி முத்து ஓட்டவாயி மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியம்மா அட அரிசி கேட அண்ணம்ம பொண்ணு ஆப்பக்காரி ஐயம்மா பொண்ணு ஜவுளிக்கு உமானிக்கம்மன்னு சௌக்கியம்மா பழைய பாக்கி இருக்குதா பையன் மனசு துடிக்குதா பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கசந்திடுமா பள்ளிக்கூட நினப்பு இருக்கே பாலமாக மறந்துடுமா பட்டு பாவாடைக்கு நெஞ்சு துடிக்குது ரெட்டச்சடை இன்னும் கண்ணில் நிறக்குது ஓடக்கார மாறி முத்து ஓட்டவாயி மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியம்மா அட ஜவுளி இருக்கு அண்ணன் மாலிங்க எல்லாரும் சௌக்கியம்மா
5: பரவாயில்ல, கன்னி ராசிக்கு தகுந்த மாதிரி எல்லா பொண்ணும் விசாரிச்சுட்டாரு.
1: இப்ப என்ன நல்லா வந்த உங்க குரல் எப்படி?
6: சொல்லிட்டு
1: இப்ப நான் ராசி சொல்ல போறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சம், தனுஷ், மகரம், கும்பம், ஸ்கோர்பியன். அது கிட்ட நான் போயல, அவங்கட துலாமா எங்க இருக்கு? துலாம் இருக்கா? துலாம், துலாம்,
3: துலாம்
2: விருச்சகத்துக்குங்களா? நீங்க
1: என்னம்மா
2: படிக்காம விட்டுட்டீங்களா?
1: இல்லம்மா, படிச்சேனம்மா, அதை ஓடி. ஆனா எல்லாருக்கும் முதல் ராசி தான் நான், அதான் இப்படி உங்களோட நான் இருந்து இப்படி
2: முன்னேறி
3: வாழ்த்து சொல்லாமா?
1: பொறுங்க, என்ன யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க? கொஞ்சம் பொறுங்க, நில்லுங்க.
3: அவரு பொண்ணுக்கு
1: அது நாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதுல எல்லா குட்டியமாக அவருக்கு வாழ்த்துக்கள் எப்பவும் போய்கொண்டே இருக்கிறது. செல்வகுமார்
3: பாடல
1: மஜித்
3: ஐயா, வணக்கம் மஜித் ஐயா.
1: என் மஜித், கொஞ்ச நேரம்
3: வணக்கம். என்ன ஒலி போய் போய் வருது?
1: ஒலி போய் போய் வருது.
3: எப்ப
1: போய் போய்
3: தெளிவா இருக்க உங்க குரல்?
1: எத்தனை வயது என் மஜித் உங்களுக்கு? என்ன போய் ஒலி ஒலி போய் போய் வந்தா நாங்க வயது ஒருக்கா கேட்போம். ரேவதி அம்மா பாடி இருந்தா கேட்டீங்களா? என் மஜித்
3: நீங்க
1: ஒரு பாட்டு பாடணும், ஆனா அது காதல் பாட்டா தான். சரியா?
3: காதல் பாட்டா?
1: அது உங்களுக்கு துப்புற அத்தனை தெரியாது.
6: நானும் மாறி எப்படி ஃபேன் சுத்தும்?
1: இல்ல இப்ப பிரகாஷ் உங்கட பக்கம் தான் யாரோட்டியோ சுத்துது. இந்த மூன்று பேர்கிட்ட அது வந்து மகாலிங்கத்திட்ட. சரி, மகாலிங்க தான் சுத்தி இருக்க. சரி, இப்ப நீங்க ஒரு காதல் பாட்டு எடுத்து வர ஒண்ணு மென் மகிழ். நீங்க
3: என்னமோ சொல்லுவாங்களா?
1: அதுதான் வேணும் மகாலிங்க. நீங்க மீட் போடுங்க, உங்களோட ஃபேன் சுத்துது. சரி, எங்க பாடிங்க செல்வகுமார், நீங்க ரெடி ஆகுங்க. இல்ல ரெண்டு செய்து நீங்க பாடுங்க.
3: அந்த மாப்பிள்ளை காதலிச்சா, கைய பொடிச்சா, என்ன கைய பொடிச்சா, அங்கே முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வாவா என்றான், கூடவே வாவா என்றான். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா, கைய பொடிச்சா, என்ன கைய பிடிச்சா, அங்கே முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வாவா என்றான், கூடவே வாவா என்றான்.
7: ஊரடங்க காத்திருந்தா ஓய்வில்லாம பாத்திருந்தா, ஊரடங்க காத்திருந்தா ஓய்வில்லாம பாத்திருந்தா, ஆள் பழமே வாங்கி வந்தா பள்ளி அறையின் வாசல் வந்தா. வெக்கத்திலே நான் இருந்தேன், பக்கத்திலே தான் இருந்தான். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா கைய பிடிச்சா, என்னை கைய பிடிச்சா, அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன், வாவா என்றான் கூடவே வாவா என்றான். கண்ணுரங்க பாய் விரிச்சா குடியிடையில் காய் பறிச்சா, கண்ணுரங்க பாய் விரிச்சா குடியிடையில் காய் பறிச்சா, புத்து விளக்க குறைச்சி வச்சா கொதிச்சிருந்தே குளிர வச்சா. வெக்கத்திலே நான் இருந்தேன், பக்கத்திலே தான் இருந்தாள். அந்த பூங்கொடி பூத்திருந்தா காத்திருந்தா, என்னை பார்த்திருந்தா, அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், நீதான் என்றேன் வாழ்வே நீதான் என்றேன். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா கைய பிடிச்சா, என்னை கைய பிடிச்சா, கையறையில் பாவை வந்தால் கண்ணிரண்டில் மாலையிட்டாள், கையறையில் பாவை வந்தால் கண்ணிரண்டில் மாலையிட்டாள், வண்ணம் குழைத்தால் உண்மை விரிப்பாள், முத்து சிரிப்பாள், வாவென்றழைத்தாள். அம்மம்மா என்ன சொல்ல, அத்தனையும் கண்டதல்ல. அந்த பூங்கொடி பூத்திருந்தா காத்திருந்தா, என்னை பார்த்திருந்தா, அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன், நீதான் என்றேன் வாழ்வே நீதான் என்றேன். அந்த மாப்பிள்ளை காதலிச்சா கைய பிடிச்சா, என்னை கைய பிடிச்சா, அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன், வாவா என்றான் கூடவே வாவா என்றான். அண்டி அம்மா
1: சூப்பர் பொங்கலோ மாதிரி. என்ன அம்மா சத்தத்தையே காணல அம்மா, அடடா உங்களை நிறுத்தி வச்சுட்டேனோ. அம்மா இப்போ
2: அருமை
1: பயபக்தியா பொங்கலோ பொங்கல் மாய் சொல்லுங்க, காதலோ காதல்
8: என்ன அஜித்
1: என்ன செய்யலாம் தெரியல பாக்கலாம். அடுத்தது
3: செல்வகுமார்,
1: நீங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எடுத்து வரணும். நீங்க நீங்க என்னன்னா அது அந்த கொப்பி அடிச்ச மாதிரி இப்போ ஒரு மாதிரி பாட்டும் பதம் பாட்ட கொடுத்துட்டீங்க. சரி இப்ப வேற ஒரு நீங்க பாடுங்க, அந்த நவரத்ன மாலை எடுத்து வாங்க மாஜி, அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் நான் அந்த நிகழ்ச்சிய. ஆமா அதை எடுத்து வாங்க, உங்களோட குரல்ல எடுத்து வாங்க, சூப்பரா இருக்கும். ஓகே என்னோட பேசுங்க, நான் அதை உங்களுக்கு சொல்லி
3: கொடுக்குறேன். முயற்சி பண்றேன்,
1: முடியும் முயற்சி. எத்தனை வருஷமா பண்றீங்க நீங்க இப்ப இங்க காட்டுல இணைஞ்சு? நேற்று முந்தா நாள் இணைஞ்சவர் தான் பிரகாஷ், அவரை பாருங்க எல்லா மாலையும் கொண்டு வந்துட்டார் காட்டிலைக்கு. நீங்க
3: சூரியன் ஒளி கிடைக்குது
1: சில நேரத்தில் அவற்றை
3: விட்டேன்,
1: அவரை சூரியன் அவற்றை விட்டே இருட்டு தான் சில நேரம் கரண்ட் போகுது.
3: செல்வகுமார்
1: பாடுங்க, எல்லாரும் மீன் போடுங்க.
8: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் தெரிகிறது, இல்ல மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய்கிறது, இந்த மலருக்கு மேல் என்னடி கோபம் முள்ளாய் உந்தன் கண்களுக்கு என் மேல் என்னடி கோபம் கனைய நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இருப்பாயிருக்கிறது, இதற்கு என் மேல் என்னடி கோபம் ஆகிறது, புழுங்கும் முந்தானே சிறு திருமண நாள் என்று மனவரெங்கு இருப்பவன் நான்தானே, மா அவ்வளவுதான்
1: அது அப்படியே நின்றுச்சு.
8: கேட்கல எடுக்கலாம் நிலவுக்கு
1: என்ன
8: கோபம்,
3: ஏர்டெல் மேலதான் கோபம்,
8: வெடிகள் விட்டு ஏர்டெல்ல தான் கோபம்,
3: அருமையா இருந்தது குரலுக்கு ஏத்த
1: பாடம், சதி பண்ணிடுச்சு இணையம் சதி
5: பண்ணிடுச்சு
3: பாடினாங்க, இது இணையம் வந்து சரியில்லையா,
1: யார் போயிட்டாங்க
3: கூடாது
1: நீங்க நாங்க வந்து நக்கீரர் இல்ல உங்ககிட்ட எல்லாம் பிழைய கண்டுபிடிக்கிறீங்க, ஆனா எப்படியும் நீங்க புலம் கண்டுபிடிப்பீங்க, நல்ல ஆளும் மகானிங்க இல்ல இருந்தா எப்படியும்
5: அதனோட சொல்லிட்டு
1: வந்துட்டாரா இப்ப பாங்க சரியா எந்த பாட்டு இது ஆண் பாடிய பாடல், ஆண் பாடிய பாடல் ஒரு பெண்ணுக்காக, ஆண் பாடிய பாடல் பெண்ணுக்காக பாடியது, இதை நான் மாத்தி பாட போறேன் அதனாலதான் சொல்றேன் சரியா, ஒரு பெண்ணு பாடுனா எப்படி பாடுவாங்க
2: பாடுங்க பாடுங்க,
1: வான் நிலா என்ன ரேவதி அம்மா போயிட்டு திரும்பி வாரா, அது என்ன அதுங்க ஷோ பண்ணது பாருங்க எதுக்கு அம்மா கவனம் ஆ சரி ம் ம்

வான் நீலா நீலா அல்ல உன் வாலிபம் நீலா, தேன் நீலா எனும் நீலா என் தேவனின் நீலா, நீலாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா, வான்

பொட்டினா புன்னகை மட்டினா அவன் காட்ட

0: அங்கால மிகுதி முழுக்க பாடலாம் நிறைய
1: பாடலாம்.
2: உங்களுக்கு செல்வகுமார் மாதிரி அருமையான பாடம்,
1: கொஞ்சம்
0: நினைக்கிறேன் இந்த போன்லதான் இருக்குது அந்த குறகுறப்புன்னு நான்
3: நினைக்கிறேன்.
2: சுசிலா குரல் கிடையாது, அவங்க சித்ரா அம்மா குரல். எங்களுக்கு
0: யாராவது இந்த பாடல் ஆண் யாராவது எடுத்து வாங்க, அந்த வரிகள் எல்லாம் நல்லா இருக்கும்.
2: நாளைக்கு நான் எடுக்கிறேன்.
0: சூப்பர்,
2: நானே பாடலாம்.
0: மகாலிங்கம்
4: சொல்லுங்க. அதனால ஒரு இடையில கேப் போட்டு அம்மன் கண்ணன் என்ன பாட சொல்லு.
2: குடகு மலை காத்தில் வரும் பாட்டு கேட்டுதா என் பைங்கிலி, குடகு மலை காத்தில் வரும் பாட்டு கேட்டுதா என் பைங்கிலி, ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது, ஒத்த வழி என் வழிதானே, உடகு மலை காத்தில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி, மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே, பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காற்றில் கேட்டாயோ என் வாக்கே, உன்னை எண்ணினான் தான் ஒரு ஊர்கோலம் போனேன், தன்னந்தனியாக நிற்கும் தேர் போலானேன், பூ பூத்த சோலையிலே பொன்னான மலையிலே நீ வந்த வேலையிலே மயிலே, நீ பூத்த கண்ணிருந்து நீங்காத தேகம் கொண்டு பாடும் பாட்டு, உடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா இந்த பைங்கிலி, குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிலி, மறந்தால் தானே நினைக்கணும் மாமி, நினைவே நீதானித்தேனே, மனசோ மனசோ இணைஞ்சது மாமி, நினைச்சு தவிச்சேனே நான் தானே, சொல்ல விட்ட பாட்டு தெற்கு காத்தோட கேட்டேன், தூது விட்ட ரோசா மட்டும் தன்னடுமாறு மாற்றும், ஊர் என்ன சொன்னா என்ன ஒன்றாக நின்னா என்ன, உன் பேரை பாடி நிற்பே மாயிலே, தூங்காத உன்னை எண்ணி துடிச்சேனே இந்த மானே உடகு மலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி, ஏதோ நினைவுதா உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதா கண்டபடி தவிக்குது, ஒத்த வழி என் வழிதானே மானே உடகு மலை காற்றில் ஒரு பாட்டு கேட்குதா என் பைங்கிலி. வணக்கம்.
0: நல்லா பாடுனீங்க. நீங்க ஆங்கிலத்துல அந்த வரிகளை எடுத்து வச்சு பாடுறீங்க.
5: மாமி தடுமாறி
0: பாடினாரு. என்ன வரி வந்த

0: நாங்க பாடுறது.
1: அது நீங்க என்ன பாடுனீங்க? சரி பாடுத கண்ண, நீங்க பாடுங்க. அந்த
0: வானிலை கீழே போகும்
2: கீழே போகும்
3: நீலா நீலா அல்ல

நான் தேர்ந்ததின் நிலா நிலா அல்ல உந்தாலிவம் ஊரிலே சாயல் கண்ணிலாத ஊரிலே சாயல் கண்ணிலா பூவிலாத மண்ணிலே ஜாடை பெண்ணிலா வானிலா நில அல்ல உந்தாலிபம் நில தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை முட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீருளா காதலா உடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா வான் நிலா நிலா அல்ல உண்டாலிபம் நிலா வாழ்க்கை பலியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை பலியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள்

அருளில இந்நிலாசைகள் கொண்டதேன் அதை சொல்வாய் பெண்ணிலா. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிவம்.

0: அதனாலெல்லாம் நான் தேய்ந்தவில்ல. வானிலா நிலா அல்ல வாலிவம் நிலா.
1: அருமை அருமை
2: வந்துட்டு நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலான்னு வரும் பாருங்களா, அந்த இதுல வந்து நான் இவ்வளவு நாளா அந்த பாட்டு அப்படி நான் பாடல. வானிலா நில அல்ல.

0: வரிகளை பாக்குறப்ப பாட்டு வேற மாதிரி
1: அருமையாக எல்லாரும் பாடுனீங்க. பாடுவோர் பாடலாம். இப்ப சரியா 12:09 அது இல்ல 12:02 அது இந்திய இறங்கு நேரம் கணிய நேரம் 2:32. எல்லாரிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ள போறேன். பாட்டு தடையில என்ன குறை விளங்க வேண்டாம் உங்களுக்கு. நான் இப்ப சரியா 12:32 சரியா 2:32 இப்ப ஒரு கொஞ்ச காலமா நான் 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறேன், போய் வர்றேன். அதனாலதான் விட்டு விட்டுட்டு உங்களை விட்டுட்டு ஓடுறேன். அதனால தவறா நினைக்காதீங்க. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போகணும். எப்ப அந்த வேலை எனக்கு நிக்குதோ அப்ப நான் மீண்டும் உங்களுக்கு எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு விடை விட்டு போய் எல்லாரும் அமைதியாயிட்டீங்க.
2: இந்த அளவுக்கு வந்தீங்கன்னாவே
1: முன்னுக்கு அப்பா கொஞ்சம் நேரம் அத உங்களை கொடுத்து எடுத்துக்கொண்டு நான் சரியா 9 மணிக்கு உங்களோட இணைஞ்சு 12 மணிக்கு ஏண்டா அடுத்த இந்த 3 மணிக்கு நான் செல்ல வேண்டியதுக்கு சற்று ஓய்வெடுத்து நான் போக வேணும். அதனால நான்
2: இதே மாதிரியே கண்டினியூ
1: நிச்சயமா உங்களுக்காக நாங்க இத
3: மணிமாறன்
1: மட்டும் அண்ணா நீங்க நல்லா பாண்டீங்கன்னு இவருக்கு ஒரு புகழ் எழுதியிருக்கார். இவருக்கு அவர் எவ்வளவு வஞ்சியா வந்து பாரு பிரகாஷுக்கு இல்ல அது மணிமாறன் எழுதிக்காங்க. கத்தோ கத்துன்னு கத்துனா யாருக்காவது போட்டாரா மணிமாறன்? அவரை வந்து பாடுங்க. யாரும் நீங்க சூப்பர் சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்லி வச்சிருக்கேன் சரியா? என்ன அண்ணா தான் போடுவார், அண்ணா மட்டும் தான் போடுவார். தம்பி தம்பி நல்ல பாட நீங்க தம்பியாண்டு சரியா? நான் தமாஷுக்கு சொன்னது அப்படி செய்தாங்க. பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லாரும் விடைபெறுங்க. ஒரு தடவை பேர் சொல்ல சொல்ல டக் டக்குன்னு விடைபெறணும். எங்கே எங்களுடைய கார்த்திகேயன் விடைபெற்றுக் கொள்ளுங்க.
4: கதவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் பாடி உங்களை மகிழ்வித்து செல்கிறேன். நன்றி, வணக்கம். சிதம்பரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: மகாலிங்கம்
5: பாடு வித்த வணக்கம். வணக்கம். நன்றிமா நன்றிமா
1: நன்றி நன்றி. எங்கே செல்வகுமார். செல்வகுமார் செல்வகுமார் யாரோ பம்ப் பண்ணி விடுங்கப்பா. அவரு விடுங்க செல்லம் விடுவாருங்க. செல்லம் இல்ல சரி
6: நாகப்பன்.
1: நாகப்பன் விடைபெறுங்க.
6: இதுவரை நேரமும் கணவன் நேரலை நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி
2: பாடுவோர் நிகழ்ச்சியில் பாடுவோர் நிகழ்ச்சி
6: பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மற்றும் இணைந்து சிறப்பித்த மீராம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரில் இருந்து ஏஆர் நாகப்பன்.
1: இது சூப்பர். இவர் சொன்னது பாத்தீங்களா? இது சூப்பர். இணைந்து சிறப்பித்த இடையில வந்த வடிவா
0: காற்றலையில் காணம்பாடி இதுவரை கதமும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கதமும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி வணக்கம்
1: என்றும் அன்றும் என்றும் கண்ணன். சரி அடுத்து பிரகாஷ்.
7: கதம்பம் நிகழ்வில் இன்று பாடுவோர் பாடலாம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து எங்களை எல்லாம் பாட வைத்ததோடு அல்லாமல் தாங்களும் ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி தந்த இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் நன்றி. கலந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் பாடி மகிழ்வித்த பாச பறவைகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் உறவு அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் பி பிரகாஷ்.
1: நன்றி உங்கள் எல்லோருக்கும். இன்றைய தினம் எல்லா நிகழ்வுகளும் தொகுத்து வழங்கிய என் அன்பு கலைஞர்கள் உறவுகள் எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை தன்னுடைய சிரமத்தையும் பாடாமல் முன்பாகவே அந்த இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தொடங்கிய என்னுடைய அன்பு அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் அதைத் தொடர்ந்து இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. ஒரு பாடலோடு அடுத்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
8: நன்றி.

விடை வெட்டி விட்டோம். இருந்தாலும் நீங்கள் ஓடி வருகிறீர்கள். யாரு? கவியரசன். என்ன சொல்ல போறீங்க கவியரசன்? கவியரசன் நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு ஓடி அதனால அதுக்கு மதிப்பு கொடுத்து என்னன்னு கேட்கலாம் என்றிருக்கிறேன். சொல்லுங்க கவியரசன், நீங்க காட்டிலையில் இருக்கிறீங்க கவியரசன். முளைத்திருக்கிறீர்கள், கேட்டிருந்திருக்கிறீர்கள், நிறைவாக ஓடி வருகிறீர்களே என்று நினைத்திருக்கிறேன். எங்கே ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க. சரி, பாடலை கேட்கலாம்.

0: உங்களுக்கு வணக்கம். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். உறவுகளே, நீங்கள் நலம்தானா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு கூறும் இந்த வேளையை கலகமும் கலையகமும் சிறப்பாக இருக்கிறது கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலைக்கு உங்களை இணைத்து நானும் ஐக்கியமாகின்றேன். உங்களோட காற்றலையில் கதம்பம் நீரலை நெய்யர் விருப்பத்துக்கு. இன்றைய கதம்பம் நீரலை பல்முகமாக வந்தது அன்பு உறவுகளே. அந்த கதம்பம் நீரலையிலே வந்து கலந்து விட்டு சென்ற அன்பு உறவுகள் தாங்கள் பங்கு பெற்று மிகவும் சிறப்பாக உற்சாகமாக இந்த கலை கதம்பத்தை இன்று கொண்டு சென்று விட்டு பாடல்களையும் கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே முதலில் வந்தது கதம்பத்திலே பாட்டு பாடு பாட்டுக்கு பதில் பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற அந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 66 அழைப்புகள் வந்து சிறப்பித்தது இன்றைய பாட்டும் பதமும். மன்னிக்க வேண்டும், இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு கேட்ட வகையிலே 66 உறவுகள் வந்து அலங்கரித்து சென்ற வேளை மிகவும் அற்புதமாக சுவாரஸ்யமாகவும் எல்லோரும் மகிழ்வாக விளையாடியது மட்டுமில்லாம் விரைவாக விளையாடியும் வெற்றி பெற்றுக் கொண்டு சென்ற வெற்றி என்றல்ல இரண்டு அந்த பாடல் பாடல் தந்தவர்களுக்கும் பதில் பாடல் கொடுத்தவர்களும் சமமாக சென்று இயங்கினார்கள் என்றுதான் கூற வேண்டும். மிகவும் அற்புதமான அந்த பாட்டும் பதமும் அந்த பாட்டும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற நிகழ்வு தந்த என்ன தகவல் என்று சொன்னால், ஒருவருக்கு அவதான சக்தியை அதிகரிக்கின்ற பாடல் அந்த நிகழ்ச்சி. பாடல் யார் பாடினார்கள், என்ன பாடலை பாடினார்கள், அது இந்த பாடல் சொன்னது என்ன, அதற்குரிய கருத்தோடு இசைந்த பாடல் எது, அந்த பாடலை திருப்பி நான் பாட வேண்டும் என்று தொலைபேசி அழைப்பையும் கவனித்து எந்த பாடல் போய்கொண்டிருந்தது, இந்த பாடலுக்கு எந்த பாடல் யார் பாடியது, எந்த பாடல் என்ற அவதானத்தையும் கொடுத்து ஒரு அட்ட அவதானங்களையும் பெற்றுக்கொள்ளும் பயிற்சியை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்தவர்களை இரண்டாவது நாளாக இன்று வெற்றிகரமாக அந்த 46 அழைப்புகளோடு சென்ற கடந்த வாரத்து பாட்டு பாட்டுக்கு பதில் பாட்டு என்று 66 நேயர்களை இணைத்து தந்திருக்கின்றது. 66 தடவைகள் அழைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தது மிகவும் அற்புதமான நிகழ்வு. எல்லோரும் சுவாரஸ்யமாக இணைந்து சிறப்பித்தார்கள் என்பவர்கள். ஒருவர் பல தடவை வந்து சென்றார், இன்னொருவர் இன்னும் பல தடவை வந்து அப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் இன்னார் பாடலுக்கு இதோ பாதில் அவ்வளவு தூரம் சினிமா எங்களுடைய தென்னகத்து திரையில படத்துறையில் உள்ள பாடல்கள் அவர்களிடம் நினைவுக்கு நினைவு அலைகளில் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு பொருள்பட வந்து கொண்டிருந்ததை கேட்கும் பொழுதும் அந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது நிகழ்த்திய தொகுப்பாளராகிய எனக்கும் நிகழ்த்திய எங்கள் பங்கு பற்றிய அன்பு உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உறவுகளுக்கும் சுவாரஸ்யமாக இருந்த வேளையிலே இன்றைய பாட்டும் பதமும் ஆரம்பத்திலே வந்த பாடலுக்கு பாட்டுக்கு போட்டி பாட்டு பாட்டுக்கு பாட்டு என்ற எண்ணத்திலே வந்தார்கள். பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு போட்டி பாட்டு பாட்டுக்கு எதிர்பாட்டு என்றெல்லாம் கருத்து வந்ததானால் உண்மையிலே அது பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற தலையங்கத்திலே தான் என்று அதுதான் நிகழ்ச்சியின் பெயர். ஒரு சில அன்பு உறவுகள் பாடல்கள் என்ன நிகழ்ச்சி போகுது என்று தெரியாமல் ஓடி வந்து பாடலை கேட்க வந்தார். அதே போன்று வந்தவர் தான் அனுமந்தபுரம் உள்ளார். அன்பு மகனே, முதலில் நீங்கள் இப்படி நடக்க போகுது என்று தெரியாது, பாட்டு கதம்பன் முதல் ஓடி வந்து கேட்டால் எனக்கு பாடல் கிடைக்கும், உடனே பாடல் கிடைக்கும் என்ற அந்த ஆதங்கத்திலே ஓடி வந்து பங்கு பெற்று இந்த பாடலை கேட்டீர்கள். அப்பொழுது நான் கூறிய போது அப்படியா என்று விட்டு ஒரு பாடலை நீங்கள் பாடிவிட்டு சென்ற போது அதற்கு பதில் பாடல்கள் தொடர்ந்து வந்து 66 அழைப்புகளில் பாடல்கள் வந்த 66 பாடல்கள் வந்தது என்ற உறவுகளே. அத்தனை பாடல்களை உங்களுக்கு இந்த நீங்கள் விருப்பத்திலே தருவதற்கு முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சிலர் பாடல்களை தந்து சென்றார். பங்கு பற்றிய முக்கிய அன்பு உறவுகள் பாடலை தந்து சென்றார். அந்த பாட்டுக்கு பாடல் நிகழ்வுக்கு பலர் அழைத்து அழைத்து களைத்தே விட்டார்கள், வர முடியாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பு உறவு என்று முதல் முதலாக வந்து என்னுடைய அந்த நிகழ்வுக்கு நிகழ்வு என்னவென்று கேட்டுவிட்டு இரண்டு பேர் தான் பாடலை பாடினர். மூன்றாவதாக அவர் வந்தார், பூம்புகார் சங்கரன் அவர்கள். உடனே அவர் பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். எவ்வளவு அற்புதமாக இருந்த அந்த நிகழ்வை அவ்வளவு தூரம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக எல்லோருடைய இதயத்திலும் பதிந்திருக்கின்றது என்பதற்கு இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாட்டுக்கு இந்த பாடுவோர் பாடலாம். இந்த பாட்டுக்கு பாடலை தந்த பாட்டு நிகழ்ச்சிக்கு பாட்டுக்கு பதில் பாட்டு தந்தவர்கள் முதலில் வந்தது அன்பு நீய நெஞ்சம் அவர். இது என்ன நிகழ்வு என்று தெரியாமல் வழக்கம் போல் கதம்பம் தானே என்று அன்பு
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலந்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா, எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைய தேதி சரியா 25 ஜூன் 2022 நேரம் சரியாக 12:29 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:58. இன்று கதம்பத்தில் அஞ்சிரப்பட்டி, அது உங்களுக்கு தெரியும்தானே, ஆண் பெண்ணிடம் படம் பொருள், அந்த அஞ்சு நீக்க சொல்லணும். அதை விட நாங்கள் எதையாவது ஒன்று எடுத்து பேசலாம், அதோடு உங்கள் விருப்ப பாட்டும் கேட்கலாம் நீங்கள், சரியா? இன்றைக்கு விருப்ப பாடல், நீங்கள் எல்லா பாடலையும் கலந்து கொண்டு வராமல் பழைய பாடல்கள் மட்டும், அதுவும் டூயட் பாடல், எப்படி என்றால் சந்தோஷமான டூயட் பாடல்கள் மட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். பழைய பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இருந்து பழைய பாடலில், அது கலரும் இருக்கிறது பழைய பாடலில், நீங்கள் டூயட் பாடல்களை மட்டும் எடுத்து வரலாம், பார்க்கலாம். ஒரு கண்ணன் பாடல் கேட்போம் இப்பொழுது.

நேரம் சரியாக இப்பொழுது 12:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று அஞ்சிரப்பட்டி, அதாவது ஆண் பெண் இடம் படம் பொருள், இந்த இதே அஞ்சையும் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் கொடுக்குற எழுத்தில் எடுத்து வர வேண்டும். அதோடு உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம். அதில் நீங்கள் கதம்பம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு கவிதையை எல்லாம் கொண்டு வரலாம், அதனால் தான் கதம்பம் பண்ணி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அஞ்சிரப்பட்டி. மற்றது நான் இன்னும் ஒன்றை உங்களிடமிருந்து ஒன்றை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். பேச எடுத்ததை மறந்துட்டேன் உங்கள்கிட்ட வந்த ஒன்று. சரி, ஒரு முதல் ஒரு பாடல் ஒன்றை, அதாவது இன்றைய நீங்கள் கேட்க வேண்டிய பாடல் பழைய பாடலில் டூயட் பாடல், சந்தோஷமாக இருக்கணும். டூயட்டில் துக்கமான பாட்டும் இருக்குது இல்லையா? சந்தோஷமான பாடல் எடுத்து வர வேண்டும் நீங்கள். அதாவது சரி, அது எடுத்த விடயத்தையும் மறந்து போட்டேன். அதனால் என்னென்னு தெரியல, இப்பொழுது 3 மணியா இங்கே, அதனால் எங்களை எனக்கு தடுமாட்டம்தான். சரி, நான் ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். அழைக்கிறவர்கள் அழைக்கலாம். 5149519739 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478744615 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் நான் முதல்ல எடுத்து வர போகிறேன். எங்கள் பாப்போம் பழைய பாடல், அது டூயட் பாடல் நீங்கள் எடுத்து வரணும். நேரம் சரியாக 12:35, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:05. ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு வருகிறது. சரி,

0: பாடலும் சரியா வரல. ரெண்டாலும் எங்களை அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க? கிருஷ்ணா நீங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கிறீங்களா? கலகலன்னு
1: பேசணும்,
0: கலகலன்னு பேசணும். என்ன பாருங்க, எவ்வளவு சோகம் இருந்தாலும் கலகலன்னு பேசுவேன் நான். வெளியில தெரியாது, அப்படி பழகணும். அதுவும் காற்றலைக்கு வந்துட்டா நீங்க சந்தோஷமா
1: மகிழ்ச்சி தான். உங்களோட பேசுறது ஒரு மகிழ்ச்சி தான்.
0: மகிழ்ச்சி தான், அதுதான் உங்களுடைய பேச்சியை தான் அப்பா புழுகன்னு சொன்னார். அவர் வந்து பேசினது
1: தயங்கி தயங்கி பேசுற
0: உங்களோட குரலை கேட்டோன்னு என்ன ஒரு அன்பு வருகிற குரலை ஒரு வர பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். இல்ல உங்களோட இனிய இனிய அங்க உள்ளுக்க கேக்குது, ஒரு நிமிஷம் தாங்க. எங்க பேசுங்க, இப்ப பாக்கலாம்.
2: இனிய காலை வணக்கம் அக்கா. மதிய நேர
0: வணக்கம். இப்படி ஒரு குரல் நான் எங்கேயும் கேட்கல, என் அவ்வளவு கிளியரா கேக்குது. ஓ, ஒரு நிமிஷம் தாங்க. அது எப்படி வழியில கேக்குது? எங்க இன்னொருக்கா பேசுங்க பாக்கலாம். இல்ல என்ன எனக்கும் போல, எங்க இப்ப பேசுங்க.
2: இனிய மதிய நேர வந்தனங்கள் மீராக்கா.
0: இப்ப சரி, இப்ப சரி, இப்ப சரி. எங்க கிருஷ்ணாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. கிருஷ்ணாக்கு
2: கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா, கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்.
0: ரெண்டு பேரும் குரலும் இன்னைக்கு நல்ல கிளியரா கேக்குது. அது எப்படி
2: கிருஷ்ணாவோட குரல் இருக்குமாக்கா?
0: அது நீங்க வந்தாயிட்ட, நாம் வந்தா இல்லாட்ட குரல் நல்லா இருக்கும். லோகிதா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா?
2: ஆ, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நாளைய நாள் எங்களோட கோயில் உற்சவம், திருவிழா தொடங்குது. அதே நேரம் நாளைக்கு எங்களுடைய அறநதி பிள்ளைகள் ஒரு விளையாட்டுண்டும் விளையாட்டோடு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வு ஒன்றை போட்டி நிகழ்வாக, அதே போல மாலை காட்டுவதற்கு ஒரு போட்டி நிகழ்வு ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம் பிரதேச கலாச்சார அபிவிருத்தி அதிகார சபையால.
0: மாலை கட்டுறது சுகம் தானே, அப்படித்தானே?
2: எனக்கு பூக்கள் ஒதுங்கும், பாடி போயிடும், காயப்படுத்துவீங்க.
0: இது எப்படி என்று பழகையில நாங்க எதுக்கும் இருக்கா, வீடியோல எப்படி கட்டுறேன் அப்படி காட்டி அனுப்புங்க எனக்கு. சரியா?
2: சரி, ஓகே.
0: அதாவது பூக்கள் வந்து இங்க இருக்கிறது, செவந்தி பூ எல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் பூக்க தொடங்கும். கார்னேஷன் இருக்கிறது இல்லவா, அதுல மாலை கட்டலாம். முடிவா? அப்ப அந்த பூக்கள் இருக்கிறது, அதனால இப்ப நாங்கள்
2: மலையகத்துல இருந்து வர பூ வந்து கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு வாடாது. பிச்சு மல்லி இருக்குது, ஒரு மல்லியில நிறைய வகையா இருக்குது. அங்க இருந்து வர பூக்கள் வந்து மூன்று நாளைக்கும் கடைசியிலும் மூன்று நாலு நாளைக்கும் வாடாமலுக்கே இருக்கு. அதுல செய்யறது அதுக்காக தான் நாங்க அங்க கிலோ கணக்கில், கிலோ வந்து 120 ரூபா 150 ரூபா அப்படி பூக்கள் அங்க அந்த பூக்கள்.
0: ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, ராஜேந்திரனை இணைச்சிடுறேன் நான். ஏனென்றா அவர் இங்கே அழைப்புக்கு வருகிறார். அடிச்சோடனே அவருடைய பெயர் வடிவா வரும், பார்த்தா வேற ராஜேந்திரன் வருகிறது. இந்த இணைச்சிட்டு நான் சண்டை பிடிக்க கூடாது இல்லையா?
2: சீனிவாசன், சீனிவாசனுடைய கதை காலத்துல எங்களோட வடலூர் ஆனந்தனோட இருக்க எனக்கு ஆசையாரு. கனடா ஆனந்தனோட குரல் கேட்டு இனிமையான குரல் வடலூர் ஆனந்தன் குரல்.
0: அவர் வர வேணும் வடலூர் ஆனந்தன். அவர் இவர் ரெண்டு மூணு நாட்கள் அப்பாட்ட வர்றார், என்னட்ட வர்ற இல்லை. என்னடா என்னடா என்னடா இந்த பசங்கள் எல்லாம் வந்து கூத்தடிச்சு என்ன அம்மா விரட்டுறாங்களா, அவை வந்து பேசுறதுன்னு பண்ணப்பேன் எல்லாரும். வணக்கம் ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம். நிக்கிற கிருஷ்ணா கூட கிருஷ்ணாக்கு வணக்கம் சொல்லுங்க. லோகிதா
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
3: நலமா இருக்கிற விசாரித்தாமா, காற்று அதிகம் இங்க.
0: ஓ நல்லந்தானே.
3: ஆமாமா
0: அதிகமா இருந்தா
3: நல்லந்தாமா.
0: அதுல
3: அஞ்சரைப்பட்டி
0: உங்களுக்கு சொல்றதுங்க, உங்களோட பாட்டை சொல்லுங்க என்னன்னு பாப்போம். டூயட் பாடலாம் இருக்கும்.
1: டூயட் பாடல் டைப் இருந்தால் வழி பிறக்கும்.
0: அதுல
1: படம் பேரு அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே.
0: எனக்கு அசரியா டூயட் பாடல் பண்ணும் பாடுறாங்களா
1: வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்து உங்கள் ஆடுதே.
0: அது டுயட் பாட்டு, அது நல்ல பாட்டு, நல்ல சூப்பர் பாட்டு. சரி ஆஞ்சிரப்பட்டி இப்ப சரியா
1: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கு நான் தருகிற எழுத்து ஆனாவுல ஆகாயத்தோடைய வராங்க.
2: இல்ல அது ஆவண்ணா, அது ஆவண்ணா நீங்க சொன்னது ஆனா.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல அவர் பாட்டு கேக்குறார், நீங்க ரெண்டையும் கலந்துருங்க. ஆகாய
3: பந்தனிலே
0: சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் ஈனா என்று எழுத்து தந்திருக்கேன் ராஜேந்திரன், அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
3: பொண்ணு ஊஞ்சல் ஆடுது மாந்த பாத்தமா.
0: சரி இப்ப நீங்க கடகடன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் ஈனா என்று எழுத்து தந்திருக்கேன் ராஜேந்திரன், அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
3: என்னது
0: ஆண்ட பெயர் ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லணும். எங்க ஆண்ட பெயர் சொல்லுங்க. கொஞ்சம் இது வேலை செய்யற இடத்துக்கு போங்க ராஜேந்திரன்.
3: அம்மா கேக்குதாமா?
0: ஆ கொஞ்சம் வேலை செய்யற இடத்துக்கு போங்க. ஆ இப்ப சொல்லுங்க. இருளப்பனா? லோகிதா இத ஒரு கேட்டு சொல்லுங்க. சரி சரி இருளப்பன். ஆ
3: இருளாயி
0: அடுத்தது சொல்லுங்க. ஆண் பண்ணிட்டோம் இடம் சொல்லுங்க.